கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:26-4:3 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:4-11 வசனம்

0: நாங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யார் யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருவது எது? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாராய்ச்சியினர்களே, இன்று நாம் கலாத்தியர் 4:4 முதல் 11 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். 4:1 சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் சிறுபிள்ளையாயிருக்கிற காலத்திலே அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறினார். தகப்பன் குறிக்கும் காலம் வரை அவன் ஒரு அடிமையைப் போல கீழ்பட்டிருக்கிறான். அதுபோலத்தான் நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்திலே இந்த உலகத்தின் வழிமுறைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று கூறுகிறார். அதாவது இஸ்ரேல் தேசமானது சிறு பிராயத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழானதாய் இருந்தது. பின் என்ன நடந்தது பாருங்கள். கலாத்தியர் 4:5 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் இரண்டு முக்கியமான நோக்கங்களை கொண்டவராயிருந்தார். ஒன்று, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தவர்களை விடுதலை செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டார். நியாயப்பிரமாணம் அவர்களை தேவனுடைய குமாரராக்கவில்லை, அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய குமாரர் என்ற ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. இந்நாட்களிலே புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் பேசும் பொழுது, குழந்தை இல்லாத பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது புத்திர சுவிகாரத்தை குறித்து பேசுகிறோம். ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திலே போய் அந்த பெற்றோர் தங்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு குழந்தையை தங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்வது, அந்த குழந்தையை சட்டப்படி தங்களுடைய குழந்தை என்று எடுத்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் ரோம கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலேதான் அவனுக்கு புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதுபோலவே ஒரு விசுவாசி கர்த்தருடைய குடும்பத்திலே முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மகனாக, ஒரு மகளாக தேவனுடைய தெய்வீக சத்தியத்தை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 1 Cor 2:9 வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு விளக்கி காட்ட முடியும். அறிவு பெருத்த ஒரு மனிதன் தனது அறிவு பெருக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அணுக முடியும். சரித்திரத்தை அவன் கற்றுக்கொள்ளலாம், தொல்பொருள் ஆராய்ச்சி தொடர்பான காரியங்களை அறிந்து கொள்ளலாம், வேதாமம் எழுதப்பட்ட மொழியை கூட அவன் கற்றுக்கொள்ளலாம், கிரேக்க எபிரேய மொழியை திறம்பட அவன் கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் வேதவசனம் சொல்லும் சத்தியத்தின் கருத்தை அவன் தவற விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணரவும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்த முடியும். ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனும் எத்தனையோ ஆண்டுகள் வேதத்தை கற்றவனுமாயிருக்கிற ஒருவனும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே புதிதாக பிறந்த குழந்தையாகவே இருக்கிறான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியதிருக்கிறது. இளம் ஊழியர்கள் புதிய ஒரு ஆலயத்திலே பணியை ஆரம்பிக்கும் பொழுது செய்தி நேரத்திலே வயதிலே பெரியவர்களை பார்க்கும் பொழுது சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள், வேதத்தை மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்பதனாலே சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவர்களோடு பழகும் பொழுதுதான் வயது மிக அதிகமாக இருப்பதனாலே ஒருவர் வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் எனக்கு கற்றுக் கொடுக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர்தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் முழு வளர்ச்சி பெற்ற ஒரு மகனின் நிலையிலே அவர் உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு நீங்கள் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். இதை போல அற்புதமான எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த சத்தியம் அநேக இளம் விசுவாசிகளுக்கு ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையையும் அளிக்கும் சத்தியமாயிருக்கிறது. இளம் விசுவாசியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆசிரியராக இருக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் மட்டுமே அவர் அதை செய்வார். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்க முடியாத மூன்றாவது ஒரு காரியம் தேவனுடைய குமாரர்களாக நமக்கு கிடைக்கும் அனுபவம். கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் என்பது மிக உறுதியான ஒரு வாக்கியம். ரோமர் 8:16 பவுல் சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மேலும் அதே 8:11-16 வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை குறித்து நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாயிருப்பீர்கள். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணாது. அதிலே நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் நிருபத்தின் இந்த பகுதி கலாத்தியர் நிருபத்திலே நாம் கற்றுவரும் சத்தியங்களுக்கு மிக இணையான சத்தியமாயிருக்கிறது. இந்த முழு பகுதியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா என்கிற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கூட மை டேடி என்று மொழிபெயர்க்கப்படவில்லை, அப்பா என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது அத்தனை நெருக்கமான ஒரு உறவை குறிக்கும் வார்த்தையாயிருக்கிறது. தேவன் அற்புதமான ஒரு பரம தகப்பனாய் நமக்கு இருந்தாலும் நம்முடைய சொந்த தகப்பனை நாம் கூப்பிடுவதைப் போல அவரை கூப்பிடுவதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நாம் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரே துணை செய்கிறார். எனவேதான் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடிகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மிகவும் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு செல்லும் பொழுதுதான் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் கூறலாம். நீங்களே பரிசுத்தமானால்தான் என்று அவர்கள் கூறுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையை அடைய முடியவில்லை என்றால் தேவனுடைய புத்திரர்கள் என்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை. நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பலவீனமான விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்வான ஒரு நிலைமையை உங்கள் முயற்சியினாலே நீங்கள் அடையாமலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே கடந்து வர முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராவது உங்களுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிலைமையாகவே அது இருக்கிறது. சிலர் சற்று உயர்வான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை அடைந்து விட்டோம் என்று எண்ணி நான் அவர்களை விட சிறந்தவன், இவர்களை விட சிறந்தவன், உயர்வானவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நாம் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமையையும் அடம் பிடித்தலையும் கொண்டவர்களாய் இருக்கிறோம். பாவம் உள்ளவர்களாயும் பயம் உள்ளவர்களாயும் பலவீனம் உள்ளவர்களாயுமே இருக்கிறோம். நாம் மிக அற்புதமானவர்களாக ஒருபொழுதும் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதமானவராயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்பதனாலே அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். இன்னும் அநேகர் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பழைய சுபாவமானது ஒரு செத்த பூனையைப் போல இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துணிந்து அதன் வாலை பிடித்து எவ்வளவு தூரமாக தூக்கி எறிய முடியுமோ அவ்வளவு தூரமாக தூக்கி எறிய வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பூனையை நாம் நிரந்தரமாக தூக்கி எறிய முடியாது என்பதை அவர்கள் கூறுகிறதில்லை. அது மீண்டும் மீண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒட்டிக்கொள்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் ஒருபொழுதும் பூரணமான பரிசுத்தவான்களாக முடியாது. அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் இனி அடிமையானவர்கள் அல்ல, அவருடைய குமாரர்கள். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வராதவர்களாயும் இருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடந்து வரும் பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட அற்புதமான உன்னதமான உறவுகளையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். 1978 பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த என்னை மகாராஷ்டிர மாநிலத்திலே ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். நினைவை இழக்க முன் கடைசி சில வினாடிகளிலே ஆண்டவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது இசைக்கியாவை போல என்னுடைய வாழ்க்கையை தேவன் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு அருகிலே என்னால் உணர முடிந்தது. நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாயிருக்கலாம். தேவனோடு நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வரவேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக பிரச்சனைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே தேவன் நமக்கு மிக சமீபத்திலே இருப்பதை நாம் உணர முடியும். எனவேதான் ரோமர் 8:16 சொல்லும்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது அவரை மிக அருகிலே அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மற்றும் ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் பேட்டன் என்னும் கர்த்தருடைய ஊழியர் நியூ ஹெப்ரிடீஸ் தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து சென்றார். இளம் வாலிபராக இளம் மனைவியோடு கூட அங்கே அவர் சென்றிருந்தார். அவருடைய முதல் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தை மரித்தது. அவருடைய இளம் மனைவியும் மரித்து போய்விட்டாள். தன்னுடைய சொந்த கரங்களினாலே அவர் குழி தோண்டி இருவரையும் புதைத்தார். மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலே அவர் இருந்தபடியினாலே பல நாட்களாக இரவு பகலாக தனது மனைவியை புதைத்த இடத்தின் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இரவும் பகலும் அங்கேயே காத்து கொண்டிருந்தார். அவர் கடந்து செல்வார் என்றால் அந்த தீவு மக்கள் சடலத்தை தோண்டி எடுத்து தின்று விடுவார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மை உள்ளவராக இல்லாதவராய் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். கலக்கமான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே, கண்ணீரின் வேளைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக மிக உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலன் பவுல் சிறையிலே இருக்கும் பொழுதும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:16-17 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:16-17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி இல்லையா? வேதனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு உண்மை உள்ளதாயிருக்கும். பவுலப்போஸ்தலனுக்கு அருகிலே நின்ற அவர் இன்றைக்கும் உங்கள் அருகிலேயும் இருக்கிறார். ஜான் பேட்டனுடைய அருகிலே அன்று நின்ற அவர் இன்றும் உங்கள் அருகிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட வேளைகளிலே அவர் உங்களை நோக்கி சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றுதான் கூறுகிறார். அவருடைய பிள்ளையாக அவரை பூரணமாக நம்புகிறீர்களா?

0: கலாத்தியர் 4:8 நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். கலாத்திய நாட்டு மக்கள் ஒரு காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நினைப்பூட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிற 7 சபைகளும் இருந்த இடத்திற்கு இன்றைக்கு நீங்கள் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அங்கே பார்க்கலாம். விக்கிரகங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லை, மாயை என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 Cor 12:2 நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என்று எழுதியிருக்கிறார். ஏன் அவைகள் ஒன்றுமில்லை என்கிறார்? அவைகளை தொழுது கொண்ட கலாத்திய மக்களுக்கு அவை உண்மை உள்ளவைகள் என்று தன்னை வெளிப்படுத்தவில்லை. கலாத்தியர் 4:9 இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது படி. இப்பொழுது அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், மட்டுமல்ல தேவனால் அறியப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து அவர்கள் வந்திருக்கிறபடியினாலே தேவன் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டார். கலாத்தியா நாட்டிலிருந்த மிக அதிகமான விசுவாசிகள் யூதர் அல்லாத பின்னணியத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய தவறான போதனையினாலே மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்புகிறார்கள். எனவேதான் பவுல், முன்பு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழே இருந்தீர்கள், தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அதே போல இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும் என்பதை நினைப்பூட்டுகிறார். கலாத்தியர் 4:10-11 நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அவர்கள் ஓய்வு நாட்களை அனுசரித்தார்கள். கொலோசே சபைக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுதும் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்கிறார். மேலும் இந்த கலாத்தியா நாட்டு திருச்சபை மக்கள் மாதங்களை குறித்து எதையோ கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது அமாவாசை, பௌர்ணமி என்பவைகளை குறித்து அவர்கள் கருத்துள்ளோர்களாய் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ராஜாக்களின் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காரியங்களை பின்பற்றி வந்தார்கள். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் எச்சரித்தார்கள். மேலும் காலங்களையும் என்று வாசிக்கிறோமே, இது பண்டிகை காலங்களை குறிக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் 7 பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அவை எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாகவே இருந்திருக்கிறது. மேலும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்கிறார். வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது ஓய்வு வருஷங்களை குறித்து அவர்கள் செயல்பட்டிருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றினதினாலே இவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சொல்வது, நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன் என்கிறார்கள். என்றாலும் அவர்கள் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை குறித்து மட்டும் கை கொள்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லா நியாயப்பிரமாணமும் சேர்ந்து ஒன்றாகவே வருகிறது. ஓய்வு வருடங்களும் யூபிலி ஆண்டும் அதிலேதான் அடங்கியிருக்கிறது. யாக்கோபு இதை குறித்து சொல்லும்பொழுது 2:10 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறியிருந்தால் எல்லாவற்றிலேயும் அவன் குற்றவாளியாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி? அவன் ஒன்றிலே தவறினாலும் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாகிறான். கலாத்தியர் 4:11 நான் பார்க்கிறது போல அவர்கள் மத்தியிலே தான் செலவு செய்த காலங்கள் வீணாய் போயிட்டோ என்று கலங்குகிறார். கிருபையினாலே அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேரே திரும்புவது அவர்கள் அறியாமலிருந்த காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அதற்கு ஒத்த நிலைமைக்கு திரும்புகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். எனவேதான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் தேவனை அறியவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாகவே தேவனை அறிந்தீர்கள் என்று நினைவுபடுத்துகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினாலே தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வந்திருக்கிற நீங்கள் கிருபையினாலே பெற்ற ரட்சிப்பை குறித்து மறந்து போய் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதனாலே, நற்கிரியைகளை செய்வதனாலே தேவனை பிரியப்படுத்தலாம் என்று மாறுபாடான எண்ணம் கொண்டு விடாதிருங்கள். எப்படி விசுவாசத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளானீர்களோ, அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாச வாழ்க்கையிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாய் வாழ அவருடைய பலனுக்காக அவரையே நம்பியிருங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சோதனை நேரத்திலேயும் அவருடைய முகத்தையே ஏறிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வேதனை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தையே தேடி நில்லுங்கள். நற்கிரியைகளினாலோ, ஏழைகளுக்கு உதவுவதனாலோ, காணிக்கை கொடுப்பதனாலோ நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுவது மட்டுமல்ல, அனுதினமும் விசுவாசத்தினாலேயே விசுவாசத்திலேயே வாழ அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ கிரேக்க கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் பி ரோம கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் சி எகிப்து கலாச்சாரத்தின்படி.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த முடியும். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். 1 நாளாகமும் 28:9 வசனத்தின் பின்பாகம்.

சொல்றேன், சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவாங்க.

பூஜ்யம். இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டா நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க, சிரிக்கும்.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கத்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யார்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your voice.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா கண்களை மூடி வாயை திறந்து

கொள்ளப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்

ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தில் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாம

மகிமைப்படுகிறது. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட

0: ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மாயை திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்தப்படுது.
1: வல்லமை நீட்டப்பட்ட வழக்கரம்

கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை

ஆவிக்குரிய சாந்தம், மனமுருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிறா, மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறா. அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறா, மனதுருகுகிறவ, கம்பாஷனேட் கா. ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை திறங்க, வாயை திறக்க திறக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பற்றுதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா, முடிவு பொரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் எருசலேமில் சேர்த்துக் கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இழந்த ஸ்தானங்களையும் நீங்கள் இழந்த பட்டணங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அலியா என்றால் ஏறி வா, திரும்பி வா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வா என்று அர்த்தம். இனி புலம்புகிற காலம் அல்ல, ஆனந்த சத்தத்துடன்

உலகம் என்னை ஆக்கினை தீர்ப்புக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஆலோசனை சங்கத்திற்கும் தள்ளின பொழுது அப்பா உம்முடைய கிருபை வந்து என்னை பாதுகாத்ததே. உம்முடைய கிருபை வரவில்லை என்றால்

மேகம் இந்த இடத்த மூடி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பல நேரம் நாங்க உங்களை மறந்தாலும், வார்த்தையினால மறுதளிச்சாலும், சிந்தனையினால மறுதளிச்சாலும், அப்பா எங்களை மறக்கல. நான் நினைக்கிறேன் 24/7 24 மணி நேரமும் 7 நாளும் நான் உன் நினைவாவே இருக்கிறேன்னு சொல்லி அப்பா எங்க நினைவாகவே இருந்து எங்களை நடத்துகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசு, வானத்தை போல உங்க மனசு பெருசு. அப்பா பரலோக ஏணி படிகளில் எங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக ஏணி படிகளில் எங்களை ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைச்சு ஸ்தோத்திரம். படியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மடியில வச்சு ஆற்றி தேற்றி அரவணைச்சு அதிபதியாய் தளபதியாய் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. இந்த நாள் ஆராதனை உங்க அன்பு கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறப்பா. பாட வைக்க போகிறீர், ஆராதிக்க வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், கொடுக்க வைக்க போகிறீர். திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாய் எம் காதுகளை மாற்றி கொடுக்க போகிறீர். வந்திருக்கிற எம்முடைய திருச்சபை மக்களை மனதார ஆசிர்வதிக்கிறோம், மனதார ஆசிர்வதிக்கிறோம். நான் மறக்கல நினைக்கிறேன்னு சொல்றீங்களே, அதற்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. மறக்கல அவர், உன்னை மறக்கல அவர், நினைக்கிறாரு. மனதளவு நீ மறுதளிச்சு போயிருந்தாலும், சிந்தை அளவு மறுதளித்து போயிருந்தாலும் அவர் மறக்கல. வார்த்தையை ஏமாற்றம் நிறைந்த உலகத்துல வார்த்தையை கொட்டினாலும் கொட்டினாலும் அவரை கிட்டி இருக்கிற உங்களை அவர் மறக்கல. உன்ன மறக்கல, ஸ்பெசிபிக்கா பேசுறார், மறக்கல நினைக்கிறார். அப்பா காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம், போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். இவ்வாராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயல்பொருள் ஆவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உங்களுக்கு, வேண்டியவர்களுக்கு அற்புத சுகத்தை அருளி செய்ய வல்லவர் அப்பா. மகிமை வந்துருச்சுன்னா ஆண்டவரே பொட்டலம் போல என்ன தேவையோ அது வந்துருச்சு அப்பா. அந்த மகிமையின் மண்டலங்களுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க உதவி செய்வீரா. வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம் ஆண்டவரே, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ எல்லாம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.

பேதரு மறுதளிச்சிட்டாரு, மறந்து போயிட்டாரு. ஆனாலும் ஏசையா அதெல்லாம் அதையெல்லாம் மனசுல வைக்காம, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படின்னு இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மையா அவர் சமூகத்துல உடஞ்சு ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, உண்மையா மனம் திரும்புற பட்சத்துல அவர் மன்னிச்சு மனசுல வச்சுக்கல, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. பெர்க்மன்ஸ் அப்பா கிட்ட யாராவது பாஸ்டர்ஸ் டேட்டு சொல்லும் போது அப்பா சொல்லுவாங்க, மறக்கல மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்வாங்க. அது போல நாம் செய்த எல்லாத்தையும் நன்மையான காரியங்களை மட்டும் அவர் மனசுல வச்சிருக்கிறார், மற்ற எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். இந்த உணர்வோடு அப்பா சமூகத்துல

0: ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷ இறுதி நாட்களில், இறுதி மாதங்களில் ஆண்டவர் நம்மளை உற்சாகமாக, ஊக்கத்தோட, பெரிய எதிர்பார்ப்போடு நம்மளை நடத்துகிற இந்த பாதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: த்ரில்ல இருக்கு. ஆண்டவரோட நடக்கிறது எப்படி இருக்கு?
1: த்ரில்,
0: பயங்கர த்ரில்ல இருக்கு. ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் உற்சாகத்தோடு, நாம இருப்பதற்கு தேவையான ஊழியத்தை திரும்ப திரும்ப செய்கிற இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் கூட நாம தொய்வடைகிறத அவரால் ஏத்துக்கிறவே முடியல. இப்போ குழந்தை வந்து கொஞ்ச நேரம் டல்லா இருந்தா அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா?
1: ஏ,
0: ஜோபல் டல்லா இருந்தா சும்மா இருப்பீங்களா? ஜோபல் டல்லா இருந்தா, ஆரோ டல்லா இருந்தா உடனே கண்டுபிடிக்கிறது யாரையா?
1: அப்பா அம்மா.
0: முதல்ல யாருக்கே தெரியும்? உங்க சோகம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க சோகமா இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும்.
1: அவருக்கு தெரியும். ஆமென்.
0: நம்ம பிள்ளை கொஞ்ச நேரம் டல்லா இருக்கிறதையே நம்மளால தாங்கிக்க முடியலையே. நாம மனசு தொய்வடைகிறத அவரால் எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம்.
1: தாங்கி கொள்ளவே முடியாது.
0: எப்போ நாம டல்லானாலும் நம்மளை ஃபுல்லாவே வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த இந்த அன்புக்காக, இந்த இரக்கத்துக்காக, இந்த தயவுக்காக இந்த காலை நேரத்தில் நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: ஆச்சரியமானால் இது உண்மை அப்படின்னா அது என்னவாயிரு அதிசயம்
1: ஆயிரு.
0: வருஷ இறுதியில ஆச்சரியமா நடத்துறாரு, வருஷ ஆரம்பத்துல அதிசயத்தை பார்க்க வைப்பாரு.
1: அதனால
0: 25 எப்படி இருக்கும்னா
1: வெள்ளி விழா
0: மாதிரி, வெள்ளி விழா வெள்ளி விழா மாதிரி
1: விழா வெள்ளி விழா மாதிரியே இருக்கும்.
0: இந்த இந்த நூற்றாண்டுக்கு இந்த வருகிற 25வது ஆண்டு தான் என்ன விழா,
1: வெள்ளி
0: வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி இயர் ஆஃப் திஸ் செஞ்சுரி. அதனால உற்சாகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய கண்கள் காண செய்ய போகிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம லைஃப்ல வந்து ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அதுதான் நம்ம அற்புதம் சொல்றோம், ஆங்கிலத்துல மிராக்கிள் அப்படிங்கிறோம், மிராக்கிள். அப்ப அற்புதத்தை மனுஷனால செய்ய முடியாது, அதை தேவனால தான் செய்ய
1: முடியும்.
0: தேவனால் எல்லாம்
1: கூடும்,
0: கூடும். நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன், வார்த்தை அனுப்பி கிரியை செய்கிற தேவன். ஆண்டவர் சும்மா வந்து கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா அவருடைய அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வசனம் இருக்கும். அதுதான் ஐசாயா 55:10 நாம வாசிச்சோம்.
1: 11
0: வாசிச்சோம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பின விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை, நமக்கான தம்முடைய விருப்பத்தை நமக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு தெரியப்படுத்தி இருக்கிறார்.
1: Yes,
0: He has revealed. 1 Corinthians 2 நாம வாசிச்ச அந்த வேத பகுதிதான் எழுதியிருக்கிறபடி
1: 9வது வசனம்,
0: தம்மில் அன்பு கூறுகிறவர்கள்

0: இது இந்த உலகத்தாருடைய கண்கள் காணத்தக்க விதத்துல, நம்முடைய ஐம்புலன்களால் அதை காணவும் உணரவும் கூடிய விதத்துல இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வெளிப்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா வெளிப்படும் போது அது அதிசயமா இருக்கு போது.
1: ஆமென்.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியமா.
0: இந்த வெளிப்பாடு வெளிப்பாடாகவே இருக்கிறதற்காக தேவன் கொடுக்கல, இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: வெளிப்படும், அப்பொழுது ஆச்சரியம் விளங்கும், அதிசயம் விளங்கும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அது ஒரு ஷேப்புக்கு வரும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. இந்த வெளிப்பாட்டின்படி இந்த பூமியில காரியம் வெளிப்படும் பொழுது எப்படி இருக்க போது? அதிசயமா இருக்க போது.
1: அதிசயம்.
0: வெளிப்பாடு உங்களை ஆச்சரியப்படுத்துதுன்னா அது வெளிப்படும் பொழுது எல்லாரையும் அது எப்படிதான் பார்க்க வைக்கும்? அதிசயமாக.
1: அதிசயமாய்.
0: வெளிப்பாடு ஆச்சரியம் தான், வெளிப்படுறது அதிசயம்.
1: வெளிப்படுறது அதிசயம்.
0: ஆச்சரியமான வெளிப்பாடு. இது என்னமாய் முடியுமோ இல்ல, இது எதுலதான் போய் முடியும்?
1: அதிசயத்துலதான் போய் முடியும்.
0: அதிசயத்துலதான் முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: என்ன ஆண்டவர் தெளிவா சொல்றாரு? அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல். அவரு ஆண்டவர் வெத்து வேட்டு இல்ல, குண்டில்லாத துப்பாக்கி கப்புட்டு பண்ணி சத்தம் கொடுக்கும், ஆனா எதை என்ன சுடாது.
1: எஸ்.
0: இல்லையா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி என் ஆண்டவர் வெத்து வேட்டு இல்ல, வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்
0: வாய்க்கும்
1: வாய்க்கும்.
0: They will do the work I sent them to do. They will do the work I sent them to do. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன வேலைய அது செய்யறது மட்டும் இல்ல, they will complete the assignment I gave them.
1: Yes.
0: நான் தொடங்கின வேலைய, நான் என்ன வேலையை சொன்னனோ அந்த வேலையை செய்ய தொடங்கி அந்த பணிய, நான் கொடுத்த பணிய அது என்னன்னா நிறைவாக்கும், செய்து முடிக்கும்.
1: செய்து முடிக்கும்.
0: God has started his work in your life. ஆண்டவர் தம்முடைய கிரியையை உங்க வாழ்க்கையில தொடங்கிட்டாரு.
1: Amen.
0: His word will complete the full assignment.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மேல இருந்து வார்த்தை வந்திருக்கு. வந்த வார்த்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? போ கிரியை செஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரியையை முடிச்சிட்டு இந்த வார்த்தை மேல போய் ஆண்டவர்ட்ட சொல்லுமா?
1: Finished. Finished.
0: நீங்க சொன்ன பணியை நான் முடிச்சிட்டேன்னு அது வெறுமையா என்னிடத்துக்கு
1: திரும்பாமல்.
0: இந்த ஏணியிலிருந்து இறங்கி வந்த வார்த்தை வேலையை முடிச்சுட்டு அந்த இயேசுங்கிற ஏணி வழியா தான் திரும்ப மேல போய் ரிப்போர்ட் கொடுக்க போகுது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பரலோகத்துல ஒரு
1: ஏணி
0: ரிப்போர்ட்.
1: ரிப்போர்ட்.
0: என்ன ரிப்போர்ட்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வர்க்கை நாங்க நீங்க சொன்னபடியே முடிச்சுட்டு வார்த்தை என்னன்னா திரும்புது.
1: Yes.
0: That word is Jesus.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தை தான் யாரனா என் ஆண்டவராகிய
1: இயேசு.
0: இயேசு கிறிஸ்து.
1: Amen.
0: இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியானவராக நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா நான் சொன்னது?
1: இல்லையே.
0: ரொம்ப பிளைனா, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல?
1: Yes.
0: இந்த ட்ரூத் வந்து நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் ஆகணும்னா, எது இந்த ட்ரூத்தை நம்ம வாழ்க்கையில வந்து ஆக்டிவேட் ஆகுன்னு என்னன்னா அதை செயல்பட வைக்குதுன்னா, இந்த வார்த்தையின் மேல நீங்களும் நானும் வைக்கிற ஃபெய்த்.
1: எஸ்.
0: ஆக்சுவலா வேர்டு வர்றப்பயே அந்த வசனத்தை ஒரு மனுஷன் கேட்கிறப்பயே அந்த வசனம் அவனுக்குள்ள எதை சிருஷ்டிக்கும்னா ஃபெய்த்தை சிருஷ்டிக்கும்.
1: எஸ்.
0: உங்களுக்குள்ள இருந்த ஃபெய்த்தை ஆண்டவர் கிளறல. என்னமோ நமக்குள்ள ஃபெய்த் இருந்த மாதிரியும்
1: அது அவர் வந்து தூண்டி விடுற மாதிரியும்,
0: அந்த ஃபெய்த் அவர் தூண்டி விட்ட மாதிரியும் நம்ம பேசுறோம். நம்ம லட்சணம் நமக்கு தானே தெரியும்.

0: மண்டவாளம் என்னன்னு
1: நமக்கு தானே தெரியும்,
0: நமக்கு தானே தெரியும். நம்ம வாயார பேசுவோம். ஆனா நான் சொன்னத சொல்றேன்னா வாய கம்முன்னு என்ன செய்வோம்னா
1: வச்சுக்கொள்வோம்,
0: மூடிக்கிறோம். அதனால இந்த ஃபெய்த் வந்து என் ஆண்டவர் எனக்குள்ள சிருஷ்டிச்ச விசுவாசம். அதனால விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய
1: வசனத்தினால்.
0: வசனத்தை அவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை என் காது கேட்டுருச்சு, அதை என் இருதயம் விசுவாசிக்குது, அதை என் கண்ணு பார்க்க போகுது. அனுப்பின வார்த்தையை எது கேட்டுச்சு? காது கேட்டுச்சு.
1: காது
0: இருதயத்துல அந்த வெளிப்பாடு என்னன்னா, அது துணித்த பொழுது என்னுடைய ஸ்பிரிட் மேன் அதை கேட்டான். என் ஐம்பலன்கள் கேட்கல, என்னுடைய ஆவி மனுஷன் அதை என்ன செஞ்சான்,
1: கேட்டான்.
0: கேட்டது மட்டும் இல்ல, அதை அப்படியே விசுவாசிச்சான். விசுவாசிச்சது மட்டும் இல்ல, அத தன்னோட வாயினால் என்ன பண்ணான், அறிக்கைட்டான். இப்ப கண்ணால
1: பாக்குறான்.
0: சிம்பிள். ரொம்ப ரொம்ப குழப்படியான ட்ரூத். அது
1: இல்லையே,
0: இங்கதான் மனுஷனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா
1: திக்கு திக்கு.
0: அதான் நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார், Unless you have faith in God's word. ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தையை நீ விசுவாசிக்கலன்னா you cannot work together with God.
1: Hallelujah.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற வார்த்தையை அனுப்பி கிரியை செய்கிற தேவனோடு இணைந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்னா ஆயுதாரி
1: செஞ்சான்.
0: ஒரு பவர்ஃபுல்லான காரியத்தை டிக்ளேர் பண்ணப்போ அவனுடைய ஆயுததாரி அண்ண மூடிக்கிட்டு ஜோனத்தானுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒன்னு சாமுவேல் 14:6, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி,
1: விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா,
0: ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார்.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான்.
0: அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து,
1: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்,
0: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்,
1: அப்படியே போ.
0: Go ahead, do what you think best. I am with you all the way.
1: Yes. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: இதுதான் ஃபெய்த். ஃபெய்த் இல்லாம ஆண்டவரோடு கூட நம்மளால போக முடியாது.
1: Yes.
0: அவர் சொல்றாரு, நீ எதை செய்யும் நான் சொல்லல, நான் தான் செய்ய போறேன். ஆனா நீ என் கூட என்னன்னா வார்த்தையை சொல்லிட்டார்னா, அவர் செய்ய போற கிரியையை ஆவியில வெளிப்படுத்திட்டார்னா, நம்முடைய மனசு எப்படி செயல்படணும்னா ஒரு ஆயுததாரிய போல செயல்பட்டு.
1: ஆமென்.
0: ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்,
1: அப்படியே போ.
0: இது என் இருதயத்துல இருக்கிற காரியம் இல்ல, இது உங்க இருதயத்துல இருக்கிற காரியம். நம்ம எப்படி பண்றோம், என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன செய்யுங்க ஆண்டவரே, அதை செஞ்சா நமக்கு எப்படி இருக்கு மனசுக்கு, ரொம்ப
1: தெம்பா
0: இருக்கு. ஏன்னா நான் தான் இங்க எல்லாத்தையும் சொல்றேன் அவர்கிட்ட, என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன
1: செய்யுங்க.
0: அவர் என்ன பண்றாருன்னா, ஏப்பா என் மனசுல இருக்கிறது உனக்கு நான் சொல்லவா அப்படிங்கிறார். என் மனசுல என்ன இருக்குன்றத
1: உனக்கு சொல்லவா.
0: அதே மாதிரி அவரும் அவர் மனசுல என்ன இருக்குன்றத என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு எப்படி இருக்கு கேட்ட உடனே, ஏன்னா அவர் சொல்ற காரியம் வந்து என்னுடைய அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா எட்டல. இதே ஒரு பெரும்படையை கூட்டிட்டு போய் அடிப்போம் சொன்னா மனுஷனுக்கு என்னன்னா புரியும். ஆனா ஜோனத்தான் ஒரு பெரிய படை அடிக்கிறதுக்கு யார கூப்பிடுறாருன்னா
1: ஆயுததாரியை மாத்திரமே.
0: ஹல்லேலூயா. திருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம்.
1: வா
0: வா
1: வா.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: Come on now. Let's go across to these uncircumcised pagans. Maybe God will work for us. ஒருவேளை தேவன் நமக்காக அங்கு ஒரு கிரியையை செய்வார். There is no rule that says God can only deliver by using a big army. பெரிய படை இருந்தா தான் ஆண்டவரால நம்மளை காப்பாத்த முடியுங்கிற எந்த சட்டமும் எந்த ரூல் என்னன்னா இல்ல. No one can stop God from saying, from saving when he sets him mind to do it.
1: Hallelujah. Hallelujah.
0: Superல. No one can stop God from saving when he sets his mind to it.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி அவருடைய மைண்டை செட் பண்ணிட்டார்னா எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது?
1: நிறுத்தவே முடியாது.
0: நிறுத்தவே முடியாது.
1: நிறுத்தவே முடியாது.
0: நம்மளை மீட்கணும், நம்மளை காப்பாத்தணும், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மைண்ட்ல செட் பண்ணிட்டார்னா அதை நமக்கு செய்ய செய்ய முடியாதபடி அவரை தடை செய்ய யாராலும்
1: முடியாது. எஸ்,
0: தடை இல்லை அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சொல்லுங்க. படை இல்லை.
1: படை இல்லை.
0: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை.
1: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை. ஆமென்.
0: படையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பேசல.
1: தடை இல்லை. ஹல்லேலூயா.
0: இப்ப படை இருப்பதால் எனக்கு தடை இல்லைன்ற சொல்லல ஆண்டவர்.
1: எஸ்,
0: உங்கள்கிட்ட பெரிய படை இருக்கு, அதனால உங்க சார் உங்களோட நானும் வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, நிறுத்திரு. நான் உன்ன மொத்தமா என் பக்கம் ஈர்த்திருக்கிறேன்.
1: எஸ்,
0: என் கூட வர்றியான்றார்.
1: ஆமென்.
0: என் கூட வான்றார். ஆணையத்திற்கு போவோம்.
1: வா
0: வா. ஏன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் காட் ஃப்ரம் சேவிங் வென் ஹி செட்ஸ் ஹிஸ் மைண்ட் டு டு இட். ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய மைண்டை செட் பண்ணிட்டாரு.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு படையும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. அவருக்கு தேவை நான் தான்.
1: நான் தான் அவரோடு சேர்ந்து நடைபயின்றால் மட்டும் போதும். ஹல்லேலூயா.
0: படை இல்லை என்பதை தடையாக பார்க்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னுடைய நடையைத்தான் கேட்கிறேன். உன்னிடத்தில் நான் படையை கேட்கவில்லை.
1: படையை கேட்கவில்லை.
0: என்னோடு கூட நடப்பாயா? சொல்லுங்க. நடை,
1: நடை,
0: படை,
1: படை,
0: தடை,
1: தடை.
0: அப்ப டேய், ஒரு படை இருந்தா எனக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்னு அன்று சொல்லல. எனக்கு தேவை உன்னுடைய நடை.
1: நடை
0: விசுவாச நடை.
1: ஃபெய்த் வாக்.
0: எனக்கு எதுவும் தடை இல்லை.
1: இல்லை. உம்மோடு கூட நடந்திடுவே.
0: நடை
1: உயிரோடு வாழும்
0: தேவனோடு நடக்கிற அனுபவம்.

0: தானியத்திற்கு போவோம்,
1: வா
0: வா. யார கூப்பிடுறாரு?
1: ஆயுததாரியை.
0: ஆயுததாரி கேள்வி கேட்டானா?
1: ஏக்கல.
0: சந்தேகப்பட்டானா?
1: அடல.
0: அவன் சொன்ன காரியம் என்ன? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம்
1: செய்யும்,
0: அப்படியே
1: போம்.
0: இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி
1: நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய மொத்தத்தையும் அவர் பக்கமா என்னன்னா ஈர்த்து கொள்கிற அனுபவம்,
1: ஈர்த்து கொள்ளுகிற அனுபவம்.
0: இங்க ஆண்டவரை என் பக்கமா நான் இழுக்கல. I am not trying to pull God to my side. என்னுடைய பக்கமா என் ஆண்டவரை இழுக்க நான் எந்த ஒரு முயற்சியும்
1: எடுக்கல,
0: செய்யல.
1: Hallelujah.
0: அந்த ஆண்டவர் என்னோடு பேசின உடனே my whole being has attached completely with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னுடைய சகலமும் என்னுடைய மொத்தமும் தேவனோடு போய் என்னன்னா ஒட்டிக்கிருச்சு.
1: Yes.
0: இப்ப தேவனோட விருப்பத்தோட நான் ஒட்டிக்கிட்டேன். தேவன் என் வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய மொத்தம் என்ன பண்ணிக்கிருச்சு? ஒட்டிக்கிருச்சு.
1: ஒட்டிக்கிருச்சு.
0: இதுதான் அற்புதங்களின் மண்டலம்.
1: ஆமென்.
0: இது அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத மண்டலம்.
1: மண்டலம்.
0: இதை என்னால தட்டி விட முடியல இந்த விருப்பத்தை. அதெல்லாம் இல்ல, இது செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன செய்ய முடியல?
1: உதறி விட முடியல,
0: தட்டி விட முடியல,
1: தட்டி விட முடியல.
0: ஏன்னா தேவனுடைய விருப்பத்தை, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய சகலமும் என்ன செய்து விட்டது?
1: ஒட்டிக்கிருச்சு, ஒட்டிக்கிருச்சு.
0: இந்த அனுபவத்துல நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்களோட சேர்ந்து நான் என்ன செய்யறேன்?
1: நடக்கிறேன்,
0: நடக்கிறேன். இந்த பாதையில நீங்க என்ன நடத்துறீங்க? எந்த தயக்கமும் இல்லாம, எந்த சந்தேகமும் இல்லாம, முழு இருதயத்தோடு இந்த காரியங்களை விசுவாசித்து உம்மோடு கூட நானும் நடக்கிறேன் ஆண்டவரே.
1: ஆமென். ஆண்டவரே.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதான் நேத்து நாம முடிச்சோம். இது ஒரு முயற்சி இல்ல, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம எந்த ஒரு முயற்சியும் செய்யல. We are not trying. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்ன காரியத்தோட நாம அப்படியே என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒத்து போயிட்டோம்.
1: Hallelujah. Hallelujah.
0: God has decreed and we have
1: agreed.
0: Fully agreed.
1: Fully agreed.
0: I agree with you, Lord.
1: Yes, Lord.
0: The faith in and accepting God's will for you. உங்களுக்கான தேவனுடைய விருப்பத்தை முழு இருதயத்தோட நீங்க என்ன செய்யறதுனா ஏற்றுக்கொள்றது. This is faith.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா ஏத்துக்கிறது தான் பிரச்சனை. ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் என்ன செய்றேன், நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் சொல்றத நீ என்ன செய்யணும்னா ஏத்துக்கன்றீங்க. நாம என்ன சொல்றோம்? நீங்களே வாங்க, நீங்களே கிரியை செய்யுங்க, நீங்களே கையில கொடுத்துட்டு போங்க, இடையில என்னைய கூப்பிடாதீங்க, எனக்கு திராணி இல்ல, எனக்கு தெம்பு இல்ல, நீங்க சொல்ற காரியத்தை நான் எதிர்பார்த்தேன், அப்புறம் கிடைக்கலன்னா நான் ஏன் வந்துருவேன்? அதனால என்னை பிடிக்காதீங்க, என்னை கையில பிடிக்காதீங்க, நீங்களே எனக்காக செஞ்சு எல்லாத்தையும் கையில கொடுத்து வாழை பழத்தெல்லாம் உரிச்சு என் வாயில
1: ஊட்டுங்க.
0: மனுஷன் என்ன செய்யறான்னா, தேவன் தனக்காக காரியங்களை செய்யணுங்கிறத அவன் விரும்புறான். அதே நேரத்துல தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தோட உடன்பட்டு அவரோட இணைஞ்சு நடக்க பயப்படுறான்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டா,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால்
0: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை,
1: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை
0: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்
0: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை,
1: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை
0: உங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது,
1: பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
0: பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அவர் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: எஸ். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அதனால நீங்க விடாமுயற்சியெல்லாம் விட்டுருங்க. கடும் முயற்சி செய்து நாங்கள் இதை என்ன செய்தோம்?
1: பெற்றுக்கொண்டோம்.
0: இது முயற்சி இல்லை, ஜஸ்ட் பிலீவ் காட்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்படின்னா என்னன்னா, ஃபெய்த்னா என்னன்னா, இதான் டீச்சிங், நல்லா கவனிச்சுக்காங்க. ஃபெய்த்னா என்னன்னா, தேவன் நம்மோடு பேசுகிற காரியத்தை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம, அது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமா, அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு முரண்படாமல், ஆண்டவரே நீங்க சொல்ற காரியம் எனக்கு புரியல, என் அறிவுக்கும் புத்திக்கும்
1: எட்டல,
0: என்னால இதை கிரகிக்க முடியல, என்னால இதை விளங்கி கொள்ள முடியல. ஆனா இத்தனை காரியங்களையும் தாண்டி என் மனசு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஆமென் மட்டும்தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக
1: கடவது,
0: கடவது.
1: ஆமென், ஆமென்,
0: ஆமென். இதுதான் கேக்குறாரு, ஆமென் சொல்லு.
1: ஆமென் அப்பா,
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென் அப்பா,
0: ஹல்லேலூயா,
1: ஆமென்.
0: அப்ப விசுவாசம் என்பது விடாமுயற்சி இல்லை. கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிற ஒரு காரியத்தோட நாம 100% ஒத்து போறதா இருக்கு. அப்படியே போம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம்
1: செய்யும்,
0: உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடனே கூட
1: வருகிறேன்,
0: வருகிறேன்,
1: வருகிறேன்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இங்கதான் ரெண்டு ஸ்டாண்ட் வருது. எதை ஒத்துக்கிறோம், எதை
1: ஒத்துக்கொள்ளுகிறோம்?
0: சில பேர் தோல்வியை ஒத்துக்கிறான். எதை ஒத்துக்கிறான்?
1: தோல்வியை.
0: இப்பமாவது ஒத்துக்கிறியா? நீ தோல்வி அடைஞ்சிட்டேங்கிறது இப்பமாவது என்ன செய்யறியா?
1: ஒத்துக்கிறியா?
0: ஒத்துக்கிறியா? ஒப்புக்கொள்கிறாயா? அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு குறை இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து சந்திக்கப்படாத ஒரு தேவை இருக்கு. களைச்சு போன மனசு என்ன செய்யும்னா, இனிமே நமக்கு என்ன, அது இல்லை, நமக்கு அது
1: இல்லை.
0: தேவன் பேசலைன்னா அது உங்களுக்கு இல்லை, அது உங்களுக்கான தேவனுடைய உங்களை நடத்துகிற பாதை. அந்த ஏரியாக்குள்ள நான் என்ன செய்யலைன்னா நான் வரல. இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. தேவன் ஒரு குறை உங்க லைஃப்ல இருந்து அதை குறிச்சு அவர் உங்களிடத்துல பேசல அப்படின்னா, அது உங்களை விசேஷித்தமான பாதையில கத்துற என்ன செய்யறாரு, நடத்துறாரு. ஆனா அந்த காரியத்தை குறிச்சு தேவன் ஸ்பெசிபிக்கா உங்களோட பேசி இருக்கிறப்போ, சோனிய முரால் என்ன சொன்னா, செட்டில் ஆயிட்டான், தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுல அவ ஒரு முடிவெடுத்து இனிமே அது தனக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான்.
1: ஆபிரகாம்
0: சொல்றாரு எனக்கு இல்ல, அத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு, ஆதியாகமம் 17. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு, இங்க பாரு, நீ இல்லைன்றத ஒத்துக்கிட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன் பேரு ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம், உன் மனைவி சாராய் இல்ல சாராள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, பேர் என்னன்னா ஐசக். இதை நீ என்ன செய்யறியா,
1: ஒத்துக்கிறியா?
0: ஒத்துக்கிறியா? இல்ல ஆண்டவர், இதை என்னால ஒத்துக்கிறேன். என்னன்னா
1: முடியாத,
0: முடியாது. ஏன்னா நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு இல்லைங்கிறத நான் என்ன செய்யறேன், நானு ஒத்துக்கிட்டேன். அதனால இஸ்மேல் என்ன செய்வானாக,
1: பிழைப்பானாக
0: அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவற்றை திணிக்கிறாரு. ஆண்டவர், உங்க பக்கம் நான் வர்றது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போச்சு, நீங்க தந்தையாவேன் தந்தையாவேன்னு சொல்லி நான் கடைசியில தாத்தாவே ஆயிட்டேன். இனிமே வந்துகிட்டு தாத்தாவுக்குள்ள இருந்து தந்தை வருவார்னா எங்க இருந்து வரும்? என்ன ஆண்டவர் நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் சாத்தியமா? வயசான காலத்துல என்னை சும்மா இருக்க விடாம நீங்க வாட்டில அது இதுன்னு சொல்லி என்னை போட்டு இந்த மாதிரிலாம் வேணாம் சாமி, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டேன்.
1: தோல்வி அடைந்ததை,
0: தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிட்டேன், எனக்கு அது இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டேன். சோ ஃபெய்த் என்ன சவாலஞ்ச் பண்ணது, உனக்கு இருக்குன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
0: ஒத்துக்கறியா நீ அத? So faith is nothing but agreeing with God's will.
1: Yes.
0: Lord, I totally agree with you.
1: Amen.
0: என்னோடு நீர் பேசுகிற காரியத்தோடு நான் நூற்றுக்கு நூறு சதவீதம்
1: உடன்படுகிறேன்.
0: I accept this will. Not 25%, not 50%, not 75%, not 99.9%. 100% total agreement with God.
1: Amen.
0: Fully surrendering myself to God.
1: Yes.
0: நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க என்னோடு பேசுற காரியம் நிஜங்கிறத நான் ஒத்துக்கிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் உன்னோடு கூட இணைந்து நானும் நடக்கிறேன் ஆண்டவரே.
1: நடக்கிறேன் ஆண்டவரே.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு உன்னுடைய என்னோடு நீ நடக்க நீ ஆரம்பிக்கிறதுனால நான் உனக்கு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு தடையில்லை.
1: தடையில்லை.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப ஒரு காலை எதிர்பார்த்து அது தனக்கு இல்லைன்னு உடனே மனுஷன் தனக்கு அது இனிமே இல்லைங்கிறத என்ன பண்ணிக்கிட்டான்,
1: ஒத்துக்கிட்டான்.
0: சூனே முரால் தனக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான். ஆபிரகாமும் சாராலும் தங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத
1: ஒத்துக்கொண்டார்கள்.
0: நகோமி இனிமே தன்னுடைய வம்சம் துளிர்க்க வாய்ப்பே இல்லை என்பதை
1: ஒத்துக்கொண்டாள்.
0: கோலியாத் வந்து ஏழை பள்ளத்தாக்குல இஸ்ரவேலரை சேலஞ்ச் பண்ணப்போ அந்த சேலஞ்சுக்கு பதில் சேலஞ்சு விட முடியாததுனால ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாக இருந்த இஸ்ரவேல தங்களுடைய தோல்விய
1: ஒத்துக்கொண்டார்கள்.
0: ஆனா இந்த சமயத்துலதான் அதை ஒத்துக்கொள்ளாத ஒருத்தன் காலத்துல வர்றான். ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்கொண்ட நகோமி, இன்னொரு பக்கம் அதை ஒத்துக்கொள்ளாத ரூத்து. ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்கொண்ட இஸ்ரவேலுடைய படை, இன்னொரு பக்கம் அதை ஒத்துக்கொள்ளாத
1: ஆவீது.
0: இங்கதான் ஆண்டவர் வார்த்தை அனுப்பி, எப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டிய, ஆனா நான் இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறேன். இதை ஏத்துக்கிற மாட்டியா நீ?
1: எஸ்.
0: இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
1: எஸ்.
0: பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ
1: ஏற்றுக்கொள்.
0: இங்கதான் ஃபெய்த் பிளேஸ் எ மேஜர் ரோல். இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஆபிரகாம் சொல்றாரு, எப்படி தெரியுது?
1: அப்பட்டமா தெரியுது.
0: தூணே முரலுக்கு
1: அப்பட்டமா
0: தெரியுது. சவுலோட படைக்கு அப்பட்டமா தெரியுது.
1: எஸ்.
0: பார்வோனிடத்துக்கு போவோம் வான்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் அழைத்த பொழுது ஏற்கனவே நான் தோற்று போனவன் என்பது மோசேக்கு
1: அப்பட்டமாய்
0: தெரிகிறது. ஆண்டு சொல்றாரு, அப்பட்டமா தெரியலனாலும் நான் சொல்றத அப்படியே ஒத்துக்கிறவியன்ற
1: அப்படியே ஒத்துக்கிறேன்பா.
0: See, these are all faith principle.
1: Amen.
0: இப்படிதான் என் பைபிள்ல இருக்கு.
1: Yes.
0: இத வெறுமனே ட்ரூத்தா பேசினா ட்ரூத், இதை வெறுமனை வெளிப்பாடா பேசினா
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு
1: வாழ்க்கையோடு.
0: நம்ம லைஃப்ல ஒரு தேவை இருக்குல்ல, நம்ம லைஃப்ல ஒரு கோடிட்ட இடம் இருக்குல்ல, ஒரு டேஷ் டேஷ் டேஷ் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்.
0: அந்த டேஷ வந்து நம்மளா எதையாவது போட்டு நிரப்ப என்ன முடியல, சென்டென்ஸே தப்பாயிரும். இந்தியாவின் தலைநகரம் டேஷ்
1: சென்னை அப்படின்னு போட்டா என்ன ஆகும்?
0: நீங்க சென்னைன்னு போட விரும்புறீங்க, அதை ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏத்துக்கொள்ளாது.
0: அல்லது தமிழ்நாட்டின் தலைநகரம் டேஷ்
1: டெல்லி,
0: டெல்லின்னு போட்டா ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏற்றுக்கொள்ளாது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமோட பேசி டேஷ்னு போட்டிருக்காரு. அந்த டேஷ்ல அவர் ஐசக்ன்றாரு, அந்த டேஷ்ல அவர் இஸ்மவேல்ங்கிறார்.
1: எஸ்.
0: டேஷ் ஆயிருச்சு. ஆண்டூருக்கு ஆபிரகாம் கடையில டேஷ் ஆயிடுச்சு. நீங்க ஆண்டவரோட, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு டேஷ் இருக்கு, உங்க லைஃப்ல ஒரு டேஷ் இருக்கு. அதே நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்.
0: டேஷ்னு என்ன இருக்கு? முரண்பாடு இருக்கு. அதானே சரியான வேர்டு,
1: முரண்பாடு.
0: எப்ப பார்த்தாலும் ஒரே டேஷா இருக்கு.
1: டிஷும் டிஷும் டேஷ்,
0: டிஷும் டிஷும் இருக்கு. எனக்கு தெரியும் அந்த டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட போட்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் என்ன செஞ்சாரு, போட்டாரு.
1: ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கம்பா நீ, ஏம்பா டேஷ்ன்ற.
0: அவர் தந்த வார்த்தையை போட்டு வாசிச்சாதான் அது வாசகமா இருக்கும்.
1: எஸ்.
0: சில டேஷ வந்து இன்னும் ஆண்டவர் ஃபில் பண்ணாததுனால நீ வாசிக்க முடியாத வாசகமா இருக்கிற. ஆனா எந்த அந்த இடத்துல போட தேவையான வார்த்தையை தந்தவர் அந்த இடத்துல நிரப்ப தேவையான பிளஸ்ஸிங்கையும் தருவாரு.
2: ஆமென்.
0: அப்பொழுது எல்லாராலும் வாசிக்க கூடிய விரும்பி வாசிக்க கூடிய வாசகமாய் உன் வாழ்க்கை மாறும்
2: மாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஃபெய்த் பிரின்சிபல்.
1: எஸ்.
0: இது வெளிப்பாடு தானே?
1: வெளிப்பாடு.
0: எனக்கும் செய்வார் என்பதை நான் என்ன செய்யறேன்?
1: விசுவாசிக்கிறேன்.
0: விசுவாசிக்கிறேன். விசுவாசி நான் அறிக்கை செய்யறேன்.
1: ஆமென்.
0: இங்க ரிலேட் பண்றப்பதான் இடிக்குது. ஒரு வெளிப்பாட்டை நம்ம வாழ்க்கையோட இணைச்சு நாம கிளைம் பண்றப்பதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தணருது.
1: அல்லேலூயா.
0: இப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு, ஒரு குழந்தை இருக்குங்கிற வெளிப்பாடை தர்றப்ப அந்த வெளிப்பாடோட நான் என்ன இணைச்சுக்கிட்டேன். அதனாலதான் ஜோகன் வர்றாரு.
1: ஆமென்.
0: ஐசக்க குறிச்சு பேசுறப்பே நான் ஜோகனை குறிச்சும் பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த வெளிப்பாடோட என்ன நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். வெளிப்பாட பேசினா எல்லாருக்கும் என்னன்னா அருமையான வெளிப்பாடுன்னு இருக்கு,
1: இனிக்குது.
0: ஆனா அந்த ஐசக் என்கிற வெளிப்பாடோட ஒரு ஜோகனை இணைச்சு நாம வெளிப்படையா பேசுறப்ப
1: திக்கு திக்கு திக்கு.
0: எவ்வளவு சத்தியங்களை பேசியிருக்கிறான், அவ்வளவு சத்தியத்தை வந்து ஆயிரக்கணக்கிறத பாக்குறத விட சீர்காழியில போய் ஜோகனை குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனிய ஒருத்தர் எடுத்து சேனல்ல போடுறாரு, அத ஆயிரக்கணக்கில் பாக்குறான். வெளிப்பாட பாக்குறத விட அந்த வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்ம வெளிப்படையா பேசினது தனி கவனம் பெறுகிறது.
1: ஆமென்.
0: இத பேசாம விட்டுருக்கலாமே நீங்க. வெளிப்பாட மட்டும் நம்ம பேசிட்டு போறப்ப செய்தி சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி செய்தி நாங்க எங்கேயுமே என்ன செஞ்சது இல்ல,
1: கேட்டதில்ல
0: கேட்டதில்ல அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனா ஒரு வெளிப்பாட மனசுல வச்சு அதை நம்மளே உள்வாங்கி நம்மோடு கத்துற என்ன செய்கிறார், பேசுகிறார். பைபிள் எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி எனக்கும் இருக்கும்படியாக தேவன் அந்த சாட்சியை வச்சு என்னோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அந்த சாட்சியோட நானும் என்ன இணைச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை இணைச்சுக்கிட்டு வர்றப்போ உங்களுக்கு பிரஷர்.
1: எஸ்.
0: செய்தி அருமையா குடுத்துட்டு நல்ல வெளிப்பாடல என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு இருதயத்தை ரொம்ப என்னன்னா தொட்டுச்சு. ஆனா இப்ப நீங்க உங்க சிக்கல் எழுத்து வச்சிருக்கீங்களே, சிக்கல் எழுத்து வைக்கல, சிக்கல் அறுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. It's not a crisis.
1: Yes.
0: It's a solution for our problem.
1: Yes.
0: அப்ப இங்க தான் ஒரு பிரீச்சருக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் நான் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு?
1: Yes.
0: பீடத்துல இருந்து வெளிப்பாடு மட்டும் என்ன செய்றோம், நாம
1: பேசுறோம்
0: பேசுறோம். அந்த வெளிப்பாடு நம்ம லைஃப்ல இருக்கிற எந்த காரியத்தை சரி செய்ய அந்த வசன வெளிப்பாட்டை நமக்கு தந்தாருங்கிறத நான் முழுங்கிடுறேன். வெளிப்பாட்டை மட்டும் ஓங்கி பேசுறேன். எந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்க தேவன் அந்த வெளிச்சத்தை எனக்கு தந்தாரோ அந்த டாபிக்க பேசாம மென் என்ன செய்யறேன், முழுங்குறேன், மழுப்புறேன்.
1: எஸ்.
0: இங்கதான் என் ஃபெய்த் வந்து தாண்டவம் ஆடுது, அல்லாடுது, நொண்டுது.
1: எஸ்.
0: ஃபெய்த் என்ன செய்யுது,
1: நொண்டுது,
0: நொண்டுது. ஆண்டவர் விசுவாசிச்சா நான் விதைச்ச விதை முண்டுங்கிறாரு.
1: ஆமென்.
0: ஆனா என் ஃபெய்த் என்னன்னா நொண்டுது,
1: நொண்டுது.
0: நொண்டற ஃபெய்த வச்சுக்கிட்டு முண்டாதியா? எதுவும்
1: முண்டாது.
0: முண்டனம்னா நொண்டாத.
1: ஆமென்.
0: நொண்டாத என்ன தெரியுதா?
1: எஸ். யுத்த குதிரையா இருப்பா, நொண்டி குதிரையா இல்லாத இருக்காதுப்பா.
0: நட வராதவன் என்ன செய்வானா?
1: நொண்டுவா.
0: நொண்டி நொண்டி என்ன செய்வானா?
1: நடப்பான்,
0: நடப்பான். ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை வருது. நடக்காம போயிருச்சுன்னா நீ நொன்ற, நீ என்ன செய்யற,
1: நொன்ற
0: நொன்ற. இது விசுவாச நடை அல்ல.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பேசின பிறகு ஆபிரகாம் அதுக்கு பிறகு நொண்டல.
1: எஸ்,
0: அதைத்தான் நாம ரோமர்ல நாம வாசிச்சோம், 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக
1: நம் எல்லாருக்கும் தகப்பனானா.
0: உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோட
1: விசுவாசித்த
0: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
1: அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது
0: தன் செத்து போன் தான் செத் தன் சரீரம் செத்து போனதையும்
1: சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
1: தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி
0: தேவனை மகிமைப்படுத்தி
1: விசுவாசத்தில் வல்லவனானான்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: இங்க ஆபிரகாம் நொண்டல.
1: எஸ்,
0: இந்த ஃபெய்த்துக்குள்ள வந்துட்டாரு. கட்டி விடலாம் நினைச்சேன். நீங்க வலுவா என்ன பிடிச்சி என்ன செஞ்சிட்டீங்கன்னா உங்க பக்கமா ஈர்த்து கொண்டீர். என் பக்கம் உங்களை இழுக்கலாம் நினைச்சேன். உங்களோட மோதி என்னால ஜெயிக்க
1: முடியல.
0: அதனால நான் உம்மிடத்துல சரண்டர் ஆயிட்டேன். லெட் இட் பி. என் வாழ்க்கையில் உம்முடைய திருவுள்ள சித்தம் அப்படி என்ன செய்வதாக
1: நடப்பதாக.
0: நல்ல கவனிங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கறது இல்ல பிரச்சனை, ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கறா.
1: ஆமென்.
0: ஆபிரகாம குறிச்ச தேவனுடைய திட்டத்தோட அந்த குழந்தை கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்த குழந்தை இல்லைனா அந்த திட்டமும் இல்ல.
1: எஸ்,
0: இந்த சீடு இல்லைனா அந்த தேசமும் இல்ல.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: அதனால நீ இஸ்மாயில வச்சுட்டு நீ பாட்டுல வாழ்க்கை நடத்தி இருந்தா ஆபிரகாம்ங்கிற ஒரு காரியம் வந்திருக்குமா? யா வெளியில
1: ஈசாக்குன்ற காரியம் வந்திருக்கவே,
0: இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்திருக்குமா?
1: வந்திருக்க.
0: அப்ப ஐசக்குங்கிறது 99 வயசுல ஒரு ஐசக்கை ஏன் கொடுக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைன்றதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கல. அவருடைய தரிசனத்துக்கான ஆபிரகாம் சாராளுடைய கொண்டு தேவன் செய்ய தீர்மானிச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த அந்த திட்டம் இந்த பூமியில நிறைவேற போகிறது என்பதற்கான அடையாளமா தான் ஆண்டவர் யாரை கொடுத்தாருன்னா ஐசக்கை
1: கொடுத்தார்.
0: இட்ஸ் எ கிளியர் சைன். உனக்குள்ள இருந்து ஒரு தேசம் வரும் நான் சொல்றேன், நீ அதை என்ன செய்ய மாட்டேன்ற,
1: விசுவாசிக்க மாட்டேன்.
0: இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்றேன், உனக்கு திரளான சந்ததியை தருவேன்னு சொல்றேன், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை என்ன குடும்பனால் என்ன, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும்னு சொல்றேன், பூமியின் தூளை என்ன குடும்பனால் என்னன்னு சொல்றேன். இதை நீ முழுசா நம்புறியா? நீ நம்பினாதான் அது நடக்கும். அதனால உன்னுடைய 99வது வயசுல உன்னுடைய 100 வயசுல ஒரு குழந்தையை தந்து இதுக்கு பின்னாடி வர போறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் இது.
1: ஆமென்.
0: அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு சொல்றாரு, டேய் இந்த தேசத்தை தருவாரு. எப்படிப்பா நம்புறது? நம்புற மாதிரியாப்பா இருக்கு. அம்மா நீங்க நான் 3 பேர் தான் இருக்கிறோம். ஐசக் சொல்லிருப்பானா சொல்லிக்க மாட்டானா?
1: எஸ்,
0: நம்ம 3 பேருக்கு எப்படிப்பா ஒரு 5 சென்ட் நிலம் பத்தாது நமக்கு? அல்லது ஒரு 10 சென்ட் பத்தாது? அல்லது 1 ஏக்கர் பத்தாது? இந்த 1 ஏக்கர் நமக்கு போதுமேப்பா. இதுல எப்படிப்பா நமக்கு இவ்வளவு தேசம் புரியலையப்பா. எனக்கு நீங்க சொல்றது விளங்குற மாதிரி என்ன இல்லையப்பா அப்படின்னு ஐசக் ஆட்ட பேசிருக்கணும். அப்புறம் பேசிட்டேன். அட மவனே, இங்க வராங்க. எப்ப பிறந்த தெரியுமாடா நீ முதல்ல? உங்க அப்பனுக்கும் அத்தலுக்கும் 100 வயசா இருக்கிறப்ப பிறந்தவன்டா. தாத்தாவுக்குள்ள இருந்து ஒரு தந்தை வந்தாடுறா.
1: ஆமென்.
0: பாட்டிக்குள்ள இருந்து ஒரு அம்மா வந்தாங்கடா.
1: எஸ்
0: நீந்தாண்டா அந்த அடையாளம். தேவன் சொன்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நீ.
1: ஆமென்.
0: இதே கல்யாணம் முடிச்சோன்னு கொடுத்துருந்தா நம்பிக்கை வந்திருக்குமாயா?
1: வந்திருக்காது.
0: நேச்சுரல்ல,
1: நேச்சுரல்.
0: இது வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிறது என்னன்னா
1: நேச்சுரல்,
0: நேச்சுரல். அதுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ், எனக்கு யூட்ரஸே இல்லை, அல்லது எனக்கு கற்பப்பையே என்னன்னா
1: இல்ல,
0: இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க
1: சொல்லிட்டாங்க.
0: அந்த மாதிரி இடத்துல கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்தா அது ஒரு பெரிய அதிசயம். ஆனா நேச்சுரலா ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமும் சாராலோட இடைப்பட்டு இதை நான் உங்களுக்கு செய்ய வல்லவர்னு அவர் சொல்றப்ப துவக்கத்துல ஆபிரகாம் நொண்டுனாலும் கடைசியில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
1: வல்லவரானார்.
0: ஆபிரகாம் நொண்டல,
1: எஸ்
0: ஆபிரகாம் நொண்ட மறுத்து தேவனோடு அவருடைய நட சரிய அலைனான பொழுது நிறுத்தும் பொழுது காரியம் உண்ட ஆரம்பிக்குது.
1: ஆமே,
0: இட்ஸ் எ ஸ்ட்ராங் வேர்ட் ஃபார் யூ.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறது தான் நொன்றது.
1: நொன்றது
0: அதானயா வேர்டு?
1: எஸ்,
0: நீ ரெண்டு நினைவுகளால
1: குந்தி குந்தி நடப்பதுதான் நொன்று.
0: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று,
1: பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று.
0: நீ நொண்டிக்கிட்டு முண்டும்னா எப்படி முண்டும்?
1: முண்டும்
0: நொன்றதை நிறுத்து, அப்புறம் பார் எப்படி முண்டுதுன்னு.
1: ஆமென்.

0: அப்ப தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்றார், எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால்
1: குந்தி குந்தி நடப்பீர்கள்.
0: நொன்றவன் தேவன் சொன்ன வார்த்தையோடு உடன்படாம
1: நொண்டுகிறவன்,
0: நொண்டுகிறவன் வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ண காரியம் எதுவுமே முண்டுவதில்லை.
1: எஸ்,
0: முண்டுவதில்லைன்னா போட்ட விதை முளைச்சி வெளியில வர்றத என்ன சொல்லுவாங்க, முண்டுது, முளை விடுகிறது விதை.
1: அல்லேலூயா.
0: அதனால் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற காரியத்தோட நீ முரண்படுவனா, நீ என்னோட என்ன செய்யறனா, உன் விசுவாச நடையில நீ நொண்டிக்கிட்டு நடக்கிற,
1: எஸ்
0: குந்தி குந்தி நடக்கிற, ரெண்டு நினைவுகள் உன்னை குந்தி குந்தி நடக்க வைக்குது, நீ என்னோடு கூட நட.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப்,
1: நான்
0: ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப். அல்லேலூயா
1: சொல்லுங்க.
0: அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம், அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம் அறிக்கை. இதான் என்னன்னா நடை.
1: எஸ்
0: இது என்னது,
1: நடை.
0: இங்க நான் நொண்டல, நான் நடக்கிறேன்.
1: எஸ்
0: நீ நடக்க தொடங்கும் பொழுது தேவன் உனக்கு வாக்கு பண்ணின காரியமும் உன் வாழ்க்கையில நடக்க
1: தொடங்கும்.
0: பக்கத்துல வீட்டுல ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து பார்த்தா கேளுங்க, நொன்றமா
1: நொன்றமா
0: இல்ல ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
1: ஆனா ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
0: இது வெளிப்பாடு கதையா விதையாது?
1: இது விதை.
0: இது அடிச்சு விடுறனா இல்ல ஸ்கிரிப்சர்ல இருந்து வருதா?
1: ஸ்கிரிப்சர்.
0: நொன்ற நொன்றேன்னு சொன்னாரு, முண்டும் முண்டும் சொன்னாரு, அது வேணா அடுக்குமலின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறதுக்கு பேர் என்னது? அறிக்கையா
1: பேசுற
0: வெளிப்பாடு, அதை வெளிப்படையா பேச
1: தேவையான
0: தருது. இங்க அவன் தேவனோட என்ன ஆயிட்டான், புரிஞ்சுக்க முடியாது. மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் பேசல,
1: நீ விசுவாச.
0: அவர் ஆயுததாரி ஆகிய உங்களை பத்தான்
1: பேசுற.
0: Do you agree with me?
1: Yes, Lord.
0: Yes, Lord. I totally agree with you.
1: Yes, Lord.
0: இங்க நான் நொண்டல, ஆண்டவரோடு கூட நடக்கிறேன்,
1: நடக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்பட்டமா தெரியுதுன்றாங்க எல்லாரும், இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறத ஒத்துக்கன்றாங்க. ஆனா என் மனசு சொல்லுது, நான் அப்படியே ஆண்டவர் சொல்றதை ஏத்துக்கிட்டேன்,
1: ஏத்துக்கிட்டேன்.
0: நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பெத்துக்கிறவும் போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன்.
0: ஏமாற்றத்தோட வரலாம் ஆலயத்துக்கு, ஆனா திரும்பி போறப்ப ஆண்டவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு போயிடணும்.
1: ஆமென்.
0: அண்ணால் ஏமாற்றத்தோட வந்தா, அந்த ஏலி மூலமா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போனா குழந்தைய பெற்றுக்கொண்டா.
1: ஆமென்.
0: சோ இட்ஸ் எ டீச்சிங். இந்த டீச்சிங் என்னவா மாறப்போகுது? விசுவாசிக்கிற லைஃப்ல பிளஸ்ஸிங்கா மாறப்போகுது.
1: டீச்சிங் பிளஸ்ஸிங்காக மாறப்போகிறது.
0: நிறைய இம்பாசிபிளான காரியங்களை ஆண்டவர் டச் பண்ண போறாரு.
1: ஆமென்.
0: எந்தெந்த காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்ல, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனிமே ஒண்ணும் செய்ய முடியல, நாரி போனது மறைச்சு போனது.
1: எஸ்
0: ஆண்டவர் கையில் எடுக்கிற டாபிக் நாரி போனது மறைச்சு போனது.
1: ஆமென்.
0: நாரி போனதை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல, மறிச்சு போன காரியத்தை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல. ஆனா ஆண்டவர் நாரி போன மறித்து போன காரியங்களை பார்த்து பேசுகிறவர்.
1: ஆமே.
0: பேசுகிறவர் ஆண்டவர். ஏத்துக்கோ.
1: ஏற்றுக்கொள்கிறேன்.
0: ஏத்துக்கோ. ஏமாற்றத்தோடு வர்றேன் என் சமூகத்துக்கு, ஆனா நான் பேசினதை ஏற்றுக்கொண்டு போயிரு.
1: ஆமே.
0: நாருமேன்னு சொல்லாத, செத்து போச்சுன்னு சொல்லாத, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற.
1: ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாருமே இல்ல, மாருமே.
0: அப்ப நொண்டாம அவரோட சேர்ந்து என்ன செஞ்சிருனா, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: அந்த மாதிரி மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று
1: நினையாதிருப்பானாக.
0: ஒன்னாவது அதிகாரம் வாசிக்கலாமா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். வாசிக்கலாமா? ஒன்னாவது அதிகாரத்துல வசனம் 6:8 6:6 வாசிக்கலாமே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
0: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான்.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான்.
0: இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய்
0: இருக்கிறான். இருமனம் உள்ளவன் 7:7
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
0: அப்ப ரெண்டு மனம் உள்ளவன் எதையுமே பெற முடியாது.
1: எஸ்
0: அதனால எதையாகிலும் பெறலாம்னு நினைக்காத.
1: எஸ்
0: அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய். ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப தேவன் அமைதியா இல்ல, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாது.
1: எஸ்
0: அவர் பேசியதே நான் அவரோட பேச துணிஞ்சிட்டேன். அவர் பேசினதை அவரோடு நான் சேர்ந்து பேசுறதுனால நான் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எஸ் அல்லேலூயா.
0: இப்ப வெளிப்பாட விரும்பன வெளிப்பாடாவே வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை இருக்காயா?
1: பிரச்சனை இல்லைங்க.
0: வெளிப்பாட மனசுல வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவாக்கும்படி தேவன் அந்த வெளிப்பாட்டை நமக்கு தந்தாரோ, அந்த வெளிப்பாட்டை மனசுலயே வச்சுக்கிறாம அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா நம்ம பேசுறப்போ
1: அல்லேலூயா.
0: அவ்வளவு எளிதில் யாரும் அதை பேச முடியாது. ஆனா தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அதை பேச வைக்குது.
1: எஸ்
0: இதுதான் 2 கொரிந்தியர் 4:12 விசுவாசித்தேன் ஆகையால்
1: பேசினேன்
0: என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால்
1: பேசுகிறோம்.
0: This is not possible for a man.
1: Amen.
0: To speak like this. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா ஒன்னும் பேசல, ஆண்டவர் பேசுறத நானும் அப்படியே பேசுறேன்.
1: Amen.
0: அதான் ஃபைத்.
1: Hallelujah.
0: அதனாலதான் அந்த டாபிக்கை நாங்க ப்ரீச் பண்றப்ப யாரும் இழுத்துறோம் உள்ளுக்குள்ள.
1: யோகனன்
0: இழுத்துறோம். இதே இது ஒரு 35-40 வயசுல இருக்கிற ப்ரீச்சர் பேசினா அது என்னன்னா
1: ஏற்றுக்கொள்ளப்படும்.
0: இதே இது ஒரு 56 வயசுல இருக்கிற ஒரு மனுஷன் பேசினா அது புருவத்தை உயர்த்த வைக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்டர், நல்ல ஊழியம் போயிட்டு இருக்கு.
1: ஏன் பாஸ்டர்,
0: அருமையா போயிட்டு இருக்கு ஊழியம், நீங்க நல்ல ஒரு வெளிப்பாட்டு பிரசங்கன்றது எல்லாருக்குமே என்னன்னா
1: தெரியும்.
0: ஆனா இப்ப கொஞ்ச நாள் உங்களை பாக்குறப்ப அதிக பிரசங்க மாதிரி என்னன்னா
1: தெரியுது.
0: பிரசங்காவே இருந்துட்டு போயிருங்க நீங்க. இத கொஞ்சம் நீங்க தவிர்த்து இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. உங்க வெளிப்பாடு அருமையா இருக்கு, அநேக ஜனங்கள் கேக்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் என்னன்னா
1: இருக்கு
0: தர்றாரு. அப்படியே போங்க, அப்படியே போங்க. இதே 1000-2000 ஆகும், 2000-3000 ஆகும், போதும் பாஸ்டர், போங்க
1: போங்க.
0: இதுக்கு மேல இதெல்லாம் குறிச்சு பேசி சிக்கல் எழுத்துக்கிறாதீங்க. அப்புறம் ஏதாவது வில்லங்கம்ம போச்சுன்னா மொத்த ஊழியமே என்னன்னா
1: போயிருங்க
0: அப்படின்னு நம்ம மேல அக்கறை உள்ளவங்க நினைக்கலாம். ஆனா நம்ம வந்து நின்னா அவரு நொண்டுது முண்டுது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன்
1: இருக்கிறான்.
0: படை இருக்கு, தடை இல்லை. அவர் வாட்ல பேசுறாரு, படை நடை தடைன்றாரு, உண்டுது நொண்டுதுங்கிறாரு. அவர் பேசுறப்ப நம்மளால பேசாம இருக்க முடியலையே.
1: எஸ் ஹalleluya
0: hallelujah is going to do an impossible thing
1: yes
0: in our life
1: yes lord
0: not only in my life all of our life
1: yes
0: என் வாழ்க்கையில மட்டும் இல்ல இந்த செய்திகளை இந்த டீச்சிங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இக்கட் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்றது நல்லா தெரியும். ஒவ்வொரு குடும்பத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு முடிச்சு என்னங்கிறது நல்லா தெரியும். அதனால ஏதோ எங்களுக்கு மட்டும் என்ன ஏஞ்சலையும் மனசுல வச்சு மட்டும் தேவன் பேசல, அநேகரை மனசுல வச்சு தேவன் பேசுற.
1: ஆமே
0: எங்களோடு சேர்ந்து இணைந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார்.
1: ஆமே
0: இயர் ஆஃப் இம்பாசிபிள்ஸ்.
1: எஸ்
0: மலைகள் அப்படி பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று யாரெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகிறத காண்கிற ஆண்டு,
1: காண்கிற ஆண்டு,
0: வரப்போகிற ஆண்டு.
1: ஆமே காண்கிற ஆண்டு வரப்போகிற ஆண்டு.
0: ஆண்டுல அவர் காரியம் முண்டுகிறதை நீங்கள் காண்பீர்கள்.
1: ஆமே ஹல்லேலூயா.
0: வெள்ளி விழா ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில முண்டிக் கொண்டு வருகிறதை உங்கள் கண்கள் காண என் ஆண்டவர் கிருபை செய்வார். எப்படி ஆண்டவர் சொல்றீங்க? நீ நொண்டலையடா.
1: எஸ்
0: நீ நொண்டலையே.
1: எஸ்
0: நீ நொன்றத நிறுத்திட்டியே. நான் சொல்ற காரியத்தை அப்படியே விசுவாசிச்சு என்னோட சேர்ந்து என்ன செய்யற நடக்கிற உங்க தரிசனத்துக்கு எடுத்த காரியம் உங்க வாழ்க்கையில முண்டுகிறத, உங்க ஊழியத்துல முண்டுகிறத நீங்கள் காண்பீர்கள். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக்கு எடுத்த காரியத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியம், தேவன் உங்களோடு பேசின காரியம் முண்டி கொண்டு முளைவிடுகிறத உங்க கண்கள் காண போகிறது. உங்க கணவருடைய ரட்சிப்பு கெடுத்த காரியத்துல, உங்களுடைய குடும்பத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய தொழிலுக்கு எடுத்த காரியம், தரிசனத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய வீட்டுக்கு எடுத்த காரியம், உங்க பரம்பரைக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ண காரியத்தோட நீங்க 100% ஒத்துக்கொண்டு அவரோட சேர்ந்து நடக்கிறபடியினால உங்களுடைய காரியம் அவருடைய காரியம் உங்களுடைய வீட்டுல முண்டுகிறதை உங்க கண்கள் காணோம்.
1: ஆமென்.
0: சொல்றேன், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்டுகிறதை உங்கள் கண்கள்
1: காணும்.
0: ஆணும் ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென் ஆமென்
0: ஆமென் சொன்னோட நிக்காம அப்படியே போய் பேசுங்க.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: நீங்க தைரியம் இருக்கிறனால பேச சொல்லல. தைரியம், இந்த தைரியம் யாருக்குமே வராது. ஆனா விசுவாசத்தை தர்றப்ப அந்த விசுவாசத்தோட சேர்த்து ஆண்டவர் நமக்கு எதையும் கொடுத்துறாரு,
1: தைரியத்தையும் கொடுக்கிறார்.
0: இத தேவன் தான் தொடங்கி இருக்கிறாரு, இத தேவன் தான் முடிச்சு வைப்பார்.
1: ஆமென்.
0: நான் அனுப்பின காரியமாய் நான் விரும்பின காரியமாகும்படி அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைத்தனது.
1: எஸ்
0: வசனம் தானே, வெளிப்பாடு தானே.
1: எஸ்
0: இந்த வெளிப்பாட்டை அப்படியே உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்களா?
1: எஸ்
0: அக்செப்ட் பண்ணதை கன்ஃபஸ் பண்ணுவீங்களா?
1: ஆமென்.
0: நவ யூ ஆர் ரெடி ஃபார் தி மிரக்கிள்.
1: எஸ்
0: இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டீச்சிங் தேவை.
1: ஆமென்.
0: இந்த டீச்சிங்கை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு பிளஸிங் ஆண்டவர்
1: கட்டாயம்
0: கையில தருவார்.
1: ஆமென்.
0: Do you agree with me?
1: Yes, Lord. 100%.
0: Say, yes, Lord.
1: Yes, Lord.
0: Yes, Lord.
1: Yes, Lord. Yes, Lord.
0: நான் பேசணும்னு வந்தேன். ஆண்டவர் நொண்டுது முண்டுதுன்னு தடை படை நடைன்னு போயிட்டாரு. அதனால ஒரு ரெம்னன்ட், எப்பவுமே ஒரு ஹோலி ரெம்னன்ட் இருந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒரு ஹோலி லெஃப்ட் ஓவர் கத்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தோத்துறோம்.
1: ஹல்லேலூயா. தோத்துறோம்.
0: சரி, ரெண்டு நாள் நான் வெளியில கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. அதனால மேபி ஒன் டே வந்து ஏதாவது சின்ன ஒரு பிரேக் வரலாம். அதுக்காக நீங்க அது வரைக்கும் இதை தியானிச்சுட்டு இருங்க, இதை சூ பண்ணிட்டு இருங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தேங்க் காட். வருகிற நாட்கள்ல இன்னும் புதிய வெளிப்பாடுகளோட வெளிப்பாட இங்க பேசினா மட்டும் பார்த்தாது, நீங்களும் வெளிப்படையா என்ன செய்யணும்னா
1: பேசணும்.
0: வெளிப்பாட்டை பேசுறவன எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க, வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க.
1: எஸ்
0: வெளிப்பாட்டை பேசுறவன சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க. மத்தவங்க சந்தேகமா பாக்கட்டும், நீ சந்தேகமா பாக்கல, சந்தோஷமா இரு.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அந்த இவர் போட்ட பாட்டு நல்லா இருக்கு. அந்த கிப்சன் தர ஒரு பாட்டு போட்டிருக்காருல, ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று
1: போட்டிருக்கிறாரு,
0: அதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஒரு கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருக்கு. காலையில
1: கேட்டேன்,
0: நல்லா இருந்துச்சு. அதான் இவங்க எல்லாம் ஆட போறாங்களா நம்ம கிறிஸ்மஸ்க்கு? அப்படி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு அந்த சாங். வந்துட்டு சரியா சீஸ் அப்படியே ஒரு குதூகலத்தை மனசுல கொண்டு வருது. பாஸ்டர் கிஃப்டன் துறைக்காக அந்த பாட்டை பாடின ஒருத்தர் அந்தோணி தாசன் ஒருத்தர் போல இருக்கு, அவர் அவர் பாடியிருக்கிறாரு. நல்லா இருக்கு அந்த சாங். வந்து காலையில நான் திரும்ப திரும்ப அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். பாத்ரூம்ல தான் ஓடிட்டே இருந்துச்சு.
1: அதனால
0: ஆண்டவர்ட்ட சிரிச்சுக்கிட்டே நாம வாங்க போறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால வெளிப்பாட்டை பேசுறப்ப எல்லாரும் சந்தோஷமா கை தட்டுவாங்க. அந்த வெளிப்பாட்டோட தொடர்புடைய உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணி வெளிப்படையா பேசுறப்ப சில பேர் தலையை குனிவாங்க, சில பேர் சந்தேகமா பார்ப்பாங்க, சில பேர் எதுக்கு இந்த வீணான ஏன் நல்லதானே எல்லாம் போயிட்டு இருக்கு, இது ஏன் போட்டு இடையில இந்த மாதிரி. எனக்குள்ள பேசுறவரு அமைதியாகட்டும், நானும் அமைதியாகிறேன்.

0: இறங்கி வருது.
1: ஆமென்.
2: நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும்
0: மரத்திலிருந்து உண்டா?
2: ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி
0: வருகிறது.
2: இட்ஸ் எ மிரக்கிள் ஃப்ரம்
0: காட்.
2: எஸ். ஏன்னா நீ நொன்றதை நிறுத்திட்ட, அதனால என் காரியம் வாழ்க்கையில உண்ட போகிறது.
0: எஸ். பட்டம் சூட்ட வருவார்.
2: நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஃபெய்த்தில் எங்களை ஒவ்வொரு நாள் அப்படியே ஷார்ப் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக நன்றி. யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் எ மிரக்கிள். எங்க எல்லாரையும் ஒரு அற்புதத்துக்காக நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். இந்த செய்தியை யாரெல்லாம் இன்னைக்கு காலையில கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. இந்த வெளிப்பாடு நல்லா இருக்கு, அருமையா இருக்குன்னு நாங்க பாட்டில் சப்பு கொட்டி கையை தட்டி கேட்டுட்டு போயிடாம, இந்த வெளிப்பாடோடு தொடர்புடைய ஒரு குறை என் லைஃப்ல இருக்கு, அதோடு அந்த டேஷில் இந்த வெளிப்பாடை போட்டு 100% நான் வாசிக்க போறேன். உங்க வாழ்க்கையில வாசிக்க முடியாத ஒரு வாசகம், ஒரு டேஷ் இருக்கு. அந்த டேஷில் இப்ப தேவன் தந்த வார்த்தையை போட்டு போட்டு வாசிங்க, போட்டு போட்டு வாசிங்க, திரும்ப திரும்ப வாசியுங்கள். அங்கதான் நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை தேவன் கண்டு ஆச்சரியப்படுகிறார். அதன் பிறகு அவர் வாக்கு பண்ண அதிசயம் நம்ம லைஃப்ல நடக்குது. இதை செய்ய கூச்சப்படாதீங்க. இட்ஸ் எ ஃபெய்த் பிரின்சிபிள். இப்படிதான் பைபிள்ல நடந்திருக்கு, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனால சந்தேகப்படுகிறவன், இருமனம் உள்ளவன் கத்திரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ரெண்டு மனசு வேண்டாம், ஒரே மனசு, ஒரே மனசு. இந்த அனுபவத்தில் நாம் அவரோடு நடக்க தொடங்குகிறோம். அவர் காரியம் நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேற தொடங்குகிறது. திரும்பவும் ஃபைனல் ஆண்டு சொல்றார், உங்க வீட்டில் அவருடைய காரியம் பூக்கும், அதை மனுஷருடைய கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய காரியம் உங்க வீட்டில் பூக்கும். தேங்க்யூ அப்பா, இந்த வேர்டுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

13 வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சங்கீதம் 91 நாம் படித்து வருகிறோம். இதுவரை நம்மை சுற்றி என்ன இருக்கிறது, நமக்கு மேலாக என்ன இருக்கிறது என்பது போன்றவைகளை படித்தோம். அவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம், அவருடைய மறைவிடத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து நாம் கவனிக்கப் போகிறோம். பிசாசு எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கப் போகிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்வது ஏதோ சிங்கத்தையும் சர்ப்பத்தையும் குறித்து சொல்லவில்லை. இவைகள் பிசாசுக்கு அடையாளமான சின்னங்களாக இருக்கிறது. பிசாசை குறித்து தான் இப்படிப்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. பிசாசை தான் சிங்கம் என்றும் பாலசிங்கம் என்றும் விரியன் பாம்பென்றும் வலு சர்ப்பம் என்றும் வேதவசனம் விவரிக்கிறது, பலவிதமாய் விவரிக்கிறது. அநேக நேரத்திலே ஒரு நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை உண்டாக்கும்படியாக எதை குறித்து வேதம் போதிக்க விரும்புகிறதோ அதை குறித்த ஒரு விவரமான காட்சியை உண்டாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த வார்த்தைகளை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன, அவைகள் பிசாசின் எப்படிப்பட்ட தன்மைகளை விவரிக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, தேவன் தம்முடைய சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு சிறகு கிடையாது, அவர் கோழியா, அவருக்கு சிறகு கிடையாது. ஆனால் சிறகுகளால் தன்னை மூடுவார் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறது? எப்படி ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறதோ, தன்னுடைய சிறகுகளால் மூடி பாதுகாக்கிறதோ, அதுபோல நம்மை காப்பார் என்று சொல்வதற்காக தான், அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துவதற்காக தான் சிறகுகளால் தன்னை மூடுவார், நம்மை மூடுவார் என்று சொல்லியிருக்கு. அவருக்கு சிறகு கிடையாது. நம்முடைய மனதிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, ஒரு தாயை போல நம்மை பாதுகாக்க வல்லவர் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். ஆகையால் வேதத்திலே இப்படிப்பட்ட வர்ணனையின் வார்த்தைகள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் பெரிய ஒரு பொல்லாத மிருகத்தை போல அது காட்சி அளிக்கிறது. பார்க்கிறதுக்கே கொடூரமாக இருக்கிறது, பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது. பிசாஸ் அப்படிப்பட்டவன், தீமை நிறைந்தவன், பொல்லாப்பு நிறைந்தவன், ஒரு பொல்லாத ஒரு மிருகத்தை போல அவன் இருக்கிறான் என்பதை அந்த வார்த்தை விளக்குகிறது. அதே நேரத்தில் விரியன் பாம்பு என்று சொல்கிறது. விரியன் பாம்பு என்று சொன்னால் இந்த பொல்லாத பெரிய மிருகத்தை போல இது இருக்காது. இது இருக்கிறது சில நேரத்தில் அவ்வளவாக தெரியவும் தெரியாது நமக்கு. திடீரென்று எங்கேயோ கதவுக்குள்ள அங்கங்கே போர்ந்து, எங்கேயோ பூமி கடியில் போந்து, பைப்புக்குள்ள போந்து நேராக வீட்டுக்குள்ள வந்து திடீர்னு நிற்கும். சாத்தான் அப்படியும் கூட, அவன் சாத்தான் பொல்லாதவனா பெருசா வந்து இவ்வளவு பெரிய மிருகம் போல காட்சி அளிக்கிறது மட்டும் இல்லாமல், திருட்டுத்தனமாக நம்ம வீட்டுள்ள போந்து எது கடியிலேயாவது போந்து உள்ள வந்து திடீர்னு பார்த்தா ரூமை திறந்தா அவன் உட்காந்துட்டு இருப்பான் இல்லையா. இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்பதை பலவிதமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள். அப்படிப்பட்ட பிசாசை, பொல்லாதவனும் கொடூரமானவனும் பயங்கர மிருகத்தை போலவும் உள்ள அந்த பிசாசையும், தந்திரம் நிறைந்தவனும், நாம் அறியாதபடி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து நம்மை வஞ்சித்து நமக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட விரியன் பாம்பை போல, ஒரு சின்ன பாம்பு எப்படி நம்ம ரூமுக்குள்ள நுழைஞ்சிருந்தோ தெரியாமலே, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து கிரியை செய்கிற அந்த பிசாசையும் நாம் மிதித்து போடுவோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விவரம் என்னவென்றால், இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கண ரீதியில் பார்த்தால் இது எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே பல சங்கீதங்கள், பல சங்கீதத்தின் பல பகுதிகள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட காரியங்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன் சங்கீதத்திலே நல்ல அழகான பாடல்கள், கர்த்தரை பற்றிய துதி ஸ்தோத்திரங்கள் மட்டுமில்லை, தீர்க்க தரிசனமாகவே உரைக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், சிலுவை மரணத்தை குறித்தும், உயிர்த்தெழுதலை குறித்தும், பல காரியங்களை குறித்தும் சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தீர்க்க தரிசனங்கள் சங்கீதங்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்ப்போம்.
இந்த சங்கீதத்தின் இந்த பகுதியும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட போது, சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது, வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் சிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக விசுவாசிகள் இல்லை. அன்றைக்கு அவர்கள் மிதிக்கிறவர்களாக இல்லை. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட பிசாசின் மீது அவ்வளவு பெரிய அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. அப்படி செய்வோம், ஒரு காலம் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அதன் பிறகு நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களாக மாறுவோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நாம் மிதித்து போடுவோம் என்கிறதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அது உரைக்கப்பட்ட நாளிலே பிசாசு தான் என்ன ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அது உரைக்கப்பட்ட நாளிலே இது நிறைவேறாத ஒன்றாக இருந்தது. சங்கீதக்காரன் ஆவியானவரால் ஏவப்பட்டு விசுவாசிக்கு வருங்காலங்களிலே கிடைக்க போகிற அதிகாரத்தை முன்னறிவிக்கிறார். பிசாசை விசுவாசிகள் மேற்கொள்ளுவார்கள், பிசாசின் சக்திகளை மிதித்து போடுவார்கள் என்று முன்னறிவிப்பாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் கேட்க போனால் இந்த முன்னறிவிப்பு சங்கீதம் 91 முதல் முதலாக சொல்லப்படவில்லை. அதாவது பிசாசை நாம் ஜெயிப்போம், பிசாசை மிதிப்போம் என்கிற இந்த விசுவாசியினுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு காரியம் சங்கீதம் 91 சொல்லப்பட ஆரம்பிக்கவில்லை. ஏற்கனவே ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட ஆரம்பித்து விட்டது பிசாசனுடைய தோல்வி. அவன் மீது மனுஷருக்கு கொடுக்கப்பட போகிற அதிகாரம், இவைகளை தேவன் ஆதியாகமம் 3 முன்னறிவித்து விட்டார். அதன் பிறகு பல வசனங்கள் வேதத்திலே பிசாசனுடைய வீழ்ச்சியையும் அவன் மீது விசுவாசிகள் எப்படி அதிகாரம் கொள்வார்கள் என்பதையும் முன்னறிவிப்பாக தீர்க்க தரிசனமாக வேதவசனம் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே வருகிறது. நான் திருப்புவோம், ஆதியாகமம் 3:14 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் அந்த பாம்பினிடத்திலே பிசாசினிடத்திலேயும் பிசாசினிடத்திலே பேசுகிறார். பிசாசு வந்து ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து போட்ட பிறகு சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிசாசுக்கும் சாபம் கொடுக்கப்படுகிறது. மனுஷனுக்கு ஒரு சாபம், மனுஷிக்கு இன்னொரு சாபம், பிசாசுக்கு இன்னொரு சாபம். அந்த பிசாசுக்கு தேவன் கொடுத்த அந்த சாபத்தை தான் இங்க வாசிக்கிறோம். அந்த சாபம் வெறும் சாபம் மட்டும் இல்ல, தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கி இருக்கிறது. ஒரு முன்னறிவிப்பு அங்கு கொடுக்கப்படுகிறது பிசாசை குறித்து, அவன் எப்படி மேற்கொள்ளப்படுவான் என்பதை குறித்த ஒரு முன்னறிவிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். திடீர்னு பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் இருக்குது. ஸ்திரீயின் வித்தை பற்றி சொல்லுகிறது. ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனை குறித்து தேவன் அப்பவே சொல்லிவிட்டார். என்றைக்கு சாத்தான் நான் ஏவாளை வஞ்சித்தானோ அன்றைக்கே தேவன் சாத்தான் இடத்துல சொல்லிவிட்டார், உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் மூலமாக வரப்போகிற ஒரு மனுஷனுக்கும் பகையை உண்டாக்குவேன். இந்த பகை ஒரு பெரும் போராட்டத்தில் வந்து முடிய போகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார்? இந்த ஸ்திரீயின் மூலமாக வரக்கூடியவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். பிசாசும் அவரை பாதிக்க, அவரை நசுக்க முற்படுவான். ஆனால் வெறும் குதிங்காலை மட்டும்தான் நசுக்க முடியும். ஆனால் அவரோ இவனுடைய தலையை நசுக்கி போடுவார் என்று தேவன் பிசாசினுடைய பிசாசை மேற்கொள்வதை குறித்த காரியங்களை அப்பொழுதே சொல்லிவிட்டார். ஒரு பகை அன்றையிலிருந்தே உருவாகிவிட்டது. பிசாசு அன்றையிலிருந்தே இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி வரப்போகுதுன்னு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்ன உடனே எவ்வளவு பிசாசுக்கு பயம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அன்றையிலிருந்து பிசாசுக்கு ஒரே போராட்டம் உள்ள, யாரோ ஒருவர் வரப்போகிறார், இந்த ஸ்திரீயை சும்மா விட்டா அவ்வளவுதான், இந்த ஸ்திரீ யாரையோ ஒரு மனுஷனை பெற்றெடுக்க போகிறாள், அந்த மனுஷன் எழும்பி வந்து ஒரு நாள் என்னுடைய தலையை நசுக்க போகிறான் என்கிற ஒரு பெரிய பயம் அன்றையிலிருந்து பிசாசை பிடித்தது. அந்த பயத்தினாலதான் அநேக நேரத்தில் பிசாசு அநேக தேவ மக்களை குழந்தைகள் இல்லாமல் ஆக்கினது. அதன் பிறகு குழந்தைகள் பிறந்தபோது அவர்களை அழிக்கும்படியாக எகிப்திலேயும் பிறகு இயேசு பிறந்த போதும் குழந்தைகள் எல்லாம் அழிக்கும்படியாக செய்ததெல்லாம் பிசாசினால் ஏவப்பட்ட காரியங்கள். ஏன் பிசாசு
ஏரோது மூலமாகவும், இயேசு பிறந்தபோது ஏரோதின் மூலமாகவும், அதற்கு முன்பு இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தபோது பார்வோன் மூலமாகவும் பல கட்டளைகளை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை பொதுவாக எல்லாரையும் அழித்து போட வேண்டும், பிறக்கும் போதே அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு வந்தான்? அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பயம், ஏதோ ஒரு ஆண் பிள்ளை எழும்ப போகிறது, நம்முடைய தலையை நசுக்க போகிறது என்கிற பெரிய பயம் அன்றையிலிருந்து அவனுக்கு இருந்து வருகிறது. இன்னும் கேட்டால், தேவன் தேவன் பாம்பினிடத்தில் சொல்லி முடித்தவுடன், அதாவது உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீ இன்பத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி முடித்தவுடன், சில நாட்களில் ஏவாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். முதல் குழந்தை, முதன் குழந்தையை பெற்றெடுக்கிறதை நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவளுக்குள்ளேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, சாத்தானுக்குள்ள ஒரு பெரிய பயம், ஐயோ அவர் வந்து என் தலையை நசுக்குவார்னு சொல்லிட்டாரே இந்த ஸ்திரீயின் வித்து, அப்ப இந்த ஸ்திரீயின் மூலமா யாரோ ஒருவர் எழுந்து போகிறார்ங்கிற பயம், ஸ்திரீக்கு ஒரு ஆறுதல், ஸ்திரீக்கு ஒரு தைரியம், என் மூலமாய் பிறக்க போகிற ஒருவர் வந்து இந்த என்னை வஞ்சித்து, என்னை பாவியாக்கி, இந்த தோட்டத்தை விட்டு தள்ளின, தேவனை விட்டு பிரித்து போட்ட இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக, இந்த பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணும்படியாக என் மூலமாய் ஒருவர் பிறக்க போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஸ்திரீக்கு உண்டாயிற்று. ஒரு பக்கம் பிசாசுக்கு பயம், என்ன இந்த ஸ்திரீ மூலமா பிறக்கிறாள், நம்ம தலையை நசுக்க போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்திரீக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என் மூலமாய் வரப்போகிற ஒரு சந்ததியில வரப்போகிற ஒரு மகன் இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடியவராயிருப்பார் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு. அந்த பெரிய எதிர்பார்ப்பின் விளைவாக ஏவாளுக்கு குழந்தை பிறந்த போது ஏவாள் சொல்லுகிறாள், முதல் குழந்தை பிறந்த உடனே எப்படா குழந்தை பிறக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆண் குழந்தை பிறந்தவுடன் அவள் வாயிலிருந்து இது வருகிறது. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, முதலாம் வசனம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்னா ஏதோ நான் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லவ, என்ன சொல்ற, கர்த்தர் சொன்னாரே இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை, கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை, இந்த பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று பெரிய எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அந்த பிள்ளை பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலாக மற்றவங்க தலையை நசுக்கிற பிள்ளையாயிடுச்சு. தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்ட ஒரு பிள்ளையாய் மாறினது, கொலைகார பிள்ளையாய், பிசாசின் சுவாபத்தினால் நிறைந்த பிள்ளையாய், தீமைகளும் பொல்லாப்பும் உள்ளே இருந்த பிள்ளையாய், பிசாசனால் ஆட்கொட்டு கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளையாய் இருந்தது. ஏவாள் எதிர்பார்த்தால், என் மூலமாய் பிறக்கிற பிள்ளை இந்த தலையை நசுக்க போகிறது, பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு வீணாகிவிட்டது. அன்று முதல் கிறிஸ்து மரியாளன் மூலமாய் பிறக்கிற நாள் வரையிலே உலகத்திலே பெரிய எதிர்பார்ப்பு, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே பெரிய எதிர்பார்ப்பு, தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அநேகர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. ஏசாயாவிலையும் அதைத்தான் தீர்க்கதரிசியாய் ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார் மேசியாவை குறித்து, எப்படி ஒரு ஸ்திரீ ஒரு பாலகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அந்த பிள்ளை பிறக்கும் பிறக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மரியாளின் மூலமாக அந்த பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை ஒரு அற்புத பிள்ளையாய் பிறந்தது. ஒரு மனுஷனுடைய உதவியினால் அந்த பிள்ளை பிறக்கவில்லை. மனுஷனால் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாவியாயிருக்கிறது, பாவ சுவாபம் நிறைந்ததா இருக்கிறது. பிறக்கும் போதே பாவ சுவாபம் நிறைந்ததா இருக்கிறது. அது சங்கீதக்காரன் சொல்கிறார், தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. பாவ சுவாபம் நிறைந்தவர்களாக மனுஷனால் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஏனால் மனுஷனிடத்திலிருந்து தான் அந்த பாவ சுவாபம், ஒரு மனுஷனிடத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு செல்லுகிறது. ஒரு மனுஷனால் பாவம் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவன் இயேசுவை இந்த பூலோகத்துக்குள்ளே கொண்டு வரும்போது மனுஷனுடைய உதவி இல்லாமல், வெறும் மனுஷியை உபயோகப்படுத்தி, ஒரு பாவம் இல்லாத தூய்மையான இரத்தத்தை உடைய பாவ சுவாபமற்ற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். ஆகையால் தான் நாம் கன்னி மரியாளின் வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நிச்சயமாக விசுவாசிக்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிறோம். அதற்கு எதிராக வரும் காரியங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை. கன்னியின் மரியாளின் வயிற்றிலே தான் அவர் பிறந்திருக்க வேண்டும். அவர் மனுஷ உதவியினால் பிறந்திருக்க முடியாது. கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை, மனுஷனுடைய உதவியால் இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறது. அது எல்லா காரியத்தையும் அழித்து போடக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றால், ஒரு மனுஷனுடைய உதவியினால் தான் பிறந்தார் என்று சொன்னால்,
நமக்கு ரட்சிப்பே இன்றைக்கு கிடையாது, அவருடைய ரத்தம் நம்மை மீட்க முடியாது, அவரே பாவியாயிருப்பார், அவரை ரட்சிக்கிறதுக்கே இன்னொரு ரட்சகர் தேவையாயிருக்கும். இருக்கிறீங்களா இங்க? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ரட்சகர் தேவையில்லை, அவர்தான் ரட்சகர். அவர் நம்ம எல்லாருடையும் வித்தியாசமானவர். ஏனென்றால் அவருடைய ரத்தம் விலையேறப்பெற்ற ரத்தம், அவருடைய ரத்தம் பாவ சுவாபத்தை அறியாத ரத்தம். அவர் எல்லா மனிதரை காட்டிலும் வித்தியாசமானவர். மனிதனாய் இருந்தாலும் எல்லா மனிதனை காட்டிலும் வித்தியாசமானவர். நமக்காக பலியாய் இடப்படத்தக்க தகுதி பெற்றவர் அவர். அவருக்கே ஒரு பலி அவசியம் என்ற அவசியம் இல்லை, நமக்கு அவர் பலியாகிறார். அப்படி ஆதியாகமம் 3:14-15 அந்த காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்நாளிலிருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே இருந்து வருகிறது. சங்கீதம் 91 எழுதப்பட்ட போது இந்த காரியம் நிறைவேறவில்லை. சங்கீதக்காரன் ஆவியால் ஏவப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக தான் எழுதுகிறார். மறுபடியும் வாசிப்போம், ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய், எல்லா மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அன்னைக்கே ஆண்டவர் அவனை மண்ணை தின்ன வச்சிட்டார். அன்றைக்கே சாத்தான் என்றைக்கு ஜனங்களை மேற்கொண்டான் என்று நினைக்கிறானோ அன்றைக்கே அவனை தேவன் சபித்து போட்டார். ஆனால் ஒருவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னது வெகு நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று. சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் நிறைவேறவில்லை, அதன் பிறகு உள்ள நாட்களிலே அது நிறைவேறிற்று. அது நிறைவேறின இடம் கல்வாரி சிலுவை. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது என்றைக்கு நடந்தது, எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அது நடந்த இடம் என்ன, அது நடந்த நேரம் என்ன? அது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராக இயேசு அறையப்பட்ட போது அவன் தலையை நசுக்கினார். எப்படி அவன் தலையை நசுக்கினார்? இந்த பகை, பிசாசுக்கும் ஸ்திரீ இனத்துக்கும் உள்ள பகை நாளடைவிலே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பகையாக அதை உருவெடுத்து, பெரிய போராட்டமாக உருவெடுத்து, இயேசு பிறந்தபோது கூட அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டான். ஆனால் முடியவில்லை. இயேசு வளர்ந்து வந்தபோதோ பிசாசுக்கு ஒரு பெரிய தொல்லை. எங்க போனாலும் ஒரு பிசாசுகளை விரட்டுகிறார், யாதியஸ்தலை சொஸ்தமாக்குகிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு பிசாசுக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு பிசாசிடத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். பிசாசால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசு வந்து விட்டார், இவருடைய தலையை இந்த பிசாசினுடைய தலையை நசுக்க போகிறவர் வந்து விட்டார் என்பது அவனுக்கு விளங்கிவிட்டது. அவன் நினைச்சா இவர் நம்முடைய தலையை நசுக்கிறது முன்னாலே இவர் எப்படியாவது நசிக்க விட வேண்டும் என்று நினைத்துதான். அவ்வளவு அவர் நன்மை செய்த போதும், அவ்வளவு ஜனங்கள் திரளாய் அவரை பின்பற்றின போதும், அவருக்கு விரோதமாக அரசாங்கத்தையும் யூத மக்களையும் கிளப்பி விட்டு பிசாசு எப்படியாவது இவரை நசுக்கிப்பட போட வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இந்த ரீதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு பெரிய போராட்டம், என்ன இந்த ஆள் வந்து விட்டாரே, என் தலையை நசுக்குவார் என்று சொன்னால் இவராக தான் இருக்க வேண்டும், எங்க போனாலும் இவருக்கு அதிகாரம் இருக்கிறதே. எல்லா மனுஷரையும் பிசாசு அடக்கி ஆண்டான். எல்லா மனுஷர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. எல்லாரும் அவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு மட்டும் வித்தியாசமானவர். எப்படி இருந்திருக்கும் பிசாசுக்கு? எந்த மனுஷனையும் பிசாசு என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு மனுஷன் உலகத்துல வந்திருக்கிறார், இந்த மனுஷனை மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை. அவன் பண்ண வேண்டும் என்று வருகிறான். வேதம் சொல்லுகிறது பிசாசு தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் வந்தானாம், ஆனால் அவரிடத்தில் ஒன்றும் காணவில்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவம் இருந்தாதான் அவனுக்கு அதிகாரம் அவர் மேல. சி, குற்றவாளிகளாக இருக்கிறவர்கள் மீது தான் பிசாசு அதிகாரம் செலுத்த முடியும், பாவிகள் மீது தான் அதிகாரம் செலுத்த முடியும், குற்றம் உள்ளவர்கள் மீது தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும், குற்றம் இல்லாதவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. உலகமே குற்றம் உள்ளவர்களாக இருந்தது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. முழு உலகமும் பாவிகளாக இருந்த வேளையிலே எல்லாரையும் ஆட்கொள்ள முடிந்தது, எல்லார் மேலும் அதிகாரம் செலுத்த முடிந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷர் வித்தியாசமானவராக இருக்கிறார். இயேசு வண்டியில் வருகிறான், இயேசு வண்டியில் ஒன்றும் காண முடியவில்லை. ஏதாவது ஒரு குறை இருக்குமா, ஒரு குற்றம் இருக்குமா, இவரிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் இருக்குமா, அதன் மூலமாக இவரை ஆட்கொள்ளலாம், இவர் மீது அதிகாரம் செலுத்தலாம்
என்று முயற்சி எடுக்கிறான். ஆனால் அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. அவன் இவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக இவர் அவன் மீது அதிகாரம் செலுத்துகிறார். இயேசு சென்ற விடமெல்லாம் பிசாசுகள் கதறி அசுத்தாவிகள் ஜனங்களை விட்டு வெளியே ஓடின. ஏன்? இயேசுவுக்கு அப்பேற்பட்ட அதிகாரம். பாவமற்றவர், நீதிமான் அப்பேற்பட்ட அதிகாரத்தை அவர் பெற்றிருந்தார். ஆகையால் ஒரு பெரிய புரளியை கிளப்பி, இயேசுவுக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி எப்படியாவது இவரை நசுக்க வேண்டும், எப்படியாவது இவரை ஒழித்து விட வேண்டும், இவர் இப்படியே இருந்தால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் அழித்து போடுவார், நம்மை நாசமாக்குவார் என்று எண்ணி இவருக்கு எதிராக ஒரு பெரிய புரளியை கிளப்பி மதத்தில் உள்ள ஒரு யூத மக்கள் உள்ளேயே புகுந்து அவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். யூத மக்களே அவரை குறித்து குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். தம்முடைய அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற அளவுக்கு பிசாசு அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தான். ஆனால் அவனுக்கு என்ன வழங்கலைன்னா, இந்த சண்டைக்கு அவனை இழுத்ததே ஆண்டவர் தான். ஹலோ, ஆண்டவர் அவன் வலிய சண்டைக்கு இழுக்கிறார். வா, அவன் ஒதுங்கி போனாலும் அவரே கூப்பிடுறார், சண்டை விட மாட்டேன்றார். இவன்கிட்ட எப்படியாவது மோதி இவனை சிலுவை வரைக்கும் கொண்டு போய் சண்டைக்கு இவனை இழுத்து அங்கே இயேசு தோல்வி அடைவது போல ஒரு காட்சியை உண்டாக்கி இயேசுவில சிலுவை அறைய வைத்து அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை அங்கே சிந்தி மனுக்குலத்துக்கு மீட்பை உண்டாக்கி அதன் மூலமாக பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி பெரிய ஜெயத்தை உலகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சண்டைக்கு இழுக்கிறார் ஆண்டவர் பிசாசு. அவன் விட்டாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. சிலுவை ஆண்டவருடைய திட்டம், பிசாசு நினைச்சா அவனுடைய திட்டம் என்று பிசாசு யோசித்தான். இந்த சிலுவையில் இவர் அரைஞ்சு விட்டா நம்முடைய மாஸ்டர் பிளான், நான் போட்ட பெரிய திட்டம் நிறைவேறிவிட்டது. எப்படியாவது ஜனங்களே இவருக்கு எதிராக கிளப்பி இவ்விரோதத்தை உண்டு பண்ணி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பெரிய ஒரு பகை இவருக்கு எதிராக கிளப்பி இவரை சிலுவையில் அறைந்தால் அவன் நினைச்சா நம்ம வேலை முடிஞ்சது, நம்முடைய பெரிய திட்டம் நிறைவேறிட்டது, இவரை கொன்னே போட்டலாம். ஆனா அவனுக்கு தெரியல, ஒரு காரியம் தெரியவில்லை. வேதம் சொல்லுகிறது இதை அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார்கள் என்று. இந்த திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தால் அவரை கொலை பண்ணியிருக்க மாட்டார். கொலை பண்றதன் மூலமா ஜெயம்தான் வருது. இயேசுவை சிலுவையின் போட்டதன் மூலமா மனுக்குலத்துக்கே ஜெயம் வந்து விட்டது. பிசாசுக்கு மட்டும் இதை தெரிஞ்சிருந்தா பிசாசு இயேசுவை சிலுவையில போட்டிருக்க மாட்டவே மாட்டான். அதை முயற்சி எடுத்திருக்க அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் இவரை கொண்டு போய் சிலுவையில் வச்சு இவரை நசுக்கிறலாம். கடைசியில் அங்கே ஆனதெல்லாம் வெறும் குதிங்கால தான் நசுக்க முடிஞ்சது. வெளியே வரும்போது அவன் தலையே அவர் நசுக்கி போட்டார். அது தேவனுடைய திட்டம். பகை அதிகமாகி அதிகமாகி அதிகமாகி கடைசியில் சிலுவையிலே போய் முடிந்தது. பிசாசு நினைச்சான், அடே அப்பா எவ்வளவு பெரிய திட்டம், என்னுடைய இவ்வளவு பொல்லாத திட்டம் நிறைவேறுதே என்று சந்தோஷமாக அவன் நினைத்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே மரித்தவர் நரகத்துக்குள் பாதாளத்துக்குள் சென்று அவனையும் அவனுடைய சகாக்களையும் சந்தித்து அவர்கள் மேல் வெற்றி சிறந்து அவர்களை வெளியரங்க கோலமாக்கி ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய திட்டம். பிசாசுக்கு இந்த திட்டம் தெரியும், ஆனால் இது சிலுவையின் மூலமா நிறைவேற போறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தெரியும் நம்முடைய தலையை நசுக்கும் நாள் வருகிறது என்று. அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக ஏதோ சதி நடக்கிறது என்று. ஆனால் எப்படி நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆளை கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டான், இவர் தான் இருக்கும் என்று அவனுக்கு தெரிந்து போய்விட்டது. இயேசுதான் என்று கண்டுபிடித்து விட்டான். ஏன்னா பிசாசின் அசுத்தாவிகளே கதறுகின்றன, தேவனுடைய குமாரனே என்று அவைகள் கதறுகிற அளவுக்கு பிசாசுக்கு ஆள் அடையாளம் தெரிஞ்சு வைத்துக்கிட்டான். ஆனால் அந்த திட்டத்தின் விவரங்கள் அவனுக்கு புரியவில்லை. ஆகையால் ஏமாந்து போய்விட்டான். சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கும் நாள் வந்தது. சிலுவை தேவனுடைய திட்டம், பிசாசினுடைய திட்டம் அல்ல. தேவன் பிசாசை இழுத்தார். சிலுவைக்கு இயேசுவை கொண்டு வரும்படியாக அவனை வலியை இழுத்தார். தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும்படியாக அவர் செய்தார். அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். பிசாசு நினைத்தான் தன்னுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று. அவருடைய திட்டம் நிறைவேறின போது கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுக்குலத்தின் பாவத்துக்காக மீட்புக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆண்டவர் மனுக்குலத்தையே பார்த்து அவர்களை குற்றவாளிகள் இல்லை என்று தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதன் மூலமாக மனுக்குலத்துக்கே விடுதலை உண்டானது. மனுஷன் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை இழந்தபடியினால் மனுஷன்தான் மறுபடியும் பிசாசினிடத்திலிருந்து இழந்து போன அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டியதாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு நியதி அது, நியாயம். யார் இழந்தார்களோ அவர்கள்தான் அதை போய் எடுக்க வேண்டும்.
யார் அதை பிசாசனிடத்தில் கொடுத்து போட்டார்களோ, ஏமாந்து போனார்களோ, அவர்களே போய் திரும்ப அதை பெற வேண்டும். யார் ஏமாந்தது? யார் வஞ்சிக்கப்பட்டது? மனுக்குலம் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் ஏவாளின் மூலமாக. யார் அதை திரும்ப போய் பெற வேண்டும்? மனுஷனே தான் போய் திரும்ப பெற வேண்டும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகம் படைக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் இழந்து போனான். அவனே தான் போய் திரும்ப அதை பெற வேண்டும். அதுக்கு தான் இயேசு மனிதனாக வந்தார் உலகத்திலே. அவரே போய் அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவுடன் பிசாசால ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு மனுக்குலத்தின் பிரதிநிதியாக இயேசு பிசாசின் அதிகாரத்தை பறித்து போட்டார். ஹல்லேலூயா. மனுக்குலத்தின் அதிகாரியாக இயேசு, பிரதிநிதியாக இயேசு பிசாசை ஜெயித்தார். அதன் மூலமா என்ன அர்த்தம்? நாம் எல்லாம் ஜெயிக்கலாம்னு அர்த்தம். அமெரிக்காவிலே ஒரு சிறைச்சாலை இருந்தது, புகழ்பெற்ற சிறைச்சாலை. நான் இதை முந்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. புகழ்பெற்ற சிறைச்சாலை, அந்த பேர் அல்கட்ராஸ் என்கிற சிறைச்சாலை. ரொம்ப புகழ்பெற்றது. ஏன் புகழ்பெற்றது என்று சொன்னால், அந்த அல்கட்ராஸ் என்ற சிறைச்சாலை கடலுக்கு நடுவில் இருந்தது. கலிபோர்னியா மாகாணத்தில் கடலுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கடல் பல மைல்களுக்கு. அங்கே யார் வைத்தார்கள் என்றால், இந்த அடிக்கடி தப்பித்து ஓடுகிற குற்றவாளிகள் இருக்கிறாங்க பாருங்க. 10 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பான், 10 தடவை தப்பிச்சு ஓடிருப்பான். தப்புறதுல பெரிய ஆளுகளாக இருப்பானுங்க, பெரிய குற்றவாளிகளாக இருப்பான். ஆனால் தப்பி ஓடுறதுல பெரிய ஆளாக இருப்பான். இப்படி தப்பி ஓடுகிற குற்றவாளிகள் எல்லாரையும் கொண்டு போய் அந்த கடலுக்கு நடுவில் இருக்க சிறைச்சாலையில் வைத்து அங்கே தப்பவே முடியாது. அதுக்கு ஏன் புகழ் அல்கட்ராஸ்க்கு என்று சொன்னால், அங்கிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. அதனுடைய புகழ் அதுதான். அது ஒன்றும் எல்லா சிறைச்சாலை போல, அது இன்னொரு சிறைச்சாலை. ஆனால் அதுக்கு ஏன் ஒரு தனிப்பட்ட புகழ் என்றால், அதிலிருந்து எவனும் தப்பினதே கிடையாது. கடைசியாக அதில் ஒரு குற்றவாளியை போட்டாங்க. இவன் பலமுறை தப்பினவன். அவன் அங்கே போய் இருந்து கொண்டு கூட இருக்கவன்லாம் பலமுறை தப்பினவன் தான். அதனால் ஒரு பெரிய திட்டத்தை உள்ளிருந்து தீட்டினார்கள். பல மாதங்களாக அந்த திட்டத்தை தீட்டி அதில் வேலை செய்து கடைசியாக இந்த பெரும் குற்றவாளி யாரும் செய்ய முடியாத ஒன்றை செய்து முடித்தான். அது என்ன? ஒரு நாள் தப்பிச்சு ஓடிட்டான் கூட 4-5 பேரை கூட்டிகிட்டு. எல்லா இடத்துலையும் தேடினாங்க. தண்ணியில் தப்பிச்சு ஓட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் முன்ன. அதுக்கு முன்னே பலர் முயற்சி எடுத்து கடைசியில் வெளியே போய் பார்த்தா தண்ணியில் கிடக்கும் அவருடைய சரீரம். செத்து போய் தண்ணியில் கிடப்பார்கள் தப்பிக்க முடியாமல். ஜெயில் உள்ளேருந்து வெளியே வரலாம், ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. தண்ணியில் மாட்டிக்கிட்டு செத்து கிடப்பார்கள். தண்ணியெல்லாம் தேடி பார்க்குறாங்க, என்ன இந்த ஆளை காணுமே, கூட போனவன்ல காணுமே. பார்த்தா எல்லாம் தப்பிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சாமர்த்தியமாக எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஒருவன் முன்னால் சென்றிருக்கிறான், மற்றவர்கள்லாம் பின்னால் அவன் வழியை பின்பற்றி சென்று விட்டார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சிறைச்சாலையை மூடி விட்டார்கள். இன்றைக்கு அந்த சிறைச்சாலை மூடி மியூசியம் மாதிரி கிடக்குதுங்க, சும்மா கிடக்குது. ஏன் மூடி விட்டார்கள்? அந்த சிறைச்சாலைக்கு இனி மதிப்பு கிடையாது. ஏன் அதுக்கு மதிப்பு இருந்தது? இதுவரை யார் மேலும் தப்புனதே கிடையாது. அதனால தான் அதுக்கு புகழ். அதனால தான் அங்கே கொண்டு அடைச்சாங்க. இப்போ தான் ஒருத்தன் தப்பிச்சு விட்டானே, அவன் பின்னால் இன்னும் சிலர் தப்பிச்சு போய்விட்டார்கள். இதன் பிறகு எல்லா சிறைச்சாலையை போல இதுவும் இன்னொரு சிறைச்சாலை ஆகிவிட்டு அதை மூடியே போட்டார்கள். ஒருவன் தப்பித்தான் என்று சொன்னால் மற்றவர்கள் தப்பிக்க வழி இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகையால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது அந்த சிறைச்சாலை. இப்படிதான் இயேசுவும், இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசை ஜெயித்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனுக்கு பிசாசின் மீது அதிகாரம் இருந்ததில்லை. இதுவரை ஒரு மனுஷனும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் இயேசு வந்தபோது முதல் முதலாக நம்முடைய பிரதிநிதியாக, நமக்கு முன் செல்லுகிறவராக பிசாசை ஜெயித்தார், பிசாசை மேற்கொண்டார், அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார். இனி அது என்னத்தை உலகுக்கு அறிவிக்கிறது? மனிதனாய் பிறந்த எவனும் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் இந்த பாவம் என்கிற சிறையிலிருந்து விடுபடலாம், அவனும் வெளியே வரலாம், பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து அவன் விடுதலையை பெறலாம் என்கிற அறிவிப்பை தான் நாம் நற்செய்தி என்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு வழி காமிச்சிட்டார், இயேசு பிசாசை ஜெயித்தார். அது நமக்கெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது? நாம் எல்லாரும் இயேசுவை இயேசுவை போல பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு நம் மீது அதிகாரம் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. இன்னும் கேட்டால் வேதத்தில் திட்டவட்டமாக போதித்திருக்கிறது. திருப்புங்க எபேசியர். அவர்கள் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்றால், 16 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 16 வசனம், கொஞ்சம் நீளமான ஒரு பகுதி, நன்றாக கவனியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி, அதாவது இயேசு சிலுவையில் செய்தது எப்படி நமக்காக செய்தார், அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது, நமக்கு எப்படி அதிகாரம் வருகிறது, நாம் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உரைக்கும் வசனங்கள்.
இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, 16:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள வேண்டும் என்றும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக எதற்காக ஜெபிக்கிறார்? தேவனை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் ஜனங்களுக்கு தர வேண்டும். ஜனங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும். ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய அறிவிலே வளர வேண்டும். ஆழமாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்திருக்கிறார் தேவன்? சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவருடைய மனதை திறந்திருளும். இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இவைகள் நான் பிரசங்கிக்கிறது சத்தியமான காரியங்கள். இவைகளை சாதாரண அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய அறிவினால் அறியப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஞானத்தினால் தெளிவினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள். தேவனுடைய ஆவியானவர் தாமே அவைகள்.

பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்றார்? நமக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாகவும் இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதன் மூலமாகவும் நம்மிடத்திலே காண்பிக்கும் அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும்படி, நம்மிடத்திலே அவர் காண்பித்திருக்கும் நமக்காக அவர் செய்திருக்கும் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதை வாசிக்கும் போது என்ன விளங்குது? ஏதோ இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார், தேவன் மனுஷனாய் வந்தார், அவரை பொல்லாதவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் தேவனோ, இவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, இவரை அங்கீகரிப்பதற்காக, இவர் சொன்னவைகள் உண்மை என்று வெளிப்படுத்துவதற்காக இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எழுப்பினது மட்டுமல்லாமல் இவரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேரிடப்பட போகிற நாமங்களுக்கு மேலாக இவரை உயர்த்தினார். உன்னதங்களிலே அவருடைய வலது பாரசத்திலே இயேசுவை உட்கார வைத்திருக்கிறார், மகிமைப்படுத்திருக்கிறார், அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது? இதெல்லாம் அவருக்கு நடக்கணும்னு அங்கிருந்து உலகத்தில் வந்தார். அவர் ஏற்கனவே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியாது? இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலே உன்னதத்திலே ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தனாக தேவனாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தவர். சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்தது எதற்கு? எப்படியாவது எனக்கு உன்னதத்தில் ஒரு இடம் கிடைக்கணும், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் மேலாக எல்லா நாமங்களுக்கும் மேலாக எனக்கு ஒரு நாமம் கிடைக்கணும், நான் உயர்த்தப்பட வேணும் அப்படின்னா வந்தார்? கிடையாது. அவருக்கு அது அவசியமே இல்லை. எதற்கு வந்தார்? நமக்காக வந்தார். ஆகையால் வெறும் அவர் உயர்த்தப்பட்டார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார், உன்னதங்களிலே வலது பாரசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் போதாது. ஏன்னா அது அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் எப்படியும் பிசாசை விட பெரியவர். அவர் இவர் பிசாசிற்கு பிசாசை ஜெயித்த ஜெயம் அவருக்காக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் எப்பவுமே பிசாசை ஜெயித்தவர் தான். அவர் சிலுவைக்கு போக வேண்டியதில்லை, அவர் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, அவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு எப்பவுமே பிசாசை விட அதிக பலன் உண்டு. அவர் அதிக பிசாசை ஜெயித்தவர், அவர் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், பிசாசை விட பெரியவர். அதை அவருக்காக அவர் செய்யவில்லை. நாம் நினைக்கிறோம் அவரை இயேசு தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார், பாவம் அவரை கொலை பண்ணாங்க, இவரை உயிர்த்தெழ வைத்தார், அவர் மேலே உட்கார வைத்தார் என்று நினைக்கிறோம். கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமே நம்மை குறித்து தான். எதுக்கு ஜெபம் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நம் நிமித்தமாக அல்லது நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பது நிமித்தமாக, சிலுவை பாடுகள் நிமித்தமாக, உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நம்மிடத்திலே தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இங்க முழு the whole point is not about Jesus, the whole point is about us. இயேசுவை குறித்த காரியம் இல்லை இது. இது நாம் அறிந்து கொள்ளும்படியாக. இயேசுக்கு இதெல்லாம் புரியுது, இயேசுக்கு இதெல்லாம் அவசியமே கிடையாது. தேவன் நம்மிடத்திலே காண்பிக்கும் வல்லமையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்கே விளக்குகிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் இரண்டாம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, இப்ப இயேசுவை பற்றியே பேசிட்டு இருந்து திடீர்னு இப்ப நம்ம பற்றி ஆரம்பிச்சிட்டார். இரண்டாம் அதிகாரம் என்று சொல்றதுனால வேற ஏதோ விஷயம் பேசுறாங்கன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேண்டாம். அதேதான் தொடர்கிறது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களால் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உயிர்ப்பித்தார். இயேசுவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல, நம்மை உயிர்ப்பித்தார். அதை தான் பார்க்க விரும்புகிறார். நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாவிகளாயிருந்த முந்தி அதான் சொல்றார். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து
சுவாப

பாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலே நம்முடைய உயிர்த்தெழுதலும் அடங்கியிருக்கிறது. நம்மை அவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுதான் ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? நம்மை உயிர்ப்பித்து நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார். எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க இப்போ? ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்கிறார்? சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவராய் உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். எங்க உயர்த்தப்பட்டிருக்கிறார்? உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாரசத்திலே உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டு சகல துரைத்தனங்கள் அதிகாரம் பிசாசின் வல்லமைகள் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தி உட்கார வைத்திருக்கிறார் ஆண்டவர். உன்னதத்திலே உட்கார வைத்தது மட்டுமில்லாமல் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் சொல்லுது 7வது வசனம், நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய பாதப்படி இல்லையா? ஹலோ, நாம் எங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்? நாமும் அவரோடைய கூட வலது பாரசத்திலே உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக சகல துரைத்தனங்களும் அதிகாரமும் கர்த்தத்துவமும் வல்லமையும் இருக்குமானால், அவருடைய பாதத்து கீழாக சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்குமானால், நம்முடைய பாதத்து கீழாகவும் சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய நிலையில நீங்க எங்க இருக்கிறீங்க? அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட இருக்கிறோம். நமக்கு கீழாக எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தின் என்னை உட்கார வைத்திருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தத்துவங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக என்னை உயர்த்தி அவருடைய வலது பாரசத்திலே உட்கார வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் எனக்கும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நம்ப முடியுதா? இதை ஒரு விசுவாசி நம்பினா விசுவாசியை மாறிடுவான். இதை ஒரு விசுவாசி நம்பினா சாட்சியெல்லாம் மாறிடும், ஜபம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நிறைய பேர் ஜபம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த பிசாசை பாரு ஆண்டவரே, அதெல்லாம் மாறிடும். பிசாசு எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டா விசுவாசிக்கு, பிசாசு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்னு விசுவாசிக்கு தெரிந்தா நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதைத்தான் ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்போஸ்தலாய் பவுல் ஜெபிக்கிறார். நம்மிடத்திலே தேவன் காண்பித்த வல்லமையை, தேவனை இயேசுவை உயிரோடு எழுப்புறதன் மூலமாக நம்மிடத்தில் அவர் காண்பித்த வல்லமையை நாம் காண வேண்டும். நமக்காக அது செய்யப்பட்டது, அவருக்காக அல்ல. அவருக்கு அது அவசியமே இல்லை. அந்த ஜெயம், பிசாசை மேற்கொள்ளுதல், உயர்த்தப்படுதல் எல்லாம் அவருக்கு அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆனால் நம்மை வந்து தாழ கிடந்தவர்களை வந்து தூக்கி உயிர்ப்பித்து மேலே உட்கார வைக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. அதைத்தான் சிலுவையின் மூலமாக அவர் செய்தார். நமக்காக அதை செய்தார், அவருக்காக அல்ல. அதை நாம் பார்க்க வேண்டும். நமக்காக அதை அவர் செய்தார். எபிரேயர் 2வது அதிகாரத்துக்கு திருப்போம். அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எபிரேயர் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரை, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும், அதாவது இன்னொரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். இன்னொரு இடத்துல என்று சொன்னால் குறிப்பாக சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே சொல்லுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன்
சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷருடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை குறித்து பேசுகிறார். இது மனுஷனை ஏன் நினைக்கிறீர் ஆண்டவரே? அவன் எம்மாத்திரம். அவனை விசாரிக்கிறீரே, அவன் எம்மாத்திரம். இவனை பற்றி ஏன் கவலைப்படுறீர்? மனுஷன் அவ்வளவு விசேஷம், மனுஷனை ஏன் அவ்வளவு பெருசா நினைக்கிறீர் நீர்? அவனுக்காக ஏன் இவ்வளவு செய்கிறீர்? அவனை ஏன் அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறீர்? அவனை தேவதூதிரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிச்சூட்டி. இது மனுஷனை பற்றி. தேவதூதனை விட கொஞ்சம் சிறியவர்களா நாம் ஆக்கப்பட்டோம், ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிச்சூட்டி இருக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து, ஆதியாம் 1:26 தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு என்ன சொன்னார்? அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆண்டுகொள்ள சொன்னார். இதெல்லாம் உன்னுடையது, நீ வைத்துக்கொள், நீ ஆண்டுகொள்னு சொல்லிவிட்டார். அதை தான் நீங்க சொல்லியிருக்கிறது. மனுஷன் யார், அவனை குறித்து தேவன் எப்படி நினைக்கிறார் என்பதை தான் இந்த வசனங்கள் விவரிக்கிறது. சங்கீதம் 8 அந்த வசனம் வருது. சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷன் எம்மாத்திரம், அவனை விசாரிக்கிறீர், அவனை நினைத்து பார்க்கிறீர், அவன் அற்பமானவனாச்சே, ஆனால் அவனை இவ்வளவு பெரிசா நீர் நினைக்கிறீரே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அதை இங்கே இவர் சொல்லி காண்பிக்கிறார். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை, அதாவது மனுஷனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்திலே அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு காரியம் அவனுக்கு கீழ்ப்படவில்லை, அவனுக்கு கீழாக வைக்கப்படவில்லை. அது என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான மரணம். இருக்கிறீங்களா? பிசாசு கீழே வச்சிட்டாரு, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திட்டாரு, மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்துட்டாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை, அது பின்னாலே மேற்கொள்ளப்படும். அதற்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அழியாமை, அழிவுள்ளது அழியாமையை தரித்து கொள்ளும், சாவுக்கு ஏதுவான சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும், சாவாமையை தரித்து கொள்ளும். அந்த நாள் வரும்போது மரணத்தையும் நாம் மேற்கொள்வோம், மரணமும் நம்முடைய பாதத்து கீழே இருக்கும். சரீர பிரகாரமான மரணமும் நம்மை தீண்ட முடியாது, சரீர பிரகாரமாக நாம் சாக மாட்டோம். அந்நாள் வரைக்கும் வெறும் சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் நம்ம பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம்! சரீர பிரகாரமான மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் மனுஷனை பற்றி பேசிக் கொண்டு வந்த வார்த்தைகள் 6, 7, 8 எல்லாம். எப்படி மனுஷனை உருவாக்கினார், கிரியின் மேல் அதிகாரியாக வைத்தார், அவனுடைய பாதத்துக்கு கீழே எல்லாத்தையும் வைத்தார், ஆனாலும் அவனுக்கு இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்ப்பட்டில்லை. ஏன்னா சரீர பிரகாரம் மரணம் இன்னும் அவனை ஆட்கொள்ளுகிறது. அது வருங்காலங்களிலே அதையும் அவனுடைய பாதத்தை கீழ்ப்படுத்துவார். சரீர பிரகாரமான மரணத்தை அவன் மேற்கொள்வான் இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு திடீர்னு 9 இயேசுவை பற்றி பேசுகிறார். மனிதனை பற்றியே பேசிட்டு வந்து திடீர்னு இயேசுவை பற்றி பேசுகிறார். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் சற்றும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நாம் எல்லாம் இன்னும் மரணத்தை மேற்கொள்ளுகிற அந்த நிலைக்கு வரவில்லை, இன்னும் அது நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தப்படவில்லை. ஆனால் இயேசுவோ, அதை தான் இங்க சொல்றார், ஆனால் இயேசுவோ எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். எல்லாருக்காக ருசி பார்த்திருக்காரா? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்காகவும் ருசி பார்த்தார். எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஜெயித்து விட்டதுனால மூட போறாங்க. ஹலோ, ஆகையால் தான் அப்போஸ்தலனாய் பங்கே பாதாளமே மரணமே இருக்கிற மேலாத்து வாழ்விட ஆரம்பிச்சிட்டார். அவர் மரணத்தை ஜெயிக்கல, ஆனால் இயேசு ஜெயித்ததுனால என்னையும் இந்த மரணம் பிடித்து வைத்திருக்க முடியாது. இந்த கல்லறைக்கு அதிகாரம் கிடையாது, பாதாளத்துக்கு என் ஆவிகளை பிடித்து வைத்திருக்க அதிகாரம் கிடையாது. உன் மரணமே, உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்கிறார். எங்கே உன்னுடைய ஜெயம்? ஒரு ஆள் வெளியே போயிட்டார், நாங்க எல்லாரும் வெளியே போக போகிறோம். ஒரு ஆள் மரணத்தை தப்பி வெளியே வந்தார், ஒரு ஆள் உயிரோடு எழுந்தார், நாங்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பப்பட போகிறோம். நித்தியமாக தேவனோடு கூட வாழப்போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? ஆகையால் தான் கிறிஸ்தவன் மரணத்தையே வேற விதமா பார்க்கிறான். ஆகையால் தான் கிறிஸ்தவ சாவு ரோட்ல போனாலே எல்லாம் ஆன் பாக்குறாங்க. ஏன்? பாட்டு பாடிட்டு போறோம்,
நாம் அங்கே இருப்போம் சொல்லி பாட்டு பாடிட்டு போறோம். பெரிய நம்பிக்கையை பாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே மாறாத சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் இருந்து நம்ம விட்டு பிரிந்து போனால் அதற்குரிய கவலை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை போல நாம் துக்கிக்கிறது கிடையாது. நம்முடைய துக்கமே வேற மாதிரி இருக்கு. நாம் பெரிய நம்பிக்கையோட போகிறோம். அந்த நம்பிக்கையை பிரசங்கிக்கிறோம். மரணத்தை சவால் விடுகிறோம். மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு வெளியே வந்துட்டார், நாங்களும் வெளியே வர போகிறோம். அவர் நமக்கு முன் சென்று விட்டார். ஹல்லேலூயா. முன் சென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் 3-8 வசனங்கள் அந்த இயேசுவை குறித்து இன்னும் விவரமாக சொல்லியிருக்கிறது. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தாரா இல்லையா? எல்லா ஜெலும் இயேசு உன்னதத்திலே வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். இயேசு பெற்ற மேன்மையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இனி நான் உன்னை ஜெனிப்பித்தேன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும், அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்னும் கேட்டா என்ன சொல்றாரு, தூதரை விட இப்ப இயேசு பெரியவரா மாறிட்டார். தூதரை விட இயேசு பெரியவரா மாறிட்டார். ஏன்? தூதரை பார்த்து இன்றைக்கு நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று யாருக்காவது தேவன் சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது. மேலும் தமது முதற்பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி தூதர்கள் எப்படி காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் ஊழியக்காரனை செய்கிறாராம், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. தேவதூதனை பார்த்து என்ன சொல்றார், நீ காற்றாக என்றார். ஊழியக்காரில் பார்த்து அக்னி ஜுவாலையாய் அவர்களை மாற்றுகிறார் தேவதூதர்களை. ஆனால் குமாரனை பார்த்து என்ன சொல்கிறார், உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்றார். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? உன்னதமான இடத்திலே வலது பாரசத்திலே, பிதாவுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் செங்கோல் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய சிங்காசனம், அரசாட்சி, அவருடைய ஜெயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து ஜெயித்தார். அவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிறார். அவருடைய ஆட்சி என்றென்றைக்கும் உள்ளது. அதை என்றைக்கும் பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் இயேசுவே தீர்க்க தரிசனமா சொன்னார். லூக்கா 10 அதிகாரத்தில் அவர் மரிப்பதற்கு முன்பதாக, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பதாக, சிலுவை வருவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். லூக்கா 10:19 வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இங்கேயும் பாருங்க, வர்ணனையான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துகிறார். நேரடியாக பிசாசுன்னு சொல்லல. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? ஏன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம்? ஏன் பிசாசை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது? ஏனென்றால் அவர் எங்கே இருக்கிறாரோ அதே இடத்துல நாமும் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்து கீழாக இவைகள் எல்லாம் எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய பாதத்து கீழாக எல்லாம் கீழ்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 போவோம். மறுபடியும், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். வருங்காலத்தில் வரப்போகிற காரியத்தை அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கு அது நடந்து விட்டது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்றைக்கு அது நடந்து விட்டது. மிதித்து போடுவாய் என்று சொல்லுகிறது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்கிற விதத்தில் சொல்லப்பட்டதும் அல்லாமல் மிதித்து போடு என்கிற கட்டளை போலவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது வருங்காலத்தை குறிக்கிறது மட்டுமல்ல, இது ஒரு கட்டளையாகவும் இருக்கிறது. மிதித்து போடு வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும், சிங்கத்தையும் விரியன் பாம்பையும், விசுவாசியாக நீ மிதித்து போடு, அவனை பாதத்தை கீழ்ப்படுத்து, மிதித்து போடு என்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பிசாசை குறித்து என்கிறதை அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலசிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? ஆங்கிலத்திலே
அழகாக யங் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இளம் சிங்கம். ஏன் இளம் சிங்கம் சொன்னது எனக்கு ரொம்ப நாளாக சரியாது, விளங்கலையே. இளம் சிங்கம்னா சிங்கம்னா என்ன, இளம் சிங்கம்னா என்ன, சிங்கத்தையும் மீத்து போடுவா, இளம் சிங்கத்தையும் மீத்து போடுவான்னா அது இன்னொரு ஃபர்தர் டிஸ்கிரிப்ஷன், இன்னும் கொஞ்சம் வர்ணனை அதிகமாக. இளம் சிங்கம்னா என்ன, பிசாஸ் இளம் சிங்கம் மாதிரி இருக்கான். இளம் சிங்கம் தான் சொல்கிறாங்க, நிறைய கத்துமா, ரோரிங், ரொம்ப கர்ச்சித்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வயசான சிங்கம் அவ்வளோ கர்ச்சிக்காது. இந்த இளம் சிங்கம் தான் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கும். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இளம் சிங்கம் போல் எப்போ பார்த்தாலும் கர்ச்சித்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் கர்ச்சிக்கிற, ஏன் இளம் சிங்கம் அதிகமாக கர்ச்சிக்கிறது? மனுஷர் மத்தியில் கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லுடலுடன் வாயை திறந்து பேசிகிட்டு இருக்கிறது தான் சைன் ஆஃப் இம்மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சியற்ற நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகிறது. முதிர்ச்சி பெறாத நிலையில், சரியான வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறாள் தான் எப்போ பார்த்தாலும் வாயை திறந்து லோட லோட லோட லோடன் எதையாவது அளந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய், பெரிய வாயை திறந்து பிக் மவுத், இதை திறந்து லொட லொட லொடன் ஆடிட்டு இருக்கிறது என்னத்தை காண்பிக்குது? சரியான வளர்ச்சி இல்லைன்னு காண்பிக்குது. ஆவிக்குரிய விதத்தில் பிசாசு தான் ரொம்ப குறைவு வளர்ச்சி உள்ளவன், ஆகியால் தான் அவனும் எப்போ பார்த்தாலும் கெரிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஓ ஓ ஓ ஓ ஓன்னு எப்போ எல்லா நேரத்திலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கெர்ச்சித்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் 8:9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழுங்க முடிஞ்சால் விழுங்கிடுவான், விழுங்க முடியாது, ஆகையால் தான் தேடிட்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். லேசில் முழுங்க முடியாது, அப்படி ஒன்றும் யாரும் கொடுத்துடல அவனுக்கு தட்டில் வச்சு, ஆகையால் தான் வகை தேடி சுற்றி திரிந்திருக்கிறான், திரிந்து கொண்டிருக்கிறான். அவர் அப்பேற்பட்ட சிங்கமாக இருந்தால் உடனடியாக விழுங்கக்கூடியவனாக இருந்தால் சுற்றி திரிய வேண்டிய அவசியமே கிடையாது, நேராக வந்து எடுத்து சாப்பிடலாம். ஏன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? யாராவது மாட்டுவாங்களான்னு பார்த்துட்டுருக்கான். மாற்றால் தான் அவன் விழுங்க முடியும், எல்லா ஆளையும் விழுங்க முடியாது. மாற்ற விசுவாசியை தான் அவன் விழுங்க முடியும். அவனுடைய பொய்களை விசுவாசிக்கிற, பொய்களை நம்புகிற விசுவாசிகள், அவனுடைய ஏமாற்றுதலுக்கு இணங்குகிற விசுவாசிகள், தங்களுடைய அதிகாரத்தை அறியாத விசுவாசிகள், அவனை தேவன் நம்முடைய பாதத்தை கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறியாதவர்கள், அவன் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பிசாசின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியாதவர்கள், அவர்களை தான் அவன் விழுங்குவான். இன்றைக்கு எந்த விசுவாசிக்காவது பிசாசின் மீது அதிகாரம் இருக்கிறது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்களோ, அவர்களை பிசாசு விழுங்கத்தான் செய்கிறான், அவர்களை பிசாசு சோதிக்கிறான், அவர்களை பிசாசு விழச் செய்கிறான், அவர்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதிகாரம் பெற்றவர்கள், தங்களுடைய அதிகாரத்தை அறிந்து கொண்டவர்கள், பிசாசின் அதிகாரம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவர்கள் அவனை கீழ்ப்படுத்துவார்கள், அவனை மேற்கொள்வார்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். எப்படி ஓடி போவான்? இயேசு சொன்னால் பின்னால் போ சாத்தா என்ன, ஆனால் அன்னைக்கு இன்னும் கீழே போடல, அதனால தான் அப்படி சொன்னார், பின்னால் போன். இன்னைக்கு என்ன பண்ணிட்டார்? பாதத்துக்கு கீழாக்கி விட்டார். இன்றைக்கு அவன் கீழே கிடக்கிறவன், அன்றைக்கே கீழாக்கிட்டார், மண்ணை தின்னு கீழே கிடன்ட்டார். அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அப்படி தான் இருக்கிறான். கல்வாரி சிலுவையில் மனு வர்க்கத்துக்காக அவனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார் இயேசுவின் மூலமாக. அன்றையிலிருந்து இன்றை வரை பிசாசு கீழே தான் போயிட்டு இருக்கிறான். முதலிருந்தே கீழே தான் போக ஆரம்பித்தான், இன்னைக்கு வரைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்கிறான். விசுவாசிகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் இதில் நிற்க வேண்டும், இந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்தை தங்களுக்கு என்று உரிமை பாராட்ட வேண்டும். பிசாசை குறித்து பயப்படுகிறவர்களாக, பிசாசின் கிரியைகளை பெரிதாக நினைச்சு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில விசுவாசிகளை பார்த்தா பிசாசை தேவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, பிசாச கர்த்தர் நினச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் எது வேணால் செய்யலாம், அவனுக்கு செல்ல அதிகாரம் இருக்குது, அவன் எப்படி வேணால் பண்ணலாம், அவன் என்ன பண்ணுவானோ, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ரொம்ப பெரியவன். யோசித்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ விசுவாசிகள் நான் அப்படி பார்த்துருக்குறேன். பிசாசை கர்த்தரை போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பிசாசு எல்லாவற்றையும் செய்ய முடியாது, அவன் வந்து சர்வ வல்லமை
வல்லமை உள்ளவர். இவனுக்கு சர்வ வல்லமை கிடையாது. பிசாசுக்கு சர்வ ஞானம் கிடையாது, எல்லாத்தையும் அறிந்தவன் கிடையாது. பிசாசுக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதெல்லாம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிக்க முடியாது. பிசாசுக்கு எப்படி தெரியும்? நம்ம வாயை திறந்து சொல்றதன் மூலமா தான் தெரியும். வாயை மூடிட்டு இருந்தா பிசாசுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்முடைய அவநம்பிக்கையும் நம்முடைய அவிசுவாசத்தையும் பயத்தையும் நம்ம பேசும்போது தான் பிசாசுக்கு அப்புறம் பிடிச்சிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருது, ஓஹோ இவ்வளவு பயம் உள்ள இருக்கிறான். பிசாச கர்த்தர் நினைக்காதீங்க. பிசாசு எல்லாம் நினைச்ச நேரத்தில் எதையும் செய்துற முடியாது. எல்லாம் செய்ய முடியும்னா ஏன் யோபுவை பற்றி கர்த்தர் இடத்துல போய் நிக்கிறான்? ஆண்டவரே வேலி போட்டு அடைச்சிருக்கிறீரு, எங்களெல்லாம் வெளியே வச்சுட்டு அவனை உள்ள வச்சு ஆசீர்வச்சுட்டே இருக்கிறீரு, நான் ஒண்ணுமே செய்ய முடியலன்னு எதுக்கு தேவனிடத்துல போய் அவன் அனுமதி கேட்டுக்கொண்டு நிற்கிறான்? பிசாசு எல்லாவற்றையும் எப்பவும் செய்துவிட முடியாது. அவன் செய்கிறதற்கு சில எல்லைகள் உண்டு. ஆகையால் பிசாசை குறித்து பயந்து கொண்டு தயங்கி கொண்டு அவனை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பது பதிலாக பிசாசு எங்கே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு சங்கீதம் 91:13 சொல்லியிருக்கிறபடி சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் விரியன் பாம்பையும் மிதித்து போடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாதத்து கீழ்ப்படுத்துகிறவர்களாக அதிகாரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும். எந்த பிசாசுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இடமே கிடையாது. நல்ல விசுவாசி ஆயிட்டு நல்ல கத்திர பின்பற்றிக்கிட்டு கோயிலுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஐயோ எனக்கு பில்லி சுனியை வைக்க போகிறாங்க, எனக்கு அதை பண்ண போகிறாங்க, இந்த பேச்சே கூடாது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கீங்களா எல்லாரும்? ஒன்றும் முடியாது. இதுக்கு 4 பேர்கிட்ட போகிற தகடு எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, இது இதில் அவசியமோ தப்பாமே கிடையாது. உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து சொல்ல எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம தான் சொல்லியிருக்குன்னு. சங்கீதக்காரன் சொன்ன நாட்களில் அவர்களுக்கு மிதித்து போடக்கூடிய அதிகாரம் கிடையாது. யாரும் மிதித்து போட முடியாது. பிசாசு தான் தலைமையில் உட்காந்துட்டு இருந்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது. இன்றைக்கோ இயேசுவின் மூலமாக பிசாசு பாதத்து கீழாக வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், எல்லாரும் கைகளை உயர்த்துங்கள், எல்லாரும் இன்றைக்கு சொல்லுவோம். பிசாசின் சேனைகள் பார்த்து கொண்டிருக்குது. பிசாசுக்கு நம்ம வாயில சொல்றத நான் சொன்னேன் இல்லையா?

வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு

கர்த்தர் உனக்கு வாக்குத்தந்த

பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

உன்னை சுற்றிலும் ஆயிரம் பேர் உன்னை எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒருவரும் உன்னை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார்.

தகப்பனே, எல்லா இடங்களிலும் திருச்சபைகள் உண்டாக ஜெபிக்கிறேன். வைராக்கியமான முழு நேர ஊழியர்கள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆதி திருச்சபை அற்புத அடையாளங்கள் ஒவ்வொரு சபையிலும் நடக்க நான் ஜெபிக்கிறேன்.

தகப்பனே, எங்கள் தேசம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். பொருளாதார முன்னேற்றம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். லஞ்சம் இல்லாத தூய்மையான நிர்வாகம் எங்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். இன் ஜீ

0: Kindly turn your Bibles with me to Proverbs chapter 9 and verse 10.
1: என்னோடு கூட உங்கள் வேத புத்தகத்தை தயவு கூர்ந்து நீதிமொழியின் புத்தகம் 9 அதிகாரம் 10 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: Proverbs chapter 9 and verse 10.
1: நீதிமொழிகள் 9:10.
0: The fear

0: இடங்களிலே இந்த வசனத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பரிசுத்தரை அறிகிற புரிந்து கொள்கிற காரியம் என்று தெரிந்து தவறாக புரிந்து கொள்கிறோம்.
1: பரிசுத்தரின் அறிவு அல்ல, பரிசுத்தரை அறிகிற அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அதான் அது சரியான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் பிகின்ஸ் வித் நோயிங் காட். அறிவு என்பதே கர்த்தரை அறிவதிலிருந்து தான் துவங்குகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எழுதியிருக்கு, நோயிங் காட் ரிசல்ட்ஸ் இன் எவ்ரி அதர் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்.
0: எல்லாவித அறிவுக்கும் மூல காரணமாக கர்த்தனாய் இருப்பது தேவனை அறிகிற அறிவு.
1: சோ நோயிங் காட் ஷுட் பிகம் அ பர்சூட் ஆஃப் அவர் லைஃப்.
0: பரிசுத்தரை அறிகிற காரியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தலையாயதா இருக்க வேண்டும்.
1: We need to have this desire and earning to know more about God.
0: நம்மளோட வாழ்க்கையில இந்த தேவனை குறித்து அதிகமா அறிகிறதான தாக்கம் அந்த ஆர்வம் நமக்கு இயற்கையாக இருக்க வேண்டும்.
1: If you come to Colossians chapter 1 verse 9 to 11.
0: என்னோடு கூட கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனத்துக்கு வருவீர்கள் என்று
1: சொன்னால், There are some phrases I want to give importance to.
0: அந்த வசனங்களில் இருக்கிற ஒரு சில வரிகளை நான் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்புகிறேன்.
1: Here apostle Paul says,
0: இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார்,
1: that he continually prayed for the Colossian church.
0: இந்த கொலோசிய சபைக்காக தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார்.
1: What for?
0: எதற்காக?
1: He says that you may be filled with the knowledge of his will in all wisdom. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And verse 10 again he says,
0: 10th vasam marubiyumaga solugirar,
1: that you may increase in the knowledge of God.
0: Devane arigira arivile neengal viruthi adaya vendum.
1: First receive the knowledge of God.
0: Mudhalavathu devanudaiya arivile petrukolla vendum.
1: Number 2, be filled with the knowledge of God.
0: Rendavathu devanudaiya arivile neengal nerappapada vendum.
1: Number 3, you have to increase in the knowledge of God.
0: Andha moonravathaga nerappapatta arivile neengal viruthi adaya vendum.
1: Devane arigira arivai பெற வேண்டும், அப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும், அதுக்கப்புறமா தேவனை அறிகிற அறிவினால் பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். This is the prayer of Apostle Paul.
0: இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமாய் இருந்தது.
1: And for this reason to know about God,
0: இந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியான அந்த காரணத்தினால்
1: Philippians chapter 3 verse 8 he says,
0: பிலிப்பியரின் புத்தகம் 3 அதிகாரம் 8 வசனம் இவ்விதமாக சொல்கிறது,
1: I also count all things loss for the excellency of the knowledge of Jesus Christ my Lord.
0: என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
1: I considered everything as loss.
0: எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்.
1: Why?
0: ஏன்?
1: I want to know Jesus.
0: நான் தேவனை அறிய வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: See, Christian life is a life of relationship.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உறவு சம்பந்தப்பட்ட ஐக்கிய சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம்.
1: In order for the relationship to flourish and to make you happy, you need to know one another more.
0: இந்த உறவு, இந்த ஐக்கியம் நெருக்கமாய் இருக்க, சந்தோஷமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Early days I have heard only the on the wedding day the bride and the groom meet each other.
0: ஆரம்ப காலங்களில் அந்த பண்டைய காலங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திருமணத்திலே விவாக நாள் அன்றுதான் மணப்பெண்ணும் மணமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள்.
1: They have never met each other.
0: அதற்கு முன்பதாக அவர்கள் சந்தித்ததே கிடையாது.
1: The bride and the groom was only seen by their parents.
0: மணப்பெண்ணும் மணமகளும் தங்களோட தாய் தகப்பனார் அவர்கள் தான் பார்த்திருப்பார்கள்.
1: They said to their son, hey, we got a girl. Come on this day.
0: தாய் தகப்பனார் மகனிடத்தில் சொல்லிப்பால், உனக்காக ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கிறோம், நீ இந்த நாளிலே வா என்று சொல்வார்கள்.
1: And this person will with great fear, trembling, he'll come.
0: அந்த மகனோ ஒரு மிகுந்த நடக்கத்தோடு பயத்தோடு பார்க்க வருவான்.
1: And then when he saw the woman, sometimes some people will be happy, some people will faint.
0: சில பேர் மணப்பெண்ணை பார்த்த உடனே மணமகன் சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேர் துக்கமுகமாய் மாறிவிடுவார்கள்.
1: மயக்கம் வந்துடும். But what happens is from that day on,
0: ஆனால் என்ன என்று சொன்னால், அந்த நாள் முதற்கொண்டு
1: எவ்ரி டே தே கெட் டு நோ ஈச் அதர் மோர் அண்ட் மோர்.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விவாகத்திற்கு பின்பு ஒருவரை ஒருத்தர் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள்.
1: ஹல்லேலூயா. What happens?
0: என்ன நடக்கிறது?
1: Every day when they get to know this person,
0: ஒவ்வொரு நாளும் புதிதாக அவர்களை பத்தி ஒருத்தர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது,
1: they realize one thing.
0: அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து அறிந்து கொள்கிறார்கள்,
1: their husband, their wife is far, far different from their biodata.
0: அவர்கள் அந்த பயிரிடலை கொடுத்திருந்த அவர்களை பெற்றதன சுய சரித்திரம் அந்த கொடுத்திருந்த அந்த காரியத்தில் இருந்த காரியமும் விவாகத்து

0: பின்பு ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ்வதும் முற்றிலும் இந்த சுபாவம் வேறுபட்டு காணப்படுகிறது.
1: பயடாட்டல இல்லாதெல்லாம் இங்க இருக்க அந்த கெட்டு நோய்
0: அவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்.
1: பட் தீஸ் டேஸ் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங்.
0: ஆனா இன்றைய காலங்களில் எல்லாம் முன்னுக்கு பின் எல்லாம் மாறிவிட்டது.
1: தே சே இட் இஸ் அரேஞ்ச்ட் மேரேஜ்.
0: நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லுகிறார்கள்.
1: பட் வாட் தே டு இஸ் நவ் தி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டிமாண்டிங் ஐ ஹேவ் டு மீட் தி பாய் இன் பர்சன்.
0: ஆனால் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்று சொல்லி இருந்தாலும் மணமகனும் மணப்பெண்ணும் விவாகரத்துக்கு முன்பதாக ஒருவர் ஒருவர் எங்களை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் நினைக்கிறார்கள்.
1: And then they say, give us time, 5 minutes, I want to talk with the girl.
0: அவர் சொல்றாரு, நான் பெண் இடத்துல ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும், எனக்கு 5 மணி துளிகள் வேண்டும்.
1: These days girls are asking, I need 5 minutes with the boy.
0: இன்றைய காலங்களிலே மணமகன் கேட்பதில்லை, மணப்பெண் கேட்கிறாள்.
1: I have to have an interview, I have some questions I have to ask.
0: எனக்கு நான் ஒரு சில நேர்முக தேர்வு போல சில கேள்விகளை கேட்க வேண்டும், விவாகரத்துக்கு முன்பு நான் அவரோட தனிமையிலே பேச வேண்டும்.
1: So 5 minutes, 10 minutes they talk, they discuss and then finally they agree to get married.
0: 5 நிமிடம், 10 நிமிடம் இப்படி மணித்துளிகள் பேசி முடித்து ஒரு முடிவுக்கு வந்து பிற்பாடு விவாகரத்துக்கு சம்மதிக்கிறார்கள்.
1: And then there is an engagement.
0: அதற்கு பிறகு தான் நிச்சயதார்த்தம் நடக்கிறது.
1: And after engagement every day it is a chain prayer.
0: நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் சங்கிலி தொடர் ஜபத்தை போல தினசரி பேசிக் கொண்டிருப்பார்கள்.
1: Oh, they talk about every subject under the sun.
0: அவர்களுக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா தலைப்புகளை குறித்தும் பேசுவார்கள்.
1: And they talk, talk, talk until the wedding.
0: அவர்கள் பேசி பேசி பேசி விவாக நாள் வரைக்கும் பேசுவார்கள்.
1: What to cook, what to do, what kind of dress, how is the decoration, every discussion both of them are involved.
0: விவாகத்திற்கு பின்பு எப்படி சமைக்க வேண்டும், எப்படி வீடு இருக்க வேண்டும், எப்படி அலங்கரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்த வேண்டும் என்று எல்லா வெற்றியும் குறித்து சம்பாஷணம் ஈடுபடுவார்கள்.
1: And after marriage,
0: விவாகத்திற்கு பின்பு
1: I ask some people,
0: விவாகத்திற்கு பின்பு விவாக மாணவர்கள் கேட்டது உண்டு,
1: how is it going,
0: எப்படி உங்கள் விவாக காரியம், விவாக வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது.
1: அண்ணா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, புரிஞ்சிக்கவே முடியலண்ணா. எப்படி என்னவா? I am not able to understand a thing.
0: என்னால அந்த காரியத்தை சரிவர விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
1: 3 months you are talking, 4 months you are talking, all the time your phone line is busy.
0: 3 மாதங்களா பேசினாய், 4 மாதங்களா பேசுறீங்க, எப்பொழுதும் தொலைபேசியிலே இருந்தீர்கள்.
1: What happened?
0: என்ன ஆனது?
1: We talked. But what today I am seeing is something, a new discovery.
0: நாங்கள் பேசினோம், உண்மைதான், ஆனால் பேச்சுக்கு பின்பு விவாகத்திற்கு பின்பு நான் பார்க்கிற காரியம் ஒரு புதுமையான காரியமாக இருக்கிறது.
1: ஒவ்வொரு நாளும் புது கண்டுபிடிப்பா இருக்கு பாஸ்டர். புது புது வண்ணம், புது புது குணம், ஒவ்வொரு நாளும் நாள் ஒரு மேனி, பொழுது ஒரு வண்ணமா, கலர் கலரா மாறுறா பாஸ்டர். அவர் என்னென்னமோ மாறி இருக்காரு, நம்பவே முடியல பாஸ்டர். இவர் தானா மாத்திக்கிட்டு யார்ட்டியா பேசிட்டோமான்னு தெரியல. It's a lifetime of discovery.
0: இந்த ஆராய்ச்சி என்பது விவாக காரியத்திற்கு பின்பாடு அவர்கள் சாவர வரைக்கும் இந்த ஆராய்ச்சி தொடர்கிறது.
1: You see, the more you get to know that person and understand them.
0: பாருங்கள், நீங்கள் அதிக அதிகமா எவ்வளவுக்கு அதிகமா ஒரு நபரை குறித்து புரிந்து கொள்கிறீர்களோ, அறிந்து கொள்கிறீர்களோ,
1: the more the relationship becomes stronger.
0: எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உறவிலே ஒரு ஐக்கியம் ஏற்படும்.
1: I used to think,
0: நான் யோசிப்பது உண்டு,
1: to know a human being sometimes 50 years of marriage is not enough.
0: ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு 50 ஆண்டு கால மன வாழ்க்கை போததா இருக்கிறது.
1: Is it not true?
0: இது உண்மைதானங்க.
1: People have touched 50 years in marriage, you can tell me, I still cannot understand my wife, I still cannot understand my husband.
0: விவாக வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறவர்கள் அதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகிற கூற்று, இன்னும் என் மனைவி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் என் கணவன் என்னால் சரிவர அறிந்து கொள்ள முடியவில்லை.
1: Imagine trying to understand God.
0: அப்படி என்று சொன்னால், ஒரு மன வாழ்க்கையிலே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிந்து கொள்வதில் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
1: The Bible says,
0: வேதம் சொல்லுகிறது,
1: the knowledge of the Holy God is true knowledge.
0: பரிசுத்தரை அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
1: Hallelujah. It's a lifetime journey.
0: அது வாழ்க்கை முழுவதும் ஏற்படுகிறதான ஒரு பிரயாணம்.
1: Every other knowledge we acquire in the world ends with this world.
0: உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற, நம்ம சேகரித்து வைக்கிற எல்லா ஞானமும் இந்த உலகத்தோடு முடிந்து விடும்.
1: But the knowledge of the Holy God is the only knowledge that goes on to eternity.
0: ஆனால் பரிசுத்தரை அறிகிற அறிவு, அந்த ஞானம் மாத்திரமே நாம் செத்த பிறகும் நித்திய நித்தியமாக நம்மை கொண்டு செல்லும்.
1: Hallelujah. Praise be to God.
0: தேவன் நாமத்தை மகிமை உண்டாவதாக.
1: It should be a lifelong desire.
0: அது ஒரு நம் வாழ்க்கை முழுவதும், ஜீவகாலம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆவல் அல்லது விருப்பம்.
1: And you see, God also loves us to reveal himself to us and that we should know him more and more.
0: பாருங்கள் தேவனும் தன்னை வெளிப்படுத்தி நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனும் விரும்புகிறார்.
1: How can we know God?
0: எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது?
1: How can we attain this knowledge of God?
0: எப்படி இந்த தேவனுடைய அறிவை ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்வது?
1: I want to speak about three things.
0: இன்றைய ஆலை வேளையில் கூட நான் மூன்று காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன்.
1: Number 1.
0: முதலாவது
1: Psalm 34:8.
0: சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம்.
1: Taste and see that the Lord is good.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: How many of you believe that our God is a good God?
0: எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நம் தேவன் ஒரு நல்ல தேவன் என்று?
1: Hallelujah. How can you know him?
0: எப்படி அவரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
1: How can you know him?
0: எப்படி அவரை நாம் அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசித்து பார்க்கும் பொழுதுதான்.
1: When we taste him.
0: அவரை ருசித்து பார்க்க வேண்டும்.
1: This really began to stop me in my tracks.
0: என்னுடைய கவனத்தை இந்த ருசித்து பார்ப்பதில் என்பது ஈர்த்தது.
1: What does it mean to taste God?
0: ருசித்து பார்ப்பது, தேவனை ருசித்து பார்ப்பது என்றால் என்ன?
1: We all know that we all have 5 senses for us to understand the world.
0: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: What are they?
0: அவை என்ன?
1: Seeing,
0: பார்வை,
1: hearing,
0: கேட்குதல்,
1: smelling,
0: முகுறுதல்,
1: tasting,
0: ருசி பார்த்தல்,
1: and then feeling,
0: உணர்தல்.
1: Only with these things, these 5 senses, we are able to understand what is this world.
0: இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த 5 புலன்களை நாம் பயன்படுத்தி தான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம்.
1: Of these 5 sensory perceptions that we have, tasting is a very, very unique way of knowing the world.
0: இந்த 5 புலன்களை நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட 5 புலன்களிலே இந்த ஒரு புலனாகிய ருசி பார்த்தல் என்பது மற்ற 4 புலன்களை காட்டிலும் சற்றே தனித்துவம் வாய்ந்தது.
1: It made me to think about how and why should we taste God.
0: நமக்கு யோசிக்க வைக்கிறது, ஏன் தேவனை நாம் ருசி பார்க்க வேண்டும், எப்படி ருசி பார்க்க வேண்டும்?
1: You see, let me give you some facts about our tongue.
0: இந்த நாக்கை குறித்து, நாவை குறித்து சில உண்மைகளை நான் சொல்லுகிறேன், துணுக்குகளை சொல்லுகிறேன்.
1: Do you know that our tongue has about 10,000 taste buds on its surface.
0: உங்களுடைய நாவிலே 10,000 அது சுவையிலே கொடுக்கிறதன அரும்புகள் அல்லது மொட்டுக்கள் இருக்கிறது.
1: How many?
0: 10,000 இருக்கிறது.
1: They say these 10,000 taste buds are replaced every 2 weeks.
0: பாருங்க, இந்த நாவில் இருக்கிற அந்த 10,000 சுவையை தருகிற மொட்டுக்கள் 2 வாரங்களுக்கு ஒரு முறை புதிதாக புதுப்பித்துக் கொள்ளும்.
1: That is why we can continue and have a consistent taste because our taste buds don't go old. In 2 weeks they'll get replaced.
0: ஏனென்றால் நமக்கு தொடர்ச்சியாக சுவையின் அருமை உணர்வது ஏன் என்று சொன்னால், இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டுக்கள் அது நீர்த்து போகாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறை புதிதாக வந்துவிடும்.
1: But as a person is growing older,
0: ஆனால் ஒரு மனிதன் வயதாய் போய் கொண்டே இருக்கும் பொழுது,
1: science tells us that many of these cells don't get replaced.
0: அறிவியல் சொல்லுகிறது, வயது ஆக ஆக இந்த சுவையை கொடுக்கிற அரும்பு மொட்டு ஒரு சில மொட்டுக்கள் அது புதுப்பிக்கப்படாமல் பழையதாய் போய்விடும்.
1: So by the time you reach 60-70, a person will have only 5,000 taste buds.
0: இந்த 60-70 வயதை தொடும் பொழுது இந்த 10,000 அரும்பு மொட்டுக்கள் 5,000 ஆய் குறைந்துவிடும்.
1: Therefore, you cannot have the same taste or you cannot have sense the same taste you had when you were young.
0: அதனால்தான் இந்த இளம் வயதிலே நீங்கள் சுவைத்த அந்த சுவையின் உணவுகள், இந்த சுவையின் நரம்புகள் இருந்த தன்மைகள் வயதாகும் பொழுது சுவைத்தன்மை இழந்து விடுவீர்கள்.
1: Now you understand why there is fighting in the family?
0: இப்ப தெரியுதுங்களா ஏன் வயசானவங்களால குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு?
1: The husband is saying, what are you cooking? When you are young, you are cooking very well. Nowadays, you are not cooking at all properly. No taste.
0: வயதான கணவர் சொல்லுவார் மனைவியை பார்த்து, என்ன நீ இப்ப சமைக்கிற? ஒரு காலத்துல ஆரம்ப காலங்கள் இளமையில எவ்வளவு அழகா சமைத்தா, இப்பொழுது ஏன் நல்லா சமைக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லுவார்.
1: ருசியே இல்லை. இப்ப புரிதா ஏன் ருசி இல்லைன்னு? மனைவி கை பக்கத்துல பிரச்சனை இல்லை, நாக்கு மறுத்து போச்சு. பாதி நாக்கு என்ன செய்யல, இன்னையோட நிறைய வீட்டில் சண்டை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். என்ன இதே சில சகோதரிகள் காரணமா வச்சுக்கிட்டு பாஸ்டர் சொன்னார்ல, உன் நாக்கு செத்து போச்சு, பயன்படுத்த வாய்ப்பும் உண்டு. But listen,
0: அலகவனிகள்,
1: there is something very interesting about the taste buds.
0: ஆனால் இந்த சுவை அரும்பு மொட்டுகளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
1: There is something very interesting about tasting.
0: அந்த சுவைத்தலை குறித்ததான ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு.
1: What is that?
0: அது என்ன?
1: If you look at all the other sensory organs.
0: இந்த 5 புலன்கள் இருக்க எல்லா புலன்களை குறித்து பார்க்கும் பொழுதும்,
1: let's imagine seeing.
0: பொதுவாக பார்த்துக்கோ, பார்வை, பார்க்குதல்.
1: See, in order to see You can also see a distant object. It doesn't have to be near to you.
0: And the oru porulai paarka vendum solla the porul kitta than irukka vendum illai dooratil ulla porulai nammal paarka mudigirathu.
1: They say human eye in the midst of pollution and dust can see to a distance of 12 miles.
0: Arivil solugirathu manitha kangal doosum thumbum irukadhan adu maasu padinda inda andha edathil soolil kuda 12 miles nama kangalal thulliyamaga paarka mudiyum.
1: They say if it has no pollution, no dust, it's a clear sky, they say you can actually see 30 miles.
0: Anal maasu illamal telinda vaanamai telle teliva irukkum pachathil oru manitha kannal 30 mile doorathai thulliyamaga paarka mudiyum.
1: Take our ears.
0: Kaadai paarungal.
1: The ears can hear sounds in a distance.
0: Doorathil yerpadugira oli alaigalai nam kaadugalal ketka mudiyum.
1: You don't have to go there, you can hear it from here.
0: Andha oliye ketpa kitta poga vendam doorathil irundhe kaadugalal ketka mudiyum.
1: That is why some families, you know, pastor, I was speaking in my room, from outside they heard and they took the secret out.
0: Adhanal dhaan sila per solla veettukulla pesra kaariyathai kuda veliye irukkuravanga ketrraanga.
1: Because the ear is so sharp.
0: Yenendru sonnal indha kaadin sevithiran miga koormayana sevithiran.
1: Number 3, nose.
0: Moondravathu mugardal mooku.
1: You can smell things at a distance.
0: Doorathil irukkira andha vaasanaiy kuda ungal mookal mugara mudiyum.
1: When you finished your work and came to your house, you know today is fish kolambu.
0: Neengal velai mudithu vittu veettukku vanda odane veettil irukkira andha suvai andha mugaradhai paathe vaasanaiy paarthe innikku meen kolambu endru thulliyamai solli vidiyum.
1: You don't have to go to the kitchen.
0: Neengal kitchenukku poga vendam.
1: In your parking the smell will come.
0: Ungal parking areaavile ungalal solla mudiyum innikku meen kolambu endru.
1: So you can smell from a distance.
0: Doorathilende ungal nugara mudiyum.
1: How about feeling?
0: Unaradal eppadi?
1: Now you are not sitting next to the AC.
0: Neengal andha kulir sadana pettikku arigil amaravillai.
1: You are there somewhere, but you saying pastor oriya kulirthu pastor thaanga mudiyala pastor. Why are you saying that?
0: Yen appadi solugireergal?
1: Because even from a distance you can feel the cold.
0: Yen endru solla doorathil irundhu kuda andha kulirchiyana kaatrai ungal sarirathal unara mudiyum.
1: You don't have to put your hand into the hot stove and say oh it's hot.
0: Andha erigira aduple ungal kaiye veithu soodu endru unarndhu solla vendi avasiyam illai.
1: The moment you go near to the stove you can feel the heat.
0: Andha adupin arigil sellum bolude andha anal keetrai ungal unara mudiyum.
1: Eyes you can see the distance.
0: Kannal doorathil irupadhai paarka mudiyum.
1: Ears you can hear what is in the distance.
0: Kaadugalal doorathil irupadhai ketka mudiyum.
1: You can smell what is in the distance.
0: Doorathil irupadhai ungalal nugarndhu paarka mudiyum.
1: You can feel what is in the distance.
0: Doorathil irupadhai ungal unaravum mudiyum.
1: But taste.
0: Anal suvai endru varum bolude
1: can someone take a spoon and say very tasty? Can you taste it?
0: Adhai unavai neenga rusi paarkamal doorathil veithe spoon il veithe romba suvaiya irundhu solla mudiyuma?
1: Not taste pa sir. Appadi neengale saaptu taste irukla அப்படின்னு கேட்டா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த ருசித்தல் அப்படின்றது மாத்திரம் அதை வந்து என் நாக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நாக்கு மேலேயே வச்சாதான் என்ன பண்ணும் நம்ம ஊர் சைடில் என்ன போட்டு ஒரு நக்கு நக்குனா தான் நமக்கு சமைச்ச மாதிரி இருக்கும் இல்லை. என்ன ருசி அது நாக்கில் பட்ட பிறகுதான் ருசி. Taste and see that the Lord is good.
0: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
1: What does it mean?
0: அப்படி என்றால் என்ன?
1: Until you come close to the Lord, you can never know that he is a good God.
0: தேவனிடத்தில் நெருங்கிய பட்சத்தில் வந்தால் ஒளிய நீங்கள் தேவன் நல்லவர் என்று ருசித்து பார்க்க முடியுமே தவிர வராமல் அல்ல.
1: Hallelujah. You have to come close to him.
0: நீங்கள் ருசிக்க வேண்டும் என்றால் அவர் அருகில் வர வேண்டும்.
1: Pastor, they said that God is good.
0: Pastor, அவர்கள் சொன்னார்கள் தேவன் நல்லவர்.
1: You can never understand it.
0: அவர்கள் சொல்வதினால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது.
1: I saw it, Pastor. No.
0: நான் பார்த்தேன் பாஸ்டர் அல்ல.
1: I came close to God.
0: நான் நானாகவே தேவனிடத்தில் நெருங்கி வந்தால் ஒளிய.
1: And then I know my God is good.
0: அப்பொழுது தான் தெரியும் என் தேவன் நல்லவர்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The knowledge of the Holy One is true knowledge.
0: பரிசுத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு.
1: How can I know him?
0: எப்படி அவரை நான் அறிந்து கொள்வது?
1: I will taste him and know that he is a good God.
0: அவரை நான் ருசி பார்த்து அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That means I come close to him.
0: அப்படி என்று சொன்னால் அவரிடத்தில் நான் நெருங்கி வருவேன்.
1: Psalm 66:5 says.
0: சங்கீதம் 66:5 சொல்கிறது.
1: Come and see the works of God.
0: தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
1: Come and see.
0: வந்து பாருங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: John 1:45-46
0: says. யோவான் 1 அதிகாரம் 45 46 வசனங்கள்.
1: We find that Philip looked at Nathanael and said, "We have found the Savior."
0: பிலிப்பு நாத்தான்வேல குறித்து அங்க பார்க்கிறோம், நாங்கள் ரட்சகரை கண்டோம் என்று சொல்லுகிறார்.
1: Nathanael says, "Can any good thing come out of Nazareth?"
0: அவன் சொல்ல, நாசரேத்தில் ஏதோ ஒரு நன்மை வருமா?
1: What did Philip say?
0: அதுக்கு பிலிப்பு என்ன சொன்னான்?
1: Come and see.
0: வந்து பார்.
1: Come and see.
0: வந்து பார்.
1: If you come and see, you will know that there is good coming out of Nazareth. God is a good God.
0: நாசரேத்திலிருந்து நன்மை வருகிறதா இல்லையா என்பதை நீ வந்து பார், அப்பொழுது தெரியும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I taste that God is good by coming near him?
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை நான் அருகில் வந்து எப்படி நான் ருசி பார்ப்பது?
1: I want to give a small incident in the Bible and give you a lesson.
0: இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து போதிக்க விரும்புகிறேன்.
1: 1 Samuel 14:27.
0: 1 Samuel 14:27.
1: There Jonathan, his father, his army, they all go for the fight.
0: அங்க யோனத்தான் தன் தகப்பனோட சேனையோட அவன் யுத்தத்துக்கு போகிறான்.
1: And after the fight is over, everybody is tired.
0: And the yuttam mudidha piragu ellarum kalaithu poirukkarargal, vidaithu poirukkarargal.
1: But Saul and his men, they had all made a oath that will not eat anything.
0: Anal Saulum avanodu irundha padai thalaivargalum ellarum oru poruthanai oru nibandhanai yerpaduthukkaral, naam yaarum saapada koodadhu.
1: But Jonathan did not know about it.
0: Anal indha nibandhanai indha poruthanai Jonathan ariyavillai.
1: But when he saw wild honey on the way,
0: anal avan oru thien kootai marathile paarkum bolude,
1: the Bible says he took it with a spear and he put that honey on his mouth.
0: Vedam solugiradhu avan kaiyil irundha koolai neeti andha thien kootin nuniyile kutti adhu rusi paarthan.
1: The Bible says,
0: Vedam solugiradhu,
1: the moment he tasted the honey,
0: andha aniyai avan rusi paartha andha shanapoludil,
1: the Bible says his eyes were opened.
0: Vedam solugiradhu avan kangal telindathu.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: There is something very interesting about this truth.
0: இந்த சத்தியத்தை குறித்து ஒரு மிக சுவாரஸ்யமான காரியம் இருக்கிறது.
1: Come with me now to Psalm 119:103.
0: சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்திற்கு வாருங்கள்.
1: It says, "How sweet your words are to my taste."
0: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்.
1: Sweeter than honey to my mouth.
0: என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How can I know that the Lord is good?
0: எப்படி தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வது?
1: By tasting him.
0: அவரை ருசி பார்ப்பது நிமித்தம்.
1: And how can I taste him?
0: சரி, அவர் எப்படி ருசி பார்ப்பது?
1: I will go to his word.
0: அவருடைய வார்த்தைக்கு போவேன், அவரிடத்தில் போவேன்.
1: When I take the word and put it in my mouth,
0: அந்த வார்த்தை அவரிடத்தில் இந்த எடுத்து என் வாயிலே போடும் பட்சத்தில்,
1: ஓ, it is tastier than honey.
0: ஓ, அது என் தேனிலும் மதுரமாயிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: When the taste is in my mouth,
0: அந்த சுவை என் நாவில் இருக்கும் பொழுது,
1: it will open the eyes of my understanding.
0: என்னுடைய புரிந்துகொள் அறிகிற அறிவை என் கண்களை தெளிவிக்கிறதாவும் இருக்கிறது.
1: அறிவாகிய கண்களை திறந்துறோம். தேவன் அறியணுமா? ருசிச்சு பார்க்கணும். எதப்பாஸ்தர் ருசிக்கிறது? கத்திரிய வசனத்தை அப்படி ருசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அதோட நேரம் செலவழிச்சு பாருங்க. அந்த ருசியில அறிவாகிய கண் என்ன பண்ணிரும்?
0: திறந்துரும்.
1: திறந்துரும். எத்தனை பேருக்கு திறக்கணும்னு ஆசை? I want to know the Lord.
0: நான் தேவனை அறிய வேண்டும்.
1: The knowledge of the Holy One is knowledge.
0: பரிசுத்தரே அறிவே அறிவு.
1: I want to know you, Lord.
0: அவர் அதிகம் ஆண்டவரே என்னை அறிய வேண்டும்.
1: I want to know you more and more.
0: ஆண்டவரே என்னை அதிகதிகமாய் அறிய வேண்டும்.
1: I want to taste your word.
0: ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் ருசி பார்க்க வேண்டும்.
1: In 1 Peter 2:1-3.
0: 1 பேதுரு 2:1-3 வசனங்களிலே.
1: The Bible says.
0: வேதம் சொல்லுகிறது.
1: In English it is verse 2. It says, like newborn infants long for the spiritual milk, that by it you may grow up into salvation, if indeed you have tasted that the Lord is good.
0: இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால்,
1: மூன்றாம்
0: வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள்.
1: வசனத்தை நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா நாக்கில் என்ன இருக்கும்? ருசி இருக்கும். என்ன ருசி? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கண்ணு தெளிஞ்சிரும். எத்தனை பேர் கண்ணு தெளிவுன்னு ஆசைப்படுறீங்க? இன்னும் அதிகமாக அறிய பண்ண ஆண்டவரே, ருசிச்சு ருசிச்சு அறியணும். உன் மண்டை வரணும். உங்களோட வசனத்தோடு நான் நேராக செலவழிக்கணும். உண்மை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

எப்படி அறிய முடியும் சொல்லுங்க, எப்படி அறிய முடியும்? ருசிச்சா அறிஞ்சிட முடியும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லணும். எப்படி ருசிக்கிறது? வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான தேனை நாக்கில் வச்சா கண்ணு தெளிஞ்சிடும் சொல்லுங்க. வார்த்தையாகிய தேனிலும் மதுரமான வசனத்தில் நாக்கில் வச்சா அந்த ருசியில் என்ன பண்ணும்? அறிவாகிய கண்ணு திறந்துடும். உங்களோட வசனத்தை அறிய விரும்புகிறேன் ஆண்டவரே.

0: Hallelujah. Lord, I want to know you more.
1: ஆண்டவரே, நான் அதிகமாக அறிய வேண்டும்.
0: How can I know you, Lord?
1: எப்படி அறிவது ஆண்டவரே?
0: Taste and see.
1: ருசித்து அறிய வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ருசித்து பாருங்க. ருசிச்சு பாருங்க. வசனத்தை வசனத்தை வாங்கி வாங்கி அதை நல்லா ருசிச்சு ருசிச்சு பாருங்க. கண்ணு தெளிஞ்சிரும். Hallelujah. உடைய வசனத்தை நான் தியானிச்சேன். என் போதகர்களை விட ஞானமாயிட்டேன். I became more wise than my teachers.
1: எனக்கு உபதேசித்த போதகர்களை காட்டிலும் அதிக ஞானம் அடைந்தேன்.
0: The word of God will make you know about him.
1: தேவனுடைய வார்த்தை அவரை குறித்து அதிகமாக அறிய செய்யும்.
0: So first is taste and see.
1: முதலாவது ருசித்து பாருங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Malachi chapter 3 verse 10.
1: மல்கியான் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம்.
0: Malachi 3:10.
1: மல்கியா 3:10.
0: Bring all the tithes into the storehouse that there may be food in my house and try me now in this says the Lord of hosts. If I will not open for you the windows of heaven and pour out for you such a blessing that there will not be room enough to receive it.
1: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: First one to know God. Taste and see.
1: முதலாவது தேவனை அறிகிற காரியத்திலே நாம் ருசித்து பார்க்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவது
0: Test and see.
1: தேவனை சோதித்து பாருங்கள்.
0: Test and see to know the Lord.
1: தேவனை அறிகிறதற்காக தேவனை சோதித்து பாருங்கள்.
0: When you taste and see, you will know that the Lord is good.
1: நீங்கள் கர்த்தரை நீங்கள் ருசித்து பார்க்கும்போது அவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
0: When you test and see,
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது,
0: you will know that the Lord is generous.
1: தேவன் தயாளர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: Hallelujah. When you test and see, you will know that the Lord is generous.
1: நீங்கள் தேவனை சோதித்து பார்க்கும் பொழுது அவர் தயாளவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
0: This word is very unique in the Bible. In this Malachi chapter 3 verse 10 is very unique in the Bible.
1: இந்த மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 10 வசனம் முழு வேத புத்தகத்திலும் தனித்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம்.
0: Why?
1: ஏன்?
0: Everywhere else in the Bible keeps on telling us do not tempt the Lord, do not test the Lord.
1: வேதம் முழுவதுமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்டிருக்க வசனம் என்று சொல் தேவனை பரீட்சை பாராமல் இருங்கள், தேவனை சோதித்து பாராமல் இருங்கள்.
0: Even Jesus used that in his in the temptation of the devil.
1: அந்த பிசாசிடம் ஏற்பட்ட சோதனை கூட இதே வசனத்தை கூட தேவன் இயேசு பயன்படுத்துகிறார்.
0: It is written, do not test the Lord your God.
1: இப்படி எழுதி இருக்கிற தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதி இருக்கிறதே என்று.
0: But this is the only place in the Bible where God himself calls us and says, try me, test me.
1: ஆனால் இந்த ஒரே வசனம் மாத்திரம் தான் வேதம் முழுமையிலும் தேவனே சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள்.
0: How can you test the Lord that he is a generous one?
1: எப்படி அவர் தயாள குணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க முடியும்?
0: God says,
1: வேதம் சொல்லுகிறது,
0: bring your tithes to my storehouse.
1: உங்களுடைய தசம பாகங்களை என்னுடைய பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள்.
0: And then you will test and you will know that I am a God who is generously rewarding you.
1: அப்பொழுது நீங்கள் தயாள குணம் உள்ளவர், உத்தமர், உதாரத்தமாய் கொடுப்பவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: Now I want to talk about this subject for a little while for you to understand this according to the Bible.
1: இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிற தலைப்பை உங்களுக்கு புரிந்துகொள்ளும் வண்ணமாக வேதத்தின் அடிப்படையிலே சற்று பேச விரும்புகிறேன்.
0: I want to take it up in 4 different heads.
1: இதே நான்கு விதமான வெவ்வேறு கோணத்தின் தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன்.
0: This subject of tithe should be dealt with 4 different questions.
1: இந்த தசம பாகம் என்கிறதன காரியத்தின் நான்கு தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம்.
0: Number 1,
1: முதலாவது,
0: we have to learn about the portrayal of the tithe in the Bible, which means it asks what does tithe mean.
1: இந்த தசம பாகத்தை வேதம் என்னவென்று சொல்கிறது என்று அந்த தசம பாகத்தை குறித்ததன ஒரு சித்தரிப்பு விளக்கத்தை பார்க்க போறோம்.
0: தசம பாகம் என்றால் என்ன? The portrayal of the tithe. Number 2, we are going to go to the period of the tithe, or in other words, when was tithing practiced?
1: இந்த தசம பாகத்துக்கு இரண்டாவது காரியம், இந்த தசம பாகம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது?
0: That's number 2.
1: இரண்டாவது,
0: third,
1: மூன்றாவது,
0: we're going to deal with the purpose of the tithe. மூன்றா, why was the tithe instituted?
1: மூன்றாவதாக, இந்த தசம பாகத்தின் நோக்கம் அல்லது இந்த தசம பாகம் ஏன் நிறுவப்பட்டது, கொண்டு வரப்பட்டது?
0: Number 4,
1: நான்காவது,
0: we are going to also talk about the promise given for those who give tithes.
1: நான்காவதாக, தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கதன வாக்கு அல்லது வாக்குத்தத்தம்
0: அல்லது ஆசீர்வாதம் சொல்ல. We are going to do this four very very quickly.
1: இந்த நான்கு காரியங்களை மிக வேகமாக பார்க்க போகிறோம்.
0: First one, what does tithe mean? The portrayal of the tithe.
1: முதலாவது தசமபாகம் என்றால் என்ன? அதை குறித்த தன சித்தரிப்பு அல்லது விளக்கம்.
0: Tithe simply means God told the Israelites to take 1/10 of all their increase and give it as an offering to the Lord.
1: தசமபாகம் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உங்களுடைய வருமானத்தில் 1/10 எடுத்து தேவனுக்கு கொடுங்கள்.
0: This is the meaning of tithe, means 1/10 of everything.
1: இதுதான் தேவ தசமபாகத்தினுடைய ஒரு கருத்தாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம்.
0: And the Bible also says this tithe belongs to the Lord.
1: இரண்டாவதாக சொல்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு உரியது.
0: This also says in the Bible it is holy to the Lord.
1: இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தசமபாகம் தேவனுக்கு பரிசுத்தமான ஒன்று.
0: And this tithe the Lord had ordained in order to give it as a salary for the Levites and the priests.
1: இந்த தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தசமபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சம்பளமாக இருக்கிறது.
0: Because they did not have an inheritance with the other 11 tribes.
1: இந்த 11 கோத்திரத்தோடு சேர்ந்து லேவி கோத்திரத்துக்கு அவர்கள் சொந்தமாக எந்த பாகமும் காணாமல் கொடுக்கப்படவில்லை.
0: எல்லாருக்கும் நிலத்தை பிரிச்சு கொடுத்தார் யோசுவா. லேவியருக்கு மட்டும் என்ன கிடையாது? நிலம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது. அதனால இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வேலையில பணிவிடையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிலம் இல்லாததுனால இவங்க சொந்தமாக அறுவடை பண்ண முடியாது, விதைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவங்க கர்த்தருக்கே தங்க வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால மற்ற 11 கோத்திரங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அவர்களுடைய வருமானத்தில் 1/10 யாருக்கு கொடுத்துடணும்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்துடணும். அவங்க அதை உள்ள பரிமாறிக்கிடுவாங்க, அவங்க எல்லாரும் போஷிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் ஐடியா. So this is exactly what tithe is about.
1: இதுதான் தசமபாகம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம்.
0: When you come to Malachi chapter 3:1, it also says this tithe has to be brought to the temple or the house of God.
1: மல்கியான் புத்தகம் 3:1 வரும் பட்சத்தில் இந்த தசமபாகம் தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Or the word is also store house, பண்டக சாலை.
1: ஆலயத்தில் இருக்கிறதான பண்டக சாலைக்கு
0: அதுல கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ tithe simply means 1/10 belonging to the Lord, holy to the Lord, given as an inheritance to the priest, has to be brought to the temple.
1: தசமபாகம் என்பது 1/10 அது லேவியருக்கு சம்பளமாய் கொடுக்கப்படுகிறது, அது பண்டகசாலைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாத்திரமல்ல.
0: Now the second thing.
1: இரண்டாவது காரியம்
0: the period of the tithe.
1: அந்த தசமபாகம் கொடுக்கிறதான காலம், அந்த காலகட்டம்.
0: When was tithe given?
1: எப்போது தசமபாகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டது?
0: Many of us think tithe was given from the commandment of Moses.
1: நிறைய பேர் நினைக்கிறோம் மோசேயோட கட்டளை நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பாடு தான் தசமபாகம் கொடுக்கப்பட்டாயிற்று.
0: Some people say it is Old Testament covenant.
1: சில பேர் சொல்றது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கைங்க.
0: இல்ல, பிரமாணம்.
1: பிரமாணம்
0: பழைய ஏற்பாட்டின் பிரமாணம்னு சொல்லலாம். It is not.
1: அப்படி அல்ல.
0: If you come to Genesis chapter 14:20.
1: ஆதியாகமம் புத்தகம் 14:20 வரும் என்று சொன்னால்
0: Abraham gave tithes to the Lord.
1: யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணி அங்கே சொல்லுகிறான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தசமபாகம் செலுத்துவேன்.
0: Now very interesting.
1: பாருங்க,
0: both of these instances was not commanded by God or demanded by God.
1: இந்த இரண்டு காலம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தேவன் அவர்களை நிர்பந்திக்கவில்லை, அவர் கட்டளையாகவும் கொடுக்கவில்லை.
0: But they gave it voluntarily to God.
1: அவர்களாகவே முன் வந்து கொடுத்தார்கள்.
0: But when you come to Deuteronomy chapter 14:22-29
1: ஆனால் உபாகத்தின் புத்தகம் 14:22-29 வருவில் என்று சொன்னால்
0: the law of Moses had a detailed system of giving based on the tithe.
1: அந்த உபாகத்தின் புத்தகம் 14:22 தசமபாகம் கொடுக்கிறதன வழிமுறைகளை குறித்து தெளிவாக போடப்பட்டிருக்கிறது.
0: And it is so interesting.
1: ரொம்ப முக்கிய சுவாரஸ்யமான காரியம்.
0: Tithe giving began in the book of Genesis.
1: தசமபாகம் கொடுப்பது ஆதியாகமத்தின் புத்தகத்திலே தொடங்கப்பட்டது.
0: It goes on till the last book of the Old Testament, which is Malachi.
1: இந்த தசமபாகம் கொடுத்தல் ஆதியாகமத்தில் தொடங்கப்பட்டது, பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக மல்கியா வரைக்கும் தொடர்ந்து வருகிறது.
0: You can read those passages everywhere.
1: எல்லா இடத்திலும் இந்த வெவ்வேறு காலகட்டத்தில் தசமபாகத்தை குறித்து நீங்கள் முழு வேதத்திலே படிக்க முடியும்.
0: But now we are in the new covenant.
1: இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம்.
0: Through Jesus we have come into the new testament.
1: இப்பொழுது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக இயேசு நிமித்தமாக வந்து விட்டோம்.
0: But Jesus did not stop talking about tithe. He mentioned tithe 2 times in his own discourse.
1: இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தசமபாகமும் அங்கே நின்று விடாமல் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய காலகட்டத்தில் 2 இடங்களில் பேசுகிறார்.
0: Luke 18:12.
1: லூக்கா எழுதின புத்தகம் 18:12
0: In one of the parables of Jesus,
1: இயேசு சொன்ன ஓமைகளிலே ஒன்றிலே,
0: he says that the Pharisee prayed, I fast twice a week, I give tithes of all that I possess.
1: அந்த ஓமானத்திலே அங்க சொல்லும்போது ஒரு வசனம் வருகிறது, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்ததெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று அங்கே ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான்.
0: And Jesus uses that statement in his own parable.
1: அவர் சொன்ன அந்த ஓமையிலே இயேசு இந்த காரியத்தை அவர் வசனமாக பயன்படுத்துகிறார்.
0: But that's not the only place.
1: அது மட்டும் அந்த ஒரு இடம் மட்டுமல்ல.
0: If you come to Matthew 23:23,
1: marubadiya Matthew ezhudra pustagam 23rd chapter 23rd verse korinte sonnal,
0: Jesus brings up the subject of tithe again.
1: Marubadiyaga dasamobhagathin kaariyathai inge kondu varugirar.
0: Jesus brings it.
1: Yesuve kondu varugirar.
0: He says, woe to you scribes and Pharisees, hypocrites, for you pay tithe of mint and anise and cumin and have neglected the weightier matters of the law, justice, mercy and faith.
1: மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றளாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள்.
0: Then he closes this argument with this, these you ought to have done without leaving the others undone.
1: இந்த வாக்குவாதத்தை தேவன் இயேசு எப்படி முற்றுப்புள்ளி வைத்து வைக்கிறார் என்று சொன்னால், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும்.
0: Now there is something I want you to write it down.
1: நீங்க எழுதி கொள்ள வேண்டும் நான் விரும்புகிறேன்.
0: Jesus did not condemn or cancel the giving of tithe.
1: தசமபாகம் கொடுப்பதே இயேசு ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை, அது வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை.
0: Very clearly you should understand that.
1: தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: He did not condemn tithe giving.
1: அவர் தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவில்லை.
0: He did not cancel tithe giving.
1: அந்த தசமபாகம் கொடுப்பதை அவர் முற்றிலும் நிராகரிக்கவும் இல்லை.
0: Instead, what did he do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்தார்?
0: He wanted to balance their giving with their living.
1: அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தசமபாகம் கொடுப்பதையும் அவர்கள் ஜீவியத்தில் வாழ்வதையும் இரண்டையும் சமநிலையாய் கொண்டு வர விரும்பினார்.
0: He said, you are giving tithes.
1: அவர் சொன்னார், நீங்கள் தசமபாகம் கொடுக்கிறீங்க.
0: But your life is unrighteous.
1: ஆனால் உங்களோட வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை அல்ல.
0: Your life is very bad.
1: உங்களோட வாழ்க்கை படுமோசமா இருக்கிறது.
0: You are perfect in giving, but you lead an imperfect life.
1: நீங்கள் பூரணமாய் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் பூரணத்துக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்கள்.
0: கொடுக்கிறதுல நீங்க சரியா இருக்கிறீங்க, வாழ்றதுலயோ தப்பா இருக்கிறீங்க. After saying this, he said,
1: இதை சொல்லி அதற்கு பிற்பாடு,
0: you have to do that without leaving the other undone.
1: இன்னொரு விதத்தில் சொன்னால், நீங்கள் இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாது இருக்க வேண்டும்.
0: What does it mean?
1: அப்படி என்றால் என்ன?
0: You have to live a life of righteousness.
1: நீங்கள் நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்.
0: At the same time,
1: அதே சமயத்தில்,
0: you have to continue giving your tithes.
1: அதே சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து தசமபாகம் கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும்.
0: You understand what the Bible says?
1: வேதம் என்ன சொல்லுது புரியுங்களா?
0: He did not cancel or condemn tithing.
1: தசமபாகம் கொடுப்பதை கடிந்து கொள்ளவோ அது வேண்டாம் என்றும் அவர் நிராகரிக்கவில்லை.
0: What he condemned was their lifestyle.
1: அவர் கடிந்து கொண்டது எதை என்று சொன்னால், தசமபாகத்தை அல்ல, அவருடைய வாழ்க்கை முறையை.
0: There is instance like this so many places in the Bible.
1: இது மாதிரி சம்பவங்கள் வேதத்தில் अनेक இடங்களில் இருக்கிறது.
0: For example,
1: உதாரணமாக,
0: Jesus condemned the giving of the Pharisees, which they tried to, you know, make it known by everybody.
1: உதாரணமாக சொல்லணும்னா, பரிசேயர்கள் கொடுக்கிற காணிக்கைகள், கொடுக்கல் காரியங்களை தேவன் கடிந்து கொள்கிறார். ஏனென்று சொன்னால்,
0: தான தர்மங்களை
1: ஏனென்று சொன்னால், அவர் எல்லாரும் வெளியரங்கமாய் தங்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார்கள்.
0: அங்க ஆண்டர் சொல்ல, இனிமே நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லல, வெளியரங்கமா பாக்குறபடி கொடுக்காத, வலது கை செய்யறத. அவரு இதே பரிசேயர்கள் மாயக்காரர்கள் உபவாசம் பண்றத கடிந்து கொண்டார். முகத்தை வாடலா வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க, இனிமே ஜெபமே பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஒழுங்கா தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி மாய்மாலம் இல்லாம போய் உபவாசம் இருந்தார். ஜோம் பண்ணுறது கூட கடிந்து கொண்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீயோ ஜோம் பண்ணும்போது மாயக்காரர் மாதிரி ஜோம் பண்ணாத, நீ வந்து அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்திலிருக்க பிதா பார்க்கும்படி. அப்போ அவர் ஜபத்தை வேணான்னு சொல்லலை, அவர் வந்து உபவாசம் வேணான்னு சொல்லலை, தான தர்மம் வேணான்னு சொல்லலை, அவர் வந்து தசம பாகத்தை வேணான்னு சொல்லலை, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தினார். இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்யாது
1: விடாதிருக்க
0: வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும், அதையும் விட்டுறாத, இதையும் ஒழுங்கா செய். Now the question is this.
1: இப்போ கேள்வி இதுதான்.
0: Did Jesus tell this to the Pharisees and the scribes alone, or does this teaching apply to our life today?
1: இப்ப கேள்வி என்னவென்று சொன்னால், இயேசு இந்த காரியத்தை இந்த பரிசேயரும் வேதபாரகருக்கும் மாத்திரம் சொன்னாரா, அல்லது அது நமக்கும் பொருந்துமா?
0: Because he said very clearly, woe to the Pharisees and scribes.
1: yen endru sonnalanga theliva vasanam solugirathu mayakarare vedaparagare parisayare ungalku ayyo endru.
0: You are giving tithe and kumim and anis and everything.
1: Neengal ottramalum vendayilum seerathum dasamobam kudukireergal.
0: So he said, you have to do this and you have to also do the other.
1: Yesu sonnara avargalai paarthu neengal idaiyum seiyavendum adaiyum vidadirukka vendum.
0: So it is only meant for the Pharisees, is it?
1: Seri adanal adu mayaga vedaparam parisayare nu solugirathu avangalukku mattumdan.
0: Is it?
1: அப்படிங்களா?
0: Okay, there are two important truths you have to understand.
1: இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு இரண்டு சத்தியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
0: First, if you come to Matthew 23, where this passage is written,
1: மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரத்துக்கு வரும்போது இங்கே ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது.
0: If you come to verse 1,
1: 1 வசனத்துக்கு வாருங்கள்.
0: It very clearly starts the entire discourse like this.
1: அந்த 23 வசனத்தில் பிற்பாடு சொல்லப்பட்ட காரியத்துக்கு முன்பதாக முதலாம் வசன துவக்கத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறது.
0: Jesus spoke to the multitudes and to his disciples.
1: இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி.
0: யாரை பத்தி பேசினாரு? எல்லா ஜனங்கள்டையும், எல்லா சீஷன்ட்டையும் ஆண்டரத பொதுவாக தான் பேசினார். இவங்களுக்கு மட்டும் பேசினார்னு கிடையாது. இவர்களை கடிந்து கொண்டாலும் பேசினது எல்லாரும் கேட்டாங்க, எல்லாருக்கும் பேசினார். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
1: இரண்டாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்,
0: இஃப் டைதிங் இஸ் ஒன்லி சப்போஸ் டு பி கிவன் பை ஃபாரிசீஸ் அண்ட் இட் டசன்ட் mean anything to us,
1: oruvelai inda dasamobagam enbadu pariseyirum vedaparagam maatramdan kudukka vendum adarkum namakkum sambandham illai endru solvirgal endral,
0: then every other thing Jesus told to the Pharisees does not have anything to do with us.
1: அப்படி என்று சொன்னால் பரிசேயருக்கும் இந்த வேதபாதகருக்கும் மற்ற எந்தெந்த காரியங்களை இயேசு சொன்னாரோ அவைகளெல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: Can we agree?
1: ஒத்துக்கிறீங்களா?
0: தசமபாகம் அவங்கள பத்தி சொன்னாரு, அவங்ககிட்ட தான் சொன்னாரு, நமக்கு கிடையாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு இயேசு என்னெல்லாம் பேசினாரோ அது நமக்கு பொருந்தாது, சரிதானே? இதை மட்டும் நம்ம ஒதுக்க முடியாது. நீங்க அந்த சட்டத்தை வந்து இது பரிசேயருக்கு பேசினாரு, பரிசேயருக்கு பேசினாருன்னா அப்ப பரிசேயருக்கு பேசின எல்லாத்தையும் எடுப்போம், அதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்துடலாம், நமக்கு அது கிடையாது. சொல்லாமா? நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் காட்டுறேன். I'll show you two examples.
1: இதற்கு நான் இரண்டு உதாரணங்களை மேற்கோள்
0: காட்டுறேன். And you tell me, does it apply to us or not?
1: நீங்க அந்த உதாரணத்தை பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்கள் அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்றது.
0: Come with me to Matthew chapter 23 verse 25 to 26.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 அதிகாரம் 25 26 வசனங்கள் வாருங்கள்.
0: He says, woe to you scribes and Pharisees again.
1: மறுபடியும் தொடங்குகிறார், மாயக்காரருக்கும் வேதபாரகருக்கும் தொடங்குகிறார்.
0: He says, woe to you scribes and Pharisees hypocrites.
1: மாயக்காரர் வேதபாரகர் பரிசேயர் உங்களுக்கு ஐயோ.
0: For you cleanse the outside of the cup and dish, but inside they are full of extortion and self-indulgence.
1: போஜன பாத்திரங்களை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
0: Verse 26,
1: 26ஆம் வசனம்.
0: Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, and the outside of them may be clean also.
1: குருடனான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களை வெளிப்புறம் சுத்தமாக்கக்கூடிய அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
0: Does this apply to us or not?
1: இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதா?
0: கம் அகைன் டு 27-28 வர்ஸ்.
1: மறுபடியும் அதே மத்தேயு 23:27-28 வசனங்கள் பாருங்கள்.
0: Woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs, which indeed appear beautiful outwardly, but are inside are full of dead men's bones and all uncleanness. Even so, you are outwardly, you also outwardly appear righteous to men, but inside you are full of hypocrisy and lawlessness.
1: 27 வசனம். மாயக்காரர் வேதபாரகர் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளில் ஒப்பாய் இருக்கிறீர்கள், அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்.
0: இது யார்கிட்ட பேசினாரு சொல்லுங்க? யார்கிட்ட பேசினாரு? வேதபாரகரே, பரிசேயரே, மாயக்காரரே. அப்போ இந்த வசனம் நமக்கு பொருந்தாதா? இல்லை பாஸ்டர், நமக்கு பாத்திரம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும், உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பைபிளில் அது நமக்கு கிடையாது, அது பரிசயம் தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் சொல்ல முடியுமா? வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே வெளியே கலர் நல்லா அழகாக இருக்க, உள்ள செத்தவனுடைய எலும்பு இருக்குது, அது நமக்கு கிடையாது, பரிசயனுக்கு தான். நம்ம எப்படி வேணால் வாழலாம் ஆண்டு நம்மட்டெலாம் சொல்ல சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இன்னொரு வசனம் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கிட்டீங்களே. மேத்யூ சாப்டர் 19:3.
1: மறுபடியும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு வாருங்க, 3 வசனம்.
0: The Pharisees also came to him, testing him, and said to him, Is it lawful for a man to divorce his wife for just any reason?
1: பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள்.
0: Immediately Jesus said,
1: இயேசு உடனடியாக அதற்கு பதில் சொன்னார்,
0: Moses gave you the bill of divorcement not in the beginning but because of your hardened hearts.
1: உடனே இயேசு சொன்னார், மோசே உங்களுக்கு நான் தழுதரிசிட்டு ஆரம்பத்தில் அப்படி இல்லை, உங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டது.
0: From the beginning it is written, God created man and wife and he joined them, and what God has joined no man shall put asunder.
1: ஆதியில் எழுதப்பட்ட வசனம் படி சொன்னா, ஆதியில் தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தவர்களை தேவன் இணைத்ததே மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள் தான் இருக்கிறது.
0: இப்ப சொல்லுங்க, இந்த வசனம் பரிசேயருக்கா நமக்கா? அது இயேசு வந்து பரிசேயருக்கு பதில் சொன்னாரு, அவங்ககிட்ட பேசினாரு, நமக்கு அது பொருந்தாது. நம்ம எப்படி வேணா வாழலாம் சொல்லாம சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிறோம், பரிசேயர்கிட்ட பேசினதும் யாருக்கு பேசினது தான். So don't try to slip away with this caveat saying it is spoken to the Pharisees, it is spoken to the scribes, and it doesn't apply to me.
1: அதனால் இந்த எச்சரிப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளமாக, சாக்கு தேடும்படியாக இது பரிசேயருக்கு சொல்லப்பட்டது, இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நீங்கள் இந்த எச்சரிப்புக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடாதீர்கள்.
0: It applies to everyone.
1: இது எல்லாருக்கும் பொருந்தும்.
0: விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. Yeah. Now let's go on.
1: மறுபடியும் அவரும் சொல்ல, இதையும் செய்ய வேண்டும், அதையும் செய்ய வேண்டும்,
0: you have to be a righteous person.
1: நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று.
0: But then,
1: ஆனா அடுத்து,
0: was this teaching explicitly mentioned anywhere in the church doctrine?
1: ஆனால் இந்த தசமபாகத்தின் காரியம் இயேசுவோடு நிறைவடையாமல் புதிய ஏற்பாட்டின் சபையிலே எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா?
0: Truth be told, after this statement of Jesus, there is no mention of tithe anywhere in the Bible.
1: உண்மையா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தசமபாகம் என்ற தலைப்பின் இந்த காரியத்தை குறித்து இயேசுவின் வாழ்க்கைக்கு பிற்பாடு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
0: We don't know whether they gave tithe or they did not give tithe. We don't know.
1: நமக்கு தெரியாது, ஒருவேளை அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்று நமக்கு தெரியாது.
0: Because there is no clear cut word which says in the early church there was tithing or no tithing.
1: ஆனா ஏனென்று சொன்னால், ஆதி சபையின் காலங்களில் ஆதி சபையில் அவர் தசமபாகம் கொடுத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு கூற்றோ சான்றோ தெளிவாக சொல்லப்படவில்லை.
0: But there is something very important that the New Testament church was teaching.
1: ஆனால் இதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையில் ஒரு முக்கியமான ஒரு போதனை அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது.
0: 1 Corinthians chapter 16 verse 1.
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் 1 வசனம்.
0: Concerning the collection for the saints, as I have given orders to the churches of Galatia, so you must do also.
1: பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்மம் பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
0: அப்போஸ்தலர் பவுல் சேஸ்,
1: அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார்,
0: இன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட்,
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: வாட் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் வாஸ் யூ, இட் வாஸ் அ லா.
1: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அது பிரமாணம்.
0: பட் இன் தி நியூ டெஸ்ட்மென்ட் ஹீ சேஸ்,
1: ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்திலே,
0: லுக் அட் திஸ்,
1: படிங்கள்,
0: ஐ ஹேவ் கிவன் ஆர்டர்ஸ் to the churches of Galatia.
1: நான் கலாத்திய சபைகளுக்கு திட்டம் பண்ணியிருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறேன்
0: அப்படி சொல்ற. அங்க வந்து சட்டம், இங்க திட்டம். சொல்லுங்க, அங்க சட்டம், இங்க கொடுக்கிறது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு தசமபாகத்தை விட்டுருங்க. அங்க வந்து கொடுக்கிறது தசமபாகம் எல்லாமே என்னது? சட்டம். கொடுக்கணும், கண்டிப்பா நீ கொடுக்கணும். ஆனா இங்க சட்டம் இல்லை, என்னது? நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் தசமபாகன்றது வந்து விளைச்சல், என்னது உன் தானியம் திராட்சை ரசம் அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், விளைச்சலின் பலன் முதற் பலன் அதை நீ தசமமாக கொண்டு வந்து பண்டக சாலையில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அங்கே ஆகாரம் குறைஞ்சிடக்கூடாது. நான் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா அங்கே பொருள் இல்லை, அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, கிளியராக போட்டிருக்கு, பரிசுத்த வானலுக்காய் சேர்க்கப்படும் தர்ம பணம். இங்கே எக்கனாமியே மாறிடுச்சு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், இங்கே வந்து எக்கனாமிக்ஸ். இங்கே தர்ம பணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் போகலாம் இதில். இதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் சொல்கிறார் பாருங்க, இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணார் பாருங்க சர்ச்சில். அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வசனம் ரெண்டாவது வசனம் வாசித்தீங்கன்னா மூணு முக்கியமான கருத்துக்களை அங்கே எழுதுறாரு. மூணு முக்கியமான கருத்துக்கள் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் இல்லாதனால. நம்பர் ஒன், கிவிங் வாஸ் டன் பீரியாடிக்கலி, எழுதி கொள்ளுங்க.
1: முதலாவது, அந்த கொடுத்தல் என்பது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக, கால அளவு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்க வேண்டும்.
0: வழக்கமாக கொடுக்கப்பட்டது எப்படி நான் பாருங்க, ரெண்டாம் வசனம் பாருங்க, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்கதில் இராது படிக்க உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும், எப்படி வாரத்தின் முதல் நாள் தோறும் நீங்க பணம் சேகரிக்கணும் பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை. அப்ப நீங்க கவனிங்க, இங்கே வந்து கொடுத்தல் என்பது வாரந்தோறும் என்ன செய்திருக்காங்க, சபையில் பணத்தை கொடுத்துருக்காங்க, பரிசுத்தமானங்களுக்கு கொடுக்கும்படி கொடுத்தாங்க. ஏன் அப்படி வாரந்தோறும் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால், நம்ம சம்பளம் வந்து மாத சம்பளம், அதான் இன்றைக்கி பொதுவாக இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு வந்து தினக்கூலி தான். காலிலேருந்து சாயங்காலம் வேலை செஞ்சானா அவனுக்கு உடனே சம்பளம், அவ்வளோதான். ஸோ அவனுக்கு எப்படி பவுல் வச்சுருந்தார்னு கேட்டால், நீ மாதத்துக்கு சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை, வாரத்தில் ஒரு நாள் முதல் நாள், முதல் நாள்ன்றது ஞாயிற்றுக்கிழமை, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை. ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால அன்றைக்கு வந்து ஓய்வு நாளாக மாறுது. அந்த நாளில் வாரத்தின் முதலாவது நாளில் நீங்கள்லாம் சபையில் வர்றீங்க, இந்த வாரம் முழுசு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாளில் தர்ம பணத்தை என்ன பண்ணுங்க, எல்லோரும் சேருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அப்போது ரெகுலராக எவ்ரி வீக், நம்ம மந்த்லின்றது அவங்க வீக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாம் வசனம் திரும்ப வாசித்தீங்கன்னா, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவன் அவன். நம்பர் டூ, கிவிங் வாஸ் பர்சனல்.
1: அந்த இரண்டாவது காரியம், கொடுத்தல் என்பது தனிப்பட்ட நபர்களை குறிக்கிறது.
0: இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, லெட் ஈச் ஒன் ஆஃப் யூ லே சம்திங் அசைட், லெட் ஈச் ஒன் ஆஃப் யூன்ற வார்த்தை,
1: ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் எடுத்துக் கொடுங்கள்.
0: எத்தனை பேர் வேலை செய்யணும், அவன் அவன் நீ வந்து தர்ம பணத்தை கொடு. மூன்றாவது ரொம்ப அழகாக இருக்குது, நான் வந்திருக்கும் போது பணஞ்சேர்க்குதில் இல்லாத, ரெண்டாம் வசனம் திரும்ப, பணஞ்சேர்க்குதில் இல்லாதபடிக்கு உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தன் தன்
1: வரவுக்கு
0: தக்கதாக, இவ்வளோதான் கொடுக்கணும்னு லிமிட் கிடையாது, 50 ரூபா கூட 100 ரூபா கூட அப்படி கிடையாது, உன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ கொடு. ஸோ இட் வாஸ் நாட் எ ப்ரீ டிட்டர்மின்ட் வேல்யூ, இட் வாஸ் அ ப்ரொபோஷனல் வேல்யூ. அதாவது இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, இது வந்து வரவுக்கு தக்கதாக கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக கொடுப்பான், ஒவ்வொருவனுடைய வரவு எப்படி வித்தியாசமாக இருக்கோ ஒவ்வொருவன் என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பான். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த காலத்தில் கொடுத்தல் வரும்போது ஒரு பெரிய வித்தியாசத்துக்குள்ளே போகுது. எப்படி போகுதுன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறாரு, 10ல் 1 பாகம் யார் நியமித்தது, கர்த்தர் நியமிக்கிறார். கர்த்தர் சொல்கிறார் மோசேட்ட, இப்படி பிரிக்கணும், அது எனக்கு பரிசுத்தம் உள்ளது, அது ஆசாரியனுக்கு போகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பவுல் சொல்கிறாரு அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன், நல்லா கவனிங்க. இப்போ முக்கியமான காரியம் சொல்கிறேன், தன் மனதில் நியமித்தது கூட எப்படி கொடுக்கணும்னா, கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, சந்தோஷமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், இப்போ நல்லா கவனிக்கணும் நீங்கள், தன் மனதில் நியமிக்கிறது அப்படின்றது வந்து எந்த அளவு வேணா இருக்கலாம், எதன் அடிப்படையில் வேணா இருக்கலாம். உதாரணமா ஒருவன் தன் மனதில் தேவன் நியமித்த தசம பாகத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம தான் மனதில் நியமிச்சுட்டு அவன் வந்து நான் கர்த்தர் நியமித்த தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உற்சாகமாகவும் சந்தோஷமாக கொடுத்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் சொல்கிறான், கர்த்தர் நியமித்தது என்னால் பண்ண முடியாது, நான் என் மனதில் நியமித்ததை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக கொடுக்குறானோ கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்போது நியமித்தலில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே கர்த்தர் நியமித்தார், மனுஷன் வந்து மாற்றலாம் முடியாது. இங்கே அப்படி இல்லை, நீ மனசை நியமிச்சுக்கோ, என்ன கொடுக்க போகிற நீ நியமிச்சுக்கோ. நீ கர்த்தர் சொன்னதையும் நீ செய்யலாம், அல்லது உன் மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ நீ கொடுக்கலாம். நீ உற்சாகமாக எவ்வளோ கொடுக்குறியோ கொடு. தாவீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே தன்னால் இயன்ற மட்டும் கொடுத்தான், ஜனங்கள் உற்சாகத்தினால் ஏராளமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நோ லிமிட், அதுக்கு அளவே கிடையாது. கர்த்தர் எதை பார்த்தார்னா நீ எப்படி உற்சாகமாக கொடுத்த, அந்த உற்சாகமாக கொடுக்கறத கர்த்தர் வந்து கௌரவிக்கிறார், இன்றைக்கும் அதை செய்கிறார். அப்போ இதில் ஒரு சத்தியம் இருக்கு, தசம பாகம் என்கிற தேவனுடைய நியமித்தலை ஒரு மனுஷன் இன்றைக்கு தொடர்வது தவறல்ல. என் பர்சனல் லைஃப்பில் நான் சிறு வயது முதல் இந்த பழக்கத்தை நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன், நான் தொடர்றேன். கர்த்தருக்குரியதுன்னு நான் கரெக்டாக அந்த பத்தில் ஒன்றை நான் எடுத்து வச்சுட்டு கர்த்தருக்கு கொடுக்குறேன். போக போக என் உற்சாகத்தில் இன்னும் அதிகமாக கூட கொடுக்குறேன். இது என்னென்னா நான் நியமிச்சுக்கிட்டேன், நான் நியமித்தேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த உற்சாகத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். இந்த தசம பாகத்தை நீ கர்த்தருக்கு கொண்டு வந்து பண்டகசாலில் வைக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது நமக்கு முன்பாக இருக்கிற தெரிந்தெடுப்பு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு விசேஷிச்சுக்கலாம். ஒருவனுக்கு ஒரு நாள் விசேஷமா இருக்கு, இன்னொருவனுக்கு இன்னொரு நாள் விசேஷமா இருக்கு. அதனால ஒருத்தன் நியாயம் தீர்க்கப்பட போறதில்லை. ஆனால் உன்னை கவனிக்கணும், நீங்க கர்த்தர் நியமித்தபடி நீங்க கொடுக்கலாம், நீங்க நியமித்தபடியும் கொடுக்கலாம். அது உங்களுடைய முழு சுதந்திரம் உங்க கையில இருக்கு. ஆனா உற்சாகமா கொடுக்கறத கர்த்தர் விரும்புறாரு. இப்ப கவனிங்க, இந்த தசம பாகம் என்பது எதற்காக கொடுக்கப்படுது? பர்பஸ் ஆஃப் டைத், எதற்காக கொடுக்கப்பட்டது? நம்ம ஆரம்பத்திலே கவனித்தோம், இது எதற்காகனா அந்த லேவியர்களுடைய பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு சில இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்காகவும் அது சேர்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக செய்யப்பட்டது வந்து லேவியர்களுடைய பராமரிப்பு. ஆனால் எங்கே கொண்டு வர சொன்னார்னு பாருங்கள், உங்கள் தசம பாகங்கள் எங்கே கொண்டு வாங்க? பண்டகசாலில் கொண்டு வாங்க, என்னுடைய ஆலயத்தை கொண்டு வாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் நீங்கள் விளையிக்கலாம்னு சொன்னால், இது யாரோ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்து கிடையாது. இது

இந்த பணம் நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் ஒரே மனுஷன் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கோம், நாம இங்கிருந்து இங்கே ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், முழுநேர ஊழியர்கள், அதுக்கப்புறமா பணியாளர்கள், அதுக்கப்புறமா பராமரிக்கிறவர்கள், அதுக்கப்புறமா பாதுகாக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது, நீங்கள் கொடுக்கிற கர்த்தருக்கென்று கொடுக்கிறத கர்த்தருடைய ஆலய பணியில் இருக்கிறவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளமாக அவர்களுடைய பராமரிப்பு கொடுக்கப்படுகிறது. எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி சம்பளம் தான். மாதத்திற்கு நீங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சம்பளம் மாறாது, சம்பளம் அதுதான். அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்துக்கணும், அந்த சம்பளத்துக்குள்ளே நாங்கள் எங்களை பராமரிச்சுக்கணும். கோடி வருதுன்னொடனே கோடீஸ்வரம் மாதிரி வாழ முடியாது. அது எதுக்கு வந்ததுன்னா கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டாதீங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. இதை தவிர நம்ம வெளி மாநிலங்களில் எத்தனையோ ஊழியர்களை மாதந்தோறும் தாங்குகிறோம். வேறே பத்திரிகை ஊழியங்கள், வேறே மிஷினரி ஸ்தாபனங்கள், இதற்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை பிரித்து என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நம்ம ஆலயம் மட்டும் கட்டுறோம்னு நினச்சிக்கிட்டாதீங்க. நம்ம இன்றைக்கி சாட்சியில் கேட்டது போல் 19வது இப்போ 20வது ஆலயம் முடிய போகுது. இதெல்லாம் நம்ம மேலே நாமளாக என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை எடுத்து நாம் அறியாத ஏசியை கூட கிடையாது, அவங்க தன்னந்தனியாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆலயம் கட்ட முடியலையா, இந்தாப்பா எடுத்துக்கோ, நீ கட்டு, நல்ல ஊழியம் செய். சில ஏழை ஸ்தாபனங்கள், அநாதை ஆசிரமங்கள், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு நடத்தப்படுகிற சேவைகள் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் செய்ங்க செய்ங்க. நம்ம என்ன உணர்றோம்னா தேவனுடைய சரீரமாகிய சபை அகலம் விரிந்ததுமாக இருக்கு. வந்ததெல்லாம் நம்மளே சாப்பிட்டு உட்காந்துருந்தா நம்ம எப்பவுமே கட்டிடம் கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலத்திலேருந்து வருகிற எல்லா பணமும், இங்குள்ள ஊழியர்களுடைய சம்பளங்கள், வேலையாட்களுடைய சம்பளங்கள், பராமரிப்பு செய்கிறவங்க சம்பளவங்க, பாதுகாக்கிற செக்யூரிட்டியுடைய சம்பளங்கள்லேருந்து எல்லாருடைய சம்பளமும் கொடுத்து இந்த இடத்த பராமரித்து இந்த இடங்களை வாங்கி ஜனங்களுக்கு வசதிகளை பண்ணி இங்கே இருக்கிறவங்கள பராமரிக்கிறது மாத்திரம் இல்லை, கண்ணுக்கு தெரியாத இடங்களில் வேலை செய்கிற ஊழியர்களையும் போஷித்து பராமரிக்க கர்த்தருடைய வீட்டிற்கு இந்த பணம் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது எங்கே கொடுக்குறீங்கன்னு நினச்சிடாதீங்க, பாஸ்டர் கொடுக்குறோம். நோ, இது கர்த்தருடைய பண்டகசாலில் வந்து இறங்குது. இந்த பண்டகசாலை நூற்றுக்கணக்கான பேர் உயிர் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பல ஏழைகள், விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க சபையின் மூலமாக. மாதந்தோறும் அவர்களுக்கு பராமரிப்பு போய் சேர்கிறது. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு போய் பணம் சேர்கிறது. எவ்வளோ பேர் நொறுக்கப்பட்டவங்க, வீடு இல்லாதவர்கள் வீடுகள் கட்டப்படுகிறது. எவ்வளோ நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை, இன்னாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், அங்கே எவ்வளோ கொடுத்தோம், எதுவும் சொல்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய தயவான கிருபையின்படி இது ஒரு பெரிய பராமரிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய பரம்புதலை நம்முடைய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்கு கொடுக்க நீ மனத்தில் நீ நியமிச்சுட்டு நீ கொடுப்பாயானால் ஆண்டவர் அடுத்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன ப்ராமிஸ், முதலாவது சொன்னேன் த போர்ட்ரேயல், த பீரியட், தென் த பர்பஸ், நாலாவது ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ் தெரியுமா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தயாளமாக இப்படி கொடுக்குறேன்னு நீ சோதிக்கணும்னா நீ என்ன பண்ணு, கொண்டு வா, நீ என்ன சோதிச்சுப்பார், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன் நான் எவ்வளோ பெரிய தயாள பிரபுன்றத புரிஞ்சுக்கிடுவேன். அல்லேலூயா. பைபிள் பிரின்சிபிள் தான், நீங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது. இது எப்படி இது நடக்குது, கர்த்தரை எப்படி நான் அறிந்து கொள்வது, முதலாவது கர்த்தர் நல்லவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை ருசித்து பார்த்தேன், அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி ருசிக்க முடியும்னா வசனமாகிய அவருடைய தெளிந்த தேன், அதை சாப்பிட்டா கண்ணு தெளிச்சிடும், அவரை தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது கர்த்தர் தயாளர் என்று தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வேன், ஆண்டு சொல்ல வா, சோதிச்சு பாரு, ருசிச்சு பாரு மாத்திரம் இல்லை, சோதிச்ச பாரு, நீ கொடுத்து சோதிச்சு பாரு, உன்னை எப்படி ஆசீர்வதிக்கிறோம் பாரு. அல்லேலூயா. நம்ம சபை ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால் முதல்ல அவங்க சத்திய தெரிந்தவங்க மாத்திரம் இல்லை, கொடுத்து கொடுத்தே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யார் மேலேயும் கட்டாயம் கிடையாது, மனதில் நியமிக்கிறேன்.

0: உற்சாகமாக கொடுக்குறேன். கர்த்தர் என் களஞ்சியங்களெல்லாம் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அறிகிறதுக்கு மூன்றாவது ஒன்று இருக்கு, ருசித்து பாரு, சோதித்து பாரு. மூணாவது ஒன்று இருக்கு, வாஸ்திரமா கடைசியா 1 Samuel 12:24 பாருங்க. 1 Samuel 12:24. Only fear the Lord and serve him in truth with all your heart, for consider what great things he has done for you.
1: நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மூணுமே டீ தான், மூணு டீ. டேஸ்ட் அண்ட் சி,
1: ருசித்து பாருங்கள்.
0: டெஸ்ட் அண்ட் சி,
1: சோதித்து பாருங்கள்.
0: மூணாவது திங்க் அண்ட் சி,
1: சிந்தித்து பாருங்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை அறியணும்னா சிந்திச்சு பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்?
1: சிந்தித்து.
0: இன்னொரு விதமாக சொன்னால் யோசிச்சு பார்க்கணும். சொல்லுங்க,
1: யோசிச்சு
0: யோசிச்சு பார்க்கணும். யோசிக்காம சிந்திக்காம நீங்க முன்னால போனீங்கன்னா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. கர்த்தரை நம்ம ரொம்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு சிந்திச்சு தான் அவரை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, ஆண்டவர் இந்த சிந்தனையிலிருந்து நம்ம விலகிடக்கூடாது. நம்ம வந்து சிந்தனையில் யோசனையில் அவரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு நியமிச்சிருக்கார். தெரியுமா பைபிளில் ஞாபகப்படுத்துறதுக்குன்னே மூணு நியமிச்சார். வேகமாக சொல்கிறேன். ஒன்று, உபாகமும் 5:15, Deuteronomy 5:15.
1: உபாகமும் 5:15.
0: God commanded the Sabbath day so the people will remember that they've been delivered and given freedom.
1: தேவன் ஓய்வு நாளை கட்டளையிட்டு இருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் எகிப்திலிருந்து விடுதலையான அதை நினைவு கூறும்படியாக.
0: அதுதான் சொல்றார் ஆண்டவர். நீ யார் தெரியுமாப்பா, முன்னால ஓயாம வேலை செஞ்ச. எப்படி ஓயாம
1: வேலை செஞ்ச?
0: வேலை செஞ்ச. உன் பெருமூச்சு வான வரைக்கும் எட்டுச்சு, அப்படி ஓயாம வேலை வாங்கினாங்க. ஆனா உன்னை நான் விடுவிச்சேன். இப்ப என்ன பண்ற தெரியுமா? ஓய்வு நாள் ஆசிரி எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் ஓஞ்சிருக்க பாரு, அன்னைக்கு யோசி. என்ன யோசிக்கணும்? ஓயாம வேலை செஞ்ச என்ன? கர்த்தர் ஓய்வு கொடுத்து விடுதலை கொடுத்து ரட்சித்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அது நினைக்கிறதுக்கு தான் ஓய்வு நாள். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வாரத்தின் முதலாவது நாள். சர்ச்சுக்கு எதுக்கு வந்தோம்? இப்போ தான் ஏன்ச்சேன் பாஸ்டர் வந்தேன். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போகணும், கிறிஸ்தவனாக இருக்கேனே போய் ஆறணும், அதுக்கா எதுக்கு வந்தேன்? இந்த நாள் வந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கறதுக்கு வந்தேன். அதுக்கு தான் இந்த நாள். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பாப்போம். இந்த நாளில் வந்து நினச்சி நினச்சி நினச்சி துதிக்கிறேன், ஏசப்பா என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக காத்தீங்க, போஷிச்சிங்க, அரவணைச்சிங்க, என்னை நடத்துனீங்க, உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. என்னை ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு கைத்துக்கு அலையில சொல்லிருங்களேன். அல்லேலூயா. அதை நினைக்கிறதுக்கு தான் இந்த சண்டே. மறந்துடாதீங்க. சில பேர் சண்டேன்னு மறந்து போயிடுது. அப்படி மறக்கக்கூடாது. அப்படி என்ன? ஞாபகம் வச்சு வந்துட்டு ஞாபகமாக கர்த்தரை துதிக்கணும். ஆமேன். சரி, ரெண்டாவதும் ஆண்டர் நியமிக்கிறாரு. 1 Corinthians 11:24-25 குறிச்சுக்கிடுங்க. 1 Corinthians 11:24-25 அதில் பார்த்தா அவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்க? திருவிருந்து. எல்லாரும் சொல்லுங்க,
1: திருவிருந்து.
0: அப்போ திருவிருந்து ஆண்டர் நியமிக்கிறார் எதுக்குன்னா, என்னை மறந்துடாதீங்கப்பா. ஓய்வு நாளை நியமிச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, உன்னை எவ்வளோ பெரிய ஓங்கிய புயத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உன் ரட்சிப்பை மறந்துடாத. அதுக்கு தான் உன்னை ஓய்வு நாளில் ஆராதிக்க வச்சுருக்கேன். ரெண்டாவது திருவிருந்து. என்ன நினைக்க செஞ்சுக்கோ. என்ன நினைக்கணும் அப்படின்னா, எனக்காக இயேசு மரித்தா, எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக சிலுவை சுமந்தார். அதை வாழ்நாளெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ திருவிருந்து எதுக்கு வரேன்னா, சடங்காச்சாரம் இல்லை. திருவிருந்து எப்படியாவது வாங்கிடணும். சில பேருக்கு அது ஒரு சடங்கு, கரெக்டாக திருவிருந்து மட்டும் வாங்கிட்டு போயிடணும். அப்படி கிடையாது. எதுக்கு திருவிருந்துனா, அவரை நினைவு கூறும்படி. என் இயேசு எனக்காக மரித்தார், என் இயேசு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்தார், எனக்காக ஜீவனையே தந்தார், ரத்தத்தை சிந்தினார், சரீரத்தை பிட்க கொடுத்தார். அதை நினைவு கூறும்படி திருவருந்து. மூணாவது ஒன்றையும் ஆண்டு நியமித்தார் பாருங்க, நம்மளுக்கு நினைவு வரணுன்றதுக்காக. யோவான் 14:26 பாருங்க. யோவான் 14:26, என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாக தேற்றர வாழனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க,
1: நினைப்பூட்டுவார்.
0: அப்போ அங்கே பரிசுத்தாவினை கொடுத்தது எதுக்குன்னு சொன்னால், வெறும் அந்நிய பாஷை பேசி வரங்களை பயன்படுத்துறதுக்கு மாத்திரம் இல்லை. பரிசுத்தானோட வேலை என்னன்னா, இயேசு நமக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுறதுக்கு. ஓய்வு நாள் கர்த்தர் நம்மை ரட்சித்ததை நினைவு கூர்றதுக்கு, திருவிருந்து அவர் நமக்காய்ப்பட்ட பாடு, அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர் கொடுத்த மன்னிப்பு, அவர் பலியாக நமக்கு மாறினார், அதை நினைக்கிறதுக்கு திருவிருந்து. என்னை நினைவு கூர்றதுக்கு செய்யுங்க. மூணாவது, பரிசுத்தாவியானவர் இது கொடுக்கப்படுறாருனா, இயேசு சொல்லிய வார்த்தைகள்லாம் நமக்கு டெய்லி நினைப்பூட்டுறது தான். அப்போ முக்கியம் என்ன, கருத்து என்னன்னு கேட்டால், யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க, நினைத்து பாருங்க. கர்த்தரை அறிய வேண்டுமா, ஒரு மனுஷன் தொடர்ந்து என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க,
1: சிந்தித்து.
0: அந்த சிந்தனையிலேருந்து அவர் எடுத்துடக்கூடாது. அதுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்குதான் திருவிருந்து, அதுக்குதான் பரிசுத்தாவியானவர். உங்களை சிந்திக்கணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு நாள் நல்லா பாடினாங்க, கர்த்தர் எங்களை விடுவித்தார் விடுவித்தார், அடுத்த நாள் சீக்கிரத்தில் அவர் செய்கைகளை மறந்து போனார்கள். மறந்து போன உடனே தங்களுடைய பாளையங்களிலே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த உடனே அடுத்து என்னன்னா, கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். இப்போ புரியுதா, இவ்வளோ நினைவு எவ்வளோ முக்கியம்னு. நினைவு தான் நம்மளை பாதுகாக்குது, நினைவு தான் நம்மளை கர்த்தரோட இணைச்சி வைக்குது. அலேலூயா. சில பேர் மனைவிமார புருஷன்ட்ட சொல்லுவாங்க, என்ன எங்களை பார்த்த நினைப்பே இல்லையா, வீட்டுக்கு வர்ற நினைப்பே இல்லையா. என்ன அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வார்த்தை, நினைப்பே இல்லையா, நாங்களாம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம், நினைப்பே இல்லையா, எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேரம் 12 மணி ஆச்சு தெரியாது, அப்பா 12 ஆயிடுச்சா, இந்த வந்துடுறேன் வந்துடுறேன், நினைப்பே இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே. இப்படி நினைப்பே இல்லாத இருந்தால் ரொம்ப ஆபத்து, புரியுதுங்களா. அடிக்கடி என்ன பண்ணணும், நினைக்கணும். அதுக்காக எங்கள் வீட்டில் எப்படின்னா, அந்த ஒரு 8 மணி தாண்டோடனே ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், என்னது நினச்சிக்கோ, ரெண்டு ஜீவன் இங்கே உட்காந்துருக்கு, நினச்சிக்கோ நினச்சிக்கோ. புரியுதுங்களா உங்களுக்கு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஓய்வு நாள், திருவிருந்து, பரிசுத்தாவினோட ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுகிறான். நினச்சிக்கப்பா, எங்கேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை நீ நினச்சிக்கோ. அல்லேலூயா. நினச்சிக்கிட்டே இரு, நினைக்கிறத விட்டால் என்ன தெரியாமல் போயிடும், உனக்கு தெரியாமல் போயிடும். நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடியும் போது, இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்ல தான் போகிறோம், 103:2 என்னது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாருங்கள். மனுஷனுக்கு வந்து எது தொலைஞ்சு போனாலும் சரி பண்ணிக்கலாம், வாழ்ந்துக்கலாம். கண்ணு இல்லாமல் போனால் கூட தடவையாவது வாழ்ந்துக்கலாம், கால் இல்லாமல் போனால் கூட எதையாவது வச்சு வாழ்ந்துக்கலாம். நினைவு மட்டும் போயிடுச்சு, அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட் அவன். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு. ஒன்றுமே புரியலைங்க, ஒன்றும் தெரிலங்கன்னா அவங்கள வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு மனுஷன் நினைவை மட்டும் இழந்துட்டான், தேவனை சிந்திக்கிறத நிறுத்திட்டான்னா அவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. கர்த்தரை அறியணுமாப்பா, அவரை சிந்திச்சுக்கிட்டே இருப்பானே. அல்லேலூயா. எப்பொழுது அவர் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதான் 3 நீதிமொழிகள் 3:5-6 பாருங்க, அதில் போட்டிருக்கு, உன் முழு இருதயத்தோடு உன் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்து
1: அவர்
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை
1: நினைத்துக்கொள்.
0: வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோப்பா, வழி எல்லாத்துலையும் நினைச்சுக்கோ, அப்பொழுது அவர் உன் பாதைகளை நினைச்சுக்கிறேன். ஆண்டவரே, உன் அறியணும்னா உன் நினைக்கணும், நான் அடிக்கடி நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நீங்களே நினைவாக இருக்கணும்ப்பா, நினைவெல்லாம் நீங்கள் தான், அப்படி இருக்கணும் ஆண்டவரே. அப்போ நான் உங்களை இன்னும் அறிவேன். இன்றைக்கு பரிசுத்தரை அறிகிற அறிவே
1: அறிவு
0: எப்படி அறிஞ்சிக்கலாம், 3 சொல்லுங்க பாப்போம். இப்போ முதலாவது, டேஸ்ட் அண்ட் சி, தமிழில்
1: ருசித்து பாருங்க,
0: ருசித்து பாருங்க, சத்தமாக சொல்லணும். ரெண்டாவது, டெஸ்ட் அண்ட் சி, என்ன செய்யணும்,
1: சோதித்து
0: சோதித்து பாருங்கள். மூன்றாவது, சிந்தித்து பாருங்கள், திங்க் அண்ட் சி, தேவனை அறிகிற அறிவில் நான் வளரணும்.

0: ஹல்லேலூயா எல்லாரும் எழுமே இருப்போம் தேவ சமூகத்துல லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்
1: தேவ சமூகத்துல மனிதர்கள் எழுந்திருப்போம்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: Lord, I want to know you more and more.
1: ஆண்டவரே, உம்மை அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: More and more.
1: இன்னும் அதிகதிகமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Deeper and deeper, O Lord.
1: இன்னும் ஆழமாய் அறிய விரும்புகிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The knowledge of the holy is the true knowledge.
1: பரிசுத்தர் அறிகிற அறிவே உண்மையான அறிவு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, அந்த அறிவில என்ன இன்னும் பெருக பண்ணும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த அறிவில என்ன என்ன பெருக பண்ணும்? இன்னைக்கு நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் பாருங்க, பரிசுத்தரை அறிகிற அறிவு நான் பெறணும், அந்த அறிவில் நிரம்பணும், அந்த அறிவில் நான் பெருகணும். ஹல்லேலூயா. என்னை இன்னைக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உண்மையாகவே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு பேசுனதுனால நம்ம இதுவரைக்கும் தேவன் அறிந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக அறிகிறதுக்கு, அந்த அறிவில் பெருகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாருன்றவங்களும் ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் நான் இன்னைக்கு பெருகியிருக்கேன் அந்த அறிவில் பாருங்க. இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா, அவரோடு உள்ள உறவு கொண்டு போகணும், அவர்கிட்ட நெருக்கமாக போகணும். என்னை இவ்வளோ நேசிச்சிங்களா ஆண்டவரே? இவ்வளோ அன்பு கூர்ந்தீங்களா? இவ்வளவு என்ன நினைக்கிறீங்களா? உமக்கு நன்றி அப்பா. அம்மா, இன்னும் அறிய விரும்புகிறேன். அந்த அறிவின் மேன்மைக்காக எதை வேணால் நஷ்டம் விடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். இன்னும் அறியணும் அம்மா, இன்னும் அறியணும். இந்த ஒரு செய்தியில் தேவனுடைய ஆழத்தில் ஒரு சின்ன சென்டிமீட்டர் கூட நம்ம தாண்டலைன்றதான் உண்மை. நம்ம இன்னைக்கு சும்மா மேலாக தான் படித்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஆழங்களை யார் அறிய முடியும்? யார் அறிய முடியும் அவருடைய ஆழம் எவ்வளவு பெரியது? ஹலோ இல்லோ ஐயா, இன்னும் என்ன அறிய பண்ண ஆண்டவரே? இன்னும் அறிய பண்ணோம். அறிவதற்கு வழி என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு ருசிக்க கிருபத்தாங்க, ருசிக்க கிருபத்தாங்க. இப்போ வசனத்தை தேனை போல சாப்பிட்டு அறிவாகிய மணக்கன்லாம் தெளிவாக தெரிகிற அளவுக்கு உங்களோட வசனத்தை எனக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள கிருபத்தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் வசனத்தை அதிகமாக நேசிக்க கிருபத்தாங்க. சொல்லுங்கள், வசனத்தை நேசிக்க, வசனத்தை பற்றிக்கொள்ள, வசனத்தை பின்பற்ற, அதன் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. ஹல்லேலூயா. திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க கிருபத்தாங்க. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை ருசிச்சு பாருங்கள். தேனிலும் இனிமையான அந்த வசனம் ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்கு இன்னும் அறிய பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசினாரு. சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. கர்த்தர் எதையுமே விருதாக சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார், நீ கொடுத்து பாரு, உன் தசமபாங்களை பண்டைய சாலையில் கொண்டு வந்து பாரு, பின்பு நான் உன்னை நிரப்புறனா இல்லையான்னு என்னை சோதிச்சு பாருன்னாரு. ஆனால் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கட்டாயப்படுத்தலை, கட்டாயப்படுத்தலை. ஆண்டு சொல்கிறாரு, நீ மனப்பூர்வமாக அதை செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனப்பூர்வமாக செய், அல்லது உன் மனதில் என்ன நியமிக்கிற அதில் செய். உன் மனதில் என்ன நியமிக்கிறியோ சந்தோஷமாக நீ ஆண்டு கொடு. அப்போ சோதிச்சு பார்ப்பேன் நீனு, கர்த்தர் எவ்வளவு என்ன ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவதுக்கு படித்தோம், நினச்சிப்பாரு, விட்டுறாத. பாருங்கள், தாவீது வந்து பெரிய போராட்டத்தில் போய் நின்னா, அவன் முன்னாடி ஒரு பெரிய ஒரு ராட்சதன் கோலியாத் நிற்கிறான். அவனை சொல்கிறான், நீ வந்து என் பக்கத்தில் வந்தினா, என்னோட யுத்தம் பண்ண வந்தினா, அவனை வெட்டி போடுவேன், துண்டு துண்டாக உன் உடம்பை வெட்டி அந்த பறவைகளுக்கெல்லாம் ஆகாரமாக போட்டுருவேன்னு பயமுறுத்துறான். சவுல் சொல்கிறான், நீ போகாதப்பா, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ எல்லாம் முன்னாடி நிற்க முடியாது, நீ போகாத, சண்டைக்கு போகாத, வேண்டான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போகிறேன். எப்படி அந்த தைரியம் வந்துச்சுங்க? அவன் என்ன செய்தான் தெரியுமா? சிந்தித்தான், நினைச்சான். என்ன நினைச்சான்னா, ஒரு காலத்தில் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கர்த்தர் தனக்கு செய்ததை அவன் மறக்காம நினைச்சதுனால தான் வருங்காலத்தில் இருக்கிற போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அவனுக்கு தைரியமும் விசுவாசமும் வந்துச்சு. கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் மறக்கவே கூடாது, அதை உள்ள பெட்டகமாக வச்சுருக்கணும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஹல்லேலூயா. உங்கள் சாட்சியே உங்களுக்கு கேடகம், உங்கள் சாட்சியே உங்களுக்கு பலன், உங்கள் சாட்சியே உங்கள் விசுவாசத்துக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஆயிடுங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை கடத்தி வந்த பாதையை நாம மறந்துட்டோம்னா நம்ம பலவீனமாயிருவோம். மறக்க மட்டும் கூடாது. என்ன வந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை இரவும் பகலும் நினைப்பேன், சிந்திப்பேன். அதை சிந்திக்க சிந்திக்க என் மனசுல என்ன தோணுனா, தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு அற்புதமானவர். தாவீது சொல்லுவார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே இதுவரைக்கும் கிடையாது, இனிமேல் வருங்காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறீங்க, நான் ஏன் பயப்படணும்? இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து என்னை காப்பாற்றி உயிரோடு காப்பாத்தினீங்க ஆண்டவரே, இனிமேல் உமை துதிப்பேன், நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலக அமர்வீட்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய க்ரௌன் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் மூலமா நீங்க அநேக சாட்சியில கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற சமூக நம்மத்தில வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய அனுபவ சாட்சியில நம்மத்தில சொல்லுவாங்க. கேளுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், அத்தனையும் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டு வந்து நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்க பேர்
1: சாமுவேல்.
0: சாமுவேல், இந்த ஊழியம் என்னன்னா, நம்ம உலகத்துல அறியக்கூடாத இப்போ உங்களெல்லாம் இன்னைதான் நானே பார்த்தேன், எப்படி இருக்கிறவங்களை நம்ம வெளிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் தமிழத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறவர் அப்படின்னு சொல்றதை நான் வெளிப்படுத்த போறேன். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதன் மூலமா இன்னும் உங்களுடைய ஊழியங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க போன் நம்பர் போடுவோம், அப்போ உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் எப்படியாவது பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை நம்ம சேர்த்துட்டோம். சரியா? ஆக அந்த நாளிலும் கூட அவங்களுடைய சாட்சியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இசை கிராமத்தில் உங்க வாழ்க்கைகளை வெற்றி கொள்கிறேன் வந்து நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, உங்க பேரு,
1: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜே சாமுவேல். அப்பா வந்து அப்பாவின் பாஸ்டர் பாஸ்டர் ஜெயசுராஜன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில சேர்ந்தமரம் என்கிற கிராமத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. அம்மா ரெண்டு பேருமே மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 6 பிள்ளைகள். அதுல நான் ஃபர்ஸ்ட் பையன். எங்க வீட்டுல 4 பையங்க 2 பொண்ணு. மொதல் 4 பேர் பையன் மாதிரி, ஃபர்ஸ்ட் 2 பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன். ஆமா. அடுத்து தம்பி மாதிரி எல்லாமே மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாருமே மினிஸ்ட்ரியில இருக்கிறோம்.
0: அப்ப நீங்க உங்க குடும்பமே வந்து
1: ஊழியத்துல இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா.
0: பிறகு நீங்க சின்ன வயசுல படிப்பு காரியங்கள்ல எப்படி?
1: சின்ன வயசுல படிப்பு காரியங்கள் எல்லாமே நான் சொல்ல ஸ்கூல் படிக்கும் தான் முடிச்சேன். பிளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சேன். பின் அதுக்கு பிறகு நான் பப்ளிக் காலேஜ் வந்துட்டேன். எல்லாமே சேர்ந்த மரத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கதான் எங்களுடைய படிப்பு எல்லாமே. எல்லாம் எங்க தம்பி மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சு வந்தோம்.
0: சூரிய பருவத்தில இருந்தே உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாங்க?
1: அது நிறையவே அப்பாவுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா அப்பா நிறைய வந்து ஊழியர்ல உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல மினிஸ்ட்ரி பண்ணதுனால சர்ச்சில் எப்பவுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நல்லா ஆண்டவருக்காக பயன்படணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அதிகமா வளர்ந்து வந்துச்சு.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டருடைய பிள்ளைகள் தான் கொஞ்சம் தாறுமாறா போயிடுறாங்க, தேவ நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்க,
1: ஸ்கூல்ல பொதுவாவே ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல் கூப்பிடுறதே பாஸ்டர்னா கூடுவாங்க.
0: ஓ சரி.
1: என் அப்பா பாஸ்டர்னால என் எல்லாருமே ஸ்கூல்ல, நானே 8th வரைக்கும் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஆர்சி ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா, டெய்லி காலையில சர்ச்சில் போய் டிவோஷன் போனோம். அந்த ஆர்சி சர்ச்சில் டிவோஷன் போனோம். அதுல நாங்க போக மாட்டோம், ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட் அப்பா பெஸ்ட்னால போக மாட்டோம். இப்போ அந்த ஃபாதர்ஸ் தான் அடிக்கடி அடி வாங்கிருக்கணும். நாங்க நீங்களும் கிறிஸ்டின் தானே, வர வேண்டியதானே சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்னும் அது போக நாங்க பெண்டிகாஸ்ட்ங்கிறதுனால மற்றவங்க பார்வையிலயுமே ஒரு ஒதுக்கு மாதிரி தனியா, அவங்க தனி, இவங்க நம்மளோட கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனி பார்வை வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா. அது நிறைய நாங்க சந்திச்சோம். நாங்க அதை சின்ன ஒரு தப்பானாலும் ஆட்டி வெளுத்துருவாரு. அதனால அப்பாவுக்கும் பயந்தும் ஸ்கூல்லயும் வச்சுக்க முடியாது. ரொம்ப சேட்டு போனா வீட்டு தெரிஞ்சிடும், வீட்டு தெரிஞ்சா அடி விழும். அதனால அதையும் கண்ட்ரோலா பார்க்கணும். இன்னும் எங்க சர்ச்சையில இருக்கிற பிலீவர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல படிப்பாங்க. ஏன்னா அவங்கள சர்ச்சைக்கு வர்றதுனால அவங்களும் நிறைய படிக்கிறதுனால இவங்களும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம அதையும் கண்ட்ரோலா இருக்கிறதுனால இவங்க பெரிய அளவுக்கு நம்ம மிங்கிள் ஆகும். அது என் விஷயத்துல தம்பிமாருக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்க. நான் படிக்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டான். அவன் பாஸ்டர் பையன், அவன் பாஸ்டர், ரெண்டுதான் பேச மாட்டான், இது வர மாட்டான். அதனால எனக்கு வந்து நானும் தன்னால் நானே என்னை ஒதுக்கிக்குவேன். பசங்களும் பெரிய அளவுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவர் அப்படி அப்படி சைலண்டா போகும்.
0: டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பா பழகுவாங்களா?
1: டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆமா, டீச்சர்ஸ் என்ன சொன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதே நல்லா இருக்கும். அந்த சிக்ஸ்த் செவன்த் எயித்து ஆனா அப்ப போகும்போது, முதல் நாள் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், பிளாஸ் யூஸ்னு ஒரு சார், அரிசி வைராக்கியமான ஆளு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, கூப்பிட்டு முதல் நாள், மிஸ்டர் பையன் நீனு, நீ எதிர்கால பாஸ்ட், ஒரு ப்ரேயர் பண்ண அப்படிம்பார். ஸ்கூல் ஆரம்பத்துல ப்ரேயர் பண்ண அப்படிம்பார். நான் ப்ரேயர் பண்ணுவேன், போயிட்டு நான் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி இந்த சாஸ்திரவதிங்க அம்பாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். இந்த ஒரு இதுல எனக்கு டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்ல இருந்துக்கிறாங்க. ஆமா,
0: சரி, கேட்பாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம், வளர்ந்து நீ என்ன ஆக போற, உன் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, இப்போ என்ன பண்ணி சொல்லுவீங்க?
1: கேட்டாலும் என்ன, இது வந்து அது தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து எங்க எல்லாருக்குள்ளயும் அடுத்த ஒரு தாட் வந்து, எல்லாரும் போதே பாஸ்டர் பாஸ்டர் சும்மா இருந்தாங்க. ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போது எங்க விளையாட்டே அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா கம்யூன் சர்வீஸ் நடத்துவாரு, நாங்க எங்களுக்கு கடும் அப்போ பிளாக் டீ நல்ல வீட்டுல, அப்புறம் பால் வசதி கிடையாது, பிளாக் டீ இருக்கும். எங்களை பிளாக் டீ கிடைச்சாச்சுன்னா நாங்களே கம்யூன் சர்வீஸ் நடத்திருக்கோம். எங்க அப்பா சொல்ற அத்தனை வசதியும் நாங்களே மனப்பாடமா நினைச்சிருக்கோம்னா சொல்லி, இந்த அளவுக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால யாரு கேட்டாலும் என்ன பண்ண, என்ன ஆக போற அப்படின்னா, மிஸ்டர் ஆக போறேன்.
0: நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நண்பர் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னடே நீ இந்த உலகம் அனுபவிக்கணும் வச்சு இருக்குது, இதை அனுபவிக்கணும், நீ பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது எனக்கு டென்த்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் டென்த்து முடிக்கும் போது அந்த டென்த் அந்த அந்த சமயத்துல வந்து என்னன்னா, பசங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த ஃபின்சா போலீஸ்ன்னு சொல்லி அப்போ வந்து பசங்களை நிறைய எடுப்பாங்க. அந்த கோயில் திருவிழா காலங்கள்ல இவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து என்ன, இப்படி பாஸ்டா என்ன செய்ய முடியும், இது என்னன்னா நமக்கு நல்ல ஜாப் போகலாம், லைஃப் இருக்குது, இது எதிர்காலம் இருக்குது, இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா டென்த்து எனக்கு முடிக்கும் போதே என் மைண்டு மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்பந்தான் எனக்கு அப்ப நம்மளும் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபின்சா போலீஸ் போகலாம், நமக்கு தனி ஒரு அடையாளம் கிடைக்கும், அப்பா ஒழிஞ்சுட்டு அது முடியட்டும், நம்ம அடுத்து போகலாம். ஏன்னா பசங்களுடைய நிறையாவுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா போலீஸ்ல இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுங்கிறதா வந்துச்சு
0: எனக்கு. அது எப்படி மாறுச்சு?
1: அது மாறுறதுக்கு நான் ரொம்ப முயற்சி எடுத்தேன். அப்படின்னா எங்க அம்மாவுடைய தம்பி, ஒரு கடைசி தம்பி உண்டு, ரிச்சர்ட் அப்படின்னு, அவரும் என்ன பண்ணா அந்த ஃப்ரெண்ட்ஸா போலீஸ்ல இருந்தாரு. ஏன்னா அதனால இப்ப மாமா இருக்கிறாருல, அப்ப நம்மளும் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, நீ இது செய்யாத, இது உனக்கு நடத்தல் இல்ல, நல்லா இருக்காது, உன் தரிசனத்துல ஓடு, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்து எப்படி இரு அப்படின்னு. ஆனா நான் கேட்கல, நான் அது எப்படியாவது அந்த போலீஸ் போகணும் அப்படிங்கறதுல உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாள் எனக்கு தீராத வயிறு வலி, பயங்கர வயிறு வலினா பயங்கர, அப்பந்தான் வயிறு வலி அதிகமாச்சு, டாக்டர் போனோம். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது மஞ்சள் காமலை மாதிரி இருக்குது, நீங்க இதுக்கு மஞ்சள் காமலைக்கு மருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி வந்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எங்க அப்பா ஒரே வார்த்தையில, பிழைக்கணும்னா ஜோ பண்ணு, இல்லைன்னா இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா ஒண்ணும் சொல்லல. அப்போ ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு குண்டம் சர்ச்சில் நடந்துட்டு இருக்குது. அப்போ அப்போ சர்ச்சில் வந்து என்னன்னா, நான் வந்து ட்ரம் எடுத்துட்டு பக்கத்துல ட்ரம் அடிச்சுட்டு இதை ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அப்படியே ஜோம் எடுத்து சும்மா உட்காந்துருக்கேன். எனக்கு ஜோம்லாம் பண்ணல, சும்மா ஏன்னா நம்ம மைண்ட்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அந்த போலீஸுக்கு போகணும், அந்த இதை ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு, போகணும் கொடுக்கணும் தான் மைண்ட்ல இருக்கிறேன். அப்பதான் எனக்கு என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ என்ன செய்வ, அந்த ஒரு வார்த்தை, அது வந்து எனக்கு மறக்க முடியாத வார்த்தை, இன்னைக்கு உன் ஜீவன் போனா என்ன செய்வ. இப்ப என் பக்கத்துல தம்பி இருந்தான், அவன் ஜஜா கொஞ்சம் பாஸ்டா இருக்கிறான், நான் அவனை தட்டி ஜாலியை விட்டு பாரு, தேவையில்லாம என்று பேசாத. அவனுக்கு உண்மை புரியல, அவன் சொல்ற நான் உனக்கு உண்மை சொல்லலையே அப்படின்னு, நான் சொல்ல இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு. மறுபடியும் நான் படையை வந்திருக்கேன், மறுபடியும் என் காதல என் பின்னாடி கேட்குது, இன்னைக்கு நீ உயிர உனக்கு ஜீவன் போச்சுன்னா என்ன செய்வேன், இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸா போலீஸா போக மாதிரியா அப்படின்னு கேட்ட உடனே என் மனசுல புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம விட்டா சரியில்லை அப்படின்னு. உடனே அப்படியே முழங்கால் போட்டு சோமன் ஆண்டவரு, நான் என்னை உள்ளி தூக்கம் கொடுத்துருவேன், திரும்ப இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வராண்டவர் எனக்கு இந்த வியாதியை மாற்றுங்க அப்படின்னு. அண்ணன் ராத்திரி சரியாச்சு, அண்ணோட சரி குளித்து ஒப்பு கொடுத்தது, இதுக்கு மேல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் போனா நமக்கு சரி வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு.
0: ஒருவேளை இந்த வயிற்று வரலன்னா நீங்க அதே வேலைக்கு போயிருப்பீங்க, மாறி இருக்கும், என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. சரி,
1: எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆண்டுடைய கிருபையினால அந்த ஒரு இன்சிடென்ட் என்னைய டோட்டலா மாத்திச்சு. ஆமா,
0: அப்புறமா நீங்க டுவெல்த் முடிச்சிட்டு நேரா ஊழியத்துக்கு
1: நேரா
0: பைபிள் காலேஜ், பைபிள் காலேஜ் நீங்களா ப்ரிஃபர் பண்ணீங்களா இல்ல யாரும் கைட் பண்ணாங்களா?
1: பைபிள் காலேஜுக்கு வந்து என்னன்னா, நான் வீட்லயே முடிச்சிட்டேன், நான் குடிச்சிட்டு நான் பைபிள் காலேஜ் போறேன் போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு பேசிக்கா ஒரு நல்ல அஸ்திபாரம் இருக்கட்டும் அப்படின்னா, ஃபுல் காஸ்ட் ஃபுல் நம்ம கடமலை குன்று ஃபுல் காஸ்ட் ஃபுல்ல அப்ப வந்து இது ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு 1 இயர் இங்க நீ கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வா. அதுக்கு பிறகு நான் சர்ச்சாப்பூர்ல இருக்கிறதுனால அங்க சில பிரச்சனை இருந்துச்சு. சர்ச்சாப்பூர் பசங்க வெளியில படிக்க கூடாது, அவங்க சர்ச்சாப்பூர்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பேசிக்கா ஒரு அஸ்திபாரம் இருக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு 1 இயர் இங்க கடமலை குண்டு பயன்காலம் வந்து
0: சரி, அப்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா தான் போனீங்க.
1: அப்புறம்
0: அங்கேயும் இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு உதவாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, வேஸ்ட் எப்படியாவது போட்டு எப்படியாவது கொண்டு பைபிள் காலேஜ் விட்ட பழக்கம் எல்லாம் இருந்தது, இப்ப எப்படின்னு தெரியல. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அங்க ஏதாவது டிஸ்கரேஜ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அனுபவங்கள் ஏதாவது இருக்கு?
1: ஸ்கூலுக்கு படிப்பு ஒழுங்கா வர அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பைபிள்ல நம்பர் ஒன் டாப்பா இருப்பேன். சர்ச்சில் சண்டே ஸ்கூல்ல வசனம் சொல்றது, விபிஎஸ் நியூ இயர் சர்வீஸ், இதெல்லாம் எங்க இருந்தாலும் நான் டாப்பா இருப்பேன். இல்ல கன்வென்ஷன்ல போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்கூல் படிப்பு மட்டும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய பாரம் போல, அது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டும் இல்ல பெரிய அளவுக்கு. அதனால இந்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச சிலர் வந்து பாஸ்டர்மாரா இருக்கட்டும் கூட இருக்கமா இருக்கட்டும், அவங்க பேசும்போது பாஸ்டர் பசங்கனாலே அவங்க படிக்கல அப்படின்னா ஒண்ணு வழி இல்லைன்னா ஊழித்து வந்துருவாங்க, அவங்க பயிர் வச்சு போயிருவாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய ஓடிச்சு. அது ஃபியூச்சர்ஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுல சில சிலர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நம்ம மேக்சிமம் இந்த பைபிள்ல ஏலியன் பிள்ளைகள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாஸ்ட் பையன்களாலே ஒரு பார்வை வந்து இந்த ஏலியன் பிள்ளைகளை வச்சே நம்மளை பாப்பாங்க. இந்த இடம் போடுறது இந்த பக்கம் ஏலியன் பிள்ளைகளும் இந்த பக்கம் நம்மளே வச்சு பாப்பாங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் நீ படிக்காம வந்துட்டாங்க, சில பேருக்கு படிப்பு வரலன்னா அது நம்மள அப்படி கூத்துற மாதிரி பேசும், படிப்பு வரலன்னா விழித்து வந்துருவாங்க, படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விழித்து வந்துருவாங்க, நம்ம நமக்கு ஆண்டு அழைச்சாரு பசங்க இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப திட்டே இருந்துச்சு. ஆமா,
0: உங்க மைண்ட் கொஞ்சம் நல்லா
1: இருந்துச்சு எனக்கு. அது 1.5 வருஷம் எனக்கு நான் போனேன். அதுல பயிர்வாஞ்சி போய் 1.5 வருஷம் எனக்கு வந்து ஆண்டர் அழைச்சாரா அழைக்கலையா, நம்ம எல்லாம் வந்துட்டோமா, ஏதோ அவங்க சொல்ற மாதிரி நமக்கு படிக்க முடியாம தான் அங்க வந்துட்டோமா, இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டர் ஒரு நாள் மாத்துனாரு. நான் எனக்கு நான் ஊழித்து போகும்போது ஏசாயா 41:15 இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவே, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை முதற்கு பாக்குவேன். இந்த வசனத்தை அதுதான் ஆண்டர் நீ ஊழித்துக்கு அழைச்சி. அப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போறோம். அப்ப நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், கோயம்புத்தூர் சர்ச்சாப்பாடு பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அப்ப அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு அது அதிக பாரம் ஆயிடுச்சு. அப்ப நம்மள உண்மையில ஆண்டு அழைச்சாரா இல்லையா, இன்னைக்கு அது உறுதி ஆகணும் அப்படின்ட்டு போய் நான் ஜபத்துல உட்காந்துருக்கிறேன். அப்ப அந்த பாஸ்டர் ப்ரேயர் நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்திட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவத்தை ஆண்டவரை என்ன அழைச்சது உண்மைன்னா இந்த ஊழியக்கார் வாயில இருந்து இந்த வசனம் வரணும், ஏசாயா 41:15 அவர் சொல்லணும். இன்னைக்கு அவர் அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிந்து பைபிள் படிச்சு கண்டினியூ பண்ணேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு தோத்து போன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகல, அந்த பாஸ்ட் வாயில இருந்து அதே வார்த்தை வருது, இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்பொருள் எந்திரமாகும். என்ன அறியாம ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சு, ஒரு என்னுடைய இருதயமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அன்னைக்கு உறுதியாச்சு, இல்ல அவன் ஸ்கூல் படிப்பனும் அறாம இருக்கலாம், ஆனா கத்து நம்மள அழைச்சாரு நம்மள நடத்துவார் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ்ல, காலேஜ் செகண்ட் வந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் எடுத்தான், மார்க் 3 வருஷம் முடிக்கும் போது நான் 3 வருஷம் போது காலேஜ் செகண்ட்ல வந்து இன்னைக்கு அனுபவி.
0: சரி சரி, ஆண்டு பேச இல்லைன்னா திருப்பியும் பழையபடி வேலை கிளம்பி முடிக்க
1: சரி ஆயிடுச்சு.
0: நிலைத்தவர் உண்மையோட விட மாட்டேன், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய கருத்தை உங்களை கொண்டு தான் செய்யும். சரி, அது பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்தது எப்படி என்ன ஒளிந்துடா?
1: வந்து 1 இயர் ட்ரைனிங் போட்டாங்க திண்டுக்கல்ல, வாழைக்காய்பட்டி பிரிவுன்னு சொல்லி அனைத்தும் ரோட்ல ஒரு சர்ச் ஆஃப் வச்சிருக்கீங்க. அங்க ஒரு 1 இயர் என் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்க வச்சிருந்தாங்க. அதுல பாஸ்டர் டேனியல் வஞ்சு போவான் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவருக்கு அது சர்ச் ஒரு பெரிய சர்ச், ஒரு 200 பேர் வர வச்சிருச்சு. அங்க நான் ஒரு 1 வருஷம் அங்க நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கேன்.
0: அப்ப அந்த நேரத்துல நெருக்கடிகள் ஏதாவது சந்திச்சீங்களா?
1: இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு நெருக்கடி ஒண்ணும் கிடையாது, அவங்க
0: ஃப்ரீயா விட்டாங்க.
1: அவங்க ஃப்ரீ தான். என்ன அப்படின்னா, நமக்கு எனக்கு வந்து அங்க அங்க இருந்த மெயின் ஒர்க் எனக்கு கீபோர்ட் வாசிக்க ஒர்க் தான், சர்ச்சில் கீபோர்ட் வாசிக்க ஆள் கிடையாது. அதனால எனக்கு இருந்த மெயின் ஒர்க் கீபோர்ட் வாசிக்க தான் வேணாம். ஸ்டேஜ்ல ஏன்னா நாளே கிடையாது, எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்ட் உண்டு, அவர் பாட்டு பாடுவாரு சங்கீதங்கள் வாசிப்பாரு, எனக்கு ஒரே ஒர்க் லெஃப்ட் சைட்ல கீபோர்ட் இருக்கும், கீபோர்ட் தான் நமக்கு ஒர்க். ஏன்னா பாஸ்டிங் கார் ஓட்டுவேன், அவர் கூட கே ப்ரேயர் போனா கூட போவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு திண்டுக்கல்ல இருக்க வரைக்கும் ஏதோ ராஜா வாழ்க்கை, அது அப்படியே சும்மா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு திண்டுக்கல்ல ஒண்ணு எனக்கு இல்லை. அங்க நிறைய விஷயங்கள் சும்மா என்னன்னா, பெரிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஒர்க் இல்லை, சார் பாச தான் பேரு, ஆனா பெரிய அளவுக்கு ஒர்க் இல்லை,
0: கீபோர்ட்ல மட்டும் தெரியல.
1: அவ்வளவுதான், அது மட்டும் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு தவிர அது பெரிய அளவுக்கு நமக்கு இது இல்லை.
0: சரி, அங்க முடிச்சுட்டு அடுத்தது.
1: அதுக்கு அடுத்து அங்க முடிச்சுட்டு அப்பாட்டே வந்தேன். அப்பாட்ட வந்து அடுத்து ஒரு 2 வருஷம் அப்பாட்ட வச்சிருந்தேன் சார்.
0: ஓ சரி.
1: அப்பா கூட இருந்தேன் 2 வருஷம். அப்பா கூட மினிஸ்ட்ரி போறது அது கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. அப்பா கூட இருக்கும் போது சர்ச்ல சர்ச் ப்ரேயர்ஸ் ஃபுல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ் மட்டும் அப்பா நடத்துவாங்க, மற்றபடி ப்ரேயர் எல்லாமே அப்பா கூட நான் 2 வருஷம் தெரியும்.
0: எப்ப தனியாட்டு எடுத்தது?
1: 2016 மேரேஜ் ஆச்சு. 2016 செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் இவங்க வந்து ஆக்சுவலி அவங்களும் எங்க சர்ச் பிலீவர் தான், எங்க அப்பாவுடைய சர்ச் பிலீவர் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் மிஸ்ஸிங் முடிச்சுட்டு மாரானந்தா நாங்குநேரி பைபிள் காலேஜ்ல 1 வருஷம் அவங்களும் படிச்சிருந்தாங்க, முடிச்சாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆகும் போதே நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வெளியில போகணும், எனக்கு இதுல வேண்டாம், எனக்கு எனக்கு அதெல்லாம் அப்பா கூட இருக்கிறது எனக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு இதாகி ஃப்ரீயா இல்ல. ஃப்ரீயா இல்ல மீன்ஸ் எனக்கு எனக்கு நமக்குன்னு தரிசனம் இருக்குது, நம்மள கத்தர் பயன்படுத்தணும், இதெல்லாம் அப்பா நிலையில நம்ம இருக்க வேண்டாம், அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சரி மேரேஜ் வரைக்கும் அப்பா கூட இருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு தனி ஊழியம் வேணும் அப்படின்னு. பின்ன அது மேரேஜ் முடிச்சோடனே நான் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், ஸ்தாபனத்தை சொல்லி அவன் லெட்டர் போட்டு சொன்னாங்க, நான் லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மே மாசம் இனி இங்க தொழிற்கோடுல கன்னியாகுமரி தொழிற்கோடு அங்க இருந்து நான் இருக்கேன்.
0: இங்க இப்போ இப்போ தொழிற்கொண்டு எல்லாம் இருக்கிறீங்க, இங்க எப்படி ஊழிய காரியங்கள்ல எப்படி இங்க எதிர்ப்பு காரியங்கள் இருக்குதா?
1: இங்க ஆரம்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்து 2017 மே 14ஆம் தேதி இங்க வந்தோம். இங்க வந்தப்போ அப்ப இருந்த சிச்சுவேஷன் ஸ்தாபன சபைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்ட் மாறும் போது அடுத்த சபைகள் சின்ன ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல கொஞ்சம் ஒரு வெளியில் நிப்பாவ, கொஞ்சம் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு குழப்பத்தெல்லாம் வந்தது. அப்போ நான் உள்ள வரும்போது ஆட்கள் மொத்தமே ஒரு 12 பேர் மட்டும்தான் உள்ள. நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, ஃபேமிலி எல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால அவங்களும் போய் சந்திச்சாலும் அவங்க அதுல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. இல்ல ரொம்ப நெருக்கடியான தேவைகள் ஒரு பக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா எனக்கு என்ன, திருநெல்வேலி பழக்கம் வேற, கன்னியாகுமரி பழக்கம் வேற, இதை பழகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுடைய ஆராதனை ஒழுங்குகளா இருக்கட்டும், இங்க உள்ள சில காரியங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில ஒரு காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால அது வரைக்கும் எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு போராட்டம் போலவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆண்டதெல்லாம்
0: மாத்துனாங்க. ஏதாவது காரியங்களுக்கு அவங்க இடத்துல பாரத்தோடு ஜெபிக்க வருவாங்களா? ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறாரா?
1: நிறைய செய்திருக்கிறார். நாங்க வந்து புதுசுல இங்க வந்து வேற ஊழியம் பெருசா பெரிய அளவுக்கு எனக்கு பண்ண இருக்குன்னா வீட்டு கூட்டங்களும், அங்க அப்பார்ட்மெண்ட் போது வீட்டு கூட்டங்கள் நிறைய, டெய்லி வீட்டு கூட்டங்கள் இருக்கும், ஆனா பிஸியாவே இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, சண்டே சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர், இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட். சரி நம்ம சர்ச்சில் உட்காருவோம், யார் வந்தாலும் வரட்டும், நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி ஃபர்ஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2017 ஆகஸ்ட் ஒரு 21 நாள் ப்ரேயர் நடத்தினோம். அப்ப அதுல ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க இந்த ஜபத்துக்காகவே. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூலைல இறந்தாரு, அதனால அவங்க ரொம்ப கடன் பாரத்துல நெருக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஜபத்துல உள்ள வந்தாங்க, உள்ள வந்து அந்த ஃபாஸ்டிங் வேல அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த ப்ரேயர் அவங்களுக்கு ரொம்ப தொட ஆரம்பிச்சு. அந்த ஜபங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் கிட்ட அந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. மாசத்துக்கு ஒரு 21 நாள், 40 நாள் கண்டினியூவா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் இருக்கும், அடுத்த ப்ரேயர் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயர்ல கிட்டத்தட்ட அவங்க அவங்க வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் மாறிச்சு. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டு நிறைய அற்புதம் செய்து ஓகி புயல் வந்துச்சு 2017. அப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம் ஒரு ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஜபத்துல ரொம்ப போராட்டி ஜபம் பண்ணாங்க. அவங்க நிறைய வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சில கடன்கள் அடைக்கணும் பிளான் பண்ணாங்க. ஒரு வாழை கூட அந்த ஓகி புயல்ல
0: பாதிக்கப்பட்டாங்க.
1: அப்படி அற்புதம் செய்தாங்க, அது ஒரு பெரிய மிராக்களா மாறிச்சு அவங்களுக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கடன் பாரத்துல நிறைய ரிலீஃப் ஆச்சு, நிறைய மாற்றம் வந்துச்சு. பின்ன அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து கனடா போறதுக்காக பிரயாசப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 40 நாள் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஜபத்துல ரொம்ப நல்லா அதிகாலை ஜபம், பகல் ஜபம், சாயங்கால ஜபம், எல்லா ஜபத்துக்கும் வருவார். ஆனா அவன் எங்க வெளியே சொல்லலை, நான் கனடா போறேன்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஜபத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தேன். அவங்க எக்ஸாம் காரியங்கள்லாம் பாஸ் பண்ணி வைத்தார். சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு வாசல் திறந்துச்சு. அவர் போறதுக்கு 3 நாளைக்கு தான் என்ன சொன்னா, நான் கனடா போறேன் பஸ்டர் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஜபத்துல கத்துற அவங்களுக்கு அற்புதம் செய்தார்.
0: தொடர்ந்து ஒழித்து பண்ணிட்டு ஒழித்து வந்தனால உங்க வாழ்க்கை சந்தோஷம் தவிர வேற ஒரு துக்கம் ஒண்ணுமே இல்லை. உலகத்துல வேற என்ன இருக்கு என்ன? சரி, ஆண்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார். இப்ப என்னன்னா, நீங்க இப்போ ஜனங்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி பாஸ்டர் ஃபேமிலியில இருந்துச்சே கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு அன்றைய ஒழித்து செய்றீங்க. அப்ப இந்த உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அங்கிறது ஒரு 2-3 நிமிஷம் அவங்க சொல்லுங்க.
1: கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். இப்ப நிறைய பேர் என்னன்னா, பெந்தைக்கோஸ்தே குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, ஆனா அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரோடு இருப்பாங்க, ஆனா அதுக்கு பிறகு வந்து பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல தடுமாறுறதை நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க +2 படிக்க வரைக்குமே வீட்டுல இருக்கும்போது எங்க தலையில கை வச்சு கையை ஜோம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யறாண்டவரு, 6 பிள்ளைகள் எங்க அம்மா எங்க அப்பா அம்மாங்க, அவங்க ரெண்டு பேருமே அதிகமா ஜோம் பண்ணது பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொரு நாள் தலையில கை ஜோம் பண்ணுவாங்க. இதை நாங்களே ஃபீல் பண்ணிருக்கிறோம், ராத்திரி அம்மா ஜோம் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ராத்திரி நேரங்கள்ல அவங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஏன்னா உலகம், மாமிசம், பிசாசு இதெல்லாமே பிள்ளைகளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு ஜபம், பிள்ளைகளா தங்கள் வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும்னு உணர்ற வரைக்கும் பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. சோ நீ கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வார். இது வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கு, இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், நம்மளை அழைச்ச ஆண்டவர் சின்ன வயசுல என்ன கற்றுக்கொண்டோம், சின்ன வயசுல நல்லா வசனம் படிப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 10th, 11th, 12th காலேஜ் வரும்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருகுவாங்க, நண்பர்கள் பெருகும் போது விஷயத்தை குறிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லா நாளுமே நமக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாதபடி, நான் வாழ்க்கையில் கத்துக்கிட்டு ஒன்னே ஒன்னு தான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது என்னன்னு யோசிப்பேன். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் குறிப்பு வந்தா கூட நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன இன்சிடென்ட்லயும் என்ன ஆண்டவர் இப்பதான் நம்மளோட பேச முடியும், நேரம் வந்து மகனே மகளே அது ஒரு கட்டத்தில் பேசுவார். ஆனா பல நேரம் இன்சிடென்ட் தான், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன ஒரு போராட்டம், சின்ன சின்ன பலவீனம் இதெல்லாம் வரும்போது நான் அதிகமா ஜோம் பண்ணேன், இப்பவும் தான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, ஏதாவது செஞ்சிருந்தா இந்த குறைகளை மாத்துங்க. சோ அப்படி ஜோம் பண்ணுங்க. அப்படி இன்சிடென்ட் வரும்போது யோசிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில வருது, இது என் வாழ்க்கையில ஏன் கத்தர் அனுமதிக்கிறார், இப்படி யோசிங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை மகிமையா மாத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு சின்ன வயசுதான், இப்போ எனக்கு வயசு 31 வயசு தான் ஆகுதுக்கும், ஆனா இது வரைக்கும் ஆண்டவர் திருவையா 17 வயசுல நான் ஊழித்துக்கு வந்துட்டேன், 17 வயசுல இருந்து இது வரைக்கும் கத்தர் மகிமையா நடத்துற இந்த ஜபங்கள் தான். இப்பவும் நான் அதிகமா ஜோம் பண்றது அந்த ஒண்ணுதான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும். ஆனா ஒண்ணு இன்னைக்கு காலையில கூட நான் இதுக்காக ஜோம் பண்ணும் போது, ப்ரோக்ராம்காக ஜோம் பண்ணும் போது நான் அதை தான் ஆண்டு சொல்லி ஜோம் பண்ணேன், ஆண்டு நீர் ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறீர்கள் அதற்காக நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அது நன்மையானாலும் தீமையானாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோம்னாலே அந்த இன்சிடென்ட புரிந்துட்டு, ஓகே என் சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, சில நமக்கு தலையெழுத்து நடக்குது, நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு இப்படி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நின்னு கவனிச்சு இதுல என்னன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்கல, கண்டிப்பா கத்த நம்மகிட்ட பேசுவார். நம்ம யோசிக்காததுனாலதான் நம்ம விழுந்துட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தை யோசிக்க ஒரு நிமிஷம், நீ இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, யோசித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டு நடத்துவார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக என் தம்பி வள்ளியூர் ராதாபுரம் பக்கத்துல அவன் பாஸ்டா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் டீச் பண்றான். என்னுடைய 3வது தம்பி அவனும் பைபிள் காலேஜ், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான், பைபிள் காலேஜ் முடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாரம், மிஷினரியா போகணுங்கிற ஒரு பாரம், இன்னைக்கு சவுத் சூடான்ல அவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக கடந்து போயிருக்கிறான். 2 வாரம் ஆச்சு அவன் சவுத் சூடான் போய், அங்க போய் கத்துடைய ஊழியத்தாவே செய்கிறான். என்னுடைய 4வது தம்பி அவனும் ஊழியத்துல இருக்கிறான், அவன் கேரளா பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறான், எம்டி முடிச்சுட்டு அங்க டீச்சரா இருக்கிறான், அங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறான், கேரளாவிலே அவன் ஊழியம் செய்யறான். தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் ஏஜி பாஸ்ட், அவரும் ஊழியத்துல இருக்கிறா, தங்கச்சி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறா, ஊழியத்துல இருக்கிறா. கடைசி தங்கச்சி 12th படிக்கிறா, அவளும் அடுத்த வருஷம் முடிச்ச உடனே மே மாசம் முடிச்சு ஜூன்ல அவளும் ஊழித்தான் போறான், அவரை டிகிரி ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டா ஊழித்து போறான். இப்படி ஃபேமிலி எல்லாமே அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒண்ணு அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய ஒரு பெரிய பிரயாசம், அது ஒண்ணு. ரெண்டு, வளர்ந்து வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் எங்க வீட்டுல கத்து கொடுத்தது ஒண்ணுதான், நீ ஜோம் பண்ணு, இது தோல்வியா ஜோம் பண்ணு, பிரச்சனையா ஜோம் பண்ணு, இதுல கத்தரை தான் கத்து கொடுப்பாரு ஜோம் பண்ணு, இது எங்களை கற்றுக் கொடுத்தான். அந்த ஜபங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்வார். சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நின்னு யோசிங்க, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
0: நன்றி பாஸ்டர், இன்னைக்கு உங்க ஊழியங்க உங்க சாட்சியில் கேட்டு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது அநேக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க, உங்க செபிப்பாக கடவுள் ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அதாவது ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணி ஊழியத்தில் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீ உலகத்துல பார்க்கும்போது பெற்றோரெல்லாம் ஊழியக்காரலா இருந்தால் கூட பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது கிடையாது. வேலை பார்த்தால் கூட ஒரு ஊழிய பாதையில பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில அண்மை சகோதரி ஆண்டவர் அழைத்து அப்படியே வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய அடைக்கலத்துல வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வல்லமையா ஊழியம் செய்கிற ஒரு மகனாக கர்த்தரவரை மாற்றி இருக்கிறோம். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. உலக பிரகாரம் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படியாயிலும் ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள், வாஞ்சித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வரப்போற அந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா அவரோடு கடந்து செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரி

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: மரித்து போனது நிமித்தம் தன்னந்தனிமையாய் நின்று கொண்டு மரியாளும் மார்த்தாளும் கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே கடந்து வருகிறார். அவர்கள் போய் இயேசுவின் சமூகத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி, அவளும் அவர்களோடு வந்திருந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது அவரும் கண்ணீர் விட்டு அழுது ஒரே சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கூப்பிடும் நேரமெல்லாம் ஓடி வந்து நம்முடைய குறைகளையும் போக்கி நமக்கு புதிய பலனை தந்து நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார்.

நான் சொல்றேன், இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் கொடி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவாங்க.

நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க. அவரை பாருங்க சிரி.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தான்கள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றா ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாய் திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாய திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது.

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise your voice.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே கண்களை மூடி வாயை திறந்து

கவலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டிஸப்பியர். In the name

ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. ஓ, இந்த உலகத்தில் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாம

விழுகிறது. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை. ஓ, மருத்துவர்களால முடியாது என்று கைவிடப்பட்ட ஓ எல்லா நிலைமைகளையும் இப்பொழுது என்னுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை பிசாசின் எல்லா திட்டங்கள் குறைக்கப்பட்டது. பிசாசின் திட்டங்கள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாயை திறந்து சொல்லுங்க. உமக்கே உமக்கே அவரை உயர்த்த பொழுது ராஜாதி ராஜா உலகி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய வல்லமை, அவருடைய நீட்டப்பட்ட வழக்கரம்

சொல்லி நாங்க வாசிக்கிறோமே. மன உருக்கம், மன உருக்கம், கண்ணீரை பார்த்து மன உருகுகிற தெய்வம், மன உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை.

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறை தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவ கம்பாஷனேட் கா. ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை தரங்க, வாயை தரக்க தரக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தர் பெயரில் பச்சதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும்ள்ளது. ஒளியாவிற்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துல நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: Orever nimna kangale mudi aandru prasanthukku nerai kadandhu selvom.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: Vedam ivar solgirathu aaviyana rengundonga vidudhai undu endru paarkirom.
1: And wherever the spirit there is the deliverance.
0: Satyathai arivigal satyamgal vidudhaiyaakkum endru paarkirom.
1: And when we understand the truth shall deliver us.
0: Yulaneyum paadal mathil asaivaan aanduvar.
1: Lord, the spirit of the Lord, you move in our midst.
0: இவர்லயர் திரில் மத்தல கடந்து வந்த ஆண்டவர்.
1: And the Lord has come in our midst.
0: ஒரு விஷயம்லோடு பேசும்படியாய்.
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயம்லோடு உறவாடும்படியாய்.
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வேல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களையும் மாற்றும்படியாய்.
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களையும் மாற்றும்படியாய்.
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் எல்லாம் திருப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியை கரங்களை கொடுக்கிறேன். எங்களை நீதாமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to every one of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என்னிடத்துல ஒரு 300 கதிமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: अनेक தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla or deva manidan.
1: He's anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu gavanar enak kodutha periya periya slakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Pala vidhamana seidhigal undu.
1: There are lots of messages.
0: Or manushan aavile eppadi gaayapadugiran, aathumala eppadi gaayapadugiran, aavile aathumala gaayapatta avan nilama enna, samudayathila endha nilamila avan thallapadugiran.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society?
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதன் கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா? அவன் உருவெல்லாம் எப்படி இருந்தது? ராட்சதர உருவெல்லாம் எப்படி இருந்தது? அவன் கை கால் எப்படி இருந்தது?
1: How the status of the giant, how he looks and how his hands are.
0: ராட்சதர என்னென்ன காரியங்களை பண்ணுவான்?
1: What the giant will do.
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்?
1: How to defeat him.
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம்
1: Genesis
0: 6 அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4 வசனம்
1: 6 and 4.
0: அந்நாட்களில் ராட்சதர்கள் பூமியிலே இருந்தால் போதும். என் கண்மான கத்திரி பிள்ளைகளே, அந்நாட்களில் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியிலே இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தானே படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்து வந்த அந்த ராட்சதன்?
1: How did he come, the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time.
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ளனர் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. முதல் முதல்ல ராட்சதர்கள் அரக்கர்கள் கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவ குமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In fourth verse we read how the giants were created. There are giants on the earth in those days, and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them, they were the mighty men who were of old men of renown.
0: அப்போ எப்படி உருவானானு பார்த்துட்டோம். தேவ குமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றாய் இணைந்தா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men, because of that the giants were created.
0: மனுஷர் செய்த பாவத்தை நிமித்தமாய் மனுஷர் செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான்னு பார்த்தான். உருவம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் இப்போ.
1: Because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all, Goliath is the giant.
0: The Goliath எப்படி இருப்பானா?
1: How the giant Goliath?
0: இப்போ லைவா உங்க கண் முன்னாடி கோலியாத் நிக்க வைக்கிறோம் பாருங்களேன்.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்
1: 1 சாமுவேல்
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான். கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கொஞ்சம் கோலியாத்தர் உயரம் எவ்வளவுங்க?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: 1 முழம் 1 அடி, 6 முழம் 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம் ஆராய்ச்சியா சொல்றாங்க நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடி மேல தான் இருந்தாங்களாம். வேதாகம் ஆராய்ச்சியா சொல்றாங்க கோலியாத்தோட உயரம் 11 feet.
1: In those days, and the height of Goliath is 11 feet. Normally 6 feet height the people will be there, but Goliath height is 11 feet.
0: 11 feet னா எவ்வளவு தெரியுங்களா? இந்த தரையில இருந்து மேல ஒரு ராடு போடுங்களே அதான் 11 feet.
1: And look at the from the floor from to the beam, that is the height.
0: 11 feet tall inga vara prasangam thanda appadi irukku nenikireenga.
1: The 11 feet man, if he comes, how it would be?
0: Height first floor thandudhu.
1: And it's a very tall man.
0: Gainit nana second floor povum boludhu.
1: 9 feet means second floor.
0: Ana chennai la adhu all thevadan ena water can supply pannu sonna madhi ladder e thevala varu.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam pathingala.
1: Look at the height.
0: ஆகியால் தான் தேசத்தில் இந்த அத்தனை ஜனங்களும் சமஸ்த இஸ்ரவேல் ராணுவர்களும் ஒரே ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஏனென்றால் ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள். ஒரு சாதாரண மனுஷர் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்ய முடியாது. அரக்கர்களை பார்த்து ஜனங்க பயந்து நடுங்கினார்கள்.
1: The entire troop of Israel before they were afraid of the great Goliath. His height was 11 feet.
0: தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பிரதர்.
1: You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா? அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா?
1: And he had a helmet of brass upon his head and he was armed with a
0: ஒரு சேக்கல் 11.5 கிராம்.
1: 11.5 கிராம்
0: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
1: And 5000 shekel, 58 kgs.
0: கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
0: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தா.
1: He had a helmet of 58
0: எங்க வந்தானா? யுத்தத்துக்கு கடந்து வரானா?
1: He was walking for the battle.
0: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியல.
1: But we could not take the provisions.
0: இங்க பாருங்க 60 கிலோ weight வச்சு யுத்தத்துக்கு கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kgs on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்காங்க. நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: Grips of brass upon his legs.
0: நம்ம எதில ஷூ போட்டுருவோம்?
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுருவோம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இவன் பாருங்க வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா?
1: He has the brass shoe.
0: ஆமா 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kgs.
0: வாசிங்க. தன் தோள்களின் மேல்
2: வெங்கலத்திலே கேடையை வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, வேதாக மாராட்சி சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலு அடிதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாலு அடினா இதுல இருந்து இந்த ஃபுல் ஃபிட் சைஸ், ரெண்டு ஃபுல் ஃபிட் சைஸ் தான் நாலு அடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடையை வச்சிருந்தாங்க, அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவனுடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்? ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவனு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவனுடைய ஈட்டின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டின் மனம் மாத்திரம் 7 கிலோ வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
2: ஆமா, அவன் முழு ஈட்டி ஒரு 50 கிலோ இருக்குமா? முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் ஓடி ஒளிந்து
1: கொண்டான்.
2: அரக்கலை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். நடந்தபோது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிறவியா இருந்தான்.
1: Another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also giant.
2: ama inda kaila arval inda kaila arval inda kaila inda kaala arval and varunga height weight mathram illa udal urupala extra extra vaagudhu
1: and he is having 6 fingers in hand and foot everything.
2: na nanikira ullagra spare parts la kuda double double la irukku nanikira,
1: maybe all spares maybe in double.
2: Ratchadargal arakkargal migavum barakamsaliya kanapattargal,
1: giants were really mighty people.
2: or sadharana manushan ratchadanadu porada mudiyadhu, avanodittam seiyave mudiyadhu.
1: we cannot do the battle at all with the giants.
2: arakkaralai paathu janangu bayindhu nadinginargal,
1: the people are trembling before giants.
2: modhalaadhu naam paathom devakumar or manusha kumarthil onra
1: Goliath is the giant.
2: ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு
1: அழைப்பானாம். Really, irritating the people of Israel.
2: அப்போ யாரெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நம்மளுக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நம்ம உபத்தத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அரக்கன். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறனே போராட முடியாது.
1: You cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the shame.
2: பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And the, all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளால தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: சொல்றீங்களா இல்லையா?
1: We are saying always
2: problem. இந்த இந்த லேடியால தான் பிரச்சனை. இந்த பொம்பளையால தான் பிரச்சனை. சொல்றோமா?
1: We see problem because of this.
2: அவங்க ராட்சதன் இல்ல.
1: They are not giants.
2: அவங்களுக்குள்ள இருந்து எழும்புது பாத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: And whatever there is inside there is the
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is giant.
2: பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட கூட வரலாம்.
1: It may be from husband.
2: அம்மா அவங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: Husband is not the giant.
2: அவருக்குள்ள இருந்து எழும்புது பாத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: The problem inside of him.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is the giant.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களே.
1: I want to make an example.
2: குழம்புல சரியா உப்பு போடலனா
1: if you don't put
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: When you don't put the salt in the sambar then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: And then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
1: Then same way if they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கனுக்கு வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant not the husband.
2: குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
2: மனைவிய சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
2: அடிமையை போல நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
1: many women
2: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: I where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கிட்ட கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிட்ட பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இதுல.
1: Think they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
2: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
2: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடையட்டும்.
1: The wise women can conduct the family.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்துங்கிறாங்க.
1: The wise woman and they build the house.
2: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்.
1: Don't live according to the advertisement.
2: டிவிய திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா சர்ச்சு
1: வாழுங்க. You live according to your income.
2: Under 10,000 rupees varumana kudukkarara?
1: The Lord gives 10,000.
2: 9,000 rupees kudunathunga.
1: You conduct your family within 9,000.
2: Amma 20,000 varuda?
1: If you get 20,000.
2: 15,000 la kudumanathunga.
1: You conduct your family in 15,000.
2: 1 lakh varuda?
1: If you get 1 lakh.
2: 60,000 la kudumanathunga.
1: You conduct the family at 60,000.
2: Na solra kattadi pillinga kadana vaangukoda installment la vaangukoda.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Andarku theriyadhu edhedhu appappa kudukunaanu.
1: The Lord knows how to give and to give.
2: கடந்த நாள்ல என் பொண்ணோட பர்த்டே வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் dress எடுக்கலாம்னு போயிருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் wife சொன்னாங்க, ஏங்க எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணுங்களேனாங்க.
1: My wife said I want to have a sari.
2: சரி அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இந்த எடுத்து போடுன்னே.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவ எடுத்து போட்டான்.
1: He put all the saris.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா நான் எவ்வளவு ஏன் கேட்டேன்.
1: I asked how much?
2: 20,000 sonna.
1: He said 20,000.
2: Ana stunt ah ninte.
1: I got shocked.
2: Enna ya 20,000 solriye adin kada enna special kada.
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da mundanaile 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20 aayidlan thodangadan.
1: 20,000.
2: வர வருமானம் கொஞ்சம்.
1: கலரும்
2: கொஞ்சம்
1: the income is less
2: varumanathuke etha selavu seiyanum
1: you have to spend accordingly
2: or kuduma kattapadana adu unga kaiyila da irukudhu
1: if the family has to be built that is in your hand
2: endha prachneyona samalchila endha prachneyona samalchila
1: any problems you can solve
2: pillegal nimithama elumugira prachneyila endha kudumbathala thaangikolla mudiyadhu
1: the problems from the children you cannot do battle against it
2: kuduma samadhanamma poi irukum
1: and the family may be in
2: sila valuable nilagala kaaval nilayathila dhaan paakalam
1: the young boys may be giving lot of problems
2: palavidhamana bodhai porukku adimiya kaanapaduva
1: they are addict for all drugs
2: வேலைக்கு போவாம ஸ்கூலுக்கு போவாம சும்மா சுத்தின வருவாங்க
1: they just roaming around and come without going to school அநேக
2: பெற்றோர்கள்
1: many parents
2: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்
1: they are worrying about their children
2: குறிப்பாய் பெண்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தால தாங்கிக் கொள்ள முடியாது
1: and the family cannot bear the young daughter's shame conditions
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர் சூப்பர்வைசர் முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவான்
1: இன் திஸ் ஜாப் சைட் அண்ட் யூ கேன் தே வில் ஆஸ்க் டு கம் ஆன் சண்டே ஆல்சோ
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா
1: கேன் யூ ரெசிஸ்ட் தி
2: மேனேஜர் ஏத்து பேச முடியுமா
1: கேன் யூ ரெசிஸ்ட் யுவர் மேனேஜர்
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்
1: தி ப்ராப்ளம்ஸ் யூ கேன் நாட் ஈவன் டெல் இட் அவுட்
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்
1: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்
1: ஆல் கோர்ட் கேஸஸ்
2: தீராத வழக்குகள்
1: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
2: கொலை மிரட்டல்கள் எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல
1: ஹேவ் யூ காட் எனி
2: கணவன்
1: மர்டர்
2: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற சந்தேகங்கள்
1: தி டவுட்ஸ் பிட்வீன் தி ஃபேமிலி மெம்பர்ஸ்
2: இவைகள் அரக்களை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமமுள்ளது
1: தே ஆர் வெரி வெரி கிரேட் மோர் தென் தி ஜெயண்ட்ஸ்
2: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது
1: இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பேட்டில் அகைன்ஸ்ட் இட்
2: ஹalleluya
1: ஹalleluya
2: என் கண்மான கர்த்தரே பிள்ளைகளே
1: டியர் children of god
2: கோலியாத் ஒரு ஜெயண்ட்
1: கோலியாத் இஸ் தி ஜெயண்ட்
2: கோலியாத் ஒரு சமாளிக்க முடியாத பிரச்சனை
1: ஹி cannot even fight with them
2: அப்போ எதெல்லாம் நம்மளுக்கு சமாளிக்க முடியாத பிரச்சனையோ
1: வாட் எவர் மே பி தி ப்ராப்ளம்ஸ்
2: அதுதான் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற அரக்கன்
1: தட் இஸ் தி ஜெயண்ட்
2: ஹalleluya
1: ஹalleluya
2: உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சமாளிக்க முடியலையோ அதுதான் உங்க வாழ்க்கையில காணப்படுற அரக்கன் ஹalleluya
1: அண்ட் வாட் எவர் இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யுவர் லைஃப் தட் இஸ் தி ஜெயண்ட்
2: தி சமாளிக்க முடியாத கோலியாத்தை தாவீது எப்படி ஜெயிச்சாரு எப்படிங்க ஜெயிச்சாரு
1: ஹவ் டிட் டேவிட் ஓவர்கம் தி கோலியாத்
2: சொல்லுங்க பாக்கலாம் எப்படி ஜெயிச்சாரு அவரு
1: ஹவ் டிட் ஹி ஓவர்கம்
2: கூழாங்கல் இல்லையா
1: இட்ஸ் எ ஸ்மால் ஸ்டோன்
2: இல்ல இல்ல 17வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பாக்கலாம்
1: 17 and 10
2: 45வது வசனம் வேர்ட்ஸ் 45 வாசிங்க
1: 45
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நானோ நீ நிந்தித்த
1: Give the priority for the name of Jesus.
2: యేసువின் நாமத்தை உயர்த்தி சொன்ன கை தட்டுங்க நீங்க
1: when you lift the name of the jesus you have to clap your hands
2: நா சொல்லினா தட்ட கூடாது அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து வரணும்
1: it should come from your heart
2: எங்கெல்லாம் యేసువின் நாமம் உயர்த்தப்படுது அங்கெல்லாம் கை தட்டி பாருங்க ஆண்டவர் உயர்த்துவார்
1: wherever the name of jesus is lifted up you have to clap your hands you can see the glory of god
2: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என் ஆண்டவராக యేసు சாதாரணமானவர் அல்ல
1: our jesus is not ordinary
2: நீங்கள் நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்
1: Lord whom we worship and he is the
2: ஹல்லேலூயா அந்த சராசலங்கள் படைத்தவர்
1: வானாதி
2: வானங்கள் கொள்ளாதவர்
1: and the heavens cannot hold
2: ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவளவர்
1: holding seven stars
2: செங்கடல் இரண்டாய் பிளந்தவர்
1: and he divided the red sea
2: யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்
1: he just stopped the jordan river
2: நீங்க நான் வாழ்கிற உலகத்துல
1: in this world what we where we live
2: பிசாசின் தலையை நசுக்க வல்லமை பெற்ற நாமம் உண்டானால்
1: there is name to crush the head of the devil
2: நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மாத்திரமே
1: Lord whom we worship the name of the Lord Jesus
2: Hallelujah
1: Hallelujah
2: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறோம்
1: எவ்ரி டே யூ ஹேவ் டு யூஸ் தி நேம் ஆஃப் ஜீசஸ்
2: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்
1: எவ்ரி டே யூ ஹேவ் டு கீப் தி நேம் ஆஃப் ஜீசஸ்
2: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்
1: அண்ட் யூ ஹேவ் டு கிவ் தி பிரையாரிட்டி ஃபார் தி நேம் ஆஃப் ஜீசஸ்
2: ஐயா நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன்னு சொல்ல மாட்ட கை தூக்கும்
1: பாலா யூ கேன் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஐ அம் கிவிங் பிரையாரிட்டி டு தி லார்ட்
2: தி
1: லார்ட் ஜீசஸ்
2: உண்மைதான் பேசுறீங்க say yes or no உண்மைதானே பேசுறீங்க
1: are you saying truth or not
2: போய் பேசல
1: not lie
2: எத்தனை மணிக்கு ஆராதனை
1: How many, at what time the service?
2: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
2: 9 o'clock, ah?
1: Is it 9?
2: 8:30, ah?
1: 8:30.
2: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service, what time you have to come?
2: எத்தனை மணிக்கு வரணும்?
1: At what time I should come?
2: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
2: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ? ஐயா நான் 9 o'clock வர சொன்னாரு. நான் 8:45 வந்துட்டேன்.
1: I came at 8:45.
2: Facebook-ல போய் ஜோஷுவா ஜெயபால் போட்டு பாருங்க. நான் போகாத சபை கிடையாது. பிரம்மாண்டமான சபையில பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன். சின்ன ஆலயத்திலே பேசியிருக்கேன்.
1: I have spoken in big churches and small churches.
2: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ.
1: It may be big church or small church.
2: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்
1: I go with all trembling
2: ஏன் தெரியுங்களா
1: because
2: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
2: 4 மணிக்கே இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா
1: 4 o'clock itself he will come
2: என் பிள்ளைகள்லாம் வர போறாங்க
1: and
2: என் நாமத்தை உயர்த்த போறாங்க
1: lift up my name
2: துதித்து பாட போறாங்க
1: and sing
2: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா
1: with a great desire the lord used to sit
2: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வரதுனால தான் பல அடி பல பிரச்சனை பல போராட்டம்
1: and if you don't come at right time there are lots of problems we face
2: வேதம் திட்டம் தெளிவா அழகாய் சொல்கிறது
1: the bible says very clearly
2: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம் நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்
1: the name of the lord is the great strong tower the righteous will go into it and be saved
2: hallelujah
1: hallelujah
2: இயேசுவின் நாமம் எப்படி கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது வாட் இஸ் மீன் பை துருகம்
1: தி நேம் ஆஃப் தி லார்ட் இஸ் தி ஸ்ட்ராங் டவர்
2: துருகன டவர்
1: டவர்
2: ஆமா இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கனா அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது முதல்ல தெரிஞ்சிருந்தது பாரிஸ் ஈபில் டவர்ல நின்னீங்கன்னா பாரிஸ் ஃபுல்லா தெரியும் ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கன்னா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது கொரோனா காரன் எந்த சந்தல வரான் இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் ஹல்லேலூயா
1: when you stand on the name of the lord the tower you can see the entire world
2: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க
1: and give the priority to the lord's name
2: ஹல்லேலூயா அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்
1: you may not have food
2: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்
1: you may not have dresses
2: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்
1: you may not have proper
2: income உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்
1: maybe your wife is far away
2: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்
1: children may come against you
2: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்
1: maybe the one who born with you
2: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்
1: may not be having good position in the society
2: ஒருவேளை உங்க bank balance ஜீரோவா கூட இருக்கலாம்
1: value may be zero
2: எது இல்லாம இருந்தாலும் சரி
1: whatever it may be
2: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானா
1: we have the name of the lord கர்த்தருடைய
2: நாமம் உங்களுக்குள்ள இருக்குமானா
1: if we have the name of the
2: lord உடனே காட்ல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல
1: you are the special and nobody is more than
2: hallelujah நீங்க சாதாரண ஆள் நஞ்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்
1: and you may be very simple even till die
2: உங்களோட இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவன் நினைச்சீங்கனா உங்களுடைய காட்ல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல
1: and the lord the jesus is very special when you have jesus in you and you are special
2: hallelujah
1: hallelujah
2: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க ஹல்லேலூயா
1: give first priority to the lord's name
2: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்
1: i went to a church and did ministry
2: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு
1: pastor called me
2: ayya enga sabaiyila oru viswasi jeevam panninga aandar miracle pannaaru
1: the lord has done miracle through the prayer
2: adhe kudumbathila oru prachanai aanaaru
1: same problem in the family
2: enna prachana nu ketta
1: I asked what is the problem
2: or amma ku 35 vayasu
1: one woman has 35 years
2: government la vela seiraanga
1: she is working in government job
2: office la ezhudite irundhaangala
1: she was writing in the office
2: narambu stuck aichu
1: the nerve got struck
2: amma avade ninnu poichu kaiyila
1: the hand was just stopped
2: kannala ninnu poichu
1: the eyes were stopped
2: vaai polandathu moodu mudiyala
1: the mouth could not be closed
2: or statue mari aitaanga
1: it has become like statue
2: amma enna panninga nu ketta
1: I asked what did he do
2: andha ammava thooka mudiyala
1: they could not carry that
2: and the office la the chair oda naanga kondu ponom naanga
1: with the chair they have taken
2: doctor enna sonnaru
1: what doctor said
2: adella seriyada endra doctor
1: it will become all right
2: oru naalukku oru oosi
1: the injection in one day
2: 10 naali 10 oosi potta normal aidan antar doctor
1: 10 injection 10 days it will become normal
2: or oosi 50000 rupaya
1: 50000 one injection
2: evlo
1: how much
2: narambu vela serana or oosi evlanga solunga sathama solunga paala evlo
1: one injection is
2: 50000
1: 50000 rupees
2: 10 oosi 5 lakh rupaya bill kattom
1: 5 lakh
2: narambu vela seyalana
1: if the nerve is not working
2: andamma vela breathe panna mudilla swasika mudilla moochu vidamilla
1: she could not breathe
2: ஆக்ஸிஜன் வச்சிருக்காங்க
1: they keep the oxygen
2: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா
1: 1 hour 100 rupees
2: எப்போ அப்போ கொரோனாக்கு முன்னாடி
1: before corona
2: ஆமா 1 hour க்கு 100 ரூபாயா ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்
1: 2400 per day
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்
1: 10 days 24000
2: எதுக்கு
1: for what
2: மூச்சுடணும்னா breathe பண்ணணும்னா சுவாசிக்கணும்னா
1: to breathe
2: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்
1: and 10 days 24000
2: இன்னைக்கு 5 வருஷமா 10 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே சுவாசிக்கிறீங்களே ஜீவனோடு இருக்கீங்களே பில்லா கட்டிருக்கீங்க ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு அதுவே கிருபை
1: you are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen
2: 1 2 3 4 5 6 7 8 9 10
1: only
2: 12 பேர்
1: 12
2: பேர் தான் கை தட்டீங்க
1: only 12 you clap your hands
2: மத்தவங்கள நினைச்சீங்க என் பலத்துல நான் இருக்கேன்
1: I others are thinking I am living in my strength
2: வாலிபர் கேட்டு பாருங்கல இஸ் ஜிம் பாடி நான் பாடி ஜிம் பாடி நம்ம வாலிபர் யங்ஸ்டர்
1: if you ask youngsters and they say it's a gym body
2: வயசானவங்க கேட்டு பாருங்க இது அந்த காலத்து சாப்பாடு அந்த கால சாப்பாடு
1: and the old people they say
2: அந்த காலத்து சாப்பாடு வைரமாஞ்ச கட்டை
1: and it's a very strong wood
2: வைரமாஞ்ச கட்டையாரு நாட்டு கட்டையாரு ஊட்டு கட்டையாரு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா
1: the lord gives life then only you can live
2: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும் ஹல்லையா
1: the lord jesus gives your life then only you can live
2: ஹல்லையா
1: hallelujah
2: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா
1: can you say
2: நல்லா சத்தமா சொல்றீங்களா
1: loudly can you say
2: கோடி கோடியா பணம் சொல்லுங்க பார்க்கலாம்
1: கோடி
2: கோடி கோடியா பணம்
1: crores of money I had
2: solunga container panam irundhathu
1: I have containers of money
2: adhigaram irundhathu
1: I have authority
2: vallam irundhathu
1: I have power
2: tamil nadu
1: fell
2: yaar kaalla vandhathu andha amma kaalla vandhathu
1: they all fell
2: kodi kodiya panam irundhanga
1: crores of money
2: container irundhatha
1: containers of money
2: adhigaram irundhatha
1: authority
2: mla mp mantri councilor mudhal tire irundha
1: mla mp they fall down at their
2: adhigaram irundhathu vallam irundhathu
1: she had power
2: sign potta kaiyedu potta சட்டம் மாறும்
1: if the if she signs and the law will be changed
2: ana 2019 பாக்க முடிஞ்சதா
1: 2019 she did
2: this பணம் செல்வாக்கு இருந்தது அதிகாரம் இருந்தது வல்லம் இருந்தது 2019 பாக்க முடியல
1: she could not see 2019 she had everything
2: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல
1: should not eat properly
2: நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க
1: and people are not responding
2: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல
1: we don't have anything
2: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒண்ணாதல்ல ரெண்டாதல்ல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்திருக்கமே நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு ஹல்லேலூயா
1: 22 and in half way the lord is protecting us
2: முதல்ல
1: first of all
2: கொரோனாவை பார்த்து நாம பயந்தோம்
1: we got afraid of corona
2: இப்ப கொரோனா நம்மள பாத்து பயந்துது
1: corona is afraid of us
2: எவ்வளவு பெரிய ஆளு பாருங்க நீங்க இல்ல
1: what a great people you are
2: hallelujah
1: hallelujah
2: சுகத்தை மாத்திரை கொடுக்க நல்ல பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு
1: the lord is giving long
2: வெள்ளத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானம் தாண்டர் கொடுத்திருக்காரு.
1: God has given the good income.
2: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And you have to give at least 1/10 to the Lord's name.
2: நிறைய பேர் கஷ்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கறானா.
1: And if you don't give 10%,
2: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
1: I earn hardly, how should I give 10%?
2: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்கவேணா.
1: Need not struggle and give.
2: பிறவிலே கண் தெரியாத பாத்திருக்கீங்களா?
1: And have you seen
2: பிறவி குருடன் பாத்திருக்கீங்களா இல்லையா?
1: Have you seen the born blind?
2: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
2: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சகப்பு கலர்,
1: ரெட் கலர்,
2: வானம்,
1: ஸ்கை,
2: பூமி,
1: எர்த்,
2: நிலா, சூரியன்,
1: மூன் அண்ட் சன்,
2: பஸ் ட்ரெயின் பாத்திருப்பானா?
1: ஸ்டார்ஸ் அண்ட் எ பஸ் ஆர் ட்ரெயின், டிட் யூ சீ?
2: பாத்திருப்பானா இல்லையாங்க?
1: Whether he has seen or not.
2: பாத்திருக்க மாட்டான்.
1: Never.
2: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது, பறக்கும் போதே குருடு அவன்.
1: Doesn't know about Chennai.
2: அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. கிருபை செய்திருக்காரு. நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் சோதரிக்க துதிக்க.
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குறேன். பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are seeing
2: me. நம்ம நல்ல வசனத்தை கேக்குறாங்க. நம்ம நல்ல வசனத்தை இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா பின்னாடி இருக்கிறவங்க ஒரு சிலர் இந்த பக்கம் எல்லாம் நல்ல வசனத்துக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? நான் உங்களை பாக்குற பே பண்றோமா?
1: You are listening to my words and you are
2: cell phone-க்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
2: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
1: We pay for
2: internet
1: the,
2: pay பண்றோம். போனுக்கு பே பண்றோம்.
1: We pay for the water.
2: எனிக்காவது யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Anytime you talk.
2: ரெண்டு கையிலமா நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people don't have
2: கால்ல சாப்பிறறலாம் இருக்காங்க.
1: They eat through the legs.
2: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs, without hands they are living.
2: பாத்ரூம் அவனால இருந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
2: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
2: சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு?
1: With the health.
2: அவர் ஆராதிக்க முடியா, சுத்திக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus, how much he blessed us and how much we have to worship him.
2: Hallelujah. சுகத்த மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
2: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
2: கொடுத்த வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
2: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மல சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living, the church of the living God should have 10,000 people.
2: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This alleluia is not sufficient.
2: Or kuttu kuttuna mookla ratham varanum.
1: And if you
2: yaar mookla
1: get blood,
2: yaar mookla
1: from whose nose?
2: Pisas mookla varanum. Hallelujah.
1: The nose of the devil.
2: எத்தனை பேருக்கு ஆசை? திரும்ப மாசம் சொல்ற இந்த சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும் சொல்ற மாட்டா? அல்லேலூயா சொல்ல பாருங்க.
1: Become 10,000 people.
2: இந்த சபை வளரும்.
1: The church should grow.
2: ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்.
1: It has to be filled with the soul.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: அல்லேலூயா சொன்னா வளருமா சபை?
1: When you say hallelujah, will it grow?
2: வளருமா வளராதா?
1: Will it grow or not?
2: பாஸ்டர், இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும் இனிமே.
1: We have to change the system.
2: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே.
1: And you have sanitizer.
2: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again, you have to have notebook.
2: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: You have to have the
2: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: You have to write all your friends name.
2: ஆமா, இரண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: The relatives name in the next page.
2: மூணாவது பேஜ்ல நெய்பர்ஸ் பேர் எழுத சொல்லுங்க.
1: Neighbors names in another page.
2: நானாவது பேர் கோலிக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
1: Even the colleagues name in your
2: இந்த
1: office.
2: இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
1: And you can write 20,000 names.
2: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்லமான கை தூக்கி பார்க்கலாம்.
1: Anybody can say
2: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
1: I don't have 20.
2: Hallelujah.
1: Then that is Hindi man.
2: எவ்ளோ பேரோட பழகறல்ல.
1: We move with so many people.
2: ஆமா, எவ்ளோ சொந்தக்காரங்க நமக்கு.
1: We have lot of relatives.
2: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
1: There are unsaved people many.
2: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: Lot of colleagues you have.
2: எனிக்காவது அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கா உங்களுக்கு?
1: You have burden upon them.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
1: Big area.
2: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
1: Even 20,000 people can sit and worship.
2: ஆராதிக்கலாமா இல்லையா?
1: Is it not possible?
2: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your friends.
2: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your neighbors.
2: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for your relatives.
2: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
3: You have to pray for the colleagues.
2: அப்ப யார பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு.
3: And you know
2: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
3: Just called
2: அஞ்சு வாரம் வந்தா பட்டுப்படுவ ஃப்ரீ.
3: அண்ட் 5 வீக்ஸ் வி கம் பட்டு சாரி இஸ் ஃப்ரீ.
2: ஆமா, எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? இடம் காணுமா?
3: ஹவ் many will come?
2: இடம் காணுவாங்க? காணாது. நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
3: The Lord is giving the anointed.
2: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
3: The Lord's word can make
2: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
3: Anointed apostle the Lord has given to us.
2: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
3: The first word I spoke.
2: ஐயா, அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
3: The acts of apostles is not yet over.
2: Ella bible munji ella agamam munji apostles inno nadapadigal inno mudiyala.
3: Acts of apostles not yet over.
2: Ampa irukra kaala kattada irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
3: Lord is writing the current ministers
2: Ippa
3: of God.
2: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
3: Lord is writing the current apostles name.
2: Ayya, na viswasikkira unga per adhula irukkenu.
3: I believe that your name is there.
2: Sonana illaya kelunga.
3: Just said I told
2: nalla oru deiva manushan aandal kodutirukkar.
3: Lord has given the godly
2: அபிஷேகம்
3: வித்தியாசமானது. Bring the God's people.
2: உங்க சொந்தக்காரர்களை கொண்டு வாங்க.
3: Bring your relatives.
2: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
3: Bring your neighbors.
2: உங்க கொலிகளை கொண்டு வாங்க.
3: Bring your colleagues.
2: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது.
3: Revival in coming days.
2: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
3: Revival will shake the entire world.
2: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
3: Special anointing.
2: இதுவரை இருந்த அபிஷேகம், ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல ஆண்டவர் வைக்கிறார்.
3: The Lord is putting up the special anointing to pastor.
2: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
3: What kind of anointing?
2: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was in apostle.
2: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம்.
3: The anointing which was upon the Lord Jesus.
2: இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
3: What kind of anointing upon Jesus? இயேசு
2: கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் தான்.
3: The anointing upon Jesus.
2: இயேசு கிறிஸ்து பிரசங்கமான போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
3: People came from different directions.
2: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது,
3: when we stand on the pulpit,
2: இனி வரும் நாட்கள்ல,
3: the coming days,
2: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. விடுதலையாக்க முடியாய், வியாதிகளை சுத்தமாக்க முடியாய், பிசாசு பிடிகளை விடுதலையாக்க முடியாய், தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற அபிஷேகம், ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற அபிஷேகம் சபை நடுவிலே கடந்து வருவதாக. இனி வரும் நாட்கள் ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
3: In the coming days the Lord will do like that.
2: Hallelujah.
3: Na naalu kurippu kondanda rendu kurippu maatha solli vittu mudikiren. I have only two points I want to say.
2: முதலாவது நம்மளை அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தர் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
3: The first of all those who are making to ashamed and the names.
2: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
3: 2 சாமுவேல்
2: 21 அதிகாரம்
3: 21
2: 16 வசனம்
3: and 16.
2: ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்.
3: He is waiting in order to kill the David.
2: இங்க ஒரு அரக்கனை பார்க்கிறோம்.
3: He is looking at a giant.
2: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
3: Somehow I have to kill David.
2: ஆமா, பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா, புளியாந்தோப்பு பாஷையில சொல்லணும்னா, தாவீத போட்டு தள்ளுன்னு காத்திருந்தான்.
3: And somehow we have to kill David.
2: ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்மளை அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மளை நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம் வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
1: The giant and those who are not interested in us, those want to destroy us, and he is the giant.
2: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
1: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
2: உலகத்தா சொல்வா,
1: the worldly people will say,
2: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன பண்ண கூடாது, என்ன பண்ண கூடாது, ஆ பரவாயில்ல, எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு, என்ன பண்ண கூடாது, கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு போயிடும்.
1: Even they should not keep the eyes.
2: நான் சொல்ல வன்கண்ணின் ஆவி பைபிள் சொல்லு.
1: The word of God says.
2: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசம் தெரியுங்களா?
1: The death is the giant.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debts will destroy.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt will take to the.
2: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt, it leads to many problems.
2: நாளோரோ செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
1: Look at the newspaper.
2: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
1: And because of the debt they
2: கடன் பிரச்சனை நிமித்தமா குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
1: Because of the debt they did suicide.
2: நாளோரோ செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
1: Every day we get news.
2: வியாதி ஒரு ராட்சதன்.
1: And the sickness is the giant.
2: ama vyadhi arakale kaatla pala manaku parakamulladu.
1: The sickness is mighty than
2: inno nariya vyadhike marandu kandupidikala.
1: They could not find medicine for the sickness.
2: Cold D category virus,
1: and they could not find medicine for the
2: cold. Cold kinna marandu kandupidikala.
1: They could not find
2: cold. Varo vixaction 500 dollar 650 poduvom cold poidum thirupi jillu kudicha cold varum.
1: And again the cold keeps on coming even if they put dolo.
2: Jorala C category virus.
1: And the C category virus.
2: Metacin, anacin, crocin, ella poduvom. Joram poidum artha season la joram varum.
1: We put metacin and other tablets, but then it will go and come back again.
2: Polio ku marandu kandupidichan.
1: They found
2: smallpox marandu kandupidichan.
1: For the smallpox.
2: Ana jorathukku cold ku innum marandu kandupidikala.
1: They could not find medicine for the cold.
2: AIDS vyadhi, cancer vyadhi la B category virus.
1: The B category virus for AIDS and cancers.
2: Adala vanda passport ready na artham.
1: Then the passport is ready.
2: Ama sila vyadhi vanda voter ID la per eduthrom.
1: And when the sickness come, they will remove the name.
2: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் தூக்கிடும்.
1: And some sicknesses it will have that its own name.
2: வியாதி அரக்கலை கார்டுல பல மடங்கு பராக்கிரம் உள்ளது.
1: The sickness is more stronger than the giant.
2: ஏ கேட்டகரி வைரஸ் என்ன தெரியுங்களா?
1: ஏ கேட்டகரி வைரஸ்
2: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
1: All kind of viruses from different birds.
2: ஆமா இதெல்லாம் ஏ கேட்டகரி வைரஸ்.
1: These are all A category virus.
2: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
1: The whole world will be shaken.
2: ஆடுதா இல்லையா?
1: Is it shaking or not?
2: பில்லிசனே ஏவியர் ஆவிகள் ராட்சதர்கள்.
1: The witchcraft spirits.
2: சூனியன் எதுக்கு வைக்கிறான்? ஹோவான் குடும்ப குட்டியோட வைக்கிறானா? சந்தோஷமா இருக்கிறானா?
1: And is it they
2: நாசமா போறணும் அனுப்புவாங்கல்ல?
1: And we say let him be destroyed.
2: Hallelujah. முதலாவது நாம் பார்த்தோம்.
1: First of all we have seen.
2: நம்மள அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தர் நாமத்தினால் தான் விட்டு முடியும்.
1: Those who are making us ashamed and they will be destroyed.
2: இரண்டாவதாக,
1: secondly,
2: நம்மள அவமானப்படுத்த ராட்சதன்,
1: those who are mocking at us,
2: எப்படி விழுத்துனோமா அதே அதிகார கடைசி வசனம் வாசிங்க பாலாம்.
1: The same chapter, the last verse.
2: அதே அதிகார கடைசி வசனம்.
1: The same chapter, last verse. How to defeat the giant.
2: இந்த நாலு பேர் காத்துல ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவனை வெட்டின. நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
1: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
2: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
1: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
2: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
1: தி நேம் ஆஃப் God and they have the stone with the stone they have thrown.
2: கர்த்தருடைய நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
1: What is the name of the Lord?
2: இயேசுவின் நாமம் என்ன?
1: Name of Jesus.
2: அவர் நாமம்
1: his name.
2: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
1: Powerful God.
2: நித்திய பிதா.
1: இயேசுவின் நாமத்தில்
2: நான் நினைக்கிறேன் கோலியாத் வல்லமை உள்ள தேவன்ற கல்லை திருப்பாமல். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா.
1: We worship the Jesus is powerful God.
2: அந்த கல்ல எடுத்து ஒரே அடி அடிச்சு செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
1: There are four
2: ராட்சதர்களையும்
1: ஜெயன்ஸ்
2: தாவீதோ
1: டேவிட்
2: அவனோட சேர்ந்த போர்
4: வீரர்களும்
2: பட்டயத்தினால வெட்டி போட்டான்.
4: With the sword he cut down.
2: ஒரு கத்தியத்தை வெட்டி போட்டானுங்க.
4: With the big sword.
2: எல்லா பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, கோலியாத் என்ற அரக்கனை தாவீது வீழ்த்தினானு. இல்ல சார், இங்க பாருங்க, நாலு அரக்கர்களை தாவீது அநாயசமா கத்தியத்தை வீழ்த்திட்டு
4: போயிட்டாங்க. Giants with the sword and he put them down.
2: உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆலோசனை சொல்ல போறேன்.
4: The good counsel I want to say.
2: யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு?
4: How many of you having debts problem?
2: எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும்ல?
4: Everyone is having debts.
2: 99.9% கடன் இருக்கும்.
4: 99.9% And if you go all over places, then you become a stranger.
2: Oorura pona palamudiyude oorura pona naad circus kaaram paathirpinga Chennai, Bangalore, Pune, Bombay povaa yo naadodi oorura pona yaare satama solunga.
4: The circus people will go from one place to another place.
2: Oorura pona naadodi indru palamudi na pudhu mudi edigiren enna theriyala.
4: The new proverb.
2: Oorura pona naadodi naadu naada pona Narendra Modi.
4: If we go country after country, then it's Narendra Modi.
2: Teru teruvaar kiruva kedi கேடி பசங்க எங்க பார்க்கலாம் தெரு தெருவா சுத்தினு பானுங்கல்ல.
4: The wicket they are going
2: up. ஊரா போனா நாடோடி நாடு நாடா போனா நரேந்திர மோடி மேட்ச் ஆவதா?
4: Is it
2: ஒரு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்த தலைமையில 15,000 இப்ப 30,000 கடன்.
4: 30,000
2: இந்தியாவே கடன்ல தாங்குது. இந்தியா கார மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேனாலும் கண்டுபிடிக்க முடியாது.
4: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்.
2: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சா? லைட்டை கண்டுபிடிச்சா, ஃபேனை கண்டுபிடிச்சா, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சா, பிளைட்டை கண்டுபிடிச்சா, நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறா பாருங்க. அக்கௌண்ட்
4: Our people have found the account, but
2: enna account? Bank account illa. Malikal account, Thunikal account, Mudiyatra account, medical shop account. Road la evana porul ethum pona podum avana thedi or account open panna vendidhu.
4: Account in all the shops.
2: Hallelujah. Indha maasa account kaas ketna, interest ketna, vaddi kaas ketna. Brother, sister, indha maasa interest kudunga, vaddi kudunga, account kaas kudunga nu sonna keta ready a or katti onnu vechinga.
4: You have to have the big sword if they ask for anything.
2: Vetti kathi patakathi keta ore vettavana.
4: You just cut them.
2: Saada kathile vettingna, saada kathile vettingna pulal jail la dhaan kambi annu. 1 2 3 4.
4: Not ordinary knife. And then he'll go to pulal.
2: Saada kathile vettna ana irupuram karukulla pattayamaagiye
4: irupuram
2: karukulla pattayamaagiye indha kathinaala vetti paarga epper patta ratchana vetta kudiya valame indha vasanthila unda.
4: Any giant will come down and he will fall down. Hallelujah.
2: இந்த கத்தியை பயன்படுத்ததே இல்ல.
4: You are not using this word at all.
2: ஆமா, எனக்கு அன்பான கத்தியில நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாம் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
4: You will not borrow money. இது
2: இந்த வசனம், இந்த பட்டயங்க, இது வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை என்னது?
4: This word is word.
2: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், நானும் ஒரு வார்த்தையா இருக்கிறாரு.
4: God whom we worship is the word.
2: ஆதியிலே வார்த்தை இயேசு ஆயிருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
4: The word came as flesh and the living word. இப்ப நம்ம
2: வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
4: And he is in the word in our midst.
2: காலையில எழுந்தவனே சொல்லுங்க.
4: In the morning you say.
2: வீட்டுக்காரன்ட்ட பேசுறது, மனைவியாண்ட பேசுறது முன்னாடி ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே இயேசுவே,
4: ஓ ஜீசஸ்,
2: நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
4: God, you said I will not borrow money.
2: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
4: I will not get money at all.
2: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியா என்னை மாற்றும்.
4: God, you change me to lend money to others.
2: நாவுனால அறிக்கை செய்யணும்.
4: We have to confess.
2: காது கேட்கணும்.
4: You have to hear.
2: இருதய நம்பணும். இருதய விசுவாசிக்கணும்.
4: Your heart should believe.
2: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டே
4: போவோம். And if you believe, your life will be changed.
2: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
4: You say every day.
2: 365 நாள் சொல்லுங்க.
4: 365 days.
2: கடன் இருக்குமா?
4: Do you have
2: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவே போயிருக்காத தேவன் ஆராதிக்கிறோம்.
4: அவர்
2: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
4: He is faithful in his word.
2: இயேசு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர்.
4: He is faithful in his promise.
2: Hallelujah.
4: Hallelujah.
2: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேன் பார்த்தேன்.
4: I have met a business man.
2: Kaila Jesus calls book achina.
4: He had Jesus calls book.
2: Brother, neenga Christian ah? Brother, appadina
4: I asked, are you a Christian?
2: Aama yana.
4: He said yes.
2: எந்த சர்ச்சுக்கு போறேன்னு
4: கேட்டேன். Which church you are going?
2: உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான்.
4: He started weeping.
2: யோ வாலிமான ஆள் எதுக்கு ஆடுறேன்னு
4: கேட்டேன். The young man, why do you weep?
2: ஆமா இல்ல சார், நான் கோயம்பேடு மார்க்கெட்ல தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன்.
4: I have wholesale business for coconut.
2: 10 லட்சம் கடன் வாங்கிட்ட வட்டியோட சேர்ந்து 5 லட்சமா மாறிடுச்சு.
4: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
2: பணக்கார கத்தியத்தன மிரட்டறா, அசிஎஸ்மா பேசுறான், தூஷ்மா பேசுறான், நைட்ல தூங்க மாட்டறான்.
4: He is disturbing all the time, he is irritating
2: me. என் வைஃப் பத்திலாம் தப்பா பேசுறாயா?
4: He is talking ill of my Bible.
2: ஆமா என் காது கொடுத்து கேட்க முடியல.
4: I could not hear with my ears.
2: வேற சொத்து இல்ல வித்து அடைக்கிறதுக்கு.
4: I don't have any other property.
2: ஒரே ஒரு 500 ரூபாய் இருக்கு.
4: I have just 500 rupees.
2: இந்த கடைசி 500 ரூபாயை ஆண்டவருக்கு அனுப்பிட்டு.
4: I have sent to the Lord with this 500.
2: Jesus calls அனுப்பிட்டு நான் தூக்கு மாட்டி சாவலானுங்கறானா.
4: I'm going to die.
2: அவன ஏற இறங்கல. அவன் ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன். And ராஜா சரியான முடிவுக்கு சாவி அண்டறான்.
4: I said okay come, go and die.
2: 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதா?
4: 15 lakhs
2: கொடுக்க முடியுமா? முடியாது.
4: Can't you give
2: வேற சொத்தம் இல்ல. சாவே.
4: Come on die.
2: 7 மணிக்கு சாவுன.
4: 7 o'clock.
2: 6 மணிக்கு கடைக்கு வரானே.
4: 6 o'clock he came.
2: ஆமா கடைக்கு 6 மணிக்கு போனே.
4: I went.
2: லைனா இது போல வசனம்.

0: எவனோ சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: Any relatives come, we cut the service.
0: யாராவது கல்யாணம் மேரேஜ் வச்சானா ஆராதனை கட்டு.
1: If any marriage, we cut the service.
0: நான் சொல்றேன், யாரெல்லாம் சண்டே கால ஆராதனை கட் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வருதுன்னு அர்த்தம்.
1: If you cut a Sunday service, you get lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: It may be correct reason.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆராதனை கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்,
1: I told him,
0: ஆமா ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுனேன்.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one verse.
0: இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: It repeated.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மைகளை விடுதலையாக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Any man is truthful.
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மை உங்களுக்கு, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம் என்னன்னா,
1: என்ன
0: ஒரு பேர் கரெக்ட், உண்மை அதுதான், அடிப்படை சத்தியமே
1: அதுதான்.
0: நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனே இல்லாம சொல்றீங்க.
1: The Lord whom we worship is the living God.
0: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
1: Worthy to be praised.
0: உலகத்தான் சொல்லுவான், கடவுள் தூண்ல உலாவலாம் துரும்புலயே இருப்பான்.
1: The world will say, and he will live in the
0: pillar. ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்புல உலாவற தேவனா?
1: Our God is it.
0: அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனா இருக்காரு.
1: He is moving in
0: you. அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு.
1: He is moving in you.
0: அவர் ஜீவாதிபதி.
1: And he is the prince of peace.
0: Hallelujah.
1: Prince of life.
0: யோ 5 லட்சம் 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரே.
1: The Lord will close even 15.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரியே சொல்றேன்.
1: I said to him,
0: நீ சாவணும் முடி பண்ணிட்ட.
1: You are ready to die.
0: Niya suicide panniyana?
1: If you do suicide,
0: naragathukku pova.
1: You will go to hell.
0: Suicide avu enga povom?
1: Where it will go?
0: Ellaru solla suicide avu enga povom?
1: The spirit of suicide.
0: Naragathukku povom.
1: It will go to hell.
0: Kadan adaikama iru avanga ayyale settu povom. Paraloga rajyam adu povom.
1: And you cannot go to hell. Heaven at all.
0: Over naala solle naan aaradhikkira andavar jeevanulla.
1: Every day the Lord whom we worship.
0: Naan aaradhikkira Yesu jeevanulla.
1: The Lord Jesus is the living God.
0: Avar enna vittu vilagadum illai, enna kai vidadum illai.
1: He will not depart from me.
0: Naano kadan vaanga maaten.
1: And I
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க மாதிரி ஆண்டவர் என்னை உயர்த்துவார்.
1: I will not borrow
0: money. என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: He will make me head.
0: என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: Not down and up.
0: என் தலையை ஆண்டவர் நிமிரவனுவார்.
1: The Lord will bless me.
0: நான் திரும்பமாய் சமுதாயத்தில் இயேசுவால் உயர்த்தப்படுவேன்.
1: I will be lifted up by the Lord Jesus.
0: நாவுனால சொல்லு.
1: Just tell your tongue.
0: காது கேக்கட்டும்.
1: Let your ear.
0: இருதயம் நம்பட்டும் சொல்லி குத்துற வந்தாங்க.
1: Then you believe in your heart.
0: சில வருடங்களுக்கு முன்பாக
1: செப்டம்பர்
0: மாதத்துல சொன்னேன்.
1: செப்டம்பர் மாதம்
0: டிசம்பர் மாசம் அந்த போன் பண்ணா.
1: டிசம்பர் ஹி கால்ட்
0: சார், நான் உங்களை பார்க்க வரணும்னா.
1: சார், ஐ வாண்ட் டு கம்.
0: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்.
1: ஐ வாஸ் பிரீச்சிங் இன் தி மீட்டிங்.
0: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா,
1: எவ்ரிவன்,
0: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்.
1: இஃப் யூ ஆர் நாட் டாக் வித் மீ, ஐ வுட் ஹவ்
0: டைட். நாலே மாசத்துல 5 லட்சம் அடிக்க மாட்டி ஆண்டவர் கிருபை செய்த. ஹல்லேலூயா.
1: ஹி க்ளோஸ் ஆல் தி டெட்ஸ்.
0: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே, நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா.
1: இஸ் தி வேர்ட் ஆஃப் காட்.
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அந்தல வானம் உண்டாகும். என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அந்தல பூமி உண்டாகும்.
1: The Lord speaks and
0: என் ஆண்டவர் இயேசு பேசுவார், அந்தல வெளிச்சம் உண்டாகும்.
1: The Lord speaks, there will be a light.
0: இந்த காலவேளையில,
1: in this morning,
0: the living God சபையில இயேசு பேசுவாரானால் உங்கள் வாழ்க்கையில புதிய காரியம் உண்டாகும்.
1: The Lord speaks to you, there will be great things.
0: நீ கடன் வாங்க மாட்டாய்.
1: And you will not borrow money.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
1: The Lord will lift you up by giving money.
0: இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
1: The Lord will make you head.
0: இயேசு உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
1: The Lord will make you great.
0: இயேசுவின் தலையை நிமிர பண்ணுவார்.
1: Jesus will lift up your head.
0: எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல நீ தலை குனிந்து நின்றாயோ, அதே இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ணு.

0: Jesus will lift up your head.
1: உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டேன்னு சொல்ற.
0: All your sorrows got
1: over. யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்.
0: Whoever rejected you, whoever criticized you before them, the Lord will lift up your head.
1: Hallelujah. Overall இந்த வார்த்தையாக கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க.
0: Just confess the word every day.
1: இந்த வார்த்தையாக கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்.
0: And let them hear the word.
1: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்.
0: Let your heart believe.
1: அது உன் வாழ்க்கையை மாற்றும்.
0: It will change your life.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வியாதி வந்துருச்சா?
0: Any sickness come?
1: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
0: The sickness will come, will not come to my tabernacle.
1: பின்னாடி இருக்கிறவங்க ஹிந்தி காரங்க மாதிரி கேக்குறீங்க. பின்னாடி இருக்கிறவங்க கேக்குதா?
0: Any you are like Hindi.
1: வாதையின் கூடாரத்தை பொல்லா பெனுக்கு.
0: The wicked.
1: தழும்புகளால.
0: No evil will come to me.
1: வார்த்தை அனுப்பி.
0: By the word, by the stripes.
1: ஆமா.
0: I am healed.
1: ஒவ்வொரு நாளும் சொல்லணும். காலையில கண் விழிக்கும் போது.
0: When you wake up,
1: முகத்தை கூட கழுவுவானா?
0: You need not even wash your face.
1: இயேசு முகத்தை பார்க்கறாரா? இதைய பார்க்கறாரா?
0: The Lord is watching.
1: சொல்லுங்க. இயேசு முகத்தை பார்க்கறாரா? இதைய பார்க்கறாரா?
0: Your heart or face.
1: இதைய பார்க்கறாரல்ல?
0: ஏன்னா
1: முகம் கழுற நேரத்துல மைண்ட் மாறிடும்.
0: When you wash your face, your mind may change.
1: இட்லி ஊத்தலாமா தோசை ஊத்தலாமா?
0: Whether we make இட்லி or தோசை.
1: சட்னி வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா?
0: Or சட்னி or சாம்பார்.
1: இவங்கள பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா?
0: Shall we meet them or
1: தூங்கியது முதல் வார்த்தை
0: the first word
1: ஆண்டவரே
0: Lord
1: இயேசுவே
0: Jesus
1: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது
0: sickness should not come to my tabernacle at all
1: வாத வரமானக்கு
0: will you get it
1: சத்தமா சொல்லுங்க வாத வரமா
0: loudly say will it
1: வரமா வராதா
0: whether it comes or not
1: covid 19 வரமா
0: any covid will come
1: வரமா வராதாங்க
0: will it come or not
1: வராது
0: won't come
1: chicken konia வரமா
0: chicken konia will it come
1: வருமா வராதா
0: will it come or not
1: chicken konia na mutton konia kuda varadhu ungalukku
0: even mutton konia nothing will come
1: over naal solunga
0: every day tell that
1: 1947 varshathile
0: 1947
1: enga appa yesu christuvai sonda rakshara aayittukondar
0: my father accepted the lord jesus christ as his savior
1: appo nareya sthapanam kediyadu
0: not much organizations
1: rigby dora katta doran vellakara dorangi vandanga
0: the
1: ayyaku theriyum nenikiren
0: past must be knowing
1: ama avanga vandu tamila kattittu vandu oodiyam pannanga
0: they came and did the ministry
1: enga appa avaroda sendu oodiyithu kadandu ponaare
0: my father went with them
1: enga appa kuda ponna anna thambi la
0: my brothers with my father
1: kristavan aayitan solli engala pirichi vechitaanga
0: they just separated my
1: sottu kudukala
0: they did not give properties
1: naanga romba edaya irundhom
0: we were very poor
1: enga chittappa peripala romba vasathiya irundhaanga
0: my all other brothers
1: ala yelmaila aandavar engaloda irundhar
0: but the lord was with us
1: hallelujah
0: hallelujah
1: அப்போ எங்க அக்கா ஒண்ணு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹைகோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க
0: மை சிஸ்டர் பிகேம் ஜட்ஜ் இன் தி ஹைகோர்ட்
1: நாலு போலீஸ்காரன் இருப்பான் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்
0: போலீஸ்மேன் நார்மலி
1: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க
0: தே வில் நாட் கிவ் வாட்டர்
1: சி விரட்டுவாங்க அது போல
0: தே ஜஸ்ட் லிவ் தே
1: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க
0: I never went that side.
1: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
0: Suddenly I got the phone call.
1: அக்காக்கு blood cancer வந்துருச்சு.
0: Father got blood cancer.
1: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
0: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
1: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
0: He will live only for 3 years.
1: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
0: My own our bone blood.
1: கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன்.
0: I just went.
1: இந்த அம்மாவுக்கு ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு
0: without hair and she was sitting
1: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
0: போறேன் I just called her my sister
1: இது 3 மாசத்துல சாவ போது
0: it was going to die in 3
1: அந்த ஹெட் வெயிட் போல இன்னும் ஹெட் வெயிட் போல
0: no head weight is not at gone
1: மருந்து மாத்திரை கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல
0: medicines for shaken
1: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல
0: the doctors did not see
1: டாக்டர் ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல
0: only 3 months given
1: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க
0: I said a word
1: என்ன தெரியுமா சொன்னேன்
0: what did I say
1: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்ன ஹல்லேலூயா
0: big doctor the lord jesus
1: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க
0: he asked who is that
1: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும் ஹல்லேலூயா
0: that is the jesus christ is the lord
1: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்
0: I asked whether I should pray
1: பார்த்தா முழங்கால் போட்டாங்க
0: she knelt down
1: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது
0: and if you believe me you
1: can
0: answer cannot
1: சொல்ல போற வார்த்தையை சொல்லு
0: just tell the word
1: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்
0: the lord jesus christ
1: உன் கையை தூ தலைமலவை
0: just keep your head
1: இப்ப சொல்லு యేసుక్రీస్తు రక్తం సగల పాపములను నీకు ఎన్ని శుద్ధీకరికో.
0: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
1: యేసుక్రీస్తు సొంత రక్షకరా ఏట్టుకొండే.
0: I have accepted the Lord Jesus as my own savior.
1: ఆగయాల్ యేసుక్రీస్తు సొంతమైన శరీరతల క్యాన్సర్ వ్యాధి కీడమల్లే.
0: No cancer.
1: The cancer వ్యాధియే నా జయమాయ్ విడుగువే.
0: I will swallow the death.
1: తిరుమమాయ్ వేలే స్థలத்துக்குள்ள போவே.
0: Again I will live.
1: తిరుమమాయ్ வீட்டுக்குள்ள போவே.
0: Again I enter into my house.
1: తిరుమమాయ్ సమూహాయతుக்குள்ள போவே.
0: Again I enter into the society.
1: வாதேன் கூடாதே அணுகாது.
0: The sickness will not
1: follow. பொல்லாப் பண நெரிடாது.
0: Nothing will come to me.
1: இயேசுவின் தழும்புகளால நான் குணமானே.
0: By the stripes of Jesus I am
1: healed. அவர் வாதே அனுப்பி என குணமாக்குவா.
0: Heal me.
1: நாவுனால சொல்லுக. நாவுனால சொல்லு.
0: Confess from your tongue.
1: மருந்து சாப்பிட்டா சாவதானாக போறேன். செஞ்சுதான் பாருக்கா சொன்ன. ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் நாண்டோர் பேசுவாரானால், என் நாண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த காலவேல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்ட் வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
0: சொல்லுவாங்க.
1: நரம்புகள்
0: ஊற்றுகிறேன்.
1: அந்த ரத்தத்தை ஊற்றுகிறேன். எல்லா விதமான
0: பலவீனங்கள்,
1: சுகர் வியாதியே, ஊட்டு வலிகள் விலகுவதாக, எல்லா விதமான அல்சர் வியாதிகள் விலகுவதாக, தைராய்டு வியாதிகள் விலகுவதாக. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe the Lord's name?
1: இந்த காலவேல்ல வந்தபடி அல்ல, ஒரு பலவீனத்தோட அல்ல, பலத்தோடு நாம் கடந்து போவோம். ஹல்லேலூயா.
0: We will go with all
1: this. ஏ தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்ல.
0: Nothing will be.
1: அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக. இப்போது right now கர்த்தருடைய வார்த்தையினால விடுதலை.
0: Be delivered by the Lord's word.
1: ஹல்லேலூயா. பொல்லா பெனக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லாப் எனக்கு.
0: No wicked will happen.
1: பொல்லாப் நிறைஞ்ச உலகம் அது.
0: Nothing will happen.
1: நாம் வாழ்கிற உலகத்துல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
0: Do you know which is the great?
1: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சராய்ப்பா இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
0: தான். Accidents.
1: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
0: போறான், without leg.
1: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்னமோ
0: நடக்குது.
1: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன்
0: போட்டுமாங்களேன்.
1: போன மாசம் புளியாந்தோப்புலதான் ஒரு திருட காதோடு வெட்டின்னு
0: போயிட்டானா?
1: ஒரு திருட காதோடு வெட்டின்னு
0: போயிட்டான்.
1: அது எப்படி பாஸ்டர் ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா? முதல்ல ஒரு குத்து, இப்ப குமாங்க குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மகிது, திருடம் பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவையில்ல, ஒரே காது போதும் வெட்டி
0: போயிட்டான்.
1: சென்னையில கே கே நகர் ஏரியா இருக்கு.
0: கே கே நகர்
1: ஒரு மாமி என்ன பண்ணி கோலம்
0: போட்டுக்கு
1: இருபது செயின் தேவையா? கோலம் போடுறது இருபது நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது
0: பாருங்க.
1: ரெண்டு பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
0: Yes, taken the chain.
1: ஐயோ அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
0: And she was weeping like anything.
1: சோகமா தூங்கிட்டு இருக்குது.
0: She was sleeping.
1: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
0: And with she is putting kolam without any chain.
1: அதே ரெண்டு திருடம் வந்துறான். அதே ரெண்டு திருடம் வந்தானாம்.
0: The same thieves came.
1: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
0: She put the
1: ஒரே அடி அடிச்சு இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன். அவ்வளவுதான், நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு
0: போயிட்டான.
1: பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கம் அதுனை. ஆமா, சர்ச்சில் வந்தாதான் எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்கதான் வரும் வீரம் தீரம் சூரம்லாம்? எங்கதான் இருக்கும் சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போனா பலூன் மாதிரி ஆயிடும்.
0: And when you go home you will become very
1: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபையுடைய மெம்பரா இருந்தீங்கன்னா,
0: the church of the living god members you are.
1: நீங்க காலைல தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
0: And you open your door in the
1: வாசல்ல வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்துல குங்கம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
0: And if we put the lemon and roll it down, what will happen?
1: அந்த எலுமிச்சை பழம் எப்படி உருண்டு வந்ததோ சர்ச்சுக்கு உருண்டு. பாஸ்டர் என்ன சூனிய வச்சாங்க? பாஸ்டர்
0: பாஸ்டர் they put witchcraft against me.
1: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
0: Can you take lemon juice with the same lemon?
1: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
0: Can you do that?
1: முடியுமா முடியாதாங்க?
0: Can you do it or not?
1: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
0: Shall we keep one test for that sister?
1: நீங்கலாம் யார் இந்த சர்ச்சில?
0: Who are you in the church?
1: நீங்கலாம் யார்?
0: Who are you?
1: சத்தமா சொல்லுங்க பாலா.
0: Loudly.
1: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்கலாம் அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
0: Who are you in the church of the living God?
1: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்கலாம் யார்? அது செட் ஆகாது. கை வைங்களா. எல்லாரும் இப்படி கை வைங்க. எல்லாரும் வைங்க.
0: One lady came.
1: சார் இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
0: ப்ளீஸ் ஃபில் அப் திஸ் மணி ஆர்டர் ஃபார்ம்.
1: ஏமா எனக்கு தமிழ்லாம் ஒழுங்கா வராது.
0: ஐ டோன்ட் நோ.
1: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவான.
0: ஐ ரைட் இன் இங்கிலீஷ்.
1: பரவாயில்ல சார், தப்பு தப்பா எழுதி கொடு சார்.
0: யூ ரைட் சம்ஹவ் இஸ் இஸ்.
1: நீ தான் லூசா மணி? லூசா நீ?
0: ஆர் யூ லூஸ்?
1: தப்பு தப்பா எதுனா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும்?
0: அண்ட் வெல் ஹவ் இட் கோஸ்.
1: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சார்.
0: Just correct it and go.
1: என்கிட்ட வராத என்ன?
0: Don't come back.
1: 800 ரூபாய் மணியாட்ரு.
0: 800 ரூபீஸ்.
1: ஏர்வாடி தர்கா கண்புது.
0: And 7 times.
1: ஆமா. ஏர்வாடி தர்கா கண்புது பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
0: And she got the bill back.
1: என்கிட்ட நேரா வந்தது.
0: She came back.
1: சார் அப்படிஞ்சு.
0: She said sir.
1: என்னமா வேணும் அப்படிን கேட்டேன்.
0: I asked what do you want.
1: எனக்கு ஏது தெரியும் சார்ன்றது.
0: I cannot write.
1: எனக்கு சரியான கோவம் வந்துச்சு.
0: I got angry.
1: உனக்கு ஏது தெரியும்? ஏது வேண்டியதனமா?
0: Then you have to write.
1: எதுக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணான்னு
0: கேட்டேன். Why do you?
1: இல்ல சார், அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். இல்ல சார், எங்க வீட்டுக்கு சூனியை வச்சிட்டாங்க சார்.
0: They put the witchcraft in my house.
1: என் குடும்பத்துல இருக்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
0: Many died.
1: வீடு வாசல்லாம் வித்துட்டேன்.
0: I just lost all my
1: மிச்ச இருக்கிற பசங்க எல்லாம் நடுத்தல நிக்குது.
0: All my children are
1: அடுத்த வேலை சாப்பாடு இல்ல.
0: No food.
1: நல்ல துணிமணி இல்ல.
0: No dress.
1: என் வயிறு எல்லாம் பத்தி எரிதியா.
0: It is burning.
1: என் குடும்பத்துக்கு எப்படி சாவு வந்ததோ.
0: Whatever.
1: என் குடும்பம் எப்படி நடுத்தல நிக்குதோ.
0: Whatever.
1: என் குடும்பம் எப்படி பிச்செடுக்குதோ.
0: Whatever this.
1: அது போல என் சூனியை வச்ச குடும்பம் பிச்செடுக்கணும் நடுத்தல நிக்கணும். அந்த குடும்பத்துக்கு சாவு வரணும்.
0: That family should die.
1: அதுக்குதான் ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லீம் பாய்க்கு
0: that is the ஏர்வாடி பாய்
1: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றாங்க.
0: She sends 800 rupees money order.
1: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயே.
0: 800 rupees for witchcraft.
1: நான் சொன்னேன் அம்மா.
0: I said
1: பாய்க்கு நான் அனுப்பு கேர்ள்க்கு நான் அனுப்பு.
0: You send boy or girl.
1: அதுக்கு நான் ஏத்துக்கு நான் சம்மதன் கேட்டேன்.
0: And I
1: இல்ல சார் அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
0: That witchcraft came back again, she said.
1: அதுக்கு நான் எதுக்குன்னா சம்பந்தம்.
0: What is the relationship
1: திரும்பி வரும் பட்சத்துல
0: when it comes back
1: யார் கையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
0: Then it will be affected.
1: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னாங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
0: வரீங்க. Why do you bring problems from home?
1: I just had to hurry. அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பரவி இருப்பான்.
0: Everywhere the giants will be there.
1: இஸ்ரவேல் ஜனங்க முன்னாரே தடை பண்ணுவான்.
0: And they will stop Israelites.
1: வழிபறி செய்வான்.
0: They just stole.
1: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள்
0: உடைக்கப்படுவதாக.
1: பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தடைகள் காலவில் உடைக்கப்படுவதாக.
0: All the childless things be broken.
1: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம். யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல.
0: You may not have own house.
1: நல்ல கை தூங்க போலாம்.
0: You can raise your
1: வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க.
0: Those who are in rented
1: சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல இந்த ஸ்டேஜ் சைஸ் என்ன பண்ணலாம். ஒரு வீடு வேணும் நம்மளுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா.
0: Do you need 800 square feet house?
1: வேணுமா வேணவாங்க.
0: Do you need or not?
1: இது யார் படைச்ச பூமி?
0: And who created this earth?
1: யார் படைச்ச பூமி? எல்ல சத்தமா சொல்லுங்க
0: பாரு. Who created?
1: யார் படைச்ச பூமி?
0: Who created this earth?
1: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
0: Anybody said my father created it?
1: அம்மா சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
0: And you would have built long.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நான் சொல்றேன் நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
0: The father's earth it belongs to us.
1: வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
0: May the Lord
1: நல்ல வேலைகள் கட்டுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக.
0: All the barriers be broken.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாலாவதாக
0: Fourthly
1: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
0: The Canaan belongs to whom?
1: அத்ரே பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
0: It for the children of God.
1: யார் தெரியுமா இருப்பா?
0: Who are they?
1: ராட்சதர் இருப்பாங்க.
0: The giants used to live.
1: இதுல இருந்து என்ன தெரியுதுனா?
0: What we know.
1: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
0: And whatever we want to enjoy, we have to enjoy.
1: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை.
0: We have to eat our hands.
1: ஆமா. நம்ம கைகளின் நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம். பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்காரன் சாப்பிடுப்பா.
0: The medical shop owner will be
1: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
0: Others will be.
1: ஆமா பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
0: They say bypass surgery.
1: ஹார்ட் மட்டும் இல்ல டெபாசிட் இது சேர்த்துதான் பைபாஸ் சர்ஜரி.
0: They take all our deposits.
1: சில குடும்பத்துல அட்வொகேட் சாப்பிடுவான்.
0: The advocates may eat.
1: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
0: And others may be eating.
1: புரியற மாதிரி சொல்லவா? புரியற மாதிரி சொல்லிட்டாங்க.
0: For the understanding.
1: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன் தான் ராட்சதன். அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால.
0: உன்
1: காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும், நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்காத கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா மைக்கு கொடுக்க
0: போறேன்.
1: Jeremiah 20th adhigaram
0: Jeremiah 20
1: ella edunga ella Jeremiah 20th adhigaram edunga
0: Jeremiah 20
1: ertacha 11th vasanam
0: 11th verse
1: vera yarna vasinga Jeremiah 20 11
0: Jeremiah 20 and 11
1: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு, இயேசு எப்படி இருக்காரு நம்மளோட, கர்த்தர் எப்படி இருக்காரு நம்மளோட.
0: How the Lord is with you.
1: எப்படி இருக்காரு? போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள்
0: பராக்கமுள்ளதாந்தைகள்,
1: அவமானங்கள்
0: பராக்கமுள்ளதாதிமுள்ளதா,
1: பில்லிசனி கட்டுகள் பராக்கமுள்ளதா,
0: கிராஃப்ட் தி ஜெயண்ட்,
1: தடைகள் பராக்கமுள்ளதா,
0: ஆன் ஆல் தி பேரியர்ஸ் ஆர்
1: ஜெயண்ட், ஏர்க்கே சீற்றங்கள் பராக்கமுள்ளதா,
0: தி நேச்சுரல் டிசாஸ்டர்
1: கோவிட்-19 பராக்கமுள்ளதா,
0: கோவிட்-19
1: சுனாமி பராக்கமுள்ளதா,
0: சுனாமி.
1: ஆனா இவைகளை காட்டிலும்
0: மோர் தென் எவ்ரி
1: நீர் நானும் ஆராதிக்கிறாண்ட ஒரு இயேசு,
0: தி லார்ட் ஹூம்
1: பீ சாதாரணமானவர் அல்ல,
0: நாட் ஆர்டினரி,
1: ஆர் பயங்கரமான பராக்கிரமசாலி,
0: தி மைட்டி டெரிபிள் ஒன்.
1: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் பீ வித்
1: யூ, உங்களோடு இருப்பாரானால்,
0: மே தி லார்ட் ஜீசஸ் வித்
1: யூ, உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
0: யூ கேன் ரீட்.
1: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
0: லெட் அஸ் க்ளோஸ் आवर ஐஸ் அண்ட்
1: நன்றி தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியதற்காக நன்றி தப்ப சோத்ரம் சோத்ரம். ஐயா, நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்ன அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு, அநேக தடைகள் என் வாழ்க்கையில, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான ஒரு பங்கு எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாசப்படு, ஆத்துமாக்களை கட்ட பிரயாசப்படு, உன் இருதயமாகிய ஆலயத்தை கட்ட நீ பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சிலர் பார்க்கிறேன், எங்கெல்லாம் புதுசா வீடு கட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஏங்கி பாக்குறீங்க, ஆண்டவர் எப்படி ஒரு வீட்டை தர மாட்டாரா? என் தேவனால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைங்க. அற்புதம் செய்கிற சக்தி இந்த காலவேளை இந்த சபை நடுவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் செய்கிற சக்தி, குணமாக்குற வாரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து இளம் பெண்களோட நாங்கள் செஞ்ச கலந்துரையாடலை ரெண்டு ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு மூன்றாவது ப்ரோக்ராம். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள். ஆன்மீகமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? ஆண்டவரை முன்னால் வச்சு அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விகளை நீங்களும் உங்களுக்குள்ளே கேட்டு பார்த்துக்கலாம். பதில் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ஆண்டவரோட எவ்வளவு தூரம் நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரி, மறுபடியும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா எல்லோரும் நல்லா ஸ்பிரிட்டடாக என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறீங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு டான் டான்னு பதில் சொல்லணும், சரியா? சரி, ஓகே. இந்த தடவை நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் குவஸ்டியன்ஸு நிறையா கேட்க போகிறேன். உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அதை பற்றி வந்து கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் வேதாகமத்தை நீங்கள் டெய்லி படிக்கும் பழக்கம் உண்டா? சரி, வாசிப்பீங்க. அப்போ வேதாகமத்தில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கேரக்டர் எனக்கு இப்போ இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? அந்த கேரக்டரை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் பிடித்த நபர் யார், சரியா? அந்த யாருன்னு யோசிங்க. எதுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்ச கேரக்டர் வந்து எஸ்தர் ராஜாதி. ஏன்னா அவ ஒரு சிங்கிள் கேர்ளாக அந்த நாட்டில் வாழ்ந்து லாஸ்ட் அவ ராணியாக போன அப்புறம் கூட அவ குலத்து பெண்கள் அவ குலத்து மக்களுக்காக அந்த இடத்துல அவ உயிரை கூட பொருட்டா எண்ணாமல் அவ போய் ராஜா கிட்ட பேசுறா ஒரு தைரியத்தோட. அவ உயிரை எண்ணாம என் குலத்துக்காக நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக அங்கே போய் இருப்பேன்றா, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த தைரியம் எனக்கு பிடிக்கும். ஸோ எஸ்தர்
0: தைரியம், அர்ப்பணிப்பு, ஏன்னா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான். ஆமாம், ரியலி ஒரு நல்ல பெண் தான், ஒரு கிரேட் பெண் தான். அதுக்காக தான் பைபிளில் வந்து பொதுவாக பெண்கள் பெயரில் ஒன்று ரெண்டு இதுவும் இருக்குது, இன்னொன்று ரூத் இருக்குது இல்லையா? அப்போ இந்த பைபிள் புக்கு நேமை சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிறப்ப வந்து அப்போ அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறனால தான் அந்த ஒரு புத்தகத்தின் பெயரே அவள் பெயரில் இருக்குது இல்லையா? ஆமாம், இன்னொரு பாயிண்ட் நல்லா சொன்னேன், வேற நாடு அவளுக்கு. அது அந்த வேற நாட்டிலையுமே அவ வந்து ராணியாகி தன்னுடைய மக்களுக்காக போராடுறா. வெரி குட்
2: ஆண்டி. எனக்கு வந்து பைபிள் கேரக்டரில் வந்து யோசிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை நான் வந்து வாசிக்கும் போது அவர் வந்து ரொம்ப பெரிய வந்து அவருக்கு அவர் சகோதரர்கள் வந்து அவர் குழியில் தூக்கி போடும் போதும் அடுத்து அவர்கிட்ட வரும்போதும் அவர் வந்து மன்னிச்சார். அந்த ஒரு மன்னிப்பு வந்து நம்மளுக்கும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வாசிக்கும் போது நானும் புரிஞ்சிட்டேன். அது வந்து என்னோடய லைஃப்லேயும் வந்து நான் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சின்ன விஷயம்னாலும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி

0: செஞ்சாங்க. ஸோ அதனால அவர்
1: யோசிப்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை விடலை, கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டாரு.
2: ஆண்டி, எனக்கு மோசே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் பேசினாங்க, அதனால மிரியாமுக்கு வந்து குஷ்டரோகம் வந்துச்சு. ஆனால் கூட மோசே வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாரு, அவங்களுக்கு சுகமாகணும்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளும் நம்மளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்காக ஜெபிக்கணும். அந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்ககிட்ட.
0: ஆண்டி, எனக்கு வந்து பைபிளில் பிடிச்சது யோபு. ஏன் அவங்களை பிடிக்கும்னா, ரெண்டு விஷயத்தில் அவங்களை பிடிக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாவது சிக்னஸ் அப்படி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உடனே நம்ம இவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ இசப்பாக்குள்ள இவ்வளோ ஐக்கியமாக இருந்து நமக்கு போய் இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி உடனே பேக் போயிடுவோம், பேக் அடிச்சு போயிடுவோம், பின்னாடி போயிடுவோம். ஆனால் யோபு அங்கள் வந்து அப்படி போகவே இல்லை. அவங்க அந்த இடத்துலையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே சுஸ்திரம்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க ஏசப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. ஏசப்பா அவ்வளோ
1: அன்பு. நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து பழைய ஏற்பாடை பற்றி பேசுகிறப்ப ஏசப்பா அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவர் கர்த்தர் அப்படி சொல்லுங்க, சரியா?
0: கர்த்தர் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி சிக்காக இருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்து காஸ்பல் ப்ரீச்சிங் கூப்பிட்டாலுமே நானே பல பிரச்சனையில் இருக்கும்போது நான் போய் ஏசப்பா பற்றி சொல்லி அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் வந்து யோபோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. அவ்வளோ இது இருக்கும்போது ஏசப்பாவும் அதை கர்த்தரும் அதை விரும்புகிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணி அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு நிறையா அவங்களை பற்றி கற்றுக்கு.
1: நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு எல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிடுறோம்.
0: ஆண்டவருக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து அவங்க மேலே அவ்வளோ பிரிய வச்சுருக்கணும்.
1: யோபு மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரப்போகிறதும் இல்லை, இல்லையா?
3: எனக்கு பைபிளில் யார் பிடிக்கும்னா, எனக்கு அவங்க சொன்ன மாதிரி யோபு பிடிக்கும். அப்புறம் வந்து சகேயு, அவங்க வந்து எப்படின்னா ஏசப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. வந்து அவங்கள பார்க்க முடியல, அதனால் மரத்து மேலே ஏறி இருந்து பார்த்தாங்க. அப்போது வந்து ஏசப்பா வந்து சொல்லும்போது, நான் உன் வீட்டை தங்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்போ ஒரு அந்த ஏசப்பா வந்து தங்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களால விட முடியுது அப்படின்னா, நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளாலையும் எல்லாத்தையும் ஒரு வித்தின் செகண்டில் நம்மளால விட முடியும். அதனால் எனக்கு அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப
1: ஒண்ணுமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய விஷயம், நம்ம அதை ஈஸியா வாசிட்டு போயிடும். நாலத்தனையா அப்போ வந்து ஏசு அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே மனசு மாறி இந்த பொருள் மேல பணம் மேல ஆசை போயிருது. அப்போ நமக்கும் உள்ள இருந்தாருன்னா அப்படி நம்ம இருக்கணும், அப்படிதான் நம்மகிட்ட இல்லை. ஏசு இருக்காருன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கணும், இல்லையா? அதே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், சகை மாறின மாதிரி நம்ம மாறுறோமா? மாறினோம்னா நம்மகிட்ட ஏசு இருக்காருன்னு அர்த்தம். நான் சகையை எதிர்பார்க்கவே இல்லை.
4: ஆண்டி, எனக்கு வேதாகமத்தில் ரொம்ப பிடிச்சவங்கன்னா தானியேல் அங்கிள். அவங்க வந்து இடைவிடாமல் மூணு வேளை ஜெபிச்சாங்க. அதேமாரி நானும் ஜெபிக்கணும்னு பிரயாசப்படுறேன். அதுவும் இல்லாமல் அவங்க ஜெபிச்சதுனால அவங்கள சிங்கக்கோபியில் போடணுங்கிற சொல்ல அவங்க அந்த ஜெபத்தை விடலை. அவங்க தைரியமாக இருந்தாங்க. சிங்கக்கோபியில் போட்டாலும் பரவாயில்ல, நான் ஏசப்பாவை ஜெபிக்கிறத விடமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆண்டவரை கர்த்தரை ஜெபிக்கிறத விடமாட்டேன்னு சொன்னாங்க. அந்தமாரி ஒரு தைரியமான விசுவாசத்தோடு இருக்கணும்னு நானும் பிரயாசப்படுறேன்.
1: பொதுவாக நல்லா அப்படி உட்காந்து பேசுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நான் விசுவாசத்தோடு இருப்பேன் அப்படி அப்படின்ட்டு என்ன நல்லா நினச்சி பாருங்க. இப்போ சிங்கக்கோபியில் நம்மளை போட போகிறாங்க அப்படின்னு உடனே இல்லையா யோசிக்கணும். நம்ம அது நம்ம வந்து கதை மாதிரி வாசிட்டு அப்படியே போயிடுறோம். அதில் இருந்து அந்த நிலைமையில நம்மளை வச்சு நம்ம பார்க்கணும். அப்படியே சிங்கக்கோபியில் போட்டால் எப்படி இருக்கும், சரி இறந்தாலும் பரவாயில்ல, ஆண்டர்கிட்ட தானே போகிறோம், அந்த ஃபீலிங் வரணும், இல்லையா? ஓகே.
5: எனக்கு பைபிள் கேரக்டரில் பவுல் ரொம்ப பிடிக்கும். பவுல் ஏசப்பாவை பற்றி சொல்கிறவங்களெல்லாம் பவுல் ஃபஸ்ட்டு கொல்லுவாங்க. அப்புறம் ஏசப்பாவை இறங்கி வந்து பவுலை சந்தித்து அவங்க கூட பேசுவாங்க. அப்புறம் அவனோட பாவங்கள்
1: ஏசப்பா எங்கேருந்து இறங்கி வராங்க, மானத்துலேருந்து கீழே இறங்கி வந்தா
5: ஒளியாக வருவார். அப்புறம் வந்துட்டு அவங்களோட பாவத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏசப்பாக்காக மறுபடியும் ரொம்ப அடுத்த சாப்டர் ஃபுல்லாமே பவுல பத்தி தான் வரும். ஆனா பவுல் கேரக்டர் எனக்கு கடைசி காலத்தை பத்தி தரிசனங்கள் எல்லாமே அவருக்கு வெளிப்படுத்துவாங்க ஏசப்பா. அதுல
1: அதனால பிடிக்குது. என்ன அப்படி இருக்கணும் நீ நினைக்கிறியா?
5: நிறைய வாட்டி ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் நிறைய வாட்டி அந்த மாதிரி மார்னிங் எழுந்து முந்திலாம் நல்லா ப்ரேயர்

0: பண்ணுவேன். பவுலை போல ஜெபிக்கணும், பவுலை போல இருக்கணும் அப்படிலாம் ப்ரேயர்.
1: இப்போ ஜெபிக்கிறது இல்லை,
0: இப்போ பண்ணுவேன். இப்போ ஒன்னார் எப்பனாலும் ஒன்னார் கடவுளுக்காக கொடுத்துறேன்.
1: ஓகே ஓகே ஓகே.
2: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்சது யோசேப்பு. அவர் வந்து அவரை நெருங்கி பாவம் வந்துச்சு, ஆனால் அவர் நிக்கலை, ஓடி போனார் அந்த பாவத்திலிருந்து. அவர் நினச்சிருந்தா அந்த பாவம் பண்ணியிருந்தா அவர் இப்போ என்ன ஆயிருப்பாருன்னு தெரியாது. ஆனால் அந்த பாவத்திலேருந்து அவர் ஓடிட்டார். ஸோ கடவுள் வந்து அவர் எகிப்துக்கே ஒரு அதிபதியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு உலக ஆசைகள் பல வரலாம், ஆனால் நம்ம அந்த இச்சையிலேருந்து, பிசாசு கொடுக்குற இச்சைகள் அதுலேருந்து நம்ம விலகணும்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாங்க.
1: இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, மூணு பேர் யோசிப்பை சொன்னீங்க. நான் மூணு பேரும் வேறு வேறு ஆஸ்பெக்ட் ஆஃப் யோசிப்பு சொன்னீங்க. நீ வந்து மன்னிக்கும் குணம், அப்போது நீ வந்து என்ன சொன்ன, அவர் வந்து கஷ்டம் எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரை விட்டு பிரியலைன்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறது வந்து அந்த டெம்டேஷனை வந்து எப்படி அவன் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ யோசிப்பிட்டே எத்தனை ஆஸ்பெக்ட் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சிருக்குதுன்னு அட்ராக்ட் பண்ணியிருக்கு இல்லையா.
2: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்சது வந்து தாவீது. ஏன்னா குடும்பத்துலேருந்தும் ஒதுக்கப்பட்டிருந்தார், அதுக்கப்புறம் ஒரு ராஜாவானாலும் மகனும் அவரை ஒதுக்கிட்டாங்க. அவங்களோட சொந்த ஜனங்கள், அதாவது நாட்டு ஜனங்களுமே ஒரு ஒதுக்கி ஒரு ராஜாவாக ஒரு இடத்துல அவர் நிலையாகவே இல்லை, ஓடிட்டே இருக்கார் லைஃப்பில். அடுத்தடுத்து பிரச்சனைகள் பாடுகள் ஆனாலும் ஆண்டவரை துதிக்கிறதுல அவர் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அவருக்கு என்ன சொல்கிறது, அவரோட துதிச்சானா கடவுள் கண்டிப்பாக அவர் கூட இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பாடு பிரச்சனை வரும்போது இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர்கிட்டருந்து சாட்சி பெற்றாங்க, தாவீதை நிதியத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மாதிரி நம்மளும் கட்டிட்டிருந்து சாட்சி பெறணும்.
1: இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சங்கீதத்தை தானே வாசிக்கிறோம். அது பார்த்தா யார் எழுதின சங்கீதம், சங்கீதம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நிறைய தாவீது எழுதின சங்கீதம் வந்து நமக்கு எல்லா நிகழ்ச்சியில் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாசிக்கிறப்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஆறுதல் இருக்குது. அப்போ அவர் அவ்வளோத்தையும் அனுபவித்து எழுதியிருக்காரு, அனுபவிக்காமல் இப்படி எழுதவே முடியாது. நானும் அடிக்கடி நினைப்பேன், தாவீது வந்து பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. சொந்த பிள்ளைய என்ன நல்ல சவுல் துரத்தி துரத்தி அடிக்கிறான், என்ன எங்கே ஓடி ஓடி ஓடி உயிருக்காக போராடுறது. ஆனாலும் வந்து கடவுளை விடலை, பாவம் செய்யாமலும் இல்லை, பாவம் செஞ்சான் ஆனாலும் கடவுளை விடலை. நல்ல தாவீது ஒரு நல்ல கேரக்டர் தான்.
0: எனக்கும் ஷிலாக்கா சொன்ன மாதிரி தாவீது ரொம்ப பிடிக்கும். தாவீது சிறு வயதில் கோலியாத்த கூலாங்கல்லால் அவனை வீழ்த்தினாங்க, அந்த ஒரு போல்ட்னஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சிறு வயதிலே இவ்வளோ பெரிய அரக்கனை அழிக்கிறதுக்கு ஏசப்பா அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாங்க. அந்த இடத்துல
1: ஆண்டவர் வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரு. சரி, அவனுக்கு தைரியம். அது மட்டும் இல்லை, இந்த அந்நியன் வந்து நம்ம ஜனங்களை இப்படி தூஷிக்கிறானே அப்படிங்கிறத அவனால் தாங்கவே முடியல. அப்போ அவன் ஆண்டவரோட எவ்வளோ ஒரு நல்ல ஒரு காண்டாக்ட், ஆண்டவரை யாரும் சொல் தூஷிக்கிறது அவனால் தாங்க முடியல. ஐயோ நான் போகிறேன், இவனை எதுக்கு ஆள் இல்லையா அப்படின்ட்டு போகிறான். அது வந்து ஒரு நல்ல ஒரு இது இல்லையா, நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும் இல்லையா. இப்போ நம்ம அம்மாவையோ அப்பாவையோ யாராவது ஏதாவது சொன்னால் நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா. அதே மாதிரி ஆண்டவருடைய நாமம் எங்கே தூஷிக்கப்படுதோ அங்கே நம்ம வந்து உடனே எதிர்த்து நிற்கணும், அது அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கணும். எல்லாரும் சொல்லியாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது வந்து உங்களுக்கு பைபிளில் பிடித்த நபர் வந்து எல்லாருமே சொன்னீங்க. இப்போது நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்ணுறோம், நான் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நல்லா சொல்கிறீங்க. ஆனாலும் நம்மளுக்கும் சில வழுக்கல்கள் சறுக்கல்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். சில நேரம் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்துருக்கலாம். இல்லை நான் விலகவே இல்லை, அட்லீஸ்ட் விலகட்டினா கூட ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துட்டு, இப்படி நடந்திருக்கக்கூடாது, ஏன் இப்படி செஞ்சிரு அப்படின்னு கூட நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி எப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, எப்போ நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக விலகின மாதிரி ஃபீல் பண்ணீங்க?
2: ஆண்டி, நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு சாம்பாரே பிடிக்காது. ஆனால் வாரத்தில் அம்மா ரெண்டு டைம் சில டைம் சாம்பார் வச்சுருவாங்க. அப்படி வைக்கும்போது கோபமாக ஒரு கோபத்தில் ஏதாவது பேசிடுவேன், சாப்பிடவே மாட்டேன் இன்னைக்கு நான், எனக்கு சாப்பாடே வேண்டாம், எனக்கு சாம்பார்னா சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை எதிர்த்து பேசும்போது நான் ஆண்டவரை விட்டு விலகிறத நிறைய டைம் வளர்ந்துருக்கேன். அடுத்து கர்த்தர் எசப்பா உணர்த்துவாங்க, நீ இப்படி பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கும்போது. ஆமாம், இல்லைன்னா சில டைம் இப்படி பேசிட்டு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்காது, ஒரு அமைதி இருக்காது மனசில், ஏதோ காடை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே. அது அம்மா கிட்ட பேசும்போது தான் அடிக்கடி நான் உணர்ந்திருக்கேன் சண்டை போடும்போது.
1: பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து வெளி ஆட்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்களா இருப்போம், அது ஈஸியும் கூட. இந்த வீட்டுக்குள்ள தான் அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பா எதிர்த்து பேசுறது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எதிர்த்து பேசுறது அப்படி இருப்போம் இல்லையா. ஸோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தாவிதும் அதான் சொல்வாரு, நான் வீட்டுக்குள்ள நல்லவனா இருக்கிறதுக்கு எனக்கு கற்பியும் அப்படின்ட்டு. நம்ம வீட்டில் எப்படி இருக்கும் அது ரொம்ப முக்கியம், அதான் நம்முடைய ரியல் கேரக்டர். நல்லா சொன்னான். எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும்.
0: நான் வந்து சம்டைம்ஸ் என்னோட சிச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்கும், இல்லைன்னா எனக்கு தேவைகள் இருக்கும், உடனே இந்த தேவை இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏசப்பாவும் செஞ்சுருக்காங்க, சுச்சுவேஷனும் மாற்றி தந்திருக்காங்க. அதெல்லாம் சரி காமானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டச் கொஞ்சம் கனெக்ஷன் இல்லாமல் போயிருக்கு, அது கொஞ்சம் எனக்கு அப்படின்னு நினச்சி.
1: இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், நான் வந்து இந்த தேவை இதை தேவை கேட்பேன், சில சேவைகளை கேட்பேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் கேட்டேன், கேட்குறப்ப நமக்கு உள்ள ஆர்வம் கிடச்சப்பறம் அதை நன்றி சொல்கிறது இல்லையோ அவ்வளவு இல்லை, அது பொதுவாக எல்லாருக்குமே அது ஏற்படுறது தான்.
2: நான் எப்போ விலகி போகிறதா ஃபீல் பண்ணுவேன்னா, நான் ரொம்ப சோஷியல் மீடியா அடிக்டட், ரொம்ப இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப அதிலே இருப்பேன். காலை எழுந்தோன்னே ஜோம்னிட்டு தான் எடுக்கணும், ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் அது நடக்காது. எடுத்தோடனே ஃபோனை கை தானே ஃபோனுக்கு தான் போகும், எடுத்தோடனே பார்த்துட்டு இருப்பேன், திடீர்னு ஞாபகம் வரும், ஐயோ நம்ம ஜோம்னாம ஃபோன் எடுக்கணும், அப்புறம் ரெண்டு செகண்ட் ஜோம்னிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுப்பேன். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வந்து கடவுளுக்குள்ளே வரணும்,
1: அப்போல்லாம் விலகி போகிறதா ஃபீல் பண்ணுறேன். எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் நினைக்கிறேன் இல்லையா? என்ன வாட்ஸ்அப் அதுக்குள்ள என்ன வந்துட்டு என்ன வந்துட்டு இமேஜ் அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம் நம்ம. நம்ம செக் பண்ணிக்கிறணும், தப்பு தப்பு தெரிஞ்சுக்கிட்டாலே ஓகே. நம்ம தப்பான இதுல இதுல என்ன தப்பு இருக்கு அப்படி கேட்காம, நீ சொல்ற இல்லையா இது தப்புன்னு எனக்கு புரியுது அப்படி, தட் இஸ் வெரி குட். தப்பை உணர்றது தான் திருந்துறதோட முதல் படி.
3: நான் அதை அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான், ஃபோன் பார்க்கும்போது தான் ரொம்ப ஏதோ விலகிற மாதிரி தோணும். ஆனால் மற்ற இதுலலாம் எப்பவும் விலகுனதுனா ஃபுல்லாக விலகுனதுன்னு கிடையாது, இது சண்டை போடுவேன் ஏசப்பட்ட, ஏன் ஏசப்பா எனக்கு இப்படி பண்ணீங்க, ஏதாச்சும் கிடைக்கல, நான் ஆசைப்பட்றது கிடைக்கலனாவோ இப்படி ஏதாவது சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஏன் தரல, நான் உங்கள் செல்ல பிள்ளை தானே, எனக்கு ஏன் தரல, நான் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன் அப்படின்ட்டு தான் சண்டை போட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஆனால் விலகி அப்படி போனதில்ல, அழுது மறுபடியும் கிட்ட கிட்ட தான் போயிருக்கேன், அப்படிதான் போயிருக்கேன். அந்த ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கே தோணும், நம்ம ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம ஃபோனில் பார்க்குறோமோ, அப்படி இது ஏசப்பாக்கு பிடிக்குமா நம்ம பிடிக்காது அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் வச்சிருவேன், திருப்பி ஏதாவது மெசேஜ் ஏதாவது சவுண்டு கேட்டவுடனே மறுபடியும் ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணும்.
1: அப்புறம் அப்படியே நேரம் போயிடும்.
3: ஆனால் டைம் வந்து நம்ம வச்சு பார்க்கக்கூடாது, ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே பார்த்துட்டு வச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் அது எப்படி டைம் போதுன்னு தெரியாது, அதுவே டைம் போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப நேரம் பார்த்துட்டோமே அப்படின்ட்டு அந்த தாட் வரும்.
1: அதான் நான் சொன்ன மாதிரி இந்த யங் கேர்ள்ஸ்ன்ட்டே இல்லை, எல்லாருக்குமே எல்லாருமே ஃபோனுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் அதை பார்க்கணும், நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் தான் நினச்சி உட்காருவோம், ராத்திரிலாம் டைம் போயிட்டே தெரியும் பார்த்தா ஐயோ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கும், வளர கண் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஐயோ அப்படின்னு தோணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், இப்போ கில்ட்டி ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இல்லையா. ஆனால் நம்ம அப்படி அதை ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிக்கிறோம், நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன் இல்லை, தவறுதல் வந்து மனித இயல்பு தான், அந்த தவற உணர்ந்து திருந்த ட்ரை பண்ணணும். நம்மளால் முடியாது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்படி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கே என்னால் வெளிவர முடியலை, என்னால் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க கேட்க, இன்னொன்று நம்ம வந்து ரொம்ப டைட்டாக நமக்கு வந்து எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா முடியாதுல்ல, டைமே இருக்காது. இப்போ பரிச்சை நாளைக்குன்னா இன்றைக்கி பார்க்க மாட்டோம்ல, அது மாதிரி நம்மளே நம்மளை டைட்டாக நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதை பார்க்க மாட்டோம், டைமும் இருக்காது. அது மாதிரி அல்லது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் ஃபோன் டைம்னே வைக்கலாம் நீங்கள், இட்ஸ் நாட் ராங் இல்லையா. ஃபோனை பார்க்குறதோ அந்த இதெல்லாம் நீங்கள் மீடியாவுக்குள்ளே போகிறதோ அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரல, பார்க்கலாம், பட் தெர் இஸ் அ லிமிட், ஒரு டைம் லிமிட் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், என்றைக்குமே இந்த டைம் ஃபோன் டைம் அப்படின்னு வச்சு ஒரு ரிமைண்டரை போட்டிங்கன்னா அது பெல் டைங்கன்னு அடிச்சு விட்டுரும், முடி வச்சுட்டு உட்காந்துடலாம். அந்த மாதிரி பண்ணலாம், இத்தனை இவ்வளோ நேரம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, இவ்வளோ நேரம் உட்காரலாம், அந்த இவ்வளோ நேரம் உட்காருங்க, அது வந்து பிரச்சனை இருக்காது.
4: ஆண்டி, நான் எப்போ ஏசப்போட ப்ரெசன்ஸை விட்டு விலகி போனதாக ஃபீல் பண்ணேன்னா, நான் என் தங்கச்சி கூட சண்டை போட்டச்சில்ல, அவ கூட சண்டை போட்டதுக்கப்புறம் மனசில் ஒரு அமைதியே இருக்காது, பீஸ்ஃபுல்னஸே இருக்காது, ஐயோ நம்மளும் அவகிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட போய் ஏசப்பா என் கூட அப்போ இருக்க இல்லாதது நான் நல்லா உணர்வேன். அதுக்கப்புறம் ஏசப்பா சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் ப்ரே பண்ண அப்படி என் உள்ளத்துலேயே பேசிட்டு இருக்கச்சில ஏசப்பா சொல்லுவாங்க, நீ அவகிட்டையும் போய் சாரி கேளு. அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் போய் நான் சாரி கேட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நார்மல் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் என் உள்ளத்தில் ஏசப்பா பீஸ் தந்துட்டேன், அமைதி எல்லாத்தையும் தந்திருந்தாங்க.
5: முதல்ல எங்க அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன், எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது, ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாது, அம்மாட்ட தான் எல்லாமே. செம்ம ஃபைட் பண்ணுவோம், எதுக்கு ஃபைட் பண்ணுறோம்னே தெரியாது. ஆனால் சாப்பிடாம எங்கள் அம்மா வீட்டை விட்டு அனுப்பாது, அதையும் மீறி ஓடிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆனால் அதில் இது பண்ணுறேன், ஐயோ நம்ம அம்மாட்ட சண்டை போட்டோமே பேசாமல். ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, திடீர்னு தோணும் நீ பேசாமல் வந்துட்ட போ அப்படின்னு சொன்னால் ஐயோ அம்மா சாரிம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணியாது, ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, சாரிம்மா பேசிடுமா அப்படிமே, சரி போ அப்படி. எங்கள் அம்மா அந்த அடுத்த ஒரு செகண்ட் இந்த வார்த்தை தான், போ வீட்டுக்கு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வா. அந்த இது சொல்லும் போது எனக்கு ஐயோ அம்மாட்ட போய் கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நார்மலாக இருப்பேன்.
1: அந்த நேரங்களில் விலகி போறதா ஃபீல் பண்றேன்.
2: ஆண்டி நான் இப்போ விலகி போறதா ஃபீல் பண்றேன்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஏர்லியரா போகணும், 7:30 அப்புறம் 8:30 எனக்கு பஸ் இருக்கும். அதனால நான் அந்த டைம் போகணுங்கிறதுக்காக சில நேரம் சீக்கிரமா எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் லேட்டா எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணாம ரொம்ப நேரம் முன்னாடியெல்லாம் ஒரு 1/2 hour 1 hour ப்ரேயர் பண்ணிருக்கோம், இப்போ அந்த ப்ரேயர் இல்லை. ரொம்ப சீக்கிரமா போகணும்னே எந்திரிக்கிறதும் லேட்டா எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வேக வேகமா பைபிள் படிப்பேன், அப்படி ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். அப்படி அப்படியே ரெகுலராக பண்ணும்போது நமக்கே நம்ம ரொம்ப இன்னும் எஸ்போ கூட கனெக்ஷனே இல்லை, ரொம்ப தூரமாக போயிட்டோம், அப்படி ரொம்ப ஃபீலாக இருக்கும். டெய்லி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் வந்து எஸ்போ கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஏர்லி மார்னிங் நம்ம எப்பவும் எஸ்போ கூட டைம் ஸ்பெண்ட்ற அந்த ஃபீல் வந்து இருக்காது. அப்புறம் இப்போது காலேஜ் முடிச்சப்பறம் தான் இன்னும் அதிகமாக எஸ்போ கூட கனெக்ஷன் ஆகும்போது மறுபடியும் அந்த ஃபீலை எப்போவும் உணர முடியுது.
6: அதே மாதிரி தான் நானும் வீட்டில் இருந்தேம்னா கடவுளோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன், வெளியில் போனேம்னா இந்த ஜென்ஸுக்கும் அந்த ஜென்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்கும். அங்கே போயிட்டு கடவுள்னா ஜென்ஸியா அப்படின்னு கேட்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது பண்ணுற தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் டைம்லலாம் இந்த மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதும்பாங்க, ஆனால் அந்த டைம் மொபைல் எடுத்து பார்க்குறது, அப்புறம் அச்சோ கடவுளை தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வீட்டுக்கு போய் சாரி கேட்குறது ஏசப்பாட்டை. ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியில் ஏறும்போது கடவுளுக்கும் எனக்கும் ரொம்ப தூரமாக போயிடுவேன், நான் அங்கே இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் ப்ரேயர் பண்ணேன் ஒவ்வொரு நாளும், இந்த மாதிரி என்னோட வழிகளில் இந்த மாதிரி அடைச்சிருங்க ஏசப்பா, எனக்கு இது வேண்டாம், நீங்கள் எந்த வழியை கட்டுறீங்களோ அதுலேயே நடக்குவேன். ஆனாலும் அதை நான் இன்னும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அந்த டைமில் மட்டும் கடவுளோட ரொம்ப தூரமாக போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, கிளாஸ் டைமு, காலேஜில் சுற்றும் போது அந்த மாதிரி.
1: ஸோ பைபிள் வாசிக்கிறப்ப நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையா தான் இருக்குது, அப்புறம் பள்ளியில் போகிறப்ப அப்படி ஆயிடுறது. எல்லாருக்கும் அப்படி தான் இல்லை, எல்லாரும் அப்படி தான்.
2: ஆண்டி எனக்கு என்னென்னா, அப்பா ஏதாவது அப்பா அம்மாவுக்கு பலவீனம் வரும்போது, ஏதாவது ஒரு பாடுகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில், ஏசப்பா என்ன நீங்கள், நான் உங்கள் பிள்ளை தானே, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு டக்குன்னு அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் அப்படியே நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு நீங்கள் இதெல்லாம் அனுமதிச்சிட்டிங்கல்ல, அந்த மாதிரி ஏசப்பா விட்டு விலகியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஏசப்பா இதை ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்.
7: எனக்கு வந்து என்னன்னா, லாக்டவுன் டைம்ல என் டேடி ரொம்ப சிக் ஆனாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். ஸோ ஸ்ட்ரகிள் ஆனோம். அப்போ வந்து கண்டிப்பா எனக்கு விசுவாசம் இருந்தது, என் டேடி வந்து சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு. ஸோ அதே மாதிரி காட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் நாங்க வந்து திருநெல்வேலி வரும்போது ஒரு 3-2 months இருக்கும், அதுக்கப்புறம் எங்களுக்கு கோவிட் வந்துட்டு. ஸோ ஆனாலும் நாங்கள் வந்து ரொம்ப செக்யூராக தான் இருந்தோம். ப்ளஸ் அது போக நாங்கள் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர், ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் லைனில் நாங்கள் இருந்தோம். ஸோ ஆனாலும் ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஸோ அந்த டைமில் நான் வந்து காடை விட்டு விலகியிருந்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன், ஆனாலும் நம்மளை வந்து உயிரோடு தானே வச்சுருக்காங்க. ஸோ அது அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம்
8: என்னோட லைஃப்பில் வந்து நான் என்ன நடந்துச்சுன்னா, நானும் ஸ்டெல்லாக்காவும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம். நான் வந்து லாக்டவுனில் 6 months வந்து ஐடியில் அவங்க மெடிக்கல் பில்டிங்கில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் காட் கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு ஐடியில் வேலை பார்க்கணும் ஆசை, எனக்கு தாங்க அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு காட் வந்து அங்கே கொண்டு போயிட்டார். அங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் அவரோட வழி எல்லாத்தையும் நான் மறந்து அந்த ஃபுல்லாக ஒர்க்லேயே இருந்தோன்னே என்னால் வந்து இதுலேருந்து வெளியில் வரவே முடியலை. அப்புறம் சரி எல்லாரும் என்னையால் வந்து வெளில வரவே முடியலை, எனக்கும் சிக்காயிட்டு ரொம்ப. அப்போது சரி ஏசப்பா நீங்கள் சொல்கிற பாதையிலேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நான் மறுபடியும் பிஎட் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைம் நான் ஒர்க் பண்ணுற டைம் கடவுள் விட்டு ரொம்ப விலகிட்டேன். மறுபடியும் ஆனால் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணி அந்த லைஃப்கில் வந்துட்டேன்.
1: ஓகே, நம்ம வந்து எப்போவுமே ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கணும், அப்படி நெருங்கிய தொடர்பு வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சி செய்கிறோம்? நீங்கள் இதாகவே நினச்சவங்க சொல்லலாம், நம்ம வந்து பைபிள் வாசிக்கிறோம், ப்ரே பண்ணுறோம். அதர் தன் தட், எப்படி நீங்கள் தொடர்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு?
2: கூடி ப்ரேயர் பண்ணுறது, அது மூலயமா இயேசுப்பா கூட எப்பவும் கனெக்ஷன்ல இருக்கிறது. அப்புறம் இயேசுப்பாக்கு பிடிச்ச மாதிரி சுவிசேஷ ஊழியங்கள், அவங்களுக்கு பிடிச்ச வழியில கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ட்ரை நடக்க ட்ரை பண்றது, அது மூலியமா இயேசுப்பா கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. முயற்சிக்கலாம்.
9: தெய்வீகர் சொன்ன மாதிரிதான், இப்போ பைபிள் நடக்கும், ஒவ்வொரு நாளும் வசந்தி மூலமா பேசுறாங்க. ஸோ அதை வந்து வாழ்க்கையில செயல்படுத்தி மத்தவங்க நம்மளை பாக்குறவங்க வந்து நம்ம நான் கிறிஸ்டியனு, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நான் உபதேசிச்சு அவங்க அந்த வார்த்தையை கேட்கறத விட நம்ம வாழ்க்கை நடைமுறையிலே அவங்க வந்து அதை பார்த்து அவங்க மாறணும். ஸோ அந்த ஒரு இதுல
1: அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிறப்பையும் அது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஆமாம், மற்றவங்க வந்து நம்மளை பார்க்குறப்ப அப்படி நம்மளோட சாட்சி வெளிப்படணும். அப்படி வேற ஏதாவது சொல்கிறீங்களா அதர் தன் திஸ்?
5: எனக்கு ஒருத்தங்க ஒன்று சொல்லி தந்தாங்க சின்ன பிள்ளையில, நீ வந்து எப்பவுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இரு, நீ காலையில எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் சொல்லிட்டே இரு, அது வந்து உனக்கு இப்போ யூஸ் இல்லைனாலும் இனி வருங்காலத்தில் இனி இருக்க போகிற எங்கே போனாலும் சரி அந்த வார்த்தை வந்து உனக்கு அங்கே வந்து நிற்கும். அதே மாதிரி எனக்கு நிறைய இடத்துல அந்த வார்த்தை யூஸ் ஆயிருக்கு, என்னை யார் பார்த்தாலுமே நீ வந்து ஒரு இதாக இருக்கமா, ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கிற, உன்னை பார்த்தாலே அப்படி ஒரு இதா எனக்கே ஒரு இதா இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு வந்து இசப்பா நான் சொன்னது எனக்கு இதா இருக்கு. எந்த காலையில எந்திரிச்சு எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் வாயில அந்த ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும், யார்கிட்ட சண்டைப்படாதான் சோஸ்திரம் சோஸ்திரம் அப்படி என்ன கண்ணை மூடிடுவேன் கண்ணறியாம அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணிடுவேன் அவங்க கிட்ட என்ன பேசாம ஓகே அவங்களே அப்படி சொல்லிடுவாங்க.
1: ஆக்சுவலி நல்ல பாயிண்ட், நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, 24 hours சொல்ல முடியாது இல்லையா, தூங்குற டைமை விட்டுட்டு மற்ற நேரமும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போது அதில் வந்து ஆக்சுவலி அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். அதுதான் என்னால் சந்தோஷம் பார்த்தீங்களா, என்ன நல்லா இருக்குல்ல இது, நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம பங்கு பெறோம், எத்தனையோ பேருக்கு இல்லாத சான்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, நான் இதை படிக்கிறேன் எத்தனையோ பேருக்கு இல்லாத சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, இவ்வளோ நல்ல அம்மா அப்பா எனக்கு, இவ்வளோ நல்ல ஃபெலோஷிப்பு, இவ்வளோ நல்ல சர்ச்சு, இவ்வளோ அப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும், ஒரு பூவை பார்த்தா கூட என்ன அழகாக இருக்குது இந்த பூவை பார்க்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அது அதை நல்லா அப்படி நம்ம வந்து எதை செஞ்சாலும் எதை நினச்சாலும் எதை பார்த்தாலும் அந்த ஃபீலிங் அதுதான், அதை தான் அவங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது. நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஒவ்வொன்றையும் நினச்சி நம்ம வந்து அதை ரிலீஷ் பண்ணுவோம், அப்போ நம்ம ரிலீஷும் பண்ணுவோம் இல்லையா. எனக்கு வந்து நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கெலாம் நீங்கள் பதிலை வந்து தெளிவாக நல்லா யோசித்து நல்லா சொன்னது வந்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் எல்லாமே செய்கிறீங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து பைபிள் வாசிக்கிறீங்க, அந்த பைபிள் வாசிக்கும் போது நம்ம எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, எப்போ வாசிக்கிறோங்கிறது கூட முக்கியம் இல்லை, எத்தனை சாப்டர்ஸ் வாசிக்கிறோங்கிறது கூட முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு வசனம் வாசித்தாலும் அதோட அர்த்தம் புரிஞ்சு அதை நம்ம அன்னைக்கு வந்து செயல்படுத்துகிறோமா, அது இட்ஸ் சம்திங் லைக் எ ட்ரெஷர். நம்ம வந்து எந்த பிரச்சனைக்குமே அதில் பதில் இருக்கும், அதை நான் வந்து அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து நிறையா நாங்கள் வந்து அந்த பிரச்சனைகளை பற்றிலாம் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதுக்கு தீர்வுங்கிறப்ப பைபிளில் தான் எடுக்கிறோம் வசனத்தை, பைபிளில் தான் வசனத்தை எடுத்து பார்க்குறோம். அப்போ எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதுக்கு பதில் அங்கே இருக்குது. அப்படி நம்ம ஒரு ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுற மாதிரி பைபிளை வாசிக்கணும். இல்லாட்டி நம்ம நீங்கள்லாம் சொல்கிறீங்களா, இன்றைக்கி பைபிள் வாசிக்கிட்டே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ நம்ம தப்பு அப்படி தப்பு பண்ணிட்டோம் அந்த ஃபீலிங் வேண்டாம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புக்கை கொடுத்து வாசி அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஆசையாக நம்ம வாசிப்போம், அந்த ஆசை வாசிக்காட்டி நம்ம தப்பு பண்ணுறோம், டெய்லி நம்ம வாசிக்கணும் அப்போ தான் நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கோம் அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்க. இட்ஸ் நாட் லைக் தேட். அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆசையோட நீங்கள் அந்த புக்கை எடுத்து வாசிக்கிற மாதிரி, ஒரு புக்கை எடுத்து வாசிக்கிற மாதிரி இதை நீங்கள் வாசிக்கணும் சரியா. அதே மாதிரி ப்ரேயரும் ஒன் வே டிராஃபிக்காக இல்லாமல் யூ லிசன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, சத்தம் கேட்கும் ஆனால் பொறுமை கிடையாது. அது மாதிரி வெறும் கேள்விகள் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேளுங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் ஆண்டவரையும் பேச அனுமதியுங்க. இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க, ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்குது. யுவர் ஃபியூச்சர் வில் பி பிரைட். தேங்க்யூ தேங்க்யூ.
10: இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444 9081228

0: எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, அநாதி சிநேகம் என்னும் வெளிநாடாவின் மூன்றாவது பாகம் வெளியிட உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி. இது பாடல்களை எழுதி பாடிய சகோதரன் ஜேக்கப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இசையமைத்த, இதை பதிவு செய்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரோடும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் தேவ சமாதானமும் தங்கியிருப்பதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
1: அட்ரஸ்: பிரதர் ஜி ஜேக்கப், நம்பர் 253C/5.1, ஹல்லேலூயா காட்டேஜ், அப்ரஹாம் ஸ்ட்ரீட், வீவர்ஸ் காலனி ரோட், நாகர்கோயில், கே டிஸ்ட்ரிக்ட், சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 04652 22 03.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதா.

राजा राजा अपान उरिमया कूपड़ पुत्र सुविहारती नाविय எங்களுக்கு தந்த அப்பா இளைய குமாரே அப்பா என்ன நினைப்பாருன்னு வந்தாப்பா என்ன நினைப்பாரோ அப்பா சொன்னார் நான் இதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்னு கொட்டு வேட்டு பட்டு என்று சொல்லி மகனை அப்படியே ஏற்றுக்கொண்ட உம்முடைய நிபந்தனையற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா உங்க அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி துளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா உமக்குள் கொண்டாடி கொண்டாடி உம்மை கொண்டாடி கொண்டாடி சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் உங்களை அன்போடு கூட ஆராதனைக்கு ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது உங்களை என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல அவருடைய கை இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை கொடுக்கும் கை அரவணைத்த கை காத்த கை மல்குஸ் காதை ஒட்டின கை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது ராஜாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரை நடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்க போகிறோம்.

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்க மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் முழந்தார் படியிட்டு உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஆதா ஜீ

தாகப்பன் மகனை மன்னிப்பது போ, மன்னிக்கும் தெய்வம் நீர்தானே. எங்க ஒவ்வொருவரையும்

காலை வேளையில் அப்பா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கணும், முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சிங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி. நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போன உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக. அப்பா இந்த காலை வேளையில உங்க இன்ப பிரசனத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பி அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்கு. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சுதோத்திரம் சொல்லலை. அந்த தீமையிலையும் ஒரு பெரிய நன்மைன்றேன். ஸோ நம்மளால் தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: எபேசியருக்கெழுதின நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்.
1: ஆமென்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ள பொங்குகிற ஊற்றை குறித்து எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ள விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.

0: உற்று பொங்கிறோம்.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: வேடிக்கையாக சொல்லுவோம், முன்னாடி நாங்கள் யாக்கோபை குறித்து தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போகிறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன்,
1: நிறைய
0: நிறைய செய்வேன் ஆண்டவரே. பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்,
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை, இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இது ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது,
1: அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள்.
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தர்றேன்றாரு, படுத்திருக்கிற
1: பூமியை
0: தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்துருங்க
0: அப்படின்னு இவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்டோம்,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: சரி,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரி ஆண்டவரே
1: இருக்கட்டும் ஆண்டவரே,
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற்கொண்டு என்றும் காக்கிற கத்திரையே உமக்கு ஸ்தோத்திராண்டவரே அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேலே இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால் ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவர் இவருடைய நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆமே,
1: ஆமே.
0: அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒன்றும் இல்லாமல் விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32:9 9 ஆதியாகமம் 32:9 பின்பு யாக்கோபின் தகவல்

0: தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமே. அவர் கேட்டது என்னது? சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு. என்ன சேஃபாக என்ன செஞ்சிருங்க ஆண்டவரே? திரும்ப ஊருக்கு கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. இதுதான் அவர் பண்ணின ஜெபம். நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவுதான் சிந்திக்க முடியும். நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை.
0: இப்ப அவரு யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவியினால.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலங்காரம்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்கிறதுனால வந்த அலங்காரம் இல்லை, தேவன் அவங்களுக்கு தினசரி செய்யற உதவினால வந்த அலங்காரம் இல்லை.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்கிறப்ப அவனை பார்த்து இயல்பாவே நமக்கு என்ன சொல்ல தோணும்? கத்தர் உங்களை பார்க்கிறாரு, கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு, இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எத தகுதி இருந்ததுனால பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: அப்ப
0: ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம்? தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: அதனாலதான்
0: அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்.
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதே, சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர். எதுக்காக? விவரம் தெரியாதவன் தான் அப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ, அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க, தந்தை அவர்கள். அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம்? ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம். அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னா.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே இல்லை. தேவன் அவனுக்கு செய்கிற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு
0: காரணமாயிருக்கு.
1: இங்கே யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு. எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஒரு மண்டலத்திலேயே நாங்க சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்க என்ன செய்யறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னா நல்லா இருக்குமா?
0: ஹல்லேலூயா.

0: அப்போ என்ன என்ன வருது? நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
0: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
0: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
0: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்கிறேன்.
1: ஆமென்.
0: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும்.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அப்போ ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம்? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக்க தக்க தக்கன்னு சொல்லிட்டு காலையில எப்படி வந்து நிக்கிறேன் ஆண்டவரே,
1: தகுதியோடு தக தக தக தகன்னு நிக்கிறேன்,
0: முழு தகுதியோட ஃபிட்னஸா நிக்கிறேன் ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணவே முடியாது.
0: இப்படி மனத்தாழ்மையோட உடைக்கப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா, ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறேன்
1: ஆண்டவரே,
0: வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு ஆயிருக்கும். இந்த அனுபவத்துல பழகுறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும், தேவரீர் அடியன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
0: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் நானேன்.
0: ஆமென் சொல்.
1: ஆமென்.
0: 12 வசனம்,
1: என்
0: சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
0: தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான்.
0: அப்பாடா, இப்பதான் அந்த அந்த வாக்குத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழியட்டானே,
1: உமை போக விடேன்.
0: பிரேயரே மாறி போச்சு. என்னமாவது தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு கேக்குற.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்திரது ஒரு அனுபவம். அனுபவத்துல தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: பெனியேல் அனுபவத்துல தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
0: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறார். அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
0: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய ஊற்று இருக்கு. ஆமென்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
0: சின்னவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகுறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகுறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஆயிரமானா? தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
0: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதியானா? தேவன் அவனுக்கு செஞ்ச
1: உதவி.
0: நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கும், பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்ல.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்ல.
0: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதி இல்ல.
0: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
0: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன் சரித்திரமானாங்கன்னா, தேவன் செஞ்ச உதவி அப்படி.
1: ஆமென்.
0: இந்த காலையில தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற செய்திய தெய்வம் அழுத்தமா சொல்றார்.
1: ஆமென்.
0: அதனால உங்களால பெரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
0: சிறியவங்களா இருந்தோம், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்காண்டவரு, ஆனா நானே ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன், குருவி தலையில போய் பணங்காய் வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலும் நான் ஒன்னு
1: கைவிடுவதில்லை. 28:15
0: காத்து பறக்க நல்லா முடியல.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
0: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
0: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: ஆபிரகாம அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஸோ தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அந்த காலிங்கோட பிரம்மாண்டத்தை ஆரம்பத்தில் அதை முழுமையாக ஆபிரகாமில் கிரகிக்க முடியல. எப்பவுமே பெரிய அழைப்புகளை எல்லா பெரிய மனுஷங்களுமே துவக்கத்தில் முழுமையாக அவங்களால கிரகிக்க முடிகிறது இல்லை. நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன், போக போதான் நமக்கு அதனுடைய பிரம்மாண்டம் நம்மளே மிரட்டுது. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறதுக்கா நீங்கள் என்ன அழைச்சி என்ன ஆசீர்வதிச்சிங்க? டேய், உனக்கு இப்போ தானே தெரியுது நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்
1: அழைச்சேன்.
0: ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம் அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யலை, முழுசா கிரகிக்கலை. அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்யறாரு, போற ஆதியாகமம் 12 அவரு தேசத்துல பஞ்சம் உண்டான பின்னாடி 10 நாம வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதா இருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதா இருந்தபடியா
0: இட் வாஸ் a hard famine. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக முடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க முடிக்கும்.
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார்.
0: யாரால யாரு பிழைக்கிறது, யாரால யாரு பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன? எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிரு, சகோதரின்னு சொல்லிரு, முறமப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்.
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன செய்ய, பிழைக்கிறது மட்டும் இல்லை எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. உன்னால என் உயிர் பிழைக்கும்படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னால என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று
1: சொல்.
0: இங்க என்ன தகுதி இருக்குன்ற, நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்ற ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை,
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா என்ன செஞ்சிட்டாருனா இறங்கிட்டார் கீழே. அவனுடைய விளைவு பாருங்க, 16
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படி வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை.
0: ஹல்லேலூயா. இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவரு கண்டிப்பாக உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேனே, உனக்கு தேவையா ஆபிரகாம் இது? நீங்கெல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்கே இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே என்னை நீங்கள் என்ன செஞ்சுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வோனால் நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால் நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ ஆபிரகாமால தான் ராஜாவே
1: பிழைக்கிறான்,
0: குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன ஊற்று யாருக்குள்ள இருக்கு? அவனுக்குள்ள. சோ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தவறை செஞ்சதுக்கு ஆபிரகாம் நாரி போயிருக்கணும். செஞ்ச தவறுக்கு ஆபிரகாம்
1: நாரி போயிருந்திருக்கணும்,
0: நாரி போயிருக்கணும். சோ நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத செயலை செஞ்சிடறோம். அது நிமித்தம் நம்ம என்ன இருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரலை.
1: ஆமென்.
0: அது போல
1: மாறிட்டேன்.
0: நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான்னா அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான்.
1: ஆமென்.
0: அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறதுனால தான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விடமாட்டார். அதுக்கு போல அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க. நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனால தான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்றுனாலே எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்காங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே கத கத கத கதன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படியே தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோம்னா ஊற்றிலிருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கியா? வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ளிருந்து ஊற்றெடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது? கத கத கத கத கத. அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடுதான் நாள் முழுசும் சத்ரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தகன்னு ஆக்கிருக்கு.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் நீங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கதகதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசும் அந்த
1: தக தக தக தகன்னு இருக்கிற அனுபவம் இல்லை.
0: காலையில செஞ்ச உதவி நம்மளை என்ன செய்து அந்த கதகதன்ற அனுபவம் இருக்குன்னா தேவனுடைய ஊற்று சுரக்குது. அந்த இளம் சூடு உள்ள வருது பாருங்க. அதனாலதான் அந்த கதகதங்கிறத பிசாசு விரும்புறது.
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையிலே இவனுக்குள்ள ஊற்று எண்ணெஞ்சிருச்சு,
1: சுரந்துருச்சு.
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவானுங்க. இதுல நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா?
1: முடியாது. இல்ல,
0: இன்னைக்கு முழுசும் எப்படித்தான் இருக்க போறான்? தகுதி இருக்கிறதுனாலயா நான் தக தகன்னு இருக்கிறேன்?
1: இல்லை,
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த தக
1: தக தக தகன்னு இருக்கு.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்க சும்மா
1: தக தக தக
0: தக தக தக தக. அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொண்ணுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தார்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். 12வது அதிகாரத்தில் ஃபுல் ஆஃப் கயாஸ், எல்லாத்தையும் ஒரே குழப்பமும் சஞ்சலமும் தவிப்புமா இருந்துச்சு. புதிய துவக்கமா? தேவன் நமக்கு செய்கிற உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ ஐயோ, இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா வேணா நான் முன்னாடி நான் தெரிந்து கொடுத்துருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சுதான்டா
1: ஒண்ணு
0: சூஸ் பண்ண.
1: ஹல்லேலூயா.
0: புரிஞ்சுக்கோ, உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும், இன்னும் அதிகமா என்னை சார்ந்து கொள்ளணும். என்னை சார்ந்து கொள்ளணும்னா எப்படிப்பட்ட சோறு வரும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அர்ப்பணி, இன்னும் அதிகமா என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமா என்னை சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் இந்த புதிய துவக்கம், a series of new beginnings.
1: ஹல்லேலூயா.
0: அவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு பின்னாடி 13வது அதிகாரத்துல எந்த இடத்துல இருக்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தா அப்பதான் ஆபிரகாம்
1: பெருமூச்சு.
0: ஆமென் சொல்ல.
1: ஹல்லேலூயா.
0: சாப்டர் 13ல இது. ஓகே, 14வது அதிகாரத்துல 12வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்போ 14வது அதிகாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யோ, ராஜாக்களால் பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தாண்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்லை.
0: இல்லை, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கத்த நம்மளை ஆசீர்வச்சிருக்கேன்.
1: ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரிய ஆள? எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13வது அதிகாரத்துல தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு ஊற்று பாருங்க, அப்படியே கத கத கத கதன்னு புதுசு புதுசா சுரக்குதா. அதுல கற்றுக்கொண்ட பாடம் ஆளை எப்படி மாத்திருச்சு? விரும்பின 318 பேரை வச்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு உதவி செய்ய போறதுன்றது லேசான விஷயமா?
1: இல்லை.
0: யாருக்காவது அந்த துணிச்சல் வருமா?
1: வராது.
0: ஆனா கொஞ்ச பேரை, தான் வீட்டில இருந்த தன் கை படிந்தவர்களாகிய கொஞ்ச பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியெடுக்கிறாரு? 5 ராஜாக்களை முறியடிச்சு. திரும்பி வர்றார். இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள், யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்?
1: ஆபிரகாம்.
0: 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள் படைத்தலைவர்கள், இவர்கள் டீம் லீடர். யாரு? ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்க எல்லாம் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸிங்.
1: ஆமென்.
0: ரீசன் என்னன்னா, அந்த மனுஷன் கத்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஹல்லேலூயா.
0: சோ நம்முடைய வீட்டிலிருந்து பொங்குற கத்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: ஆரம்பத்தில் அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்தில் கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனால் என்ன மாதிரி, நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாற்றிட்டார். அதனால கம்ப்ளீட்டாக இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? மாறிட்டார். இப்போ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு என்ன செய்யறாங்க?
1: வர்றாங்க.
0: வர்றாங்க. அப்ப 20
1: சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன.
1: ஆமென்.
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றால தான் முடியும்.
1: சாதாரண
0: காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா ஏன் இவ்வளவு தகதகன்னு இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று. அவ்வளவு பெரிய தவறை செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும்? ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா?
1: ஒரு பொற்காசை தரமாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது? திரும்ப
1: வர முடியாது. பொற்கிழியோடு தான் வருவார்.
0: ராஜா வந்து 5 கொடுத்து அனுப்புவாரு. ராஜா கிட்ட 10 இப்ப நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே 10 கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது?
1: இல்லை.
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு 100 போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா என்ன சொல்ல? அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை. அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான். என்னடா வேணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும் நீ வச்சுக்க. இந்த ராஜாக்கள்லாம் இப்படிதான் பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இது ராஜாக்களுக்கே உரிய மனசு. அந்த மாதிரி பெரிய மனசோட ராஜா பேசுறாரு. சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. தான் கத்திரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு தாராளமா ஏராளமா ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும் அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை. ஹல்லேலூயா.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம். ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: எஸ். ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கைய ஒரு மாதிரி துருதுருன்னு வந்து ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தனுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை
1: செய்யுயா.
0: எந்த ஆங்கிள் வேலை செய்யுது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்,
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்,
0: தர்றேன்னு சொன்னவன கையை இப்படி போல
1: ஹல்லேலூயா
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு
1: கேட்கல.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டேன்.
1: மனசுக்கு தோடும்
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும்.
1: ஆமென்.
0: பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க? இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம் ஊற்றுன்னு இப்ப என்ன செஞ்சு போச்சு?
1: தெரிஞ்சு போச்சு.
0: நம்ம ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன் தெரிஞ்சு போச்சு. நம்ம யார்ட்டையும் கையேந்திரம் இல்ல, அங்கதான் தெரியாதனமா கையேந்திட்டோம். இந்த கை, இந்த கை ஆடு மாடு கோழிக்கு கழுது கொட்டங்க அது என்னத்தையும் கொடுத்துட்டானே, இந்த கையில நான் என்ன செஞ்சிட்டேனே வாங்கிட்டேன். ஐயோ இந்த கையில வாங்கிட்டேனே. அந்த அந்த தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கேயும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அது ஏமா 12 கையேந்தினாரு, அது ஏமா 14 கைய
1: உயர்த்துகிறார்.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது. ஏதாவது தாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்காத, ஊழியத்தை கொடுத்தவரை பாரு
1: அப்படின்னு.
0: ஊழியத்துக்கு யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறைக்க வேண்டியத இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கிட்ட ஆண்டவரே. I am here to bless my people.
1: Amen.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ
1: நான்
0: யார பாக்குறேன்?
1: கொடுத்தவரை,
0: ஊழியத்தை கொடுத்தவரை பாக்குறேன்.
1: ஆமே.
0: ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை நான் என்ன செய்யல,
1: பார்க்கல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் பாருங்க, கொடுக்கிற ராஜாவை பார்க்கல, தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு.
1: எஸ்.
0: தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன்னை ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு, அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கலங்கவே கலங்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு. எவ்வளவு அதிகமா அவருக்கு நேரா கையை உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல, அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா, ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல. பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உம்முடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே.
1: அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம், என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு. உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன். இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறாரு. ஒருத்தம் கூட காப்பாத்தல, எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு. ஆனா ஒருத்தம் மட்டும் பார்த்துட்டான், போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சுக்கிட்டு ராஜா கேட்டாராண்டே, எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.

0: சோ கையேந்திரப்ப, கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்று எடுக்காது,
1: ஊற்று ஊற்று எடுக்காது.
0: ஹல்லேலூயா. ஆனா தேவனுக்கு நேரா கைய உயர்த்துறப்பதான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது.
1: ஆமென்.
0: நம்ம எல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற, மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்ல, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்துல சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அப்ப கைய உயர்த்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: உங்களையே
0: சார்ந்து இருக்கிறேன்ப்பா. அப்ப சொல்லுவாங்க, கைய உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா, ஆண்டவரே கைய உயர்த்திட்டோம்ப்பா, கைய உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கைய உயர்த்திடுவாங்க. கைய உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

0: கையேந்திரமில்லப்பா.
1: உம்மை நோக்கி என் கைகளே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன்.
0: சில நேரம்லாம் அந்த சோதனை வரும் பாருங்க, நம்ம பலவீனமா இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்கும் நமக்கு. யோ, இந்த நீட் இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்களே
2: இருக்கிறாங்களே,
0: நம்மள நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வாய திறந்தா போதுமே.
2: ஹல்லேலூயா.
0: சொல்லிடுவோமா? சொல்லுமா? ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லிடுவோமா? சில டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவர் அதை மேற்கொள்ள விடாதபடி காத்துக்கொள்கிறதற்காக அவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள்ல அவரே சந்திச்சிருப்பார். அப்படி தலையில அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இப்படிலாம் அல்பத்தனமா நீ யோசிச்ச, உனக்கெல்லாம் இது அழகாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நீ வந்துட்டு
2: கேட்க விரும்ப
0: கேட்கலாமா அப்படி போய்.
2: ஆண்டோடைய
0: மினிஸ்ட்ரி பேரன பேர்டனை வந்து நான் ஷேர் பண்ணுறது குறிச்சுன்னா அதை நான் தவற நான் போதிக்கல, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்கிறதுல வந்து எந்த விதமான தவறும்
2: இல்லை
0: இல்லை. ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூடாது. விஷனை சொல்கிறப்ப யாருடைய உள்ளத்தில் ஏவணுமோ அவங்க உள்ளத்தில் ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்?
2: சந்திப்பார்.
0: சந்திப்பார். மோசே ஆசிரியப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுற காரியம் வேற. நம்மளா போய் தூண்டக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
2: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்ச பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாரிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாரிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக.
2: ஆமென்.
0: தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக, செய்வார்களாக. ஆமென்.
2: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையேந்த கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார்.
2: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்களில் ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த இந்த பாயிண்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்கள் லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்கள் லெவலுக்கு எவ்வளோ அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா. ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையாக அவங்க வழக்கமான பாணியில் அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சிருக்கு அப்பப்போ நல்ல நான் கேட்கல அப்படின்னா
2: என்ன
0: செய்வதாக
2: பொங்குவதாக.
0: இந்த மாதிரி கத்தரால போஷிக்கப்படுகிற மனுஷன் எதை குறிச்சும் யோசிக்கிறதே இல்லை. யோசிக்கிறது இல்லைங்கிறதுனால யாற்றையும் போய் அவன் யாசிக்கிறதும்
2: இல்லை,
0: இல்ல அவன் தியானிக்கிறவன்.
2: ஆமென்.
0: நல்ல கோனிங்க, கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
2: இல்லை,
0: இல்ல.
2: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
2: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது. நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
2: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன செஞ்சிடும், போய் நின்று நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஆண்டோடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயல்முக்குள்ள நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் அவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்கதரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
2: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம். யாருக்கு செஞ்சிருக்கிறோம்? ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம். ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கிறான். இவன் அவரோட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா சாமி, யாசிக்கல. ஏன்னா தீர்க்கதரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன். தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யார்ட்டையும் போய் எதையும் யாசிக்கிறது
3: இல்லை.
0: தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
3: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பார், சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பார். யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும், ஆனா நான் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க மாட்டேன். அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது? தேவனால் போஷிக்கப்படுது.
3: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அதனாலதான் ஊற்றுகள் யாரிடத்திலும் கையேந்த என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. ஊற்றோட வேலையை கைய உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
3: ஆமென்.
0: என்ன செய்யறது? கைய
3: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்?
3: உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா.
0: ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்ச? கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சான் போய். அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது எல்லாரும்
3: யாசிக்க வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
3: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தது.
3: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்,
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம், ஆட்டோமேட்டிக்கா கையை போய் என்ன செஞ்சிடும்,
3: யாசிச்சிடும்.
0: அதுக்கு பதிலா சொல்லணும், தேசமெங்கும்

0: இந்த காலையில கைய
1: உயர்த்திருக்கேன்.
0: கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, ஆண்டு சொல்றாரு கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்கள கொண்டு இந்த நாளில் எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்கள இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உங்களுடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காலிங்க எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். எங்க மேல இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காம சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாம எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர், ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர ஆண்டவர். இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கு நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட

0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
1: Once again we will talk about the blood of Jesus.
0: மீண்டுமாக இயேசுவின் இரத்தத்தை குறித்து இப்பொழுது நாம் பேச போகிறோம்.
1: Turn with me to Revelation chapter 12 and verse 11 to our key text.
0: நம்முடைய முக்கிய வேத பகுதியாக வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: Revelation 12:11.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony. And they loved not their lives unto the death.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: This is the key text from which we are presenting the truth about the blood of Jesus.
0: இந்த முக்கியமான வசனத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை நாம் பகிர்ந்து வருகிறோம்.
1: This verse speaks of the victory that the saints had over the devil.
0: பிசாசின் மீது பரிசுத்தவான்கள் வெற்றி கண்டார்களே, அதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது.
1: How did they take victory?
0: எப்படி அவர்கள் வெற்றி கண்டார்கள்?
1: By the blood of the lamb and by the word of their testimony, it says.
0: வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று.
1: Three elements are there in that victory.
0: இந்த வெற்றியிலே மூன்று அம்சங்கள் அடங்கி இருக்கிறது.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word,
0: வசனம்,
1: and their testimony.
0: பிறகு அவருடைய சாட்சி.
1: These three things work together.
0: இந்த மூன்று காரியங்களும் இணைந்து செயல்படுகிறது.
1: In combination with one another.
0: இவைகள் மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது.
1: How shall we say that?
0: எப்படி நாம் அதை சொல்லலாம்?
1: We can say that they took victory over Satan by testifying what the word says that the blood of Jesus has done for them.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை சாட்சியாக சொன்னதன் மூலம் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: The three elements are there in that one sentence.
0: அந்த ஒரு வாக்கியத்திலே மூன்று அம்சங்களும் அடங்கி இருக்கிறது.
1: They overcame Satan by testifying what the word says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை சாட்சியாக சொன்னதன் மூலம் அவர்கள் ஜெயித்தார்கள்.
1: Now we've been talking about all the various things that the word says that the blood of Jesus has done for us.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று திருவசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் படித்து வருகிறோம்.
1: First of all I told you that the word says that we have been given forgiveness of sins through the blood.
0: முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், வசனம் சொல்கிறது இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது.
1: Secondly we have had redemption through the blood.
0: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Thirdly cleansing from sin through the blood.
0: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது.
1: Fourthly justification is through the blood.
0: நான்காவதாக இரத்தத்தின் மூலமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: Fifthly sanctification is through the blood.
0: நான்காவதாக ஐந்தாவதாக இரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: And sixth we saw how that the blood of Jesus is a blood that speaks better things for us right now in the presence of God than the blood of Abel.
0: ஆறாவதாக இப்போதுதானே தேவனுடைய சமூகத்திலே ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதை காட்டிலும் இயேசுவானுடைய இரத்தம் மேலான காரியங்களை நமக்காய் பேசுகிறது என்று நாம் பார்த்தோம்.
1: These six things the Bible teaches that the blood has done for us.
0: இரத்தம் இந்த ஆறு காரியங்களை நமக்கு செய்திருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது.
1: Now in those three elements the blood, the word and the test our testimony.
0: ரத்தம், வசனம், பிறகு நம்முடைய சாட்சி, இந்த மூன்றிலே
1: இந்த த்ரீ திங்ஸ் ஒன்லி the two things cannot go wrong.
0: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறாதவைகள்.
1: The blood and the word never lose their power.
0: ரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையை இழந்து போவதே இல்லை.
1: The blood never loses its power.
0: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதில்லை.
1: The word never lies.
0: வசனமும் பொய் சொல்வதே இல்லை.
1: If the word says that the blood does this, the blood will certainly do that.
0: ரத்தம் இதை செய்கிறது என்று வசனம் சொன்னால் பிறகு ரத்தம் கண்டிப்பாக அப்படி செய்யும்.
1: The word can never lie.
0: வசனம் பொய் சொல்லவே முடியாது.
1: So the blood and the word can never go wrong.
0: ஆகவே வசனமும் ரத்தமும் தவறாய் போகவே முடியாது.
1: In the three elements for victory, only one thing can go wrong.
0: வெற்றியிலே காணப்படுகிற அந்த மூன்று அம்சங்களிலே ஒன்று மட்டுமே தவறாய் போக முடியும்.
1: And that one thing is our testimony concerning what the word says that the blood of Jesus has done.
0: அந்த ஒரு காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று திருவசனம் சொல்கிறதோ அதை குறித்து நம்முடைய சாட்சி இருக்கிறதே அதுதான்.
1: Only one thing can vary from time to time and that is our testimony regarding these things.
0: ஒரு காரியம் தான் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அது என்ன? அதை குறித்து நம்முடைய சாட்சி.
1: Because we are a people of moods and temperaments.
0: ஏனென்றால் நாம் நம்முடைய கோபதாபங்களுக்கு உட்பட்ட மக்களா இருக்கிறோம்.
1: When we are up we speak one thing, when we are down we speak another thing.
0: கொஞ்சம் தெம்பா இருக்கும்போது ஒரு காரியத்தை பேசுகிறோம், மனம் சோர்ந்து போயிருக்கும்போது வேறொரு காரியத்தை பேசுகிறோம்.
1: Depending on our testimony we have victory.
0: நம்முடைய சாட்சியை பொறுத்து தான் நமக்கு வெற்றி உண்டு.
1: It is not enough that the blood has been shed.
0: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது.
1: It is not enough that the blood teaches what the blood the word teaches what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் போதிக்கிறதே அது மட்டும் இருந்தாலும் போதாது.
1: We must take that and apply it, claim it, appropriate it to ourselves by our faith confession and testimony.
0: நம்முடைய விசுவாச அறிக்கை நம்முடைய சாட்சியில் மூலமாக அது என்னவெல்லாம் செய்திருக்கிறதோ அதை நமக்காக நாம் உரிமை பாராட்ட வேண்டும், சொந்தம் பாராட்ட வேண்டும்.
1: That is why when we serve you the communion, we give the cup to you and we say, take, drink.
0: ஆகவே தான் திருவிருந்து பரிமாறும் போது என்ன சொல்ற, அந்த கப்பை கொடுத்து இதை எடுத்து நீங்கள் பானம் பண்ணுங்கள்.
1: Take, eat.
0: எடுத்து புசியுங்கள்.
1: This is not something that you look at.
0: இது ஏதோ நீங்கள் பார்ப்பதற்குரிய ஒரு காரியம் அல்ல.
1: This is not something that you bow towards.
0: அல்லது அதை வணங்குவதற்குரிய ஒரு காரியம் அல்ல.
1: This is something that you take and make it yours.
0: இதை நீங்கள் எடுத்து உங்களுடையதாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும்.
1: The body of Jesus belongs to you.
0: இயேசுவின் சரீரம் உங்களுக்கு சொந்தமானது.
1: The shed blood belongs to you.
0: சிந்தப்பட்ட இரத்தம் உங்களுக்குரியது.
1: That is why the people of Israel were told to shed the blood in a basin and then take the blood and apply it on their doorposts.
0: ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது இரத்தத்தை சிந்தி சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசுங்கள் என்று.
1: See, it is our testimony.
0: பாருங்க நம்முடைய சாட்சி தான் அது.
1: Our testimony is very important.
0: நம்முடைய சாட்சி வெற்றிக்கு மிக மிக முக்கியமா இருக்கு.
1: Now let us go on to the seventh thing.
0: இப்போது ஏழாவது காரியத்திற்கு நாம்
1: செல்வோம். The Bible teaches several things. I'm going to go cover more than a dozen matters.
0: வேதம் பல காரியங்களை போதிக்கிறது. ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
1: Now we come to number 7.
0: இப்போது ஏழாவது குறிப்புக்கு வந்திருக்கிறோம்.
1: What does the Bible teach that the blood has done for us? The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது.
1: Reconciliation, the Bible says, comes through the blood of Jesus.
0: ஒப்புரவாக்குதல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது.
1: Turn with me to Romans.
0: திருப்போம் ரோமன் நிருபத்துக்கு.
1: Chapter 3.
0: 1 அதிகாரம்.
1: And verse 24.
0: 24 வசனம்.
1: Whenever you talk about these great matters, you can never get away from the book of Romans.
0: இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த ரோமர் நிருபத்தை விட்டு நம்ம போகவே முடியாது. பாருங்க.
1: Let me read to you from verse 24.
0: 24 ல இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: Being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus, whom God had set forth to be a propitiation through faith in his blood to declare his righteousness for the remission of sins that are passed through the forbearance of God. 26 வசனம் தமிழ்ல.
0: இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
1: Here Paul says that Christ has been set forth to be a propitiation through faith in his blood.
0: இங்கே பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார் என்று.
1: You see, propitiation is a word that is used here in the English language.
0: பாருங்கள், ஆங்கில பாஷையிலே propitiation என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: It is such a great word that it has so much involved in it.
0: அந்த வார்த்தை நிறைய அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தையா இருக்கிறது.
1: Now that one great Bible teacher says that in every language Bible, when you look at it, often times you find a different shade of meaning mentioned there.
0: ஒரு பெரிய வேத வல்லுநர் சொல்கிறார், ஒவ்வொரு வேத மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கும்போது இந்த அர்த்தத்தினுடைய ஒரு சாயல் அல்லது ஒரு பகுதியை தான் நீங்கள் அதில் பார்க்க முடிகிறது என்று.
1: Andrew Murray, a great man of God, who has written many books.
0: Andrew Murray என்ற ஒரு மிகப்பெரிய தேவதாசன் பல புத்தகங்கள் எழுதி இருக்கிறார்.
1: He writes about the blood of Jesus.
0: அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து எழுதுகிறார்.
1: Talking about this particular verse, he says.
0: இந்த குறிப்பிட்ட வார்த்தை குறித்து அவர் பேசும்போது சொல்கிறார்.
1: This word propitiation in his language is from South Africa, in his language, the Dutch language. Is reconciliation in their Bible.
0: பந்த கிருபாதார பலி ஆங்கிலத்தில் propitiation என்று வருகிறதே அது சவுத் ஆப்பிரிக்கா அவருடைய பாஷையிலே ஒப்புரவாக
1: Dutch language.
0: அவருடைய டச் பாஷையிலே இந்த கிருபாதார பலி என்ற வார்த்தை ஒப்புரவாகுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா.
1: In other words,
0: வேறு விதமாய் சொன்னால்,
1: it means that through the sacrifice of Jesus, man has been brought into reconciliation with God.
0: இயேசு பலியானதன் மூலமாக மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறான்.
1: And it is that aspect that is highlighted in the South African Bible.
0: சவுத் ஆப்பிரிக்கா பைபிளிலே அந்த குறிப்பிட்ட அம்சம் தான் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Let us think about that.
0: இப்போ அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம்.
1: You see, the sin of man made this reconciliation necessary, and it is a great process and a procedure.
0: மனிதனுடைய பாவம் தான் மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவனுக்கு உருவாக்கி விட்டது. அதற்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது.
1: Often times when we take up talk about the results of sin, we often talk about the effect of sin upon man.
0: அடிக்கடி பாவத்தின் விளைவுகளை பற்றி நாம் பேசும்போது அந்த பாவம் மனிதனிலே என்ன விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம்.
1: We only talk about, I think, man's side most of the time.
0: அநேக சமயங்களிலே மனிதனுடைய பக்கத்தை மட்டுமே நாம் பேசுகிறோம்.
1: We talk about the immediate and the dramatic consequences of the fall.
0: பாவத்தில் விழுந்த நிமித்தமாய் மனிதனுக்கு ஏற்பட்ட உடனடியான எடுத்துக்காட்டான ஒரு விளைவுகளை பற்றி பேசுகிறோம்.
1: We talk about such things as condemnation.
0: பிறகு ஆக்கினை தீர்ப்பு, அதை பற்றி பேசுகிறோம்.
1: விழுந்து போனதின் விளைவாக அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. Then we talk about the fear that got a hold of him.
0: பிறகு அவனை வந்து பற்றிக்கொண்ட பயத்தை குறித்து நாம் பேசுகிறோம்.
1: Then we talk about the inferiority.
0: பிறகு தாழ்வு மனப்பான்மை பற்றி பேசுகிறோம்.
1: The sin and shame that got a hold of him.
0: அவனை பாவம் அவமானம் வந்து பிடித்துக்கொண்டதை அதை பற்றி பேசுகிறோம்.
1: These are the dramatic results of the fall upon man.
0: வீழ்ச்சியின் பாவத்தில் விழுந்த நிமித்தமாக மனிதன் மீது வந்த விளைவுகள் இவையெல்லாம்.
1: Have you ever thought about the other side? What has the fall resulted in our relationship with God?
0: என்னைக்காவது மறுபக்கத்தை யோசித்திருக்கிறீர்களா? நாம் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக தேவனோடு உள்ள நம்முடைய உறவு எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது?
1: Sin, the sin of man has its effect upon man.
0: மனிதனுடைய பாவம் மனிதன் மீது ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது.
1: It really renders him totally unacceptable before God.
0: அது மெய்யாகவே தேவனுக்கு முன்பாக அவனை தகுதியற்றவனாக ஏற்றுக்கொள்ள கொள்ளப்படக்கூடாதவனாக மாற்றி இருக்கிறது.
1: So that God looks upon him now and he looks upon him as a sinner only with wrath.
0: ஆகவே தேவன் இப்போது மனிதனை பார்க்கும்போது அவனை ஒரு பாவியாக கோபாக்கினைக்குரியவனாக பார்க்கிறார்.
1: That is the effect of sin.
0: அதுதான் பாவத்தினுடைய விளைவு.
1: But have you ever thought about what sin has done in relationship to God?
0: ஆனால் என்றைக்காவது தேவனோடு உள்ள உறவு என்று வரும்போது அந்த விஷயத்திலே பாவம் என்ன செய்திருக்கிறது என்று நினைத்திருக்கிறீர்களா?
1: Sin's effect upon God.
0: பாவம் தேவன் மீது ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விளைவு தாக்கம்.
1: Man's sin, how has it affected God?
0: மனிதனுடைய பாவம் எப்படி தேவனை பாதித்து இருக்கிறது?
1: Now the way it has affected God is this.
0: பாருங்கள், அது தேவனை பாதித்து இருக்கிற விதம் இப்படிதான்.
1: God created man for himself.
0: தேவன் மனிதனை தனக்காக உண்டாக்கினார்.
1: For his own enjoyment.
0: தான் அனுபவிக்கும்படியாக.
1: Everything is created for his own enjoyment.
0: எல்லாமே
1: everything is created for his own enjoyment.
0: எல்லாமே அவர் அனுபவிக்கும்படியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டது.
1: Man very specially so.
0: அதுலும் மனிதன் மிகவும் விசேஷமானவன்.
1: He is the highest of God's creation.
0: தேவனுடைய சிருஷ்டிபுள்ளிலே அவன்தான் மிகவும் உயர்ந்தவன்.
1: As a result of the fall, now man had to be driven out of the garden and God cannot just overlook the sin of man.
0: வீழ்ச்சின் விளைவாக மனிதன் இப்போது தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டான். இப்போது தேவன் மனிதனுடைய பாவத்தை கண்டுங்காணாமல் விட்டு விட முடியாது.
1: God immediately pronounces his judgment upon man.
0: உடனடியாக தேவன் மனிதன் மீது தன்னுடைய நியாய தீர்ப்பை கூறுகிறார்.
1: And immediately the punishment is pronounced.
0: உடனடியாக தண்டனையும் அங்கே அறிவிக்கப்படுகிறது.
1: Sin must be punished.
0: பாவம் தண்டிக்கப்பட வேண்டும்.
1: God cannot have a relationship with man.
0: மனிதனோடு தேவன் உறவு கொள்ள முடியாது.
1: God can have nothing to do with this man who has sinned.
0: பாவம் செய்திருக்கிற மனிதனுக்கும் தேவனுக்கும் இப்போது சம்பந்தமே கிடையாது.
1: Sin separates man from God.
0: பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது.
1: God cannot look upon sin.
0: தேவன் பாவத்தை நோக்கி பார்க்க முடியாது.
1: He can have nothing to do with sin.
0: பாவத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது.
1: He cannot be tainted by sin.
0: பாவத்தினாலே அவரை கரைப்படுத்த முடியாது.
1: He cannot mix with sin.
0: அவர் பாவத்தோடு கலக்க முடியாது.
1: So that puts God in a very precarious position.
0: ஆகவே இது தேவனை கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வைக்கிறது.
1: That God, even though he loves man, created man for himself.
0: ஆனால் தேவன் மனிதனை அன்பு கூறுகிறார், தனக்காகவே மனிதனை உண்டாக்கி இருக்கிறார். இருந்தாலும்
1: but yet sin has separated man.
0: பாவம் மனிதனை பிரித்து விட்டது.
1: And God cannot have anything to do with man.
0: இப்போது தேவன் மனிதனோடு கூட எந்த உறவும் வைத்துக் கொள்ள முடியாது.
1: In order for God to once again be able to fellowship with man,
0: தேவன் மீண்டுமாக மனிதனோடு கூட ஐக்கியத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு
1: the relationship has to be restored.
0: முதலாவது உறவு அங்கே சரிபடுத்தப்பட வேண்டும்.
1: Something needs to be rectified so that God and man can again come together.
0: தேவனும் மனிதனும் மீண்டுமாக சீர்பொருந்தும்படியாக ஒரு காரியம் சரி செய்யப்பட வேண்டியிருக்கிறது.
1: The sin of man must be covered so that God can even look upon man.
0: தேவன் மனிதனை பார்க்கும்படிக்கு மனிதனுடைய பாவமும் மூடப்பட வேண்டும்.
1: The sin of man must be taken care of so that God can look upon man.
0: மனிதனுடைய பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும். எதற்காக? தேவன் மனிதனை பார்ப்பதற்கு.
1: Something must take place and something must bring about a reconciliation.
0: ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியம் ஒப்புரவாகுதலை கொண்டு வர வேண்டும்.
1: And God from the very beginning has indicated what will bring about this reconciliation.
0: இந்த ஒப்புரவாகுதலை எது உண்டாக்கும் என்பதை தேவன் ஆதியிலிருந்தே சொல்லி வருகிறார்.
1: Only the shed blood can bring about a reconciliation.
0: சிந்தப்பட்ட இரத்தம் மட்டுமே இந்த ஒப்புரவாகுதலை கொண்டு வர முடியும்.
1: The shed blood is something which is through which the remission of sin comes.
0: இந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக மட்டுமே பாவம் மன்னிப்பு தீர்ப்புண்டாகிறது.
1: God has laid down a law that says without the shedding of blood there is no remission of sin.
0: ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது என்று தேவன் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்.
1: Sin must be punished.
0: பாவம் தண்டிக்கப்பட வேண்டும்.
1: The soul that sin shall die.
0: பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
1: The wages of sin is death.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: God cannot change that.
0: தேவன் அதை மாற்ற முடியாது.
1: Sin must result in death.
0: பாவம் செய்தால் மரணம் தான்.
1: And sin must result in punishment.
0: பாவம் செய்தால் அதுக்கு தண்டனை கண்டிப்பாய் வேண்டும்.
1: God can never simply forgive man and take him. It has to be punishment first, then forgiveness.
0: தேவன் மனிதனை வெறுமனே சும்மா மன்னித்து விட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது அவனை தண்டித்து விட்டு அதன் பிறகுதான் ஏற்றுக்கொள்ள முடியும்.
1: Now if death must come,
0: மரணம் உண்டாக வேண்டும் என்றால்,
1: since God has put the life in the blood,
0: இரத்தத்திலே தானே தேவன் உயிரை வைத்திருக்கிறபடியாலே,
1: the blood must be shed so that death must be undergone.
0: மரணம் சம்பவிக்கும்படியாக இரத்தம் அங்கே சிந்தப்பட வேண்டும்.
1: The proof that death has happened is the blood.
0: மரணம் சம்பவித்து விட்டது என்பதற்கு ஆதாரம் சிந்தப்படுகிற
1: ரத்தம். That is why the shed blood is so important.
0: ஆகவே தான் சிந்தப்படுகிற ரத்தம் அவ்வளவு முக்கியமா இருக்கு.
1: That is why when Jesus died on the cross,
0: ஆகவே தான் இயேசு சிலுவையிலே மரித்தபோது,
1: the book of Hebrews says,
0: எபிரேயர் நிருபம் சொல்கிறது,
1: that he took this blood and went right into the very presence of God.
0: அவர் இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கே சென்று விட்டார்.
1: Why should Jesus take this blood and go into the very presence of God?
0: ஏன் இயேசு அவர் தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கே செல்ல வேண்டும்?
1: Why is all this procedure necessary?
0: ஏன் இத்தனை வழிமுறைகள் அங்கே தேவைப்படுகிறது?
1: Why must he sprinkle it there at the mercy seat?
0: ஏன் கிருபாசனத்தில் அங்கே போய் அதை தெளிக்க வேண்டும்?
1: Why does the Bible say that in the presence of God the blood of Jesus is there today?
0: தேவனுடைய பிரசன்னத்திலே இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் இருக்கிறது என்று ஏன் வசனம் சொல்ல வேண்டும்?
1: The blood, like I told you last week, is not somewhere in Jerusalem in some spot down below the earth.
0: கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னது போல இயேசுவின் இரத்தம் ஏதோ எருசலேமிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூமியின் கீழே கிடையாது.
1: The Bible says it is there in the very presence of God.
0: வேதம் சொல்கிறது அந்த இரத்தம் இயேசு தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது.
1: Why did Jesus have to shed the blood here? Take it into the heavens, into the holy of holies, into the very dwelling place of God.
0: ஏன் இயேசுவானவர் இங்கே இரத்தத்தை சிந்தி வானங்களின் ஊடே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய சமூகத்திலே கொண்டு போக வேண்டும்?
1: He told the women that came to the graveyard, he said, don't touch me, I need to go to the father.
0: கல்லறை அன்னிலே தம்மை காண வந்த பெண்ணை பார்த்தவர் சொன்னார், என்னை தொடாதே, நான் பிதாவண்டே போக வேண்டும்.
1: Something needs to be done here.
0: ஒரு காரியம் இங்கே செய்யப்பட வேண்டும்.
1: A work need to be accomplished.
0: அந்த வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும்.
1: He took the blood, the book of Hebrews says, into the very holy of holies.
0: எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தம்முடைய இரத்தத்தை அவர் கொண்டு சென்றார்.
1: Not the holy of holies made with the hands of man.
0: மனுஷருடைய கைகளால் செய்யப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் அல்ல அது.
1: But into the very presence of God.
0: மாறாக தேவன் இருக்கிற அவருடைய பிரசன்னத்திலே.
1: Why? Why did he have to do that?
0: ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும்?
1: He had to do that because he must present the blood to show the proof that the punishment, death, has taken place.
0: தண்டனையாகிய மரணம் சம்பவித்து விட்டது என்பதற்கு ஆதாரமாக சிந்தப்பட்டவர் ரத்தத்தை அவர் காண்பித்தே ஆக வேண்டும்.
1: Now, this is a legal procedure.
0: இது சட்டபூர்வமான ஒரு செயல்.
1: Now something proceeding may go on in the court of law.
0: நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குதுன்னு வெச்சீங்க.
1: Now a judgment may be given in your favor.
0: ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படலாம்.
1: You know, you have to wait for months to get the judgment copy, and without the judgment copy you cannot do anything.
0: தீர்ப்பின் நகல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பல மாதங்கள் காத்திருக்கணும். அது இல்லாம எதையும் செய்ய முடியாது.
1: You got to get it in writing with the signature and order there. The judgment copy in hand is the thing that works.
0: தீர்ப்பு நகல் தான் எல்லாத்துக்கும் சரிபட்டு வரும். அது கையில கிடைக்கும். அதை எழுதி அவங்க சைன் போட்டு எல்லாம் செய்யணும். அது வர வரைக்கும் காத்திருக்கணும்.
1: You can go and tell 100 people that the judgment has happened in my favor. It is all over. It is finished. They will not accept it. They'll tell you, bring me the judgment copy.
0: நீங்க 100 பேர் கிட்ட போய்ட்டு தீர்ப்பு எனக்கு சாதகமாகி விட்டது, எல்லாம் என்னதான் கொடுங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டார்கள். தீர்ப்பின் நகல் அவங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: Don't ask me why you need the statement in a paper.
0: என்கிட்ட கேட்காதீங்க, ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பேப்பர்ல எழுதணும்னு சொல்லி.
1: That is how the legal procedure works.
0: சட்டபூர்வமான காரியங்கள் இப்படி தான் நடக்கிறது.
1: You have to take the paper.
0: கண்டிப்பா அந்த பேப்பர் எடுத்துட்டு போ.
1: Only that legal paper works.
0: அந்த லீகல் பேப்பர் மட்டும்தான் சரிபடும்.
1: And now this is a legal proceeding with God.
0: பாருங்க, தேவனும் இப்படி சட்டபூர்வமாக செயல்படுகிறார்.
1: God's law says the soul that sins shall die.
0: பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று தேவனுடைய பிரமாணம் சொல்கிறது.
1: The wages of sin is death.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: When Jesus died on the cross,
0: இயேசு சிலுவையிலே மரித்தபோது,
1: he took the sin of the entire human race upon himself.
0: மனுக்குலத்தின் பாவங்கள் அனைத்தையும் தம்மீது அவர் ஏற்றுக்கொண்டார்.
1: Bore it upon himself.
0: தம்மீது அவர் சுமந்து கொண்டார்.
1: And the punishment for that sin was given to him.
0: அந்த பாவத்திற்கான தண்டனையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது.
1: The chastisement, the book of Isaiah says, the chastisement of our peace was laid upon him.
0: இயேசு குருகிறார், நமக்கு சமாதானம் பாவத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மீது வைக்கப்பட்டது என்று.
1: Our punishment he received.
0: நம்முடைய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டார்.
1: Now you can go and tell God, well, he received it, it all happened.
0: நீங்க போய் தேவனிடம் சொல்லலாம், அவர் பெற்றுக்கொண்டாரே, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு.
1: No, but the procedure must be followed.
0: என்ன அந்த வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும்.
1: The punishment was given.
0: தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது.
1: The blood was shed on the cross.
0: இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டு விட்டது.
1: The Bible says they put a crown of thorn upon his head.
0: வேதம் சொல்லுகிறது தலையிலே முள்முடி சூட்டினார்கள்
1: என்று. And his body was beaten with 39 stripes.
0: அவருடைய சரீரத்திலே 39 அடிகள் வாரினால் அடித்தார்கள்.
1: With the whip that contained lead, round red lead balls with sharp edges that tore into his body.
0: அந்த வாரின் நுனியிலே இரும்பு துண்டுகள் இருந்தது, அது கூர்மையாக இருந்தது, அது சதையிலே போய் அப்படியே பதிந்து பிய்த்து கொண்டு வந்தது.
1: So not only the thorns were piercing his head and the blood was flowing through his face.
0: ஆகவே முள் அவரை குத்தினது மட்டுமல்ல, முகத்தில் எல்லாம் அப்படியே ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது.
1: From the top of his head, from the crown, the blood is flowing.
0: உச்சன் தலையிலிருந்து அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது.
1: And from his body, from all the various wounds, the blood is flowing.
0: அவருடைய சரீரத்திலிருந்து பல காயங்களிலிருந்தும் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது.
1: Then his side was spears and water and blood came out.
0: அவருடைய விலாவை குத்தினார்கள், ரத்தமும் தண்ணீரும் வந்தது.
1: And more blood.
0: இன்னும் அதிக ரத்தம்.
1: He was drenched with blood.
0: ரத்தத்தினாலே தோய்ந்து போயிருந்தார்.
1: The blood was shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டது.
1: But then he had to take his own blood and appear before God for to make reconciliation for our between us and God.
0: இருந்தாலும் நாம் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக தம்முடைய இரத்தத்தை அவர் சுமந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது.
1: The Bible says,
0: வேதம் சொல்கிறது,
1: that through his blood,
0: அவருடைய இரத்தத்தினாலே,
1: he made reconciliation for us.
0: அவர் நமக்கு இந்த ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தினார்.
1: The propitiation through faith in his blood, it says.
0: அவருடைய இரத்தத்தின் மீதுள்ள விசுவாசத்தினாலே கிருபாகார பலி.
1: Now we will read it as reconciliation. It reconciliation is through faith in the blood.
0: பாருங்க, நாம் கிருபாதார பலி என்று அதை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மலிக்கும் கிருபாதார பலி என்று சொல்லப்படுகிறது.
1: Reconciliation is through faith in the blood.
0: ஒப்புரவாகுதல் அவருடைய விசுவாசத்தினாலே மலிக்கும் ஒப்புரவாகுதல்.
1: That is through the blood of Jesus.
0: அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக.
1: That is through faith in his blood.
0: அவருடைய இரத்தத்தின் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே.
1: Because that blood is presented there.
0: அந்த இரத்தம் அங்கு கொண்டு போய் செலுத்தப்பட்டபடியினால்.
1: Now God's whole attitude towards us has changed.
0: இப்போது தேவன் நம்மை குறித்து கொண்டிருந்த எண்ணம் அப்படியே மாறிவிட்டது.
1: Remember, God has been affected by sin in the way that he cannot now have anything to do with sin.
0: இதை நாம் இதை மறக்க வேண்டாம். தேவனும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது எந்த விதமான உறவும் அவர் நம்மோடு வைத்துக் கொள்ள முடியாது.
1: But because of the shed blood,
0: ஆனால் சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை நிமித்தமாக,
1: now God can look upon man.
0: இப்போது தேவன் மனிதனை நோக்கி பார்க்க முடியும்.
1: Now let me read to you some verses here.
0: இப்போது சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
1: Isaiah chapter 44.
0: ஏசாயா 44 ஆம் அதிகாரம்.
1: And verse 22.
0: 22 ஆம் வசனம்.
1: It says, I have blotted out as a thick cloud thy transgressions and as a cloud thy sins. Return unto me, for I have redeemed thee.
0: உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பி உன்னை நான் மீட்டுக் கொண்டேன்.
1: Now look at God's attitude.
0: பாருங்க, தேவனுடைய எண்ணத்தை பாருங்கள்.
1: Because he has himself made arrangements for the removal of our sins and transgressions.
0: நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அகற்றப்படும்படி அவரே காரியங்களை செய்தபடியினாலே.
1: He has provided the shed blood for the blotting out of our sins.
0: நம்முடைய பாவங்களை அகற்றுவதற்காக அவரே இரத்தம் சிந்தப்படும்படி காரியங்களை செய்தார்.
1: He now says on the basis of the blood which blots out our transgressions and sins.
0: நம்முடைய மீறுதல்களையும் பாவங்களையும் அகற்றிவிட்ட அந்த இரத்தத்தின் அடிப்படையில் இப்பொழுது தேவனே சொல்லுகிறார்,
1: Return to me.
0: என்னிடத்தில் திரும்புங்கள்.
1: For I have redeemed you.
0: நான் உங்களை மீட்டுக் கொண்டேன்.
1: He says, come on.
0: அவர் சொல்ல, வாருங்கள்.
1: Don't run away.
0: என்னை விட்டு ஓட வேண்டாம்.
1: Before he said, get out of here.
0: முன்ன சொன்னா ஓடி போங்க எல்லாம்.
1: Don't stay here.
0: இங்க இருக்காதீங்க.
1: You don't belong in the garden of Eden.
0: ஏதேன் தோட்டத்துக்கு நீங்க சொந்தமானவள் அல்ல.
1: Out.
0: வெளியே போய் விடுங்க.
1: You don't stay in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே நீங்க வாசம் பண்ண முடியாது.
1: Because of the blood and the reconciliation that has taken place, now God's language is God says, return to me, for I have blotted out your transgressions and your sins. I have blotted them out. Come back to me.
0: இப்போது இரத்தத்தினாலே தேவனோடு கூட அந்த ஒப்புரவாகுதல் உண்டானபடியினாலே தேவன் இப்ப என்ன சொல்லுகிறார், உங்கள் மீறுதல்களை பாவங்களை நான் அகற்றி விட்டேன், ஆகவே என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார்.
1: My dear friends,
0: என் அருமை நண்பர்களே,
1: there is no use running away from God today.
0: தேவனை விட்டு ஓடுவதில் எந்த விதமான பயனும் இல்லை.
1: That is why the gospel today is called the good news.
0: ஆகவே தான் இன்றைக்கு சுவிசேஷம் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது.
1: Those who preach the good news are described as those who preach glad tidings of good things.
0: நற்செய்தி பிரசங்கிக்கிறவர்கள் சமாதானத்தை குறி நல்ல காரியங்களை அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
1: We do not have a terrorizing message.
0: நாம் தீங்கை உண்டாக்குற செய்திகளை மக்களுக்கு சொல்வதில்லை.
1: No,
0: கிடையாது.
1: We have the good news.
0: நம்மிடத்தில் நற்செய்தி இருக்கு.
1: Glad tidings is what we preach.
0: நல்ல காரியங்களை நாம் பிரசங்கிக்கிறோம்.
1: What is the glad tiding and the good news about?
0: நல்ல செய்தி, நல்ல காரியம், நல்ல செய்தி என்றால் என்ன? அது
1: This glad tiding is about the fact that the blood of Jesus Christ has taken care of our sin.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் பரி நம்முடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்டது என்பதுதான் நல்ல காரியம்.
1: So man does not have to run away from God.
2: ஆகவே மனிதன் இப்போது தேவனை விட்டு ஓட தேவையில்லை.
1: He does not have to be afraid of God.
2: தேவனை கண்டு பயப்பட தேவையில்லை.
1: God looks upon him.
2: தேவன் அவனை நோக்கி பார்க்கிறார்.
1: God loves him.
2: தேவன் அவனை அன்பு கூறுகிறார்.
1: God calls him.
2: தேவன் அவனை அழைக்கிறார்.
1: Jesus, one of the words that frequently occur in the ministry of Jesus is the word come.
2: இயேசுவின் ஊழியத்திலே திரும்பத் திரும்ப வருகிற ஒரு வார்த்தை என்ன? வாருங்கள் என்பது.
1: He said, come unto me all ye that labor and are heavy laden, I will give you rest.
2: அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Take my yoke upon you and my burden is light, my yoke is light,
2: என்னுடைய நுகத்தை என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்றார்.
1: Come to me, he said,
2: என்னிடத்தில் வாருங்கள்,
1: I am your burden bearer,
2: உங்கள் பாரங்களை சுமக்கிறவர்.
1: I have blotted out your sin,
2: உங்கள் பாவங்களை நான் அகற்றி விட்டேன்.
1: Now there is reconciliation possible,
2: இப்பொழுது ஒப்புரவாகுதல் சாத்தியமாயிற்று.
1: No matter who you are,
2: நீங்கள் யாரா இருந்தாலும் சரி,
1: no matter what you have done,
2: நீங்கள் என்ன செய்திருந்தாலும் சரி,
1: no matter what religion you belong to,
2: நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும்
1: சரி, no matter who you are,
2: நீங்கள் யாரா இருந்தாலும் சரி,
1: come,
2: வாருங்கள்.
1: This is the glad tidings.
2: இதுதான் நல்ல செய்தி.
1: This is the good news.
2: இதுதான் நற்செய்தி.
1: This trumpet sound must be heard in every corner of this nation.
2: இந்த எக்கால சத்தம் தான் இந்த தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் கேட்கப்பட வேண்டும்.
1: The sound is come.
2: சத்தம் என்னது? வாருங்கள் என்பது.
1: Come.
2: வாருங்கள்.
1: Come to him.
2: அவரிடத்தில் வாருங்கள்.
1: God loves you.
2: தேவன் உங்களில் அன்பு கூறுகிறார்.
1: God loves you.
2: தேவன் உங்களில் அன்பு கூறுகிறார்.
1: God says, return to me.
2: என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் சொல்கிறார்.
1: I am not here to drive you out. Come in.
2: நான் உங்களை துரத்துவதற்காக அல்ல. ஆகவே வாருங்கள்.
1: The Bible says,
2: வேதம் சொல்கிறது,
1: that Jesus came to seek and to save that which was lost.
2: இறந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று.
1: I tell you, my friend,
2: நான் உங்களுக்கு சொல்லட்டும்,
1: God sought and found me.
2: தேவன் என்னை தேடி கண்டுபிடித்தார்.
1: God sought you and found me.
2: தேவன் உங்களை தேடி கண்டுபிடித்தார்.
1: This is the great love of God.
2: இதுதான் தேவனுடைய மாபெரும் அன்பு.
1: This is what the blood of Jesus has done.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இதைதான் செய்திருக்கிறது.
1: Why would he seek us and find us today?
2: ஏன் அவர் இன்றைக்கு நம்மை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்?
1: Why would he say to the sinner, come?
2: ஏன் பாவியை பார்த்து வாருங்கள் என்று சொல்ல வேண்டும்?
1: How can a sinner come?
2: எப்படி ஒரு பாவி வர முடியும்?
1: He can come because of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தமாக அவன் வர முடியும்.
1: He can come because the blood is there in the presence of God, speaking, crying out, not for vengeance but for mercy and grace to be showed upon the sinner.
2: பாவின் மீது இரக்கத்தையும் தயவையும் காண்பியும் என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கதறுகிறது. வஞ்சிக்க அவனை தண்டிக்க வேண்டும் என்று அல்ல. ஆகவே தான் பாவி தேவனுடைய வர முடியும்.
1: That is why reconciliation is through faith in his blood.
2: ஆகவே தான் இந்த ஒப்புரவாகுதல் அவருடைய இரத்தத்தின் மீது நாம் வைக்கிற விசுவாசத்தினாலே உண்டாகிறது.
1: That is why, my friend, you must never stay away.
2: ஆகவே தான் நண்பர்களே, ஒரு நாள் நாம் தூர தள்ளியே இருக்க கூடாது.
1: Once again, I will say to you,
2: மீண்டுமாக நான் உங்களுக்கு
1: சொல்றேன், it's the saddest thing that many believers feel unworthy to take communion.
2: திருவிந்து சமயத்திலே மிக வருத்தமான காரியம், அநேக விசுவாசிகள் இதிலே நான் பங்கு பெற தகுதியற்றவன் என்று எண்ணுகிறார்கள்.
1: In most churches,
2: அநேக சபைகளில்
1: they feel unworthy to take communion.
2: திருவிந்துல பங்கு கூட தகுதியற்றவன் என்று எண்ணுகிறார்கள்.
1: Yet the very thing that is served there symbolizes the shed blood of Jesus.
2: என்னாலும் அங்கே கொடுக்கப்படுகிற அந்த காரியம் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது.
1: Isn't that strange what the devil has done?
2: பிசாசு செய்திருக்கிற காரியம் எவ்வளவு வினோதமாக இருக்கிறது.
1: The precious blood has been shed.
2: விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது.
1: So that God can give an invitation to man.
2: எதற்காக தேவன் மனிதனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும்படியாக?
1: Standing invitation by God himself is there.
2: தேவன் கொடுக்கிற அந்த அழைப்பு இருக்கிறது.
1: If you have sinned, confess your sin.
2: பாவம் செய்திருந்தால் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: The blood of Jesus is able to cleanse you.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறது.
1: Isn't it strange that we serve this wine that is symbolic of the shed blood, yet people start running away from the communion because they feel unworthy to come before God. Instead of coming, they are running.
2: சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தை நாம் கொடுக்கிறோம் என்றாலும் மக்கள் வினோதமாக வருகிறதுக்கு பதிலாக தேவனை விட்டு தூரமாக ஓடி போகிறார்கள். காரணம் என்ன? தகுதியற்றவள் என்று தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
1: That is because the teaching on the blood of Jesus has not been given.
2: இதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அவர்களுக்கு சொல்லப்படவில்லை.
1: We serve the wine.
2: நாம் ரசத்தை பரிமாறுகிறோம்.
1: But we don't tell them what it is.
2: ஆனால் அதன் அர்த்தம் என்ன என்று சொல்லுகிறோம்.
1: Whatever we tell them is not enough for them to stay and return to God and repent and become right with God and reconcile with God.
2: நாம் ஒருவேளை சில காரியங்களை சொல்லி இருந்தாலும் அது தேவனிடத்தில் கொண்டு வந்து தேவனோடு அவர்கள் சீர்பொருந்தி ஒப்புரவாகக்கூடிய அளவுக்கு அவர்களை தூண்டி இழுக்கவில்லை.
1: The communion time is a time of reconciliation.
2: திருவிருந்த நேரம் தேவனோடு நாம் ஒப்புரவாகிற ஒரு நேரம்.
1: Are you unworthy?
2: நீங்கள் தகுதியற்றவர்களா?
1: Have you been running away from communion because you feel unworthy?
2: ஏதோ நீங்கள் தகுதியற்றவரை போல உணர்ந்து திருவுந்தை விட்டு ஓடுகிறீர்களா?
1: When you see that,
2: நீங்கள் அதை காணும்போது,
1: when you see the cup,
2: அந்த பாத்திரத்தை காணும்போது,
1: this is the cup that makes possible for you to reconcile with God.
2: இந்த பாத்திரம் தான் தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகும்படி சாத்தியமாக்குகிற பாத்திரம்.
1: Repent of your sins.
2: உங்கள் பாவங்களை விட்டு மனந்திரும்புங்கள்.
1: Confess your sins.
2: பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: Draw near to God.
2: தேவன் அன்பை வாருங்கள்.
1: He welcomes you.
2: அவர் உங்களை வரவேற்கிறார்.
1: He draws near to you.
2: அவர் உங்கள் அன்பை வருகிறார் நண்பர்களே.
1: If you understand what the blood has then you will be reconciled with God.
2: ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்துகொண்டால் தேவனோடு ஒப்புரவாகி விடுவீர்கள்.
1: If you understand what the blood has of Jesus has done you will never run away.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்துகொண்டால் நீங்கள் ஓடவே மாட்டீர்கள்.
1: Now if you run away that becomes a victory for the devil.
2: பாருங்கள் நீங்கள் ஓடி போனால் அதுவே பிசாசு கிடைக்கிற வெற்றியா இருக்கு.
1: Why is the devil against you?
2: ஏன் பிசாசு உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்?
1: Because you are a child of God.
2: ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்க.
1: Now if you run away from God
2: நீங்கள் தேவனை விட்டு ஓடி போனால்
1: Now devil's purpose is finished.
2: பிசாசுடைய நோக்கம் நிறைவேறி விட்டது.
1: It is successful now.
2: அவன் இப்போது வெற்றி அடைந்துட்டான்.
1: He has separated you from God.
2: அவன் தேவனை விட்டு உங்களை பிரித்து
1: விட்டான். He has taken you away from God.
2: தேவனை விட்டு தூரமாய் உங்களை கொண்டு போய்
1: விட்டான்.
2: அதுதான் அவனுக்கு வெற்றி.
1: But you take victory through the blood of the lamb and by the word of your testimony.
2: ஆனால் நீங்களோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் உங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் வெற்றி பெறுவீர்கள்.
1: How do you take the victory?
2: எப்படி வெற்றி பெறுவது?
1: Confess what the blood of Jesus has done.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள்.
1: Instead of running away stay and say the precious blood of Jesus cleanses me from all my sins.
2: ஓடுவதை நிறுத்தி விட்டு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லுங்கள்.
1: And it reconciles me with God.
2: தேவனோடு கூட அது என்னை ஒப்புரவாக்குகிறது.
1: God says to me now return.
2: தேவன் இப்போது என்னை பார்த்து திரும்ப வா என்று சொல்கிறார்.
1: Turn with me to Isaiah 38.
2: திருப்போம் ஏசாயா 38 ஆம் அதிகாரம்.
1: And verse 17.
2: 17 ஆம் வசனம்.
1: Behold for peace I had great bitterness but thou hast in love to my soul delivered it to the pit of corruption for thou hast cast all my sins behind thy back.
2: இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர்.
1: Oh look at what God has done.
2: Oh தேவன் செய்திருக்கிற காரியத்தை பாருங்க.
1: This is what reconciliation means.
2: ஒப்புரவாதம் என்று சொன்னால் இதுதான்.
1: Reconciliation means that something has taken place so that now God puts everything in behind his back.
2: ஒப்புரவாதம் என்ன? ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது. தேவன் இப்போது எல்லாவற்றையும் தம்முடைய முதுகுக்கு பின்னாலே போட்டு விட்டார்.
1: Past is forgotten.
2: கடந்த காலம் எல்லாம் கடந்த வாழ்க்கை எல்லாம் மறக்கப்பட்டு விட்டது.
1: Judgment has been given, that is why it's forgotten.
2: தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, ஆகவே தான் அது மறக்கப்பட்டிருக்கிறது.
1: Now if your children do something wrong,
2: உங்க பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னு சொன்னா,
1: you get a hold of them,
2: நீங்க அவங்களை பிடிக்கிறீங்க,
1: and find them out, find their sin out,
2: அவங்க செஞ்ச தப்பை கண்டுபிடிக்கிறீங்க,
1: and then you know you give them a little whipping,
2: அதன் பிறகு கொஞ்சம் நல்லா போடுறீங்க அவங்களுக்கு,
1: you discipline them.
2: அவங்களை சீர் ஒழுங்குபடுத்துறீங்க.
1: Now I'm glad I can talk about that here. In European countries you can't even say that you can give a couple of blows to their kids, you know, they'll throw you in jail in a minute.
2: இங்க இந்த மாதிரி எல்லாம் பேச முடியல, அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஐரோப்பிய நாடுகள்ல போய் இந்த மாதிரி எல்லாம் பேசினா அது பேசுனதுக்கு ஜெயில போடுவாங்க.
1: I remember I was talking one time about you know giving a couple of blows to a kid and everybody looked up like this man belongs in the jail, you know.
2: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு முறை குழந்தைகளை ரெண்டு அடி அடிங்கன்னு சொன்னேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, இவன் என்ன ஜெயில தூக்கி போடணும்ன்ற மாதிரி.
1: அடி அடிங்கன்னு சொல்லல, டிசிப்ளின் பண்றதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். அது அவங்களுக்கு அவ்வளவு அதிசயமா இருக்கு, அவங்க ஒன்றும் பண்றதே கிடையாது. It's not allowed there.
2: அங்க அதெல்லாம் அனுமதி கிடையாது.
1: That is why preaching the gospel is very difficult.
2: ஆகவே தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போது அவ்வளவு கஷ்டமா.
1: They don't believe in giving a few blows to discipline a child. How can they understand Isaiah when he says God chastised Jesus for our sins? Then that means he's a bad God.
2: பிள்ளைகளை சீர்படுத்துறதுக்கு அடிக்கணும்னு சொன்னா இதை ஒத்துக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது இயேசு சொல்லுகிறான் இல்லையா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு அவர் மீது வந்ததுன்னு சொல்லிட்டு அதை எப்படி அவர் புரிந்து கொள்ள முடியும்?
1: அப்ப தேவன் அவரை அடிச்சார்னா அவர் எவ்வளவு மோசமான தேவன் தான் அவங்க சொல்றாங்க. That is why it's very difficult to modern tendency is such that it's very difficult to preach the gospel.
2: இந்த காலத்து அவருடைய மனப்போக்கு அப்படி இருக்கு, ஆகவே தான் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணது அவ்வளவு கஷ்டமா இருக்காங்க.
1: You got to come from another side.
2: வேற பக்கத்துல இருந்து கோணத்துல இருந்து வரணும்.
1: I'm glad I can just talk to you openly.
2: நான் உங்ககிட்ட இவ்ளோ திறந்த மனதோட பேச
1: முடியுது. You catch your child and find him out and give him a couple of blows.
2: உங்க பிள்ளையை பிடிக்கிறீங்க, நல்ல ரெண்டு நல்லா போடுறீங்க.
1: Said don't do that.
2: இது மன் செய்யாத.
1: Wrong.
2: அது தவறு.
1: Now you've done it right.
2: இப்போ சரி செஞ்சிட்டேன்.
1: You have given him what he deserves.
2: அதாவது அவனுக்கு என்ன தகுதியோ அதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள்.
1: You have let him know very clearly that it's wrong.
2: அவனுக்கு தெளிவா நீங்க புரிய வச்சிட்டீங்க அது தவறுன்னு.
1: Given the punishment.
2: தண்டனையும் கொடுத்துட்டீங்க.
1: Now will you go ahead and give it to him every day of his life and remember it all the time that come on here. You did this yesterday. What I gave you yesterday is not enough. Here is a couple of more blows. Take it.
2: அவன் செஞ்ச தப்புக்காக வாழ்நாளெல்லாம் சரி நேத்து செஞ்சே வந்தா வாங்கிக்க. அன்னைக்கு செஞ்சே வாங்கிக்க சொல்லி டெய்லி கூப்பிட்டு கூப்பிட்டு ரெண்டு அடி அடிப்பீங்களா?
1: நினைக்கும் போதெல்லாம் ஆத்திரமா இருக்குது. இங்க வா ரெண்டு போடுறேன் அப்படி போடு. See, that is not right.
2: பாருங்க இது சரியில்லை.
1: See, once you give the blow,
2: ஒரு முறை அந்த அடியை கொடுத்து விட்டா,
1: once the chastisement is over,
2: ஒரு முறை அந்த தண்டனை கிடைத்து விட்டா,
1: then it is only decent of you to put it in the back and never think about it, never mention it, never bring it up again, leave it at that.
2: பிறகு அந்த முதுகு பின்னால போட்டுட்டு அதை பத்தி நினைக்காம திரும்ப அந்த பிரச்சனையை கிளறாம அப்படியே விட்டு விட்டா அதுதான் கண்ணியமான ஒரு தன்மை.
1: That is why all the children have a very great pleasure in being in court.
2: He will turn again. He will have compassion upon us. He will subdue our iniquities.
1: And thou will cast all their sins into the depths of the sea.
2: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
1: I love this verse.
2: இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: He will turn again.
2: அவர் திரும்ப இறங்குவார்.
1: Sin has so affected God that he could not turn our side. He had to get us out of his sight. He could not even look upon us.
2: பாவம் தேவனை அந்த விதத்தில் பாதித்து விட்டது பாருங்க. நம்முடைய பக்கமே அவரால் திரும்ப கூட முடியவில்லை. இப்போது அவர் திரும்புகிறார்.
1: Habakkuk says in 1:13 that he is a God who is so pure and so holy that he cannot look upon sin.
2: Habakkuk 1:13 சொல்லுகிறது தேவன் அவ்வளவு பரிசுத்தமான தூய்மையானவர் பாவத்தை நோக்கி பார்க்க மாட்டார் என்று சொல்லி.
1: So God has turned away.
2: அவர் தேவன் முகத்தை திருப்பி கொண்டார்.
1: Imagine him, God turning his face away.
2: கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க தேவன் முகத்தை திருப்பி கொள்ளுகிறார்.
1: This is what happened when Jesus hung on the cross.
2: இயேசு சிலுவையிலே தொங்கிய போது இதுதான் நடந்தது.
1: Jesus is crying out from there, my God, why hast thou forsaken me?
2: இயேசு கதறுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று.
1: And God turns his face away from his only begotten son.
2: தேவனும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விட்டு தம்முடைய முகத்தை திருப்பி கொள்ளுகிறார்.
1: Never turned back to him.
2: திரும்ப ஒரு பக்கமாய்

0: முகத்தை அவர் திருப்பிக்கொண்டார்.
1: When Jesus suffered on the cross of Calvary.
2: ஏசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டபோது.
1: One of the suffering was that his own father, who has been eternally with him for ages and ages, has for the first time turned his face away from him.
2: அவருடைய பாடுகளிலே.
1: He will not look upon him.
2: அவருடைய பாடுகளிலே ஒன்று என்ன? அவருடைய நித்திய பிதா, நித்திய நித்தியமாய் யாரோடு கூட அவர் இருந்தாரோ அவர் ஏசுவை பாராதபடிக்கு தம்முடைய முகத்தை திருப்பிக்கொண்டார்.
1: Why did he turn away?
2: ஏன் அவர் முகத்தை திருப்பிக்கொண்டார்?
1: Because your sin and my sin was upon Jesus.
2: ஏனென்றால் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் இயேசுவின் மீது இருந்தது.
1: The Son who always from all eternity beheld the face of the Father.
2: நித்திய நித்தியமாய் பிதாவின் முகத்தையே தரிசித்துக் கொண்டிருந்த குமாரன்.
1: That day,
2: அந்த நாளிலே,
1: as he hung on the cross,
2: சிலுவையில் தொங்கிய
1: போது, for the first time he feels a separation.
2: முதன் முறையாக அவரை விட்டு பிரிந்து விட்டேன் என்று
1: உணர்கிறார். The Father God has turned away.
2: பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பிக் கொண்டார்.
1: I tell you, because he turned away, today the Father God says, return to me, I turn towards you now.
2: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அன்றைக்கு பிதாவாகிய தேவன் முகத்தை திருப்பிக் கொண்டனால்தான் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பக்கமாய் நான் திரும்பி இருக்கிறேன்
1: என்று. It is because of that the Bible says that God will turn again.
2: அது நிமித்தமாக தான் வேதம் சொல்கிறது தேவன் திரும்ப நமக்கு இறங்குவார்.
1: If Jesus has not hung on the cross.
2: இயேசு மாத்திரம் சிலுவையிலே தொங்கிராவிட்டார்.
1: He did not shed his blood.
2: அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்திராவிட்டார்.
1: He did not die there.
2: அவர் அங்கே மரித்திராவிட்டார்.
1: If the Father did not turn his face away from him.
2: பிதா அவரை விட்டு தம்முடைய முகத்தை திருப்பிராவிட்டார்.
1: If Jesus did not become sin for us so that the Father turns his face away.
2: பிதாவானவர் முகத்தை திருப்பி திரும்ப நம்மிடத்தில் காண்பிக்கும்படி இயேசு பாவமாய் இராவிட்டார்.
1: முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொள்ளும்படி அவர் பாவமானார். பாவமானதனால் தான் திருப்பிக் கொண்டார் முகத்தை. If that has not happened,
2: அது மாத்திரம் சம்பவித்திராவிட்டால்,
1: then the Father can never turn to us.
2: பிறகு பிதா நம் பக்கமாய் தம்முடைய முகத்தை திருப்ப முடியாது.
1: Never can look upon us.
2: நம்மை நோக்கி பார்க்கவே முடியாது.
1: But now the Father says,
2: ஆனால் இப்பொழுது பிதா சொல்லுகிறார்,
1: I will turn to you.
2: நான் உங்கள் பக்கமாய் திரும்புவேன்.
1: Come to me.
2: என்னிடத்தில் வாருங்கள்.
1: He is not only turning to you, he says come.
2: அவர் நம் பக்கமாய் திரும்புகிறது மட்டுமல்ல வாருங்கள் என்று சொல்றார்.
1: Not only says come, he comes searching for us.
2: வாருங்கள் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார்.
1: He's searching for us.
2: அவர் நம்மை தேடுகிறார்.
1: And he says come.
2: பிறகு சொல்றார் வாருங்கள் என்று.
1: The fearful heart of the sinner must now come to rest.
2: பாவிக்குள்ளே இருக்கிற பயந்த அந்த இருதயம் இப்பொழுது இளைப்பாறுதலை கண்டடைய
1: வேண்டும். Because of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
1: Because reconciliation is through the blood.
2: ஏனென்றால் ஒப்புரவாகுதல் இரத்தத்தின் மூலமாக மட்டுமே உண்டாயிருக்கிறது.
1: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Now let's go to the eighth matter.
2: இப்பொழுது எட்டாவது காரியத்துக்கு நாம்
1: செல்வோம். What the Bible says about what the blood of Jesus has done for us.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அதை பார்ப்போம். எட்டாவது.
1: Yes, that the blood of Jesus gives us boldness to come before God.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுக்கு முன்பதாக நாம் வரும்படிக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
1: Turn with me to Hebrews.
2: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
1: Hebrews chapter 10.
2: எபிரேயர் 10 அதிகாரம்.
1: And verse 19 to 23.
2: 19 முதல் 23 வரை.
1: Hebrews 10:19.
2: எபிரேயர் 10:19.
1: Having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus, by a new and a living way which he hath consecrated for us through the veil, that is to say his flesh.
2: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்,
1: and having a high priest over the house of God, let us draw near with a true heart and full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
2: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீர கடவோம்.
1: Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised.
2: அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கைகளில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே.
1: A wonderful passage.
2: ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி.
1: But I want you to note that word boldness.
2: ஆனா தைரியம் என்ற வார்த்தை வர அதை நீங்க சற்று கவனிக்க வேண்டும்.
1: In verse 19.
2: தமிழில் 19ல வருகிறது.
1: This is something
2: மணிக்கு 20ல வருகிறது.
1: This is something that Christians in many places don't know anything about.
2: இந்த தைரியத்தை பற்றி தான் பல இடங்களில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கு.
1: But yet that boldness is the thing, a spiritual quality that determines whether a person is spiritually grown and mature or not.
2: அந்த தைரியம் தான் ஒரு மனிதன் ஆவிக்குரிய பிரகாரமாக முதிர்ச்சி தேர்ச்சி அடைந்திருக்கிறாரா என்பதை விளங்கப்படுகிறது.
1: How much boldness do you have with God?
2: தேவனிடத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறது?
1: How bold can you be with God?
2: தேவனிடத்தில் நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருக்க முடியும்?
1: If you can be bold with God,
2: தேவனிடத்தில் நீங்கள் தைரியமா இருக்க முடியும் என்றால்,
1: it can only be so because you know that certain truths.
2: சில சத்தியங்களை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருந்தால் தான் தைரியமா இருக்க முடியும்.
1: Now he says, having therefore brethren boldness to enter into the holiest by the blood of Jesus.
2: என்ன சொல்றான்? ஆகையால் சகோதரரே, நாம்

0: பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடியா?
1: The boldness comes through the blood.
0: பாருங்க, தைரியம் ரத்தத்தினாலே நமக்கு உண்டா இருக்கிறது.
1: Have you ever thought about this?
0: இத பத்தி என்னங்க யோசிச்சிருக்கீங்க?
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: 2000 years ago.
0: 2000 வருடங்களுக்கு முன்பதாக.
1: But yet people don't have boldness today.
0: என்னாலும் இன்றைக்கு மக்களுக்கு தைரியமே இல்லை.
1: Why don't people pray boldly?
0: ஏன் மக்கள் தைரியமாக ஜெபிப்பது கிடையாது?
1: Why they don't come to the presence of God boldly?
0: ஏன் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாக வருவது கிடையாது?
1: Yet the language of the author of the book of Hebrews is so clear to us, and he is so convinced about how we have boldness to enter.
0: பாருங்க, ஆனா எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்றான்? தேவனுடைய சமூகத்திலே எந்த அளவுக்கு தைரியமா நாம் வர முடியும் என்பதில் அவர் உறுதியா இருக்கிறார்.
1: He says, having therefore brethren boldness to enter the holy of holies through his blood.
0: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
1: உண்டா இருக்கிறது. Everybody say that.
0: எல்லாரும் சொல்லுங்க.
1: Everybody say we have boldness.
0: எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
1: We have boldness.
0: நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
1: We have boldness.
0: நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறது.
1: I tell you, if the boldness has not come into you.
0: பாருங்க, நான் சொல்லட்டும், தைரியம் மாத்திரம் உங்களுக்கு உண்டாகவில்லை.
1: That means you have not known about the blood of Jesus. Yes, everything that you ought to know.
0: நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அறிய வேண்டிய எல்லாவற்றையும் அறியாத இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம்.
1: If you know the truth about the blood of Jesus, you will have boldness.
0: Yes, கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு தைரியம் உண்டா இருக்கும்.
1: Boldness with God.
0: தேவனிடத்திலே தைரியம்.
1: If you can have boldness with God, then what about your rest of your life?
0: தேவனிடத்தில் உங்களுக்கு தைரியம் இருந்தா பிறகு உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் எப்படி?
1: Are you going to be afraid of kings and lords of this earth?
0: இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள், பிரபுக்கள், இவங்களை கண்டெல்லாம் பயப்பட போறீங்க?
1: Authorities of this earth?
0: இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள்.
1: If you have boldness with God,
0: தேவனிடத்திலே தைரியம் இருக்கும்.
1: Then what is the devil?
0: பிறகு பிசாசு என்ன?
1: If you have boldness with God,
0: these verses say four things has been prepared by God for us. பாருங்கள், தேவனாலே நான்கு காரியங்கள் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் சொல்கிறது.
1: One is the holy of holies.
0: முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலம்.
1: What is the holy of holies?
0: மகா பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன?
1: That is the very dwelling place of God.
0: தேவனே வாசம் பண்ணுகிற இடம்தான் அது.
1: His very presence.
0: அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம்.
1: God has prepared this for us.
0: தேவன் இதை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
1: So that we can come in there.
0: நாம் உள்ளே வருவதற்காக.
1: Secondly,
0: இரண்டாவது,
1: He has provided the blood that brings us there.
0: நம்ம எங்க கொண்டு வருகிற அந்த இரத்தத்தையும் அவர்தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
1: Who is Jesus?
0: இயேசு யார்?
1: He is God's son.
0: அவர் தேவனுடைய குமாரர்.
1: God sent him.
0: தேவன் தான் அவரை
1: அனுப்பினார். God put him on the cross.
0: தேவன் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்.
1: The blood was shed there.
0: இரத்தம் அங்கே சிந்தப்பட்டது.
1: He presented the blood to the Father.
0: அவர் பிதாவுடைய இரத்தத்தை கொண்டு போய் செலுத்தினார்.
1: He doesn't expect blood from us.
0: நம்மிடத்திலிருந்து அவர் இரத்தத்தை எதிர்பார்ப்பதில்லை.
1: The blood also he has provided.
0: இரத்தத்தையும் அவரே கொடுத்திருக்கிறார்.
1: And thirdly,
0: மூன்றாவது,
1: he has provided a new and a living way.
0: புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார்.
1: To come there into the holy of holies.
0: மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருவதற்கு.
1: Fourthly,
0: நான்காவது,
1: this passage says that he has provided us a high priest.
0: இந்த வேதபாகம் சொல்கிறது, அவர் பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்.
1: Someone that is there for us.
0: நமக்காக அங்க இருக்கக்கூடிய ஒருவர்.
1: Someone that can plead for us, talk for us.
0: நமக்காக பேசக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய ஒருவர்.
1: Someone that can tell him that we are all right, that we are covered by the blood.
0: இரத்தத்தினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறோம், நாம் நன்றாக இருக்கிறோம் என்று அவருக்கு சொல்லக்கூடிய ஒருவர்.
1: Now look at this.
0: இதை கவனிங்க இப்ப.
1: The very presence of God, the holy of holies.
0: தேவனுடைய, தேவன் இருக்கிற இடம், மகா பரிசுத்த ஸ்தலம்.
1: The blood of Jesus.
0: பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
1: The new and the living way.
0: பிறகு புதிதும் ஜீவனுமான பாதை.
1: And the high priest.
0: பிறகு பிரதான ஆசாரியர்.
1: All of these things have been provided by God.
0: இவை அனைத்தும் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: You read that here.
0: அதை இங்க நீங்க வாசிக்கலாம்.
1: Now in response we have to draw near with a certain type of attitude.
0: இதற்கு பிரதியுத்தரமாக ஒரு சில மனப்பான்மையோடு கூட நாம் தேவனிடத்திலே நெருங்கி வர வேண்டும்.
1: Four things are told about how we must enter in.
0: எப்படி நாம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: How we must draw near.
0: எப்படி நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும்.
1: How do you draw near now?
0: இப்போது எப்படி அவரிடத்திலே கிட்டி சேர்வது?
1: Draw near with a true heart.
0: சுத்தமான இருதயத்தோடு.
1: Secondly, with full assurance of faith.
0: இரண்டாவது, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு.
1: Thirdly, with hearts sprinkled from an evil conscience.
0: மூன்றாவதாக, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய்.
1: Fourthly, bodies washed with pure water.
0: நான்காவதாக சுத்த ஜலத்தால் சரீரம் கழுவப்பட்டவர்களாக.
1: All of this is possible for us.
0: இந்த நான்கு காரியங்களை நம்மால் செய்ய முடியும்.
1: God has prepared his very presence for us.
0: தேவன் தம்முடைய பிரசன்னத்தையே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: The living way.
0: புதிதும் ஜீவனுமான ஆவி.
1: The high priest.
0: பிரதான ஆசாரியர்.
1: Because God has provided all these things.
0: தேவன் இந்த காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடியினால்.
1: Now we are told to come.
0: இப்போது நாம் வரும்படி நமக்கு சொல்லப்படுகிறது.
1: We are told to draw near.
0: அருகிலே வரும்படி சொல்லப்படுகிறது.
1: Draw near.
0: அருகிலே.
1: Now we are begging God, say, draw me near, Lord.
0: ஆனா இப்போ நாம ஆண்டவரே கெஞ்சிட்டுகிறோம், ஆண்டவரே என் கிட்ட வாங்க அப்படி.
1: He says, you draw near.
0: அவர் சொல்றார், நீங்க என் கிட்ட வாங்க.
1: He says, no, draw me near, Lord.
0: இல்ல ஆண்டவரே, என் கிட்ட நீங்க வாங்க.
1: Draw me near, Lord.
0: என்ன கிட்ட இழுத்துங்க ஆண்டவரே.
1: நீர் என்ன இழுன்றோம். அவர் சொல்றார், நீ கிட்ட வா. You come near.
0: நீங்க வாங்க அப்படின்றாரு.
1: Lot of people prayer, people's prayer is draw me near, Lord.
0: நிறைய பேருடைய ஜெபம்னா பாருங்க, ஆண்டவரே என்ன உன் பக்கமா இழுத்து கொள்ளும், என்ன இழுத்து கொள்ளும்.
1: They never hear any truth.
0: சத்தியதே கேக்குறது
1: இல்ல. Never pay any attention to teaching.
0: போதனைகளுக்கு செவி கொடுப்பது இல்ல.
1: And their whole life they pray draw me near, Lord, draw me near.
0: வாணாலாம் இந்த ஜெபம், ஆண்டவரே என்ன உங்ககிட்ட இழுத்துங்க.
1: They feel so far away.
0: ரொம்ப தூரமா இருக்கறன்றோ நினைப்பாங்க.
1: They feel withdrawn from God.
0: தேவனை விட்டு தூரமா விலகி இருக்கறன்றோ ஒரு எண்ணம்.
1: They feel a separation from God.
0: தேவனை விட்டு பிரிந்து இருக்கறோம் என்ற எண்ணம்.
1: They feel a distance.
0: ஒரு தூரத்தை உணர்கிறார்கள்.
1: Something is there gotten between them and God.
0: அவளுக்கும் தேவனுக்கு இடையே சில காரியங்கள் புகுந்து விட்டது.
1: They say, oh, draw me near.
0: அவர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு கிட்ட இழுத்து கொள்ளுங்க.
1: What you need is the truth, my friend.
0: உங்களுக்கு தேவையானது சத்தியம் நண்பர்களே.
1: The truth about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம்.
1: If you have the truth about the blood of Jesus, your prayer will not be draw me near. Your prayer will be, Lord, I draw near by the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஆண்டவரே கிட்ட இழுத்து கொள்ளுங்க என்று சொல்ல மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கிட்ட வருகிறேன் என்று சொல்வீர்கள்.
1: If you are knowledgeable about the blood of Jesus,
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டா இருந்தால்,
1: prayer will not be begging to enter in his presence.
0: அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வரும்படியாக உள்ளே பிரவேசிக்க முடியாக கெஞ்சுகிறதா உங்கள் ஜெபம் இருக்கு.
1: It is a boldness to enter into his presence.
0: மாறாக அவருடைய பிரசன்னத்திலே நுழைவதற்கு ஒரு தைரியம் உண்டா இருக்கும்.
1: Because you have a true heart.
0: ஏனென்றால் உண்மையுள்ள ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கிறது.
1: How do you get a true heart?
0: இந்த உண்மையுள்ள இருதயம் எப்படி வருது?
1: Not because you've been so good.
0: நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்ததால இல்ல.
1: கிடையாது. Not because so you're perfect and you're true heart. Your heart is a true heart.
0: நீங்க ஏதோ பூரணமா இருக்கீங்க, ஆகவே உங்க இருதயம் பூரணமானது அப்படிங்க
1: கிடையாது. Why you have a true heart?
0: ஏன் உங்களுக்கு பூரண இருதயம் இருக்கு?
1: Because of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து நிமித்தமா.
1: You know how your conscience is clear?
0: உங்க மனசாட்சி எப்படி சுத்தமானது தெரியுமா?
1: Not because you've been so good.
0: ஏதோ நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க என்பதனால
1: இல்ல. Because you have confessed your sins and the blood of Jesus has cleansed your conscience.
0: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரித்தபடியினாலே.
1: What does this give you?
0: இது உங்களுக்கு என்ன கொடுக்கிறது?
1: It gives you full assurance of faith.
0: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: This is what I call full gospel.
0: இதுதான் நான் பூரண சுவிசேஷம் என்று
1: அழைக்கிறேன். Lot of people are claiming to be full gospel but they don't have full assurance of faith.
0: நிறைய பேர் பூரண சுவிசேஷம் சொல்றாங்களே தவிர விசுவாசத்தின் பூரண நிச்சயம் அவங்களுக்கு
1: கிடையாது. Lot of people full gospel means full here.
0: நிறைய பேருக்கு பூரண சுவிசேஷம் இதுதான் பூரணமா இருக்கு.
1: No, not full here.
0: இங்க பூரணமா இருக்க கூடாது.
1: Full here.
0: இங்க பூரணமா இருக்கணும்.
1: Full assurance of faith.
0: விசுவாசத்தின் பூரண
1: full boldness,
0: பூரணமான தைரியம்,
1: full confidence,
0: முழுமையான தைரியம்.
1: The full gospel when it is preached in all its fullness gives you a full confidence and boldness to come before
0: God. பூரண சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கிக்கும்போது தேவனிடத்தில் வருவதற்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் அது ஊட்டுகிறது.
1: The full gospel is about the blood of Jesus.
0: பூரண சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றியது.
1: The full gospel people are bold people that have fullness of boldness.
0: பூரண சுவிசேஷம் மக்களுக்கு தைரியம் பூரணமாக இருக்கும் தைரியமாக தேவனிடத்தில் வருவார்கள்.
1: Gospel me people must pray with full boldness.
0: பூரண சுவிசேஷம் மக்கள் பூரணமான தைரியத்தோடு ஜெபிக்க வேண்டும்.
1: Full gospel people ought not to pray begging prayers.
0: பூரண சுவிசேஷம் ஆட்கள் கெஞ்சுகிற ஜெபத்தை செய்ய கூடாது.
1: Full gospel people are not at heaven's throne waiting at the gates with a begging bowl.
0: பூரண சுவிசேஷம் மக்கள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தின் வாசல்களில் நிற்கிற மக்கள் அல்ல.
1: The full gospel people are people that knock at the holy of holies and the door is open to them and they enter in praising God, worshiping God because of the boldness that the blood gives them, the blood of Jesus.
0: பூரண சுவிசேஷம் மக்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கொடுக்கிற தைரியத்தினாலே பரலோகத்தில் போய் கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படுகிறது. உள்ளே தைரியத்தோடு கூட நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு அவர்கள் பிரவேசிக்கிறார்கள்.
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: Are you full gospel?
0: நீங்க என்ன பூரண சுவிசேஷரா?
1: Are you full half gospel or full gospel?
0: பாதி சுவிசேஷமா பூரண சுவிசேஷமா?
1: Not everybody that says full gospel is full gospel.
0: பூரண சுவிசேஷம் சொல்றவங்க எல்லாம் அப்படி இருக்கிறது இல்ல பாருங்க.
1: Full gospel means full confidence.
0: பூரண சுவிசேஷம் என்றால் பூரணமான நிச்சயம்.
1: Full boldness.
0: பூரணமான தைரியம்.
1: Boldness to enter into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்குரிய தைரியம்.
1: The blood and the knowledge about what the blood of Jesus has done removes every timidity in our approach to God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அந்த இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று அதை பற்றி நம்முடைய அறிவும் தேவனை அணுகுவதிலே நமக்கு இருக்கிற எல்லா கோழைத்தனத்தையும் பூரணமாய் விளக்குகிறது.
1: Oh praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Let me say that again.
0: அத மறுபடியும் சொல்றேன்
1: பாருங்க. The blood and the knowledge of what it has done removes every timidity in our approach.
0: இரத்தமும் இரத்தம் என்ன செய்திருக்கு என்ற அறிவும் தேவனிடத்தில் நாம் அணுகும்போது நமக்குள்ள இருக்க எல்லா கோழைத்தனத்தையும் நம்ம விட்டு அகற்றுகிறது.
1: Let me read a couple of verses and then we'll close.
0: ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து பிறகு முடிக்கலாம்.
1: Hebrews chapter 4.
0: எபிரேயர் 4 அதிகாரம்
1: verse 16.
0: 16 வசனம்.
1: Let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need.
0: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும்.
1: Oh the word boldness must be like honey.
0: பாருங்க தைரியம் என்ற வார்த்தை தேன போல இருக்கணும்.
1: When you hear that it must be sweet to you.
0: அதை கேட்கும்போது உங்களுக்கு இனிமையா இருக்க வேண்டும்.
1: Everybody say boldness.
0: எல்லாரும் சொல்லுங்க தைரியம்.
1: Come boldly.
0: தைரியமாய் வாருங்கள்.
1: Look at the person next to you and say come boldly.
0: பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவனிடத்தில் தைரியமா வாங்க.
1: Come boldly to the throne of grace.
0: கிருபாசன தண்டையிலே தைரியமா
1: சேரக்கடவும். Don't be afraid.
0: பயப்பட வேண்டாம்.
1: Come boldly.
0: தைரியமாய் வாருங்கள்.
1: Let your prayers be a reflection of your bold entrance.
0: உங்களுடைய ஜெபம் தைரியமாய் பிரவேசிக்கிறதிலே அவருடைய பிரதிபலிப்பா இருக்கட்டும்.
1: We have as the apostle Paul says abundant entrance in one place he says in the very presence of God.
0: அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல சொல்றான் தேவனுடைய சமூகத்திலே நாம் தாராளமாய் பிரவேசிக்கிறோம்.
1: Now that abundant entrance is not when we die we abundantly enter.
0: பாருங்க தாராளமாய்
1: preacher only as at the funeral you know. சாவுல தான் அத பிரசங்கம் பண்றாங்க abundant entrance. போயிட்டார் தாராளமா. Now
0: இப்போது
1: abundant entrance is about now.
0: தாராளமாய் பிரவேசிக்கலாம் என்பது இப்போதே பற்றியது.
1: You enter in abundantly.
0: நீங்கள் தாராளமாய் உள்ள போகலாம்.
1: No restrictions.
0: இப்போ வரம்பு முறையே கிடையாது.
1: Abundant entrance into the very throne room of God.
0: தேவனுடைய கிருபாசனத்திலே தாராளமாய் நீங்கள் பிரவேசிக்கலாம்.
1: Turn with me to Acts chapter 4.
0: அப்போஸ்தலர் 4 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
1: Acts chapter 4.
0: அப்போஸ்தலர் 4 அதிகாரம்.
1: Couple more verses. Acts chapter 4.
0: 4 அதிகாரம் இன்னொரு சில வசனங்கள்.
1: Verse 13.
0: 13 வசனம்.
1: Says now when they saw the boldness of Peter and John they perceived that they were unlearned and ignorant men they marveled and they took knowledge of them that they had been with Jesus.
0: பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள்.
1: All the way they presented the gospel these people presented the gospel.
0: இந்த ஆட்கள் சுவிசேஷம் சொன்ன விதத்திலேயே
1: the way Peter preached
0: பேதுரு பிரசங்கம் பண்ண விதத்திலே
1: the way Peter gave the gospel
0: பேதுரு சுவிசேஷத்தை சொன்ன விதம்
1: he presented Christ and the resurrection and then said repent and be baptized every one of you so that you may receive the gift of the Holy Ghost
0: கிறிஸ்துவை பிரசங்கித்தான் உயிர்த்தெழுந்த பிரசங்கித்தான் பிறகு சொன்னான் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொல்லி
1: as if it's nothing
0: இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அவன் சொல்றான்
1: just come repent
0: வாங்க மனம் திரும்புங்க
1: be baptized
0: ஞானஸ்நானம் பெறுங்கள்
1: may the Lord give you the Holy Spirit
0: கர்த்தர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கட்டும்
1: yes sir what boldness
0: அவங்க கேக்குறாங்க என்ன தைரியம் உங்களுக்கு
1: where did this boldness come
0: இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது
1: these are unlearned men
0: இவங்கலாம் படிப்பறியாதவங்க
1: ordinary men
0: சாதாரண ஆட்கள்
1: they are not theologians
0: இவங்கலாம் பெரிய இறையல் வல்லவர்கள்
1: how can they present this gospel so boldly
0: அப்படி இருக்கும்போது சுவிசேஷத்தை இவ்வளவு தைரியமா சொல்றாங்க எப்படி
1: I tell you my friend they have found this abundant entrance
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே தாராளமாய் பிரவேசிக்கிற இந்த விஷயத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்
1: they found out what it is to come to god boldly
0: தேவனிடத்தில் தைரியமாய் வருவதென்றால் என்ன அதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்
1: because they are bold they are preaching to the world and telling them you come now
0: அவர்கள் தைரியமாய் இருக்கிறபடியால தான் உலகத்துக்கு பிரசங்கித்து நீங்களும் வாருங்கள் என்று சொல்றாங்க
1: tell the sinner come now
0: பாவியை பார்த்து சொல்றாங்க இப்போது வா என்று
1: come boldly
0: தைரியமாய் வா
1: you have reconciliation through his blood
0: அவருடைய இரத்தத்தினாலே நீ ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறாய்
1: your forgiveness of sins
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது
1: you have redemption
0: மீட்பு இருக்கிறது
1: you have cleansing
0: நீ உனக்கு நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய்
1: you have sanctification
0: நீ பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாய்
1: you have justification
0: நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய்
1: come boldly
0: தைரியமாய் வா
1: because the blood is speaking there for you
0: என்ன இரத்தம் உனக்காக பேசிக்கொண்டிருக்கிறது
1: such boldness in their gospel presentation
0: அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போது அந்த அளவுக்கு அங்கே தைரியம் இருக்கிறது
1: I tell you my friend
0: நான் உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே
1: once you know what the blood has done
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து விட்டால்
1: you will become bold to enter into his throne
0: பிறகு அவருடைய கிருபாசனத்தினை பிரவேசிப்பதிலே உங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கும்
1: then you will share about Jesus with others with the same kind of boldness.
0: பிறகு அதே தைரியத்தோடு கூட மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லுவீர்கள்.
1: When you read books on evangelism,
0: இந்த சுவிசேஷ பணியை பற்றிய புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது,
1: one of the hindrances, the first hindrance they always list on why people don't tell others about the gospel is that people are afraid.
0: மக்கள் ஏன் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு பயப்பட சொல்லாமல் இருக்கிறார் என்பதற்கு கொடுக்கிற முதலாவது காரணம் காரியம் பயம், கோழைத்தனம்.
1: பயம், சொல்றதுக்கு பயமா இருக்கு. That's all.
0: அவ்வளவுதான்.
1: That fear will go when you know about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த பயம் போய்விடும்.
1: You will go into his presence.
0: அவருடைய சமூகத்தில் நீங்கள் செல்வீர்கள்.
1: You will know the boldness.
0: அந்த தைரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்.
1: And then you will present the gospel with boldness.
0: சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லுவீர்கள்.
1: One more verse and then we'll close.
0: இன்னும் ஒரு வசனம் வாசிப்போம்.
1: Acts chapter 4 verse 31.
0: அப்போஸ்தலர் 4:31.
1: When they had prayed, the place was shaken where they were assembled together and they were all filled with the Holy Ghost and they spake the word of God with boldness.
0: அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
1: Amen.
0: Amen.
1: They preached the word of God with boldness.
0: தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள்.
1: Boldness.
0: தைரியமாக.
1: Where did this boldness come from?
0: இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது?
1: Boldness came through the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த தைரியம் வந்தது.
1: When you get bold to enter into the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் உண்டாயிருந்தால்,
1: then you are bold about everything.
0: பிறகு எல்லாவற்றை குறித்து ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும்.
1: Fear and inferiority leaves you.
0: பயம், தாழ்வு மனப்பான்மை இவைகளெல்லாம் நீங்குகிறது.
1: You begin to become bold in Christ.
0: கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தைரியமுள்ளவராய் மாறுகிறீர்கள்.
1: Bold in prayer,
0: ஜெபத்திலே தைரியம்.
1: Bold in life,
0: வாழ்க்கையிலே தைரியம்.
1: Bold in everything that you do,
0: நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தைரியம்.
1: Bold in every situation,
0: எல்லா சூழ்நிலையிலும் தைரியம்.
1: The Bible says that the righteous are bold as a lion.
0: வேதம் சொல்ல நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள்.
1: They figure that if they can go before God with boldness, they don't have to be afraid of anything.
0: அவருக்கு நன்றாக தெரியும் தேவனுக்கு முன்னாலேயே தைரியமா போக முடியும் என்றால் பிறகு வேற எந்த காரியத்தை கண்டு பயப்படவே தேவையில்லை.
1: Our time is up today.
0: இந்த நேரம் இன்றைக்கு முடிந்து விட்டது.
1: Next week I'm going to continue.
0: அடுத்த வாரம் நான் தொடரப்
1: போறேன். Shall we all stand up together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.

பண்ணவா எந்த பக்தர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான பறவைகள் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டார். கர்த்தர் அதை சுகந்த வாசனை நுகர்ந்து நோவாவை

ஓர் உயர் அதிகாரியை நானும் என் நண்பர்களும் சந்திக்கச் சென்றிருந்தோம். அப்பொழுது அவருடைய பேச்சு என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. உற்சாகமாய் உள்ளே சென்றவன் வேதனையோடு வெளியே வந்தேன். அந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்கவோ அந்த அதிகாரியை என்னால் மன்னிக்கவோ முடியாத நிலையில் போராடி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் அதிகாலையில் எபிரேயர் 12:1-2 வசனங்களை கர்த்தர் எனக்கு கோடிட்டு காட்டி என்னை தேற்றினார். Let us fix our eyes on Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். அவர் இழிவை எண்ணாமல் சிலுவையை சுமந்தவர். தமக்கு வந்த எதிர்ப்பை உறுதியோடு தாங்கிக் கொண்டவர். இந்த வசனங்களை தியானித்து நான் விடுதலை அடைந்தேன். ஒரு பாடலும் பிறந்தது.

ரெண்டு தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நல்ல போராட்டம் போராட்ட, ஃபைட் எ குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால் அப்போஸ்தலாகிய பவுல், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்றார். ஃபைட் எ குட் ஃபைட் என்று சொல்றார். அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான். படிப்பு ஒரு போராட்டம் தான். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திராம வேதம் சொல்லுது, நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமாக எக்ஸாமில் எல்லாருமே எழுதுறவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிடுது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனேன்னு கேட்டால், நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான், எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க, முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியாக இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே உழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னு வாங்க. வேதம் வந்து போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனாலேயே நாம் வந்து சரியான ட்ராக்ல இருக்கும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமா போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்திலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய க்வெஸ்சன் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் போராடிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா என்ன படித்தியா முடிச்சான்னு கேட்டால், ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது என்னென்னா நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து. நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்கு புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசு புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை வந்து 6 மாதத்துக்கு ஒரு புறம் மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசு புதுசாக வாங்கி போடுறாங்க, எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்னென்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும். ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி போராடி போராடி தான் என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் நல்ல போராட்டம் போராடு, நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்றைக்கி விளக்க போகிறேன். இன்றைக்கி 1,
ஓட்ட பந்தயத்தில் மல்யுத்தத்தில் ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது. ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி வேதத்திலேருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம், 1 Corinthians 9:24-25 பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம். எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ் கிரீக்ஸ் வந்து கொண்டு, ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா வெள்ளி கிரீடமா வெண்கல கிரீடமான்னு கேட்டால் கிடையாது, வெறும் ஆலிவ் பிரான்ச்சஸ்,

இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதுக்கு இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்கிறார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான், கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அத்தோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. ஸோ வென் யூ டாக் அபவுட் ஃபைட்டிங் இன் அத்லெட்டிக்ஸ், ஆனர் இஸ் அட் ஸ்டேக். ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றா ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான், அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது, யார் வேணால் அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க, அவனோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும், அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும், முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க, முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதலிடத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது, கிரீடம் விழுந்துடும் அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம் அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது இந்த கௌரவத்துக்கே அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போது இந்த கௌரவம் பாருங்கள், நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோம்னா அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் அப்படியே போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கினியா சொல்கிறோம், ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா என்ன, உயிர் பழிக்க மாட்டானா என்ன, ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம், அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது, ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது, யார் நீங்கள் தான் பேரண்ட்டா, உங்கள் பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறான்னு உடனே படிக்காத ஆளுக்கே அவ்வளோ கௌரவம் வந்துடுது, அட நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு என்ன வந்துடுது, அதே பிள்ளைக்கும் என்ன வந்துடுது, அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய கௌரவம் வருது, முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, டேய் நீ நல்ல பேரோட கௌரவத்தோடு வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி போராடு அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோடு வந்துட்டான்னு சொன்னால் அடுத்த நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயங்கர கௌரவம், கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிட்றாங்க, நீங்கள் வாப்பா உனக்கு ஃபீஸே கட்டவானா, உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தவன் போராடினவன் ஒழுங்காக போராடாமல் கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது, பியூனே விரட்டுவான், இங்கெல்லாம் நிற்காதீங்க லைனில் நிற்காதீங்க, அங்கே போய் தண்ணி இல்லைங்க அப்படின்வான், என்னப்பா இப்படி பண்ணுற அவன் இப்படி பண்ணுற என்ன, ஆமாம் அவர் நல்ல போராட்டம் போராடினே நீ சும்மா போராடிட்டு வந்திருக்க ஓரமான இல்லை அப்படின்றான். அப்போ அந்த கௌரவம் கிடைக்குது. இப்போ கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுத்து அந்தஸ்து வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோரோடு அவன் பாஸ் பண்ணுறான், அவனுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இதை விட ஒரு கௌரவமான வேலை கிடைக்குது, புரியுதுங்களா, ஒரே கல்லூரியில் ஒரே ஸ்கூலில் தான் எல்லோரும் படிக்கிறாங்க, ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான், நடக்குதா இல்லையா. அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கணம் ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போனாதான்னா ஒழுங்காக நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம், இப்படியெல்லாம் படிச்சுனா யாரடா பொண்ணு கொடுப்பா, சொல்கிறாங்களா இல்லையா, திட்டுறாங்களா இல்லையா வீட்டில், ஏன் திட்டுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து நல்ல போராட்டம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நீ போராடி போராடி ஜெயம் எடு.

எடுக்க எடுக்க கௌரவம் மரியாதையும் கனம் உன்னை தேடி வரும், தேடி வரும். உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலன் இங்கே பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது, அந்த கிரேக்க சபை அது, அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னாருன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்துல கிரேக்க கலாச்சாரத்துல உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம். அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணா கொடுக்க ரெடியா இருந்தாங்க. தே வர் ரெடி டு கிவ் எனிதிங் ஜஸ்ட் ஃபார் ஆனர். எவ்வளோ செலவழிக்கவும் எவ்வளோ கஷ்டப்படவும் ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்கிறாரு, எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா தே அண்டர்ஸ்டுட். அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் அழியிற கிரி கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம். எவ்வளோ அதிகமாக போராடணும். ஹல்லேலூயா. நம்ம கனப்படுத்துறவர் கர்த்தர். ஆமென். இந்த கனம் எப்படி வரும்? இந்த போராட்டத்தில் நம்ம கனத்தோடு நம்ம முடியணும். நம்முடைய கனத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன? கனம் எப்படி கிடைக்கும்? ஹவு வில் யூ கெட் ஆனர்? நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? விஸ்டம், ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமாக அவன் செய்யணும். ஞானமாக போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனந்தான். மதி இல்லாமல் அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமாக வராது, அவனுக்கு கனவீனம் தான் வரும். பெரிய அவமானத்தோடு தான் அவன் திரும்பி வருவான். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில் முடிய வேண்டுமானா தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. நல்லா கவனிங்க, இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் 2 காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி, குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராட்டி ஜெயமாக எடுக்கணும்னா 2 காரியங்களை கையாள்றதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது எதற்கு நல்ல ஞானம் தேவை என்றால், 22 நீதிமொழிகள், 22:1 பாருங்க, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டால், கௌரவத்தை பற்றி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பற்றி பேசுறாருன்னா பணத்தோடு அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதில் ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடையிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமாக முடியணும்னா அவன் ஞானமாக இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாலும் கையாளப்படுகிறது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்து தான் அவனுடைய லைஃப் வந்து விக்டோரியஸாக இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்டில் போயிடுமா அப்படின்றது வந்து முடிவில் தெரியும். உலக அளவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான் என்பதை வைத்து தான் அவன் இந்த பூமியில் கௌரவமாக வாழப்போகிறானா அல்லது கனவீனமாக வாழப்போகிறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்கள். நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள், சும்மா உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நமக்கு என்ன சாப்பாடு, என்ன ஒரு நாளைக்கு காலைல 2 இட்லி வேணும், மதியானம் ஒரு கைப்பொடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட் டீ பிஸ்கட் இருந்தாலே போதும் உயிர் வாழ்ந்துடும். யார் சாக மாட்டாங்க? சில பேர் ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய செலவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ தங்குறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டால் நான் எப்பவுமே சொல்கிறது 6:2, இதுதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோன்னா படுத்திருக்கிறது
எம்எம் ஃபார்மா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா? கண்ணை மூடிட்டீங்க, வாய்க்குள்ளே போகிறது கொசுவா என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா ரெண்டு, ஆறுக்கு ரெண்டு. என்னதான் நீங்க கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்க வேதனைப்பட்டாலும், ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவன் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வந்து வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும், டிசைனாக கட்டுறோம், கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும், அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு. அந்த ஒரு கௌரவத்துக்கு தான் துணி வாங்க போகிறோம். துணி எதுக்கு? உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் எப்பா ஏதாவது துணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு தான் வாங்கி போடுறோம். அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்ஸாக போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கு, அவன் போட்டு காட்டுறான் பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு, அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டயே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமான்னு இது பண்ணால், ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்டு வந்து நம்மளுக்கு கனவீனமாயிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் பிசாசானவன் பாருங்கள் பணத்தை வச்சு ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்குது. மூன்று சம்பவங்களை காட்டுறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 4:8 வாசிப்பீங்களான்னா, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போதும், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அப்போ அவன் என்ன நம்புனான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு முன்னாடி வணங்கிடுவார்னு அவன் நம்புனான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சால் பாருங்கள், வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாமல் பாருங்க, ஹி ஜஸ்ட் கேம்பிள்ட். நீங்கள் அதே போல் மத்தேயோ 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார். சின்ன வயதுலேருந்தே கை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திரத்தை கொடுத்துட்டு ஏன் பின்னால் வா சொல்லுங்க. அவன் துக்கத்தோடே போய்விட்டான். உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யமான்கள் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்ச ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால. புரியுதுங்களா? பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தா போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வலிமையான வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு. வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டால் பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலைன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும். ஹி கேன் லூஸ். வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலாக இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல் ஆசை வச்சு குஷ்ரோகியா வெளியே போனான். யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து நான்கு கொண்டு கடைசி செத்தான். அனனியா சபீராள் பணத்தில் அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாமல் கடைசியில் ரெண்டு பேரும் மறிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாஸ் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா, என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும், என் பணத்தை சேர்க்கறக்கும், என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்குட்பட்டு
இதனாலேயே நான் கனவீனமாக என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு, பிசாசினை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும், இதில் நான் ஞானம் இல்லாமல் போனால் என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன அந்த பெரிய பட்டியலில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னன்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை, பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையாக மாறாதபடி அதை கையாள்ற ஞானத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையாக அவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான்னா எல்லாத்தையுமே அது வேற மாத்திட்டு போயிடுவான், மறைஞ்சுதான் இருக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும், மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுரும், அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாள்றதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள, கௌரவமாக முடியறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டால், நீதிமொழிகள் 3:7, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஃபர்ஸ்ட் ஐ சேட் யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மணி. Second, you need wisdom to handle your mistakes. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாள்றதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது, எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை எல்லாரையும் படித்து பாருங்களேன், ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர, கரையற்றவர்கள்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வந்து ஏன் அவங்க மேல அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்க படிச்சீங்கன்னா அவங்கள பத்தி பெரிய சரித்திரம் இல்லை, ரெண்டே வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சதுனால அவங்க குறை எழுதல ஆண்டவர், அவ்வளவுதான். மற்றபடி அவங்க லைஃபை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்ல ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடிலாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. அப்போஸ்தலாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவார், 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ அப்போஸ்தலன் இப்பொழுது நாம்னு சொல்லி தண்ணியை சேர்த்துக்கிறாரு, குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned, we all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. Everybody comes with their own imperfections. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்னைக்கு அவனால் வெளியே வரும். There's no perfect pastor, there's no perfect believer. Everybody falls, fails, falters, they fall. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான், ஆனால் அநேகங்கள் அப்படி வாழ முடியாது, குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோன்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான், அவைகள் அறிக்கை செய்து விட்டுக்கிடுறனோ இறக்கணும். பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போடல, பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை, பாவம் பண்ணுறேன் பண்ணிட்டேன் ஆனால் அறிக்கை செஞ்சிட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன். அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாள்றதுக்கு ரூபாய் தரேன். ஏன் தவறுகளை மாத்திரம்ல, மற்றவருடைய தவறுகளையும் கையாள்றதுக்கு எனக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி நான் பெரிய கனத்தை சம்பாரிச்சேன்னு சொல்றது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கனம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டா,
ஞானமுள்ளவன் கனத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் வந்து நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் அதை பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதோட விளைவு என்னன்னு கேட்டால் என் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஒரு ஒரு அவமானத்தை நான் சந்திக்கிறேன், ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது, இதில் தவறாக நான் செஞ்சிட்டேன். ஆண்டவரே, என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும், அதனால் நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னென்னா நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு, ஞானமற்றவன் நானே ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா?

ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம், ஆர் எனி திங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்துகிற ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமாக மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்கிற காரியம், 7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்ல ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிட்டு உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக, நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் வே தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது. ஆக்ட் ஆஸ் இஃப் நத்திங் ஹேப்பன். B, பிளேம் கேம், பிளேம் அதர்ஸ். நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பந்தான், நான் இல்லை ஏவாள் தான், பிளேம். சி, கவர் அப், முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டான், ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி, டினாயா, நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பீரால் இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம், ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறாங்க. ராங் வே ஆஃப் ஹேண்ட்லிங் மிஸ்டேக்ஸ். இ, எவிடன்ஸ் ரிமூவல், அதனுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதனுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான், பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவை கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எஃப், ஃபைட்டிங் வித் த க்வெஸ்டினர்ஸ், நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவளோட சண்டை போடுவார், போராடுவார். அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசு தான் என்ன சுகமாக்குனாரு, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி பத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்ட வேண்டியே திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து, கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான், உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவி அதுதான் செய்தா. நீ எனக்கு குற்றமாக சொன்ன, உனக்கு காலி பண்ணுறன் பார். ஸோ இது என்னதான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல ஒன்றுமே நடக்காதது போல நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதிச்சாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துறவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட, குற்றம் குற்றம்தான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருந்தாலும், தேவ பிரசன்னத்தில் எல்லா மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல, அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே, என்னுடைய தவறுகளை கையாள்றதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போ நல்ல போராட்டம்ன்றது, முதல் போராட்டம் என்ன போராட்டம் சொன்னேன், ஓட்ட பந்தயத்தில் போடுற போராட்டம். அந்த போராட்டம் எதுக்காக போராடுறாங்க, கனத்திற்காக சொல்லுங்க, எதற்காக குழப்பிட்டனோ இல்லை. சரி, முதல் போராட்டம் என்ன போராட்டம், ஓட்ட பந்தயத்தில் போராடுகிறார்கள் பார்க்குறோம். எதுக்காக போராடுறாங்க, கனத்துக்காக, கிரீடத்துக்காக, கனத்துக்காக. அந்த கனம் கிடைக்கணும்னா என்ன தேவை,
ஞானம் தேவை. எதுல ஞானம் தேவை? பணத்தை கையாள ஞானம் வேணும், தவறுகளை சரியா கையாள்றதுக்கு ஞானம் வேணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முதல் போராட்டம் இது. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு. அது என்ன போராட்டம்னு கேட்டால், 1 கொரிந்தியர் 15:32 கடைசி பகுதியில் அப்போஸ்தலாய் பவுல் சொல்றார், நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். துஷ்ட மிருகங்களோட போராடுகிறேன், ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ், துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். முதல் போராட்டம் ஓட்டப்பந்தயத்தில் போராடுறது, மல்யுத்தத்தில் போராடுறது, இதெல்லாம் எதுக்குன்னா முடிவில் எனக்கு கௌரவம் கிடைக்கணும், கிரீடம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கனம் கிடைக்கணும், அதுக்காக போராடுறது. ஆனால் அந்த துஷ்ட மிருகத்தோட போராடுறதுக்கு பாருங்க, இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஆனர், இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப். யுவர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். துஷ்ட மிருகங்களோட போராடுறவன் தன் உயிரை காத்துக்கொள்ளணும்னு போராடுவான் இல்லை. ஒரு முறை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்கள் கிளாஸில் ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வி கேட்டார். ஒருவன் எழுப்பி கேட்டார், உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அப்படிலாம் ஓட முடியாது சார். இல்லை எவ்வளோ ஓடுவேன் அப்படின்னு கேட்டார். தெரில சார், ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தர் கேட்டார், யார் இங்கே வேகமாக ஓட முடியும்? உடனே ஒரு 7 மணி நான் சொன்னான், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் என்னால் ஓட முடியும். ஏன்னா அவன் உண்மையாகவே ஓடுகளை அந்த இது அந்த வீரர், தடகள வீரன், 40 கிலோமீட்டர் சொன்னால் அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் சார் ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஓட முடியாது. அவர் கேட்டார், உன்னை ஒரு புலி வரட்டுச்சுன்னா இவ்வளோ வேகமாக ஓடுவேன்னு கேட்டார். நான் நம்புகிறேன் இந்த 20 ஓடுறவங்க கூட 80 ஓடுவான். ஏன்? இது வந்து கனத்துக்காக, பரிசுக்காக, பதக்கத்துக்காக ஓடுற ஓட்டம் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்கு. விட்டிங்கன்னா முடவன் கூட ஓடி போயிடுவான். ஏன்? It's all about your life. You see, when you fight with the beasts, jeevana kaathukonum uyira kaathukonum nammode engirundha and adrenaline rush varumne theriyadhu illa sila per balliya paathu odra ootatha paakaname enna ootam oduvaangala appo singa vandu puli vanduchuna avladhaan kaal valikku solra aal kuda mutti valiyila oru nimishathila idu polila parande odirum illa ena it's about your life. பவுல் சொல்றாரு, நம்ம கணத்துக்காக மாத்திரம் போராடிட்டு இருக்கிற ஒரு போராட்ட வீரரா நம்ம சபையில் இருக்கக்கூடாது. அட்டாக் வந்து நம்ம லைஃப் மேலே இருக்கு. நம்ம வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கிறதுனால நீங்க துஷ்ட மிருகங்களோட போராடுற மாதிரி போராடணும்னு சொல்றாரு. அவர் வேதத்தில் வந்து இந்த துஷ்ட மிருகங்களை பத்தி எழுதும்போது 2 மிருகங்களை அவர் குறிப்பிடுறாரு. முதல் மிருகம் 2 தீமோத்தேயு 4:17, சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு முடிக்கிறார். இப்போ முதல்ல அவர் காண்பிக்கிற ஒரு துஷ்ட மிருகம் என்னன்னு கேட்டால் சிங்கம். இந்த சிங்கத்தின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், 1 பேதுரு 5:8-9 பேதுரு சொல்லுகிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விழுங்கிறதுக்கு தான் அவன் இருக்கிறான். அந்த சிங்கம் வந்து விளையாடுறதுக்கு இல்லை, விழுங்குறதுக்கு இருக்கு அப்படின்ற. எப்படி விழுங்கும் அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டால், அது எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று கேட்டால், சங்கீதம் 17:12 பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்திற்கும் உப்பாய் இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பால சிங்கம் அது வந்து போராடி நம்மளை விழுங்குறதுக்கு வரும்போது எப்படி வரும்னு கேட்டால், மறைவிடங்களில் இருந்து தான் அது வந்து ஒருவன் அட்டாக் பண்ணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக போராடுற ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தில் முதல் போராட்டம் சிங்கத்தோட போராடுற போராட்டம். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, நம்முடைய மறைவான வாழ்க்கையின் பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, சீக்ரெட் லைஃப், அங்க இருக்கிற போராட்டம். சிங்கம் எப்பவுமே மேட்டில் நின்றுக்கிட்டு நான் வந்துட்டேன், யாராவது வரீங்களா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்காது. அது என்ன பண்ணனா, மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து இங்கே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது நினையாத நேரத்தில் வேகமாக போய் என்ன பண்ணிடுவோம், காப்பிடும். பிசாசானமனும் நம்மளை நிறைய வேளையில் நம்முடைய மறைவான வாழ்க்கைகளில் பெரிய ஒரு அட்டாக் அவன் கொண்டு வரணான்றது உண்மை. இப்போ வெளியரங்கமாக பாருங்கள், ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம், பைபிள் எடுத்துட்டோம், நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், மற்றவங்களோட உட்காந்துருக்குறோன்னும் போது நம்மளுக்கு பெரிய சோதனைலாம் வராது.
சோதனையே வந்தால் கூட ஊருக்கு பயந்துட்டு கூட்டத்துக்கு பயந்துட்டு பேசாமல் இருப்போம் இல்லை, அமைதியாக இருப்போம், நமக்கு அந்த அந்த எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அநேகம் நம்ம தனி அறைகளில் தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நிறைய பேரில் வி ஸ்ட்ரகிள் அண்ட் ஃபைட். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை தனியாக கொண்டு போயிட்டா இவன் என்ன பண்ணலாம், அவனை கொன்று போடலாம், விழுங்கி போடலாம். அவர் சொல்கிறாரு, உன் மறைவிடங்களை பற்றி கேர்ஃபுல்லாக இரு. அதனால தான் தாவீது சொல்லும் பொழுது 17:12 மன்னித்து கொள்ளுங்கள், 19:12 வாசிக்கும் போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன குற்றங்கள்? மறைஞ்சிருக்கும் போது நான் செய்கிற குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். எபேசியர் 5:11-12 வாசித்தால், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு, ஒர்க்ஸ் இன் டார்க்னஸ், அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் சொல்கிறார் 12, அவைகளால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதற்கும் அவல் லட்சணம், அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கிரியைகள் எங்கே செய்யப்படுதுன்னா அந்தரங்கத்தில், ஒளிப்பிடங்களில். பிசாசானவன் நம்மளை நிறையவில் பயங்கரமாக தாக்கி நம்மளை வந்து, இட் கேன் பி எனி திங், இட் கேன் பி எ பேட் தாட், எ பேட் ஹேபிட், இட் குட் பி டிப்ரெஷன், எனி திங். நம்ம தனியாக இருக்கும்போது தனியாக வந்து ஒளிப்பிடங்களில் வந்து நம்மளை விழுங்கலான்னு வருவான். அவர் சொல்கிறார், எதிர்த்து நில்லுங்க, துஷ்ட மிருகங்களுக்கு விழுந்துடாதீங்க. இந்த சிங்கம் நம்மை விழுங்க பார்க்குது ரகசிய இடங்களில். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் நம்ம ஜெயங்குள்ள பண்ணுகிறவர், ஆமேன். ஏனென்றால் எபிரேயர் 11:33 வாசித்தா, அவர்கள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள்னு போட்டிருக்கு விசுவாசத்தினால. அப்படிதான் வசனம் சொல்ல, சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தினால். அதை செய்தாங்க. அப்போ அவர்களால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும், விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும், அந்தரங்க பாவங்களில் நம்ம விடுதலை பெற முடியும், ஜெயிக்க முடியும். அலேலூயா. ரெண்டாவது, இன்னொரு துஷ்ட மிருகத்தை பற்றியும் பவுல் பேசுகிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 20:29-31 வாசித்தால், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஓநாயை பற்றி பேசுகிறார். இது ஒரு ரெண்டாவது திஷ்ட மிருகம், வைல்ட் பீஸ்ட்ஸ், வைல்ட் அனிமல்ஸ். அவர் சொல்ல, இதோடு நீங்கள் போராடணும், இந்த துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அதில் வந்து இந்த சிங்கம் வந்து ரகசிய பாவத்துக்கு நம்மளை இழுக்கிற, ரகசிய குற்றங்களுக்கு, மறைவான பாவங்களுக்கு இழுக்கிற அடையாளமாக சிங்கம் பதிவிருந்து நம்மளை தாக்குறது. இந்த ரெண்டாவது ஓனா இருக்கு பாருங்க, இதுக்கு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னு கேட்டால், மத்தேயு 7:15 நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த ஓநாயை யாரோட ஒப்பிடுறாருன்னா, கள்ள போதகர், கள்ள தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, இவங்க வெளியில பார்த்தா இவங்க வந்து ஓநாய் மாதிரியே தெரிய மாட்டாங்க, அதான் பெரிய பிரச்சனை. சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே வந்துடும், கெர்ச்சிக்கிற சிங்கம் வேற போட்டிருக்கு, அது சிங்கம் சிங்கம் மாதிரியே வந்துடும். ஆனால் ஓநாய் வந்து எப்படி வருமா, ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு வருமா. அதனால அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு, கண்டுபிடிச்ச பிறகு அவங்க தப்பிக்கிறதும் பெரிய சேலஞ்சு. ஸோ இட்ஸ் அ வெரி இட்ஸ் அ டூ ப்ராங்ட் அஃபேர் டு ஓவர் கம் தெம். ரொம்ப கஷ்டம் இது. அதனால தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டவங்க, தாங்க வஞ்சிக்கப்பட்டவொன்னே அவங்களுக்கே தெரியாது. தட்ஸ் அ ப்ராப்ளம், தே டோன்ட் நோ இஃப் தே பீன் மிஸ்லெட். சரியான பாதையில் இருக்கிறோம், நம்ம ஆட்டுக்குட்டியோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாங்க, பார்த்தா உள்ள ஃபுல்லாக என்ன இருக்கும், ஓனாயாக இருக்கும். இந்த ஓனாய் எப்படி வேலை செய்யும், ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி வேலை செய்வான்றதுக்கு பைபிளில் 3 வார்த்தைகள் இருக்குது, அதை மட்டும் காட்டுறேன், விளக்க நேரம் இல்லை, பட் நீங்கள் நிதானிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்போஸ்தலர் நபர்கள் 20:29-30 வாசிக்கும் பொழுது, அவர் இந்த ஓநாய்களை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வி கால் இட் ஆஸ் யூனோ த பர்சனாலிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேவனுக்கு நேராக ஜனங்களை தள்ளணும், அவங்கள திருப்பணும் அப்படின்றத விட, தங்களுக்கு பக்கம்தான் அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை பாரு, என்னோட பேசு, என் கிடையிறு,
என்னை ஃபாலோ பண்ணு, என்னையே நீ நேசி, என்னையே நீ நம்பியிரு அப்படின்னு தங்கள் பக்கமே அவங்கள வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கள்ளத்திற்கு தேசனுடைய வேலை. அதில் நம்ம இனம் காணலாம். ஈவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம இழுக்கிறத விட தாம் பக்கமே தன்னை இழுத்துட்ருக்காங்களே, தாங்க தான் ரொம்ப முக்கியஸ்தர் மாதிரி அவங்களையே அவங்கள பிரபலப்படுத்தி அவங்கள பற்றியே பேசி அவங்கள பற்றியே உயர்த்தி அவர்களுடைய வார்த்தை இல்லாமல் ஜபம் இல்லாமல் செய்யாமல் சொல்லாமல் ஒன்றுமே நடக்காதுன்றது போல ஒரு பிரம்மையை கிரியேட் பண்ணிடுவாங்க. டோட்டலாக அவங்கள டிபெண்ட் பண்ண வச்சுருவாங்க. நீ ஜோம் பண்ணு சொல்ல, என்கிட்ட நான் ஜோம் பண்றேன். நீ அதட்டி பிசாசை மேற்கொள்ள சொல்ல, நீங்க வா நான் 30 நாள் உனக்காக ஜோம் பண்ணி உன்னை அதட்டுவேன் விரட்டுவேன். அப்போ அவங்க டோட்டல் கண்ட்ரோல்குள்ள அவங்களை கொண்டு வருவாங்க. தி ஆல்வேஸ் ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். தி ட்ரா பீப்புள் ஆஃப்டர் தெம். ரெண்டாவது ஒரு கள்ளத்திற்கு திசை வேலை என்னன்னு கேட்டா, யோவான் 10:12, ஓனாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். செகண்ட் திங் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் A false teacher will do is he will disperse people. எல்லாரையும் சிதறடிச்சிருவாங்க, ஒன்றா இருக்கவே விடவே மாட்டாங்க. இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே நீங்கள் பாருங்கள் சபைக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. சபை கூடி வருதில் அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த சபைக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கூடாதீங்க, இங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க. They will disperse them. ஐக்கியத்தில் அவங்களால வேலை செய்யவே முடியாது. சமீபத்தில் நான் படித்தேன், ஒரு நம்ம நாட்டில் வந்து நிறைய காடுகள் இருக்குது. அந்த காடுகளில் சில புலிகள் கூட வாழுது, ஓப்பன் ஏரில் அது வாழுது, ஓப்பன் ஃபாரஸ்டில் வாழுது. ஆனால் அந்த ஃபாரஸ்டில் வந்து நிறைய அந்த பழங்குடியினர் வந்து அனுதினமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது, அவங்க வயல்வெளி எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க லைஃப்லிஹுட், வேறு எங்கேயும் போக முடியாது. அப்போ அவங்க எப்படி இந்த புலிகளோடு வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரே ஒரு விதம் தான் அவங்க செய்தால் தப்பிக்க முடியுமா என்னன்னு கேட்டால், அந்த கூட்ட அந்த காட்டுக்குள்ளே போனால் தண்ணி எடுக்க, எதுக்கு போனாலும் கூட்டமாக தான் போவாங்க. தே நெவர் கோ அலோன். கூட்டமாக போனால் ஓனா இல்லை, புலியே பக்கத்தில் வராதான், அவங்க பக்கத்தில் அண்டாதான். கூட்டத்தை பார்த்துச்சுனாலே அது பயந்துட்டு அந்த பக்கமே வராதான். ஆனால் தனியாக ஒருத்தன் மாட்டினா அதை விடாது. இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், நீங்கள் ஒரு ஐக்கியத்தில் ஒரு கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பிசாசு நெருங்க ரொம்ப பயப்படுவான். ஆனால் சிதர் அடிச்சிட்டான் அப்புறமா அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் இஸ் யூனோ தட்ஸ் இஸ் பிளாட். அவன் செய்கிற வேலையை அதுதான். அங்கே போகாது இங்கே போகாத சில பேர் இதே தான். என்னப்பா வீடியோ பார்த்துட்டு இருக்க வாரமெல்லாம் என்ன பார்த்துட்டு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் நல்லவர் இல்லை, இவர் நல்லவர் இல்லை, இவர் கெட்டவர், அவர் கெட்டவர், யாருமே கடைசியில் நல்லவன் இல்லை, நான் ஒருத்தன் தான் நல்லவன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு இப்போ நான் எங்கேயுமே சர்ச்சுக்கு போகிறதில்ல, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது, கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டு, தே நெவர் அட்டாச் தெம்செல்ஸ் வித் எனிபடி. நிறைய பேர் இந்த மாதிரி வழி விலகினவங்க கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறாங்க. ஏன் பதில் சர்ச்சுக்கு போகிறதில்ல, அது சரியில்லை, சரி அது சரியில்லை, இன்னொரு இடத்துக்காக போங்க, அதனால சர்ச்சுக்கே போகிறதில்ல. இப்போ எவனுமே சரியில்லை, எல்லாருமே பொல்லாதவன். அப்போ நீங்கள் எப்படி சரி? நம்ம அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. நம்ம நம்ம வாழ்க்கையில் தப்பே செஞ்சது இல்லையா? சரி, ஒரு இடம் உனக்கு பிடிக்கலை, ஒரு இது ஒத்து வரல, கோ டு அனதர் பிளேஸ், ஃபைண்ட் அ ஃபெலோஷிப். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துக்கு வரும்போது வானத்திரும் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அவர் ஒரு ஆளே வந்து உலகம் முழுவதும் எவஞ்சலைஸ் பண்ணியிருக்க முடியும் ஒரு நிமிஷத்தில், இல்லை அவ்வளோ வல்லமே அவற்றை இருந்துச்சு. ஆனாவே சொல்லுது, 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் அவர்களோடையே சுற்றி திரிந்தார். தனியாக எப்போ இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு பேசுறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்குன்னு தனி, மற்றபடி அதில் கூட மருவமலையில் 3 பேரை தனியாக கூப்பிட்டு போயிட்டார். கெச்சமெண்ணி தோட்ட ஜபத்தில் கூட வேர்வை சிந்தி ரத்தமெல்லாம் வேர்வையாக வரும்போது கூட 3 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காருங்க, 1 மணி நேரம் என்னோட தரித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். திரும்பி வரும்போது, உயிர்த்தெழுந்து வரும்போது சீஷர்களை அழைத்து உலகமெங்கும் போங்க சுவிசேஷம் தருவீங்க. அவங்கள அனுப்பும்போது கூட 2 பேரை அனுப்பி விட்ருக்காரு. தனியாக மட்டும் போயிடாத, ஆபத்து உனக்கு. பவுலுக்கு ஒரு சீலா இருந்தார், பேதுருக்கு ஒரு யோமான் இருந்தார், பவுலுக்கு ஒரு பர்ணபா இருந்தார். 2 பேராக தான் போயிருக்காங்க. பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு.
ஏன் அப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், தெர் இஸ் யூனிட்டி, தெர் இஸ் ஸ்ட்ரென்த் இன் யூனிட்டி. ஒருவன் 1000 பேரை துரத்துவார், ரெண்டு பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. சில பேருடைய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், தே கேனாட் பி இன் எனி ஃபெலோஷிப், தட்ஸ் அ ப்ராப்ளம். தே கேனாட் சர்வைவ். தே வாண்ட் டு பி த லீடர், தே வாண்ட் டு பி த டிசைபிள், தே வாண்ட் டு பி த டீச்சர், தே வாண்ட் டு பி த ஸ்டூடெண்ட். தட்ஸ் நாட் ஹவு லைஃப் ஒர்க்ஸ். கிறிஸ்டியன் லைஃபை பார்த்தீங்கன்னா, யூ நீட் ஃபெலோஷிப், யூ நீட் இட். நான் எப்பவுமே சொல்ற வசனம் தான் 2 தீமோத்தேயு 2:22, பாலியத்துக்கு எச்சங்களை விட்டு விலகி ஓடு. ஆனால் சுத்த இருதயத்தோடைய கர்த்தரை தொழுது உள்ளவுடனே நீதி, விசுவாச, அன்பு, சமாதானம் ஆகியவைகளை அடையும்படி நாடு. யாரோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே, யூ நீட் தட் கம்பெனி, யூ நீட் பீப்புள். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எந்த வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று, உங்களுக்கு 10 பேர் ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்கணும், அல்ட நீங்கள் 10 பேருக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஐதர் பி அ கிவர் ஆர் அ டேக்கர். அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று கொடுக்கணும், அல்ட வாங்கணும். கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னா தட்ஸ் நாட் லைஃப். ஏன் சபைக்கு கூடி வர்றோம் பாருங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து வீட்டில் இன்டர்நெட் இருக்கு, ஏன் நீங்கள் அது ஆன் பண்ணாமல் இங்கே வரீங்க? லைஃப் எங்கே இருக்குன்னா ஐக்கியத்தில் தான். வீட்டிலே உட்காந்து தனியாக உட்காந்து கேட்கவும் முடியும், பட் அது எல்லாரும் சேர்ந்து கூடி கேட்கறது, கூடி ஆராதிக்கிறதுல என்ன இருக்கு, அதில் ஒரு இன்பம். அல்லேலூயா, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு தெரியும் இன்னும் கூட நிறைய பேருக்கு பயமும் போகல, பிரச்சனைகளும் போகல. இப்போ தான் கோவிட் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த ஏதோ ஒன்று வந்திருக்குன்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இதையும் பிரேவ் பண்ணிட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். என்ன வந்தாலும் இப்போ கோவிடே பார்த்தாச்சு, இது ஏமா என்ன அம்மா அப்படின்னு எல்லாம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உட்காடுறோம்? நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக உட்காந்த பிறகு சார், நிறைய பேர் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன், தனியாக நான் நிறைய பேர் தனியாக மாட்டிக்கிட்டு ஜோபம் பண்ணவங்களாம் இருக்காங்க, ஆண்டவரே இந்த சிறையிருப்புலேருந்து விடுதலையாக்கும், பைத்தியமே பிடிக்குது. பிகாஸ் தட்ஸ் நாட் த வே காட் டிசைன் அஸ். ஆதாமை உருவாக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது, அது குடும்பத்துக்கும் பொருந்தும், தனி மனுஷனுக்கும் பொருந்தும், அது சபைக்கும் பொருந்தும், ஊழியத்துக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். யூ கேன் நாட் சர்வைவ் அலோன், பி த பெஸ்ட் அலோன். யூ நீட் பீப்புள், யூ நீட் கம்பெனி. ஆனா ஒரு கள்ளத்திற்கு தரிசி என்ன பண்ணுவான்னா, ஆட்டை போலவே வந்து பக்கத்துல இருப்பான், தாம் பக்கம் அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு எல்லாரும் சிதறடிச்சு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கூட்டம் இருந்தாலும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. So he always disperses the crowd. And thaniya maatnaana ivar nenipaaru thaniya enak avaroda or appointment kadichudena appadiya eduk appointment na kasapukku dhaan appointment avula dhaan odane kari aakiruvaan. That is how they attack. moonravadhu avan seira vela enna nu ketta Ezekiel 22:27 vaasithaal இறை கவுகிற ஓநாய்கள் போல் இருக்கிறார்கள், அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். ரத்தம் சிந்தி கொள்ளையிடுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், தி டிஸ்ட்ராய் பீப்புள் இன் தி எண்ட். பீப்புள் லூஸ் தேர் ஐடென்டிட்டி, தே லூஸ் தியர் லைஃப், தே லூஸ் தியர் பிளட். அவங்களுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் இழந்து போகிற அளவுக்கு அவங்கள முழுவதுமாக வழி விலக பண்ணிடுவாங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே பாருங்க, அந்த ஒரு யூனிட்டியை நீங்கள் காத்துக்கணும். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அங்கே தான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம அந்த ஒரு யூனிட்டியை விரும்பணும். பாருங்க, அந்த போஸ்ட்ஃபுல் ஸ்பிரிட், ஈகோயிஸ்டிக்காக நம்ம இருந்தோம்னா யாரோடையுமே நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. என்னை விட நல்லவன் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை, என்னை விட பரிசுத்தமாக ஒருத்தனும் இல்லை, என்னை விட பெரியவன் ஒருத்தனும் நினச்சிட்டீங்க, நீங்கள் தனிக்காட்டு ராஜா தான். You cannot survive with anybody. யாரோட இங்கே உட்கார முடியாது. இந்த நினப்பு தவறான நினப்புலேருந்து வெளியே வரணும். See, everybody is not perfect. இப்போ ஒரு சபைன்னு எடுத்துடுங்களேன், டியூ திங்க் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட்? நோ, நாட் எவ்ரி ஒன். எல்லாருமே என்ன ஜப வீரர்களா? எல்லாருமே என்ன 3 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுறவங்களா? எல்லாருமே என்ன நோட்ஸ் எடுக்கிறவங்களா? எல்லாருமே கவனிக்கிறவங்களா? எல்லாருமே கரெக்டாக சொல்கிறதெல்லாம் செஞ்சிடறவங்களா? கிடையாது. ஒரு ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான், ப்ரீகேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா அசம்பிளி தான் இது ஃபுல்லாக, எல்லாருக்கும் ஒரே பாடம் தான். அதே இடத்துல ஒன்று ஏபிசிடி படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்று கவிதையை எழுதிட்டு இருக்கோம். தட் இஸ் ஹவ் இட்ஸ் அ மிக்ஸ். ஆனால் சபைன்றது என்னென்னா,
எல்லாரையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு அப்படியே போனோம். நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து 12 பேர் அவரே ஜோம் பண்ணி தேர்ந்தெடுத்தாரான். அதில் ஒருத்தன் காட்டி கொடுக்குறவன், ஒருத்தன் திருடன்னே சொல்கிறாரு, அவன் திருட தெரிந்தெடுத்து ஜோம் பண்ணி தெரிந்தெடுத்ததுல இந்த இந்த சில தரம் நினச்சிக்கிட்டுவேன் நான், ரொம்ப பிரச்சனை வந்த ஆண்டவா நீங்கள் ஜோம் பண்ணி எடுத்ததுலே இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒருவன் வந்து காட்டி கொடுத்துட்டு போவான், ஒருவன் மறுதளிப்பான், மற்றவெல்லாம் ஓடியா போயிடுவான். ஆளைய காணோம். ஆனால் இயேசு என்ன செய்தார்னா, இவங்களுடைய குறைகளை அறிஞ்சு கூடவே வச்சுருந்தார். எவ்வளோ காலம் உங்களோட நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு கடிஞ்சிக்கிட்டாரு. அவங்கள வந்து திட்டினாரு, போதிச்சாரு. ஆனால் ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டார், போயிட்டு வா போய் உனி செஞ்சுட்டு வாப்போ, எல்லா இடத்துலையும் சுவிச் வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு வா சொன்னாரா இல்லையா? ஸோ விஷ் நாட் திங்க் தட் எவ்ரிபடி மஸ்ட் பி பர்ஃபெக்ட் இன் ஆர்டர் டு பி யுனைடெட். சில பேர் தான் பாஸ்டர் நான் வருவேன், ஆனால் ஒன்றும் சரியில்லை பாஸ்டருங்க, இவர் ஒருத்தர் தான் உலகத்தில் பூரணமாயிட்டு அறிப்போம், பரலோகத்து டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார், ஒருத்தர் சரியில்லை, அல்ட்டா வந்துடுவேன் நான், அல்ட்டா சேர்ந்துருவேன். நம்மையே நம்ம ஏமாத்திக்கிறோம், அப்படி செய்யாதீங்க. அந்த ஐக்கியம் தேவை. கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகனும் ஐக்கியத்தை விரும்பவே மாட்டான், சிதற அடிச்சு கொன்று போடுவான். இந்த ரெண்டு துஷ்ட மிருகத்தும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால் ப்ரே. நீங்க நல்ல ஃபைட், ஒரு நல்ல போராட்டம் போராடணுமா, முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஒரு மனநிலையோட கனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், போராடணும். ரெண்டாவது, துஷ்ட மிருகத்தோட போய் போராடி உயிரை காத்துக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். நம்முடைய சீக்ரெட் லைஃப் பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருந்து சிங்கம் போல பிசா சோதிக்க வரும்போது அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்பதான் நம்ம முடிவில் ஜெயம் எடுப்போம், அதான் நல்ல போராட்டமா முடியும். ஓநாய்கள் போல வர்ற கள்ளத்திற்கு தரிசிகள் கள்ள போதகர்களுடைய கூட்டத்தின் நடுவில் எச்சரிப்புள்ளவர்களாயிருந்து சிதறி போகாமல், மனிதனை துதிபாடாமல், நாம் வந்து ஐக்கியங்களை விட்டு விலகாமல், நாம் கர்த்தரை தேவனை தொழுது கொண்டு சேர்ந்து இந்த ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிஞ்சு நல்ல போராட்டம் போராடி ஜெயத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி நாமளும் சாட்சி பெறணும். அல்லேலூயா. சரி, கடைசியாக இன்னொரு போராட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னென்னா, எதிராளியான பிசாசோட உள்ள போராட்டம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தானோடு போராட்டம், சேனைகளோடு போராட்டம். இது ரொம்ப முக்கியம். இது மூன்றாவது லெவல் ஆஃப் ஃபைட்டிங். முதல் யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்னா, எனக்கு கனம் கௌரவம் கிரீடம் கிடைக்கணும், அதுக்காக தான் ஒருத்தன் ஓட போறான். அங்க உயிருக்காக யாரும் ஓடுறது இல்லை, ஓடலன்னா உயிர் போயிடும் அப்படின்னா ஓடுறான் இல்ல, கனம் கிடைக்கணும் பரிசு கிடைக்கணும் ஓடுறான் ஓட்டப்பந்தயத்தில். ரெண்டாவது, ஓடுறவன் துஷ்ட மிருகங்களோடு போராடுறான். அவன் என்ன செய்யறான்னா, உயிரை காத்துக்கொள்றதுக்காக அவன் என்ன பண்றான், போராடுறான். இது ரெண்டாவது. ஆனா மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்குது, என்னன்னா துஷ்ட மிருகம் இல்லை, சேனைகளோடு போராட்டம். இது யாருன்னா ஒரு யுத்த வீரனுடைய போராட்டம். இந்த யுத்த வீரன் எதுக்கு போராடுறான்னு கேட்டா, பதக்கத்துக்காகவும் போராடுறது இல்லை, தான் உயிருக்காகவும் போராடுறது இல்லை, நாட்டுக்காக போராடுறான், தேசத்துக்காக போராடுறான், தன் ராஜ்யத்தை காத்துக்கொள்றதுக்கு அவன் போராடுறான், சேனைகளோடு போராட்டம். இப்ப நம்முடைய தேசத்தின் எல்லைகள்ல வந்து ராணுவ வீரர்கள் இரவு பகலா நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க, இப்படி நிக்கிறியப்பா, இப்படி கஷ்டப்படுறியே, உனக்கு ஏதாவது மெடல் கொடுக்குறாங்களா? அதெல்லாம் வருமா வர்றதா தெரியாதுங்க. உன் உயிருக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கியான்னு கேட்டா, ஏன் உயிரை காத்துக்கணும்னு நான் எங்க இங்க உட்கார்றேன், நான் வீட்டுக்கு போயிருவேன். ஏன் உயிருக்காக நான் இங்க உட்கார்ல, ஏன் உயிரை காத்துக்கிறதுக்காக நான் இல்லை, நான் எதுக்காக உட்கார்றேன், நாட்டுக்காக உட்கார்ந்துருக்கேன். நான் தூங்கிட்டேன் சண்டை போடல அப்படின்னா நாடு தோத்து போயிடும், நாட்டினுடைய இடம் போயிடும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க.
அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவ ட்ரைனிங்லாம் கொண்டு போகும்போது அவங்களுக்கு என்ன புகட்டிடுவாங்கன்னு கேட்டால், உன்னை பற்றி மறந்துடு, தேசம்தான் உனக்கு எல்லாம், கண்ட்ரி இஸ் எவ்ரி திங். அந்த நாட்டை பற்றிய ஒரு வெறி அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அவன் பாருங்க, தான் உயிரை கூட துச்சமாக நினைப்பான். நாட்டுக்காக நான் உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன், ரத்த சிந்த ரெடியாக இருக்கேன், எந்த குண்டடி படம் ரெடியாக இருக்கேன். அதனால அந்த தளபதி வந்து அவனை பார்த்து, நீ போன்னு அவனுக்கு ஒரு கோ அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டா போதும், தனக்கு உயிர் வருமா போறவன் திருப்பி வருவானா கூட தெரியாது, ஆனால் போயிடுவான். என்னப்பா அவன் வயசுன்னு கேட்டால் 22 வயசுன்னுவான் 18 வயசுன்னுவான். ஃப்ளைட்டை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அந்த எனிமி டெரிட்டரிக்குள்ளே பறந்து போவான். அவனுக்கு தெரியாது திரும்பி நம்ம குண்டடிப்படாமல் வருவாமான்னு தெரியாது. எவ்ரி டே இஸ் அ சேலஞ்ச். ஆனால் எதுக்கு அவன் போறான்னா, தான் உயிரை காத்துக்கிறதுக்கெல்லாம் கிடையாது, தான் உயிரை காத்துக்கிட்டா கோனா இவன் ரிவர்ஸில் அந்த பக்கம் ஓடிடுவான். பட் அவன் ஏன் முன்னால் போகிறான் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் அங்கே ஆபத்து இருக்குன்னு தெரியும். ஆனால் எனக்காக நான் வாழலை, நாட்டுக்காக வாழ்கிறேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டன்றது 3 லெவலில் இருக்குது. நல்ல போராட்டன்றது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்துக்கிறது, நம்முடைய கணத்தை, நம்முடைய மரியாதையை காத்துக்கிட்டு கடைசி நாள் ஆண்டுக்கு நான் நிற்கும் போது வெட்கப்படாத ஊழியக்காரனாக போய் நிற்கணும். அதுக்காக முதல் போராட்டம். 2வது லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, துஷ்ட மிருகங்களால் என் வாழ்க்கை கெடுக்கப்பட்டக்கூடாது, அது என் உயிரை காத்துக்கிறதுக்கு போராட்டம், நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது, அதுக்காக போராட்டம். ஆனால் 3வது ஒரு லெவல் ஒரு விசுவாசி போராடுறான், யாருக்காக தெரியுமா? தனக்காக கிடையாது, மற்றவங்களுக்காக. மற்றவங்களுக்காக, இட்ஸ் ஆல் அபவுட் அதர்ஸ். பிசாசானவன் சேனைகளோடு வந்து போராடுறது எதுக்கு கேட்டால், இந்த கோலியாத் சொன்னால் பாருங்க, ஒருவன் அனுப்புங்க என்னோட சண்டை போராட்டம், ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள்லாம் உங்களுக்கு அடிமை ஆகிடுவோம், தோத்துட்டிங்கன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமை. ஏப்பா சண்டை போட நீங்கள் 2 பேர், அதுக்கு ஏன் எங்களெல்லாம் இழுக்கிறீங்க? ஏன்னா அவன் என்ன கேட்குறான்னா, யூ ரெப்ரசன்ட் த நேஷன், நீ தோற்றால் உன் தேசம் தோற்ற மாதிரி, நீ ஜெயிச்சா உன் தேசம் ஜெயிச்ச மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டீம் 11 பேர் போகிறாங்க. அவங்க விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கௌரவம் இருக்குது, அதில் தனிப்பட்ட பரிசெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு தூண்டி விடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக விளையாடுறேன். பேப்பரில் வருது இந்தியா 1. என்ன இந்தியா 1? நம்மளாம் கிரிக்கெட்டை தொட்டதே கிடையாது, விளையாண்டதே கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஜெயித்தது. அம்மா பேப்பரில் இந்தியா தோற்றது, படுதோல்வி அடைந்தது. இது யார் படிக்கிறான்னா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவரும் படிக்கிறாரு, படுதோல்வி அடைந்ததா? நம்ம எங்கே நம்மளுக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, எப்படி படுதோல்வி அடைய முடியும்? அங்கே 11 பேர் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காம்பா, அவன் ஜெயிச்சா நாடே ஜெயிச்ச மாதிரி. அங்கே யாரோ விளையாடின விளையாட்டுக்கு ஜெயிச்சான்னா, நம்ம ஊரில் தெருவில் பட்டாசு வெடிக்கிறான், கொண்டாடுறான். ஏன் கொண்டாடுறான்னா, நீ விளையாண்டா நான் விளையாண்ட மாதிரி, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். சி, சோ மெனி டைம்ஸ், லிசன் எவ்ரி ஒன், நல்லா கவனிங்க, சோ மெனி டைம்ஸ் ஆர் ஃபைட்ஸ் ஆர் நாட் அபவுட் அஸ். நிறைய யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் ஃபேமிலி, இட்ஸ் அபவுட் அவர் காலிங், இட்ஸ் அபவுட் அவர் பீப்புள், இட்ஸ் அபவுட் த மினிஸ்ட்ரி, இட்ஸ் அபவுட் காட்ஸ் கிங்டம். இந்த வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை பற்றினதே கிடையாது, இது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, இது நம்முடைய குடும்பத்தை பற்றியது, இது நம்முடைய ஜனத்தை பற்றியது. அப்போ நான் ஏன் இதில் போராடணும்னு கேட்டால், இதில் ஏதாவது லாபம் இருக்காப்பா? நான் இல்லை, லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் ஜெயிச்சேன்னா என் ராஜ்யமே ஜெயிச்சிடும், நான் தோத்தேன்னா என் ராஜ்யமே போச்சு. அப்போ அதோட பாதிப்பு எப்படி வரும்னு கேட்டால், உங்களுக்கு வேதத்தில் அநேக வசனங்களை காட்ட முடியும். ஒரு யுத்தத்துக்காக ஒரு அணி ஒன்று போகுது, யுத்தம் பண்ணுறாங்க, உயிரை கொடுத்து ஊற்றி யுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் யுத்தத்தில் தோத்துட்டாங்க. யுத்தத்துக்கு போனது என்னமோ 130 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் பேர் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க, அவன் அங்கே தோத்தான். நம்ம கதியெல்லாம் கந்தல் தான், அவன் நேராக உள்ளே வந்துடுவான், வீடு ஆஸ்தி கட்டடம் அத்தனை எரித்து சாம்பலாக்கி விட்டுருவான். அன்றைக்கெல்லாம் நீங்கள் யுத்தங்களெல்லாம் நீங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் அதே தான், நீங்கள் ஜெயிக்காமல் தோத்துட்டீங்க. அந்த போனது வந்து ஒரு அந்த மொத்த ஜனத்தொகையில் ஒரு 1% அல்லது 10% அதிகபட்சம் தான் சண்டைக்கு போவாங்க. ஆனால் அந்த 10% தான் 90% பாதுகாப்பே இருக்குது. அந்த ஒரு மனுஷன் தோத்தான்னா
அவன் மனைவியினுடைய பாதுகாப்பு ஆபத்து, அவன் பிள்ளைங்க ஃப்யூச்சர் அவ்வளோதான், அவனுடைய எக்கனாமி அவ்வளோதான், அவன் தேசம் சீரழிஞ்சு போயிடும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன வந்தாலும் சரி என் நாட்டை காப்பாற்றுறதுக்கு நான் உயிரை கொடுத்தாகிலும் என் வருங்கால சந்ததிகளுக்காக நான் நிற்கிறேன். பாருங்க, இந்த ஒரு வீரம், இந்த ஒரு ஒரு ஏக்கம்தான் ராகாப்கிட்ட இருந்துச்சு. ராகாப் வந்து அந்த நாடை எடுத்து நிற்குது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக, வழிவிட மாட்டேன்னு கதவெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் இப்போ ஒருத்தி சொல்கிறான், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் வீட்டாரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அவள் எடுத்த ஒரு முடிவு அவளுடைய சந்ததியவே காப்பாற்றிருச்சு. பாருங்கள், அதே இது ஆகான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அதே ஆள் இந்த சைடில் இருக்கான். அவன் செய்த ஒரு தவறு முழு ஃபேமிலியையும் வீட்டோடு எரிச்சிட்டாங்களாம் அப்படியே. So when you are fighting, you have to understand there's a third level of fighting, which is you fight for something bigger than you. உங்களை விட மிகப்பெரிய ஒன்றுக்காக நீங்க சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க. பாருங்க, வாழ்க்கையில சோதனை வருதுங்க. புருஷர்களுக்கு சோதனை உண்டு, மனைவிகளுக்கு சோதனை உண்டு. ஆனா நீங்க சோதனையில நீங்க விட்டு கொடுக்காம ஏன் போராடுறீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் தோத்தேன், என் மனைவி நடுத்தெருவில் தான் நிக்கணும். இந்த சோதனையில விழுந்தேன், என் பிள்ளை வந்து பிச்சை தான் எடுக்கணும், என் குடும்பமே நாசமாயிடும். அதனால அந்த சோதனையை சகிச்சு எதிர்த்து நின்று போராடுறான். விட மாட்டேங்க, என்ன வந்தாலும் சரி, என்ன ஆசை காட்டினாலும் சரி, என்ன அழகு வந்தாலும் சரி, என்ன வசீகரம் வந்தாலும் சரி, ஐ வில் நெவர் கிவ் அப். ஏன்னா நான் விழுந்தேன், என் ஃபேமிலியே போச்சு. தேர்ஸ் அ ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. எனக்காக நான் போராடலை, மற்றவர்களுக்காக நான் போராடுறேன். நான் ஒரு சேனை, ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறேன். எனக்கு தெரியும், சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ், எனக்கு இதை தொடர்ந்து முன்னேறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு வசதி இல்லை எனக்கு, பட் ஐ ஹாவ் டு கீப் மை ஃபேமிலி டுகெதர். நான் இதை வந்து என் பிள்ளைக்காக தான் நான் செய்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தனிப்பட்டதமாக கேட்டால் வாழ்றதுக்கு இஷ்டமான வாழ்க்கு இஷ்டமே கிடையாது. ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அண்ட் ரன் அவே, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலான்னு தான் இருக்கேன். ஆனால் எதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு நாலு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளையை காப்பாத்திரணும். அதனால அந்த பிள்ளைக்காக சண்டை போடுறேன், பிள்ளைக்காக போராடுறேன், பிள்ளைக்காக வேர்வை சிந்துறேன், பிள்ளைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன். எப்படியாவது அவங்களை கரை சேர்த்துடணும். நான் சொல்ல நிறைய வேலை மினிஸ்ட்ரியில வந்து திஸ் இஸ் ஒன் திங் தட் ஜஸ்ட் கீப்ஸ் அஸ் கோயிங். எத்தனையோ முறை நான் வந்து விட்டுறணும், விலகிறணும், போயிடணும், அந்த மாதிரி ப்ரெஷர் வரும். அப்படி அந்த மாதிரி சில டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் வரும்போதில் எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம்?

இந்த போராட்டம் உனக்குடியது கிடையாது, நீ மற்றவர்களுக்காக நீ இருக்கிற. See, that keeps you going. நான் பலமுறை பல ஊழியங்களை நிறுத்திடணும்னு நினச்சிருக்கேன். உதாரணமாக ஸ்கூல் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் செய்யணுமா? இத்தனை வருஷம், 25 வருஷம் போயிட்டேன் ஸ்கூல்ஸ்க்கு. எவ்ரிடே எந்த ஒரு பிரபகண்டா இல்லாமல் போய் ஸ்கூல்ஸில் போய் டெய்லி ஊழியம் செஞ்சுருக்கேன். காலை மாலை ஒரு நாளைக்கு 2 ஸ்கூல் 3 ஸ்கூல் த்ரூ அவுட் த வீக் போயிருக்கேன். ஒரு வாரத்தில் ஆவரேஜாக ஒரு 10,000 மாணவர்கள், 8,000-10,000 மாணவர்களை சந்திக்கிறேன். இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். காலையில் எழும்பி சாப்பாடு மூட்டையை கையில் கட்டிக்கிட்டு போய் கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு 2-3 பிரசங்கம் பண்ணிக்கிட்டு 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் ஒரே நாள் பண்ணிக்கிட்டு 2-3 கேம்பஸ் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்த விசிட்டர்ஸு, பில்டிங் ப்ராஜெக்ட்டு, சர்ச்சு, அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எல்லாம், ஆண்டவா இதை விட்டுற எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி உட்காரலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஆண்டு ஒரு ஆளை கொண்டு வருவார். போன மாதம் ரொம்ப நான் சோர்ந்து போயிட்டேன். போன மாசமா அது ஜனவரியோ ஃபெப்ரவரியோ ரொம்ப சோர்ந்துட்டேன். இதுமேல் இது செய்ய வேணாம், 25 இயர்ஸ் ஓடிட்டோம், இதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் மினிஸ்டர் ஸ்டாப் பண்ணிடலாம், வேற யார்ட்டா கொடுத்துருவோம், யாராவது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கரெக்டாக ஒரு பையன் வந்திருக்கான், பாம்பேலேருந்து வந்திருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை நேரில். என் கூட இருந்த பிரசாத்ன்ற சகோதரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கேபிடல் கண்டிப்பாக நான் பார்க்கணும், கிளாஸ் முடிஞ்சோடனே பார்க்க, எந்த ஸ்கூலில் இருப்பாங்க அப்படின்னா, அந்த எம்சிசி ஸ்கூலில் அன்றைக்கி இருக்கேன், அது ரெகுலராக எவ்ரி தேர்ஸ்டே அங்கே போவேன், என்ன பார்க்கணும்னு. சரி வந்து எங்கே சார் நான் வேணால் பார்க்கணும். சரிப்பா கிளாஸ் முடிக்கட்டும், முடிஞ்ச உடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு 2வது ஸ்கூலுக்கு போகிறேன், எம்சிசிக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், என் தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்ருக்கான். பேசும்போது சொல்கிறான், அண்ணே என் பேர் வந்து என்னது கமலகாந்தா, 2002-2004 எங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்தீங்க, எவ்ரி வீக் கிளாஸ் எடுப்பீங்க, நான் உங்களை எல்லா கிளாஸ்லையும் கிண்டல் பண்ணுவேன், கவனிக்கவே மாட்டேன் உங்கள் கிளாஸை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் வந்து எழும்பு பதில் சொன்னாங்க, நானும் எழுமினேன், எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப தெரியாது, நான் தமிழில் பதில் சொன்னேன், எல்லா பசங்களும் சிரித்தாங்க என் கிளாஸில். அப்போது நீங்கள் ஒருத்தர் தான் நின்று, ஏன்ப்பா அவனை பா சிரிக்கிறீங்க, அவன் தமிழில் பேசட்டும் பரவாயில்ல, இங்கிலீஷ் சரியாட்டி பரவாயில்லன்னு சொன்ன உடனே எனக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு, அதுக்கப்புறமா உங்கள் பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்றான். அவன் சொல்கிற கதை சொல்லிட்டு சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவன் ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசை திருடிட்டான். திருடிட்டு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏதோ ஒன்று வீட்டில் திட்டாங்க, பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு, வீட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி அவன் காசை எடுத்துட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அன்னைக்கு கடைசியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூல்லேருந்தே லாரி ஏறி பாம்பே போகணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரியே வந்துட்டு காசை கையில் வச்சுருக்கான். அன்றைக்கு என் கிளாஸ் வழக்கம் போல் நான் அந்த எவ்ரி வெட்னஸ்டேவோ தேர்ஸ்டேவோ அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் போனேன். அன்றைக்கு அந்த கிளாஸுக்கு அவன் வந்து உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே அன்றைக்கு இவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேசியிருக்கிறேன் நீ கேட்டால், நீ எங்கே ஓடுற, எதுக்கும் வாழ்க்கையை நீ இவ்வளவு துரிதமான முடிவுகள் எடுக்கிற, கொஞ்சம் பொறுத்துரு, ஆண்டவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அந்த வார்த்தையை பேசின உடனே அவன் அங்கேயே உடஞ்சிட்டானான். உடஞ்சிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். இது என்கிட்ட இத்தனை வருஷமும் அவன் சொல்லலை. கொடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஒரு பயங்கர விசுவாசம் அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கத்திர அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து படி அப்படியே படிப்படியாக கொண்டு போய் கடைசியில் அந்த பையன் இங்கிலாண்டில் போய் மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் படிச்சிருக்கான். படித்து அங்கே முழுமையான ரட்சிப்பை அங்கே பெற்றிருக்கான். பெற்று அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஞானஸ்தானம் எடுத்து கல்யாணம் பண்ணி அங்கேயே தொடர்ந்து வேலை செய்து அங்கே தேவ அழைப்பை பெற்று இப்போ பாம்பேயில் ஊழியக்காரனாக இருக்கிறான், பாஸ்டராக இருக்கிறான். அவன் வந்து சொன்னான், ஆனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு இட் டுக் 10 இயர்ஸ் ஃபார் மீ டு டெல் யூ தி ஸ்டோரி, ஜஸ்ட் டு லெட் யூ நோ ஹவு மச் யுவர் லைஃப் ஹஸ் இம்பேக்டட் மீ. அன்னைக்கு தான் நான் தீர்மானத்தில் உட்காந்துருக்கேன், போதும் இது, இட்ஸ் இனஃப். எதுக்கு இதில் போய் போராடணும்? ஐ டெல் யூ, அந்த நாள் நான் தீர்மானம் எடுத்தேன், இட்ஸ் நாட் அபவுட் மீ, ஐ ஹாவ் டு ஃபைட் ஃபார் அதர்ஸ். சீ தட்?
சில தடவை

காரியங்கள் செய்யும்போது என்னென்னமோ பேச்செல்லாம் வருது, சொல்றதுனால ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும், இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக ஆள் அனுப்புவார் அப்படி சொல்லுவார். ஹவு மச் யுவர் மினிஸ்ட்ரி ஹஸ் பிளஸ்டர்ஸ், வி நீட் திஸ் பாஸ்டர், எங்களுக்கு தேவை இது. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நம்மை பற்றியதே கிடையாது. இட்ஸ் அபவுட் த கண்ட்ரி, இட்ஸ் அபவுட் த கிங்டம். அதுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் நீங்கள் மனம் தளர்ந்துடாமல் எழுந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடணும். ரொம்ப உங்களை பற்றி யோசித்தீங்கன்னா நீங்கள் பாதியில் விட்டு ஓடிடலான் இருப்பீங்க. நிறைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் நிறைய வேளை நமக்கு என்ன தீர்வு தெரியும்னா, எதுக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. வாழ்க்கையை முடிச்சிட்டோன்னா பிரச்சனையை முடிஞ்சு போச்சுன்னு நம்மள்கிட்ட தூண்டுவான் பிசாசு வந்து. நீ எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்க? நீ ஒரு ஆள் வாழ்க்கையை முடிச்சின்னா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு சேனையில் இருக்க. நீ ஜெயிச்சினா உன் குடும்பமே ஜெயிக்கும். அல்லேலூயா. நீ ஜெயித்தா ராஜ்யம் ஜெயிக்கும். தேவ ராஜ்யத்தை குறித்தது இது. சோர்ந்து போகாத, தைரியமா இரு, முன்னால போ, நல்ல போராட்டம் போராடு. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். யாராவது இன்னைக்கு யாரும் ரொம்ப சோர்ந்து போய் வந்துட்டீங்களா, பாசுறது எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கேயாவது போயிடலான்ருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பாச நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? கர்த்தர் சொல்கிறார், உனக்கு தெரியாதா உன் மூலமாக இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருவேளை சில பேர் இன்றைக்கி ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்குங்க செய்யணும், இவ்வளோ போட்டி போகாமல் கஷ்டம், இதெல்லாம் இந்த வயசுக்கு மேலே எதுக்கு செய்யணும்? ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நீ செய்கிற வேலையினால் எத்தனை பேர் பழைக்கிறான் தெரியுமா, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறான். போராடு, நல்ல போராட்டம் போராடு, விட்டுறாத. உனக்காக அல்ல, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக. பவுல் அதான் சொல்லுவார், எனக்கு உண்மையான ஆசை என்னன்னு பவுல் சொல்றாருன்னா, இந்த தேகத்தை விடுத்து விட்டு பிரிந்து கர்த்தர்ட்ட போகணும், அதான் எனக்கு பிரியம். ஆனால் உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், அதனால நான் இன்னும் போராடுறேன், நல்ல போராடுறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல போராட்டத்தை கொண்டு போவாராக. அல்லேலூயா. நல்ல போராட்டம் மூன்று லெவல். முதல்ல ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, எதுக்காக? கனம், கிரீடம், மகிமை, அதுக்காக. ரெண்டாவது ஒரு போராட்டம் இருக்கு, என்ன அது? துஷ்ட மிருகங்கள், அது எதுக்கு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஆத்மாவை அவன் கெடுத்துறாதபடிக்கு அவனோட அந்தரங்கத்தில் போராடுறது, பொய்யான உபதேசங்களோடு போராடி நின்று ஜெயிக்கிறது துஷ்ட மிருக போராட்டம். மூன்றாவது ஒரு போராட்டம் இருக்கு, எதிராளியான பிசாசோடு போராட்டம். அவன் தனியாக வர்றதில்ல, வான லோகத்தின் அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. யூஆர் நாட் அலோன், யூஆர் அன் ஆர்மி, அண்ட் யூஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் யுவர் செல்ஃப், யூஆர் ஃபைட்டிங் ஃபார் சம்படி பிகர் தேன் யூ, சம்திங் பிகர் தேன் யூ. உங்களை விட ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தை வந்துருச்சுன்னொடனே சோர்ந்து போயிடாதீங்க. பாஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பாஸ், இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடலான்ருக்கேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் சம்திங் பிகர் தேன் யூ. அண்டவரே, போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம் போராடுற கிருபை தாங்க.

எதிர்ப்போம் ஒரு நிமிடம். ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹலேலூயா, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நல்ல போராட்டம் போராடணும். ஹலேலூயா. என்ன போராட்டம்? சும்மா போராட்டம் இல்லை, எல்லாருக்கும் தான் போராட்டம் இருக்கு. ஆனால் நாம் எது கலைக்கப்பட்டோன்னா நல்ல போராட்டம் போராடணும். நல்ல போராட்டத்தில் மூன்று படிகள் இருக்குன்னு சொன்னேன். முதல் போராட்டம் நம்முடைய கனத்துக்காக, தேவனுக்கு முன்பாக நாம் மகிமையாக நிற்கணும். அவருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டுறக்கூடாது, நான் கௌரவமாக மகிமையாக நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும். அந்த ஞானத்தினால் என் பணத்தை, என் பொருளை கையாள கிருபை தாரும். எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கத்திட்ட கேட்கணும். ரெண்டாவது போராட்டம் சொன்னேன், நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய வசனத்துக்கு விரோதமாய், விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற துஷ்ட மிருகங்களோட போராட்டம். You have to fight it. போராட்டமே இல்லாமல் ஈஸி வே அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. You have to fight it. அந்தரங்க போராட்டங்கள் இல்லாமலாம் யாருமே கிடையாது. Everybody has a fight inside. போராடி ஜெயிக்க கிருபை தாங்கன்ற சொர்ந்து போயிடக்கூடாது. கள்ள உபதேசங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து கலங்கிடக்கூடாது. தொடர்ந்து போராடணும். சிதறி போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. எதிர்த்து நிற்க பலன் தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல போராட்டம்ன்றது அநேக வேளை ராஜ்யத்துக்காக போராடணும். அநேக வேளை நமக்கு விட்டா போதும்னு இருக்கும், வாழ்ந்தது போதும்னு இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். எலியா அப்படிதான் கேட்டான், ஆண்டவரே என்னுடைய பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் கிடையாது, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம் நீ செய்யணும்பா. உன் வாழ்க்கைக்கு நீ போதும்னு சொல்லிட்டானா, உன்னை கொண்டு நான் நிறைய காரியம் செய்யணும். நீ நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும், நிறைய பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதற்காக தான் உன்னை அழைச்சேன். நீ நல்ல போராட்டம் போராடு, பாதியில விட்டு ஓடிடாத, தைரியமாயிரு, விசுவாசமாயிரு. There is something bigger than you that you are fighting for. சில பேருக்கு தெரியும், பாஸ்டர் இந்த சோதனையில் என்னால் மேற்கொள்ளவே முடியல, நான் ரொம்ப இழுக்கப்படுறேன் இந்த சோதனையில், எல்லாம் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், அல்லது இதுல விழுந்துடலான் இருக்க மாதிரி சோதனை வந்துருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி, உன் குடும்பத்துக்காக நீ போராடு, உன் பிள்ளைகளை பாரு, உன்னை நம்பி இருக்கிற உன் மனைவி, உன் கணவன், உன் குடும்பத்தை பாரு, அவங்களுக்காக நீ போராடு. தன்னலமா இருக்காது, நான் மட்டும் ஓடினா போதும், நான் மட்டும் ஜெயிச்சா போதும் கிடையாது. There are some things you sacrifice for others. மற்றவர்களுக்காக நான் தியாகம் பண்றேன். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் அன்பு வைத்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதனால தான் நம்ம நிற்கிறோம். He fought for us. நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, நல்ல போராட்டத்தை அவர் போராடினாரு. உங்களுக்கு தெரியுமா, அந்த பிலிப்பிய ஜெயிலில் அவர் உட்கார்ந்து அந்த வசனங்கள்லாம் எழுதும்போது அவர் கையை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு போர் சேவகனோடு சங்கிலியில் கட்டி வச்சிருந்தார். One of his hands was tied with chains. ஆனால் அந்த ஒரு கை அவர் கட்டப்பட்டா, கால் கட்டப்பட்டா கூட இருந்த இன்னொரு கையை வச்சு அவர் சபைகளின் ஆசீர்வாதத்துக்காக எழுதிக்கிட்டே இருந்தார். எத்தனையோ பேர் அவரை விட்டு தனிப்பட்டதமாக போயிட்டாங்க, எத்தனையோ பேர் அவரை கைவிட்டாங்க, எத்தனை பேர் அவரை மறந்துட்டாங்க, அவருக்கு விரோதமாலாம் செயல்பட்டாங்க, அவருக்கு விரோதமாக பொய்யான வழக்குகள்லாம் போட்டு ரோம அரசாங்கங்கள்கிட்ட போய் இவரை பற்றி பொய்யான காரியங்களை சொல்லி கலகம்லாம் பண்ணாங்க. அவர் மட்டும் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா கூட சபைகளை குறித்த பாரத்தினால் நிறைந்து எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த விளைவு தான் நம்முடைய வேதத்தில் 13 நிருபங்களை இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். Because he sacrificed his life. He said, I'm not going to fight for myself. I'll fight for my people. சபைக்காக நான் போராடுவேன், தேவ ராஜ்யத்துக்காக நான் போராடுவேன். யாராவது ஏதாவது ஒன்று தோய்ந்து போய் வந்திருக்கீங்களா, சோர்ந்து போயிட்டீங்களா, கவலைப்படாதீங்க, நல்ல போராட்டம் போராடுங்க, முடிவிலே கர்த்தர் ஜெயத்தை தருவா. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஓட்டம் முடிய தான் போது எல்லாருக்கும், ஆனா நல்ல போராட்டம் போராடி தான் ஓட்டத்தை முடிக்கணும். நீங்க போராடுறீங்களோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சிடும். பட் வாழ்ற காலத்துல போராடிட்டு தான் வாழணும். அது நல்ல போராட்டம் போராடிடணும்,
ஓட்டத்தை முடிச்சுட்டு விசுவாசத்தை காத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் பெறணும், நாம் பெறணும். நல்ல போராட்டம் போராடும். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் அந்த வசனத்தை கர்த்தர் உங்களோட இடைப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடுற ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க, நல்ல போராட்டம் போராட கிருபை தாங்க. எனக்கு தெரியுது எனக்கு விரோதமாக எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாக்கப்படுது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஊழியத்துக்கு விரோதமா போராட்டங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நல்ல போராட்டம் போராடுற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கேளுங்க, இன்னைக்கு அந்த கிருபை கிருபை கிருபை என் மேல பெருகட்டும் ஐயா, கிருபை என் மேல பெருகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவி நம்ம ஊற்றப்படட்டும், போராடுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நல்ல போராட்டத்தை போராடி முடிவில் ஜெயம் எடுக்க கிருபை தான், கிருபை தான். முடிவில் கனத்தை பெற, முடிவில் எங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள, முடிவில் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப போராடுகிற நல்ல போராட்டத்தை தான் கர்த்தர் அழைக்கிறார். எனக்காக போராடுவாயா, நல்ல போராட்டத்தை போராடுவாயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

0: நோக்கவே மாட்டேன், பின் வாங்கவே மாட்டேன். ரெண்டு பேர் ஒரே எதிரிய பார்த்தாங்க. சவுலும் பார்த்தான், தாவீதும் பார்த்தான். சவுல் தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு 40 நாள் அந்த கோலியாத் சவால் விடுறத கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தான். ஆனா அதே அரண்மனைக்குள்ள வருவான், வருகிறான். அவன் யுத்தத்துக்கே போனவன் கிடையாது, யுத்த பழக்கம் கிடையாது, யுத்த ஆயுதம் கிடையாது. ஆனா அவன் எப்படி வீரத்தோட வந்தான்னு கேட்டா, தேவனுடைய சேனையை அவன் நிந்திச்சானே, இவனை எப்படி நான் விடுவேன். கையில இருந்த கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த வாரம் வாஞ்சம் என்னன்னு கேட்டா, நான் செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு வந்து நிக்கணும், என் தேசம் காப்பாற்றப்படும். அதெல்லாம் இவன் எங்களை அடிமையாக்குறது, அடிமையாக்க கூடாது, நாங்க நிக்கணும். பாருங்க, தேவ ராஜ்யத்துக்காக சில போல சபை வந்து எழும்பி நிக்கணும். நம்ம அப்படியே இருக்க கூடாது, என்னென்ன நடக்கட்டும், அவங்க மிரட்டுறதெல்லாம் பார்த்துட்டு, சத்தத்தை பார்த்துட்டு, பயமுறுத்தலை பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. தாவீத போல எழும்பி போகணும். இது என்னை பற்றியது கிடையாது, தேவ ராஜ்யத்தை பற்றியது. நான் எழுத்து நிற்பேன், கத்திருக்கா ஓடுவேன், உழைப்பேன், தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன். ஏன் வசதிக்காக வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னா, நான் நல்ல போராட்டம் போராடி முடிக்க முடியாது. நிறைய பேர் நம்ம தனிப்பட்ட போராட்டங்களை மட்டும் எடுத்துக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்காக எந்த போராட்டமும் நம்ம லைஃப்ல கிடையாது. என்னப்பாவும் லைஃப் அச்சீவ்மெண்ட்னு கேட்டால், காலைல எழுமினேன், 3 வேளை சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரித்தேன், சேர்த்தேன், செலவு பண்ணேன், தூங்கினேன், திருப்பி எழுமினேன், சாப்பிட்டேன், இதுதான் நம்ம லைஃப். ஆனால் இது வல்ல தேவன் நமக்காக வச்சிருக்கிற வாழ்க்கை, தேவன் நமக்காக வச்சிருக்க வாழ்க்கை என்ன தெரியுமா, எனக்காகவும் தனிப்பட்ட விதமாக போராடணும், என் உயிருக்காக போராடணும், கணத்துக்காக போராடணும், தேவ ராஜ்யத்துக்காக போராடணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க எங்க ஓடி இருக்கீங்க, எங்க உழைச்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம போராட்டம் நம்மளை பற்றியே இருக்கா? இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாசம் முடிய போகுது. தேவனுக்காக நான் போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இந்த வேலையை நான் செய்தேன் அப்படி நம்ம சொல்றதுக்கு நம்ம லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாபா. எத்தனை முறை நம்ம போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கும், தேவன் அண்டை தனங்களை கொண்டு வரக்கும் போராடுறோம் பாஸ்டர். நான் போய் போராடி ஆட்களை கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்சம் பேரே ஆகியும் ஆதாயப்படுத்தணும்னு நான் வேலை செய்கிறேன். அல்லது லைஃப் இஸ் ஒர்க், ஒர்க் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி வாழ்கிறோம். வேலை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை அப்படின்னு வாழ்கிறோம். அதில் நான் போராடுறேன், போராடி ஆண்டவருக்காக காரியங்களை செய்யணும், தேவ ராஜ்யத்தை எழுப்பணும். ஆண்டவரே, அந்த போராடுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல போராட்டம் போராட கிருபை தாரும். பரிசுத்த பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை நல்ல போர் சேவகனாக அழைக்கிறீர், நல்ல போராட்டம் போராடும்படி அழைக்கிறீர். எங்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தார். விழித்திருந்து போராடி ஜெயம் பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க கிருபை தார். எந்த சோர்வுகளோ பயமுறுத்தல்களோ எங்களை நிறுத்திவிடாதபடி முன்னேற கிருபை தார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசவபாங்கள், காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வைத்து பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
1: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382217774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன் கிறிஸ்துவின் அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவாதி தேவன் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பெயர் மதீனா பானு. பாரம்பரியமான வைராக்கியமான உருது பேசுகிற இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தவள். என் முழு குடும்பமும் பக்தி உள்ள ஒரு குடும்பம். என் அப்பா வழியை சார்ந்த உறவினர்கள் எல்லாமே ஜமாத்திற்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை தவறாமல் வைராக்கியமாய் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். என்னையும் அப்படிப்பட்ட மார்க்கத்திலே கோட்பாட்டுக்குள்ளாக பக்திக்குள்ளாக என்னையும் சிறு பருவத்திலிருந்து அப்படியாக வளர்த்தினார்கள். ஆகவே எனக்குள்ளாகும் அந்த வைராக்கியம் இரத்தத்திற்குள்ளாகவே ஊறியிருந்தது. என் சிறு வயதிலிருந்து கூட ஜமாத்திற்கு என் குடும்பத்தார் கூட கடந்து செல்வேன். பல்வேறு மத கோட்பாட்டுக்குள்ளாக நான் வளர்க்கப்பட்டேன். பர்தா என்ற ஆடையை அணிந்து கொண்டுதான் வெளியே செல்ல வேண்டும். நான் பள்ளிக்கு செல்லும் போது கூட என்னை தனியாக எங்கேயும் அனுப்ப மாட்டார்கள். என்னோடு என் பெற்றோர்களோ அல்லது என்னுடைய தாத்தாவோ என்னை என்னோடு கூட வருவார்கள். அது மாத்திரமல்ல, யாராவது வீட்டிலே உறவினர்கள் வந்தாலும் கூட நாங்கள் வீட்டின் அறையிலே சென்று கதவை தாளிட்டு கொள்ள வேண்டும். அவர்கள் சென்ற பிறகுதான் வெளியே வர வேண்டும். சுபகாரியங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, துக்க காரியங்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை. இப்படியாக நான்கு செவிற்றிற்குள்ளாக என்னை வளர்த்தினார்கள். நானும் என்னுடைய சிறு வயது முதற்கொண்டே ஐந்து நேர தொழுகைகள் மற்றும் குரான் படிப்பது மற்றுமாய் 30 நாட்கள் நோன்பு இருப்பது என்று சொல்லி என் கடமைகளை நான் தவறாமல் மத கடமைகளை தவறாமல் செய்து வந்தேன். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் மாத்திரமே என்பதை நான் உறுதியாக நம்பினவளாக இருந்தேன். ஆகவே அந்த பக்தியோடும் அந்த வைராகியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை அந்த காரியங்களை கடமைகளை நான் பின்பற்றி வந்த நாட்கள் உண்டு. இப்படித்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாவை வணங்கி வைராகியமாக நான் வாழ்ந்து வந்தேன். என் சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்து என்றாலும் பிடிக்காது, கிறிஸ்தவர்கள் என்றாலும் பிடிக்காது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களில் சர்க்கிளில் கூட ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸை கூட நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் கிறிஸ்டின் என்று அறிந்தாலும் கூட நான் அவர்களோடு அவர்கள் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். என்னுடைய ஸ்கூல்களில் படிக்கும் பொழுது கூட அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் என் கிளாஸில் படித்த பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவர்களோடு நான் பேசவும் பழகவும் மாட்டேன். கிறிஸ்துவை வெறுத்தேன், கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். இப்படியாக என்னுடைய இளமை பருவம் கடந்து சென்று கொண்டிருந்தது. என் திருமண பருவம் வந்தபோது என்னுடைய குடும்பத்தை எதிர்த்து, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்த்து நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்ட போதிலும் கூட என் வைராக்கியம், என் மதப்பற்று, என்னுடைய தேவ பக்தி இம்மி அளவும் கூட குறையவில்லை, மாறாக அதிகரிக்க ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், என்னுடைய திருமணம் தானே என்னுடைய குடும்பத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய பெற்றோர்களை என்னை விட்டு பிரித்து விட்டது, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது. ஆகவே அரைகுறையாக இருக்கிற என்னுடைய முஸ்லிம் குடும்பத்தை முழுமையாக முஸ்லிம் குடும்பமாக மாற்றி, அதாவது என் கணவரையும் முஸ்லீமாக மாற்றி, என் குடும்பத்திற்கு முன்பதாகவும் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்பதாகவும் பெருமிதத்தோடு நிற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வைராக்கியமாய் என்னுடைய மத கடமைகளை இன்னும் அதிகமாய் நான் பின்பற்றி கொண்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் என் கணவரோடு கூட இஸ்லாத்தை குறித்து பேச ஆரம்பிப்பேன். குரானை வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன். இஸ்லாத்தின் மகத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். ஜமாத்திற்கு சென்ற அனுபவம் இருப்பதனாலே அவரிடத்துல அநேக காரியங்களை, இஸ்லாமிய காரியங்களை குறித்து நான் பேசுவேன். ஆனால் என் கணவர் அதை பொருட்படுத்தவே மாட்டார். அதை பொருட்படுத்தாத போது எனக்குள் கோபம் வரும். அதன் விளைவு என்னவென்றால், எங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்படியே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருந்தது. நாங்கள் தமிழ்நாடு பகுதியிலே வசித்து வந்தோம். என் கணவருக்கு வேலை கிடைத்தது நிமித்தமாய் நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். நாங்கள் பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தபோது என் கணவருக்கு YMM என்ற ஒரு மிஷினரி இயக்கத்தின் அறிமுகம் கிடைத்தது. அதில் இருந்த சகோதரர்களோடு இணைந்து என் கணவர் ஜபத்திற்கு செல்ல ஆரம்பித்தார். அதன் விளைவு அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, ஊழியமும் செய்ய ஆரம்பித்தார். இது எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அவரை இஸ்லாமியராக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நான் செய்து கொண்டு இருந்தேன். அவரோ பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார். ஆகவே இவரை எளிதில் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் சண்டை போட்டோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மேன்மைகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இவரோ தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட்டாரே என்று சொல்லி இன்னும் எனக்குள்ளாக கோபம் பற்றி எறி ஆரம்பித்தது. அதனுடைய விளைவுகள் அதிக அதிகமாய் என் கணவரோடு ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்ற வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. அவர் எப்பொழுதெல்லாம் ஜெப கூடுகைக்கு சென்று வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரை மிகவும் கடுமையாக நடத்துவேன். அநேக இரவுகள் அவர் வெராண்டாவிலே படுத்த நாட்கள் உண்டு. கதவை திறக்க மாட்டேன். இப்படியாக என்னுடைய மத வைராக்கியத்தின் நிமித்தம் என்னுடைய கணவரை என்னால் முஸ்லீமாக மாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தின் நிமித்தம் கொடுமையான காரியங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன். என் கணவர் வேதாகமத்தை எடுத்ததை வாசித்து கொண்டிருக்க வந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆத்திரமாத்திரமாக வரும். என்ன இவர் இந்த எப்பொழுதும் இந்த பைபிள் கையுமாகவே இருக்கிறாரே என்று சொல்லி ஒரு நாள் என்ன செய்தேன் என்று தெரியுமா? இதுவரைக்கும் கூட என் கணவருக்கு அந்த விஷயம் தெரியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் இல்லாத நேரத்தில் அந்த வேதத்தை எடுத்து அந்த பைபிளை எடுத்து கிழித்து போடுவதற்கு ஒரு தைரியம் வரவில்லை, எரிப்பதற்கும் தைரியம் வரவில்லை. அதனால் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த பழைய பேப்பர் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதன் அந்த பேப்பருக்குள்ள அந்த பைபிளை வச்சு அந்த பழைய பேப்பரில் தூக்கி போட்டுட்டேன். இந்த பைபிள் இருந்தால் தானே இவர் படிப்பார், என் வீட்டில் எப்படி பைபிள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவன் கூட ஒருவேளை பைபிள் பார்த்து பயபக்தியோடு அவன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேப்பர் எடுக்கிறவனுக்கு கூட தெரியாமல் பேப்பருக்குள்ளே அப்படியே மறைச்சி வச்சு அந்த பைபிளை நான் அந்த பேப்பர்காரனுக்கு போட்டுட்டேன். என்னுடைய வீட்டில் வேத வசனம் கேட்கக்கூடாது, ஆண்டவருடைய பாட்டு கேட்கக்கூடாது, இப்படியெல்லாம் நான் சண்டை போடுவேன். நான் ஒரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்து கொண்டிருந்தேன். என் கணவர் ஒரு புறம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருந்து கொண்டிருந்தார். என் கணவர் இஸ்லாமியனாக மாறவில்லையே என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு வெறி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் முற்றிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து விட்டோம். அதுவரை 5 நேர தொழுகை செய்த நான் 6 வேளையாக தொழுக ஆரம்பித்தேன். எப்படியாவது என் கணவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தஹஜூத் என்று சொல்வார்கள், அதாவது அதிகாலையிலே 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்து தஹஜூத் தொழுகை செய்து நான் அல்லாவிடம் துவா செய்வேன், எப்படியாவது இவரை மாற்றுங்கள் என்று சொல்லி 5 நேர தொழுகை 6 நேர தொழுகையாய் மாறினது. எனக்குள்ளாக வைராகியம் அதிகரித்தே கொண்டே இருந்தது. இஸ்லாமிய வைராகியம் ஒரு புறம் என்னிடத்திலே அதிகரித்து கொண்டிருந்தது, அவரிடத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான வைராகியம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எனக்குள் அநேக கேள்விகள் எழ ஆரம்பித்தன, என் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எழ ஆரம்பித்தன. என் கணவரோ கிறிஸ்தவராய் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நானோ இஸ்லாமியலாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய வாழ்க்கை என்னாகும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற ஒரு கேள்விகள் பயங்கள் என்னுடைய இருதயத்திலே காணப்பட்டு கொண்டே இருந்தது. தேவைக்கேற்ற பணம், அன்பான கணவர், அழகான 2 பிள்ளைகள் இருந்தும் என் வாழ்க்கையை சந்தோஷமாய் என்னால் வாழ முடியவில்லை. காரணம் எனக்குள்ளாக இருந்த மத வைராக்கியம், என் கணவரை இஸ்லாமியனாக மாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம், அது எனக்கு கோபமாக மாறினது. கோபம் வெறியாக மாறினது. அந்த வெறி என்னை கொடுமைக்காரியாக மாற்றினது. ஆதலால் என் குடும்பத்திலே முற்றிலுமாய் எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. என் இருதயத்திலே அநேக கேள்விகள் இருந்தது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாகும், என்னுடைய எதிர்காலம் என்னாகும் என்ற கேள்விகள் எனக்குள்ளாக இருந்தது. இந்த காரியம் எனக்குள்ளாக எப்பொழுதும் மனதிலே சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியான சூழ்நிலையிலே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை என் கணவர் ஒரு ஜப கூடுகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். நான் சென்று வழக்கமாக என்னுடைய சண்டையை ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை கூட மனைவியோடு பிள்ளைகளோடு நேரம் செலவிடாமல் அப்படி என்ன ஆண்டவர், அப்படி என்ன ஜபம் என்று சொல்லி அவரிடத்துல நான் சண்டை போட ஆரம்பித்தேன். போகவே கூடாது என்று சொல்லி அவரை நான் தடுத்தேன். ஆனால் என் கணவரோ, நான் போயே ஆக வேண்டும், என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டார். அதனால் கோபம் அடைந்து அந்த அறையில் இருந்த காரி அந்த அறையில் பொருட்களை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு உடைத்து என் வெறுப்பை வெளிப்படுத்தினேன். போகக்கூடாது என்று சொல்லி அவரை தடுத்து பார்த்தேன். ஆனால் என் கணவரும் மறுபடியும் சொல்லிவிட்டார், என்னை தடுக்காதே, நான் போயே ஆக வேண்டும் என்று சொல்லி அதோடு கூட ஒரு வார்த்தை சொன்னார், வேண்டும் என்றால் நீயும் என்னோடு கூட வா என்று சொல்லி. இது எனக்கு நன்மையான ஒரு யோசனையாய் இருந்தது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்றாலே ஜபம் என்ற பெயரிலே இப்படி கூடுவார்கள், நடனம் ஆடுவார்கள், குடிப்பார்கள், வெறிப்பார்கள், இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் கணவரும் இதற்காகத்தான் கடந்து செல்லுகிறாரா என்று சொல்லி எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆகவே அவர் என்னை என்னோடு கூட வா என்று என் கணவர் என்னை அழைத்த போது, சரி நானும் போய் இந்த நாளிலே என்ன நடக்கிறது, என் கணவர் அந்த இடத்திற்கு எதற்கு செல்லுகிறார் என்று சொல்லி பார்த்து விட வேண்டும் என்ற யோசனையோடு அந்த வஞ்சக எண்ணத்தை என் இருதயத்திலே வைத்து கொண்டு என் கணவரிடத்திலே சொன்னேன், நான் வருகிறேன் என்று சொல்லி. என் கணவருக்கோ ஒரே சந்தோஷம், நிஜமாவா நீ வர்றையா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய வஞ்சக எண்ணம் அவருக்கு தெரியவில்லை. அவர் சந்தோஷத்தோடு இரண்டு கரங்களையும் உயர்த்தி அல்லே லூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி என்னை சந்தோஷமாய் அந்த கூடுகைக்கு அழைத்து சென்றார். அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் கூட அப்போது எனக்கு தெரியாது. நான் சென்று அந்த கூடுகையிலே அமர்ந்தேன். ஆண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள், பெண்கள் ஒரு புறம் அமர்ந்திருந்தார்கள். நான் சென்று பெண்கள் இருந்த இடத்திலே நான் அமர்ந்து கொண்டேன். ஜபம் ஆரம்பித்தது, பாடல் நேரம் நடந்தது, ஆராதனை நேரம் நடந்தது, ஜப நேரம் நடந்தது. நான் எதிர்பார்த்த எந்த காரியமும் அங்கே நடக்கவில்லை. எனக்கு போர் அடித்து விட்டது. நான் எதிர்பார்த்த காரியம் எதுவுமே இங்கே நடக்கவில்லையே, இவர்களெல்லாம் உண்மையாகவே கூடி அவர்களுடைய ஆண்டவரிடத்துல ஜபித்து கொண்டிருக்கிறார்களே, துவா செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருப்பது பிடிக்கவில்லை. எப்பொழுது இது முடியும், எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி நான் அந்த இடத்துல யோசித்து கொண்டு வேண்டா வெறுப்போடு அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரை எட்டி எட்டி பார்த்து போலாம், வீட்டுக்கு போலான்னு சொல்லி செய்கை காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கணவரும் அங்கிருந்த எல்லோரும் பயபக்தியோடு கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கோ வெறுப்பாய் இருந்தது. எப்பொழுது வீட்டிற்கு போலாம், எப்படி வந்து இங்க மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி. நான் பெங்களூர் பட்டணத்துக்கு புதிதாக இருந்ததுனால எனக்கு வழி கூட தெரியாது. ஒருவேளை எனக்கு வீட்டிற்கு வருவதற்கு வழி தெரிந்திருந்தால் என் கணவரை அங்கே விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு கூட வந்திருப்பேன். ஆகவே அதற்கும் வழி இல்லை, இங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த ஜப நேரத்தில், அந்த ஜப கூடுகையில் நான் அந்த இடத்துல வேண்டா வெறுப்போடு நேரத்தை பார்த்து கொண்டே எப்பொழுது முடியும், எப்பொழுது வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஜப நேரம் முடிந்தது, ஆராதனை நேரம் எல்லாம் முடிந்த பிறகு செய்தியின் நேரம் வந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதர் எழுந்து நின்று, அந்த பிரசங்கியார் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார். என் இருதயத்துக்குள்ளோ, ஐயோ இவ்வளோ நேரம் ஜெபித்துட்டு இப்போ திருப்பி யாரோ ஒருத்தர் எழுந்து நிற்கிறாரு, இவர் வேற இனி எவ்வளோ நேரம் எடுப்பாரோ, எப்போ முடிப்பாரோ அப்படின்னு சொல்லி என் மனசில் நான் புலம்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த பிரசங்கியார் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்த போது ஒரு வார்த்தை என் காதிலே விழுந்தது. இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் என் காதில் பட்ட உடனே, விழுந்த உடனே, நான் உடனே அந்த பிரசங்கியாரை பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் வேண்டா வெறுப்போடு எப்பொழுது முடியும், எப்பொழுது போலாம் என்று அமர்ந்து கொண்டிருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் என் சிந்தனைகளை அந்த வார்த்தைக்கு நேராக செலுத்த ஆரம்பித்தேன். இந்த பூமியிலே பிறந்த எல்லோரும் பாவிகளாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நான் கேட்ட உடனேயே எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி வந்தது. நான் எப்படி பாவியாய் இருக்க முடியும்? என் குடும்பம் என்னை நிராகரித்த போதிலும் கூட, என் இஸ்லாமிய சமுதாயம் என்னை ஒதுக்கி வைத்த போதிலும் கூட, நான் என்னுடைய அல்லாஹ்வுக்காக வைராக்கியமாய் இருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தனி மனுஷியாக போராடி கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பிரசங்கியா தொடர்ந்து இப்படியாக பேசிக்கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வாசித்தார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் என் இருதயத்திற்குள்ளே ஊடுருவி பாய ஆரம்பித்தது. காரணம் என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்த பயம், கடந்து சென்று கொண்டிருக்கிற சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நிலையிலே இருந்த எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தை ஆறுதலை தந்ததை போல நான் உணர்ந்தேன். அதற்கு பின்பதாக ஜபக்கூடுகை முடிந்து நாங்கள் வீட்டிற்கு கடந்து வந்து விட்டோம். மறுநாள் திங்கட்கிழமை காலை என் கணவர் அலுவலகத்திற்கு கடந்து சென்ற பிறகு என் வாழ்நாளிலேயே முதன் முறையாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. முதல் பக்கம் திருப்பின எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பி திருப்பி புரட்டி புரட்டி நான் படிக்கிறேன். எது படித்தாலும் எனக்கு சரியா அது அர்த்தம் கொள்ளவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லூக்கா சுவிசேஷத்தை நான் எடுத்தேன். என் கரத்தில் இருந்தபோது வேதாகமம் என் கரத்தில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் பேஜ் அந்த முதலாவது அதிகாரத்தின் அந்த பகுதி அந்த காகிதம் வந்தது. அப்பொழுது லூக்கா சுவிசேஷத்தை முழுவதுமாக நான் வாசித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரோடு எழுந்தவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மீண்டும் வரப்போகிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இன்று பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் என்ற சத்தியத்தை உணர்ந்த மாத்திரத்திலேயே அந்த அறையிலேயே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவியாகிய என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கு நான் எல்லளவும் தகுதியுள்ளவள் அல்ல. அவரை வெறுத்த என்னை, அவரை இயேசுவை வெறுத்த என்னை என் அன்பின் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹலேலூயா. இன்று என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை வெறுத்த நான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நானும் என் கணவரும் என் 2 ஆண் பிள்ளைகளும் இணைந்து எங்களால் இயன்ற ஊழியங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்து வருகிறோம். அநேக சபைகளிலே கடந்து செல்ல ஆண்டவருடைய தேவன் கொடுத்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள, தேவ வார்த்தைகள் மூலமாக ஜனங்களை எழுப்ப ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பயன்படுத்தி வருகிறார். வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே தேவ கிருபையினாலே ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் தேவ ராஜ்ய பணிக்காக எழும்ப வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த நாட்களிலே நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் ஒரு அருமையான சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தார். அந்த திருச்சபையிலே போதிக்கப்படுகிற வேத வசனங்கள் மூலமாக நான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் வளர எனக்கு தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்கள் போதகர் பாஸ்டர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய இளம் பருவத்திலேயே அவர் ஒரு அந்தமான் பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். பல வருடங்கள் அந்த பகுதியிலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஆகவே அவருடைய மிஷினரி தரிசனத்தின் தேவ வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இன்னும் வேகத்தை ஊட்டியது. அதனால் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை உருவாக்கியது. ஆகவே நாங்கள் திருச்சபையோடு கூட இணைந்தும் பல்வேறு ஊழியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு குடும்பமாய் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக மக்களை கிறிஸ்துவின் அண்டையிலே கிறிஸ்துவுக்காக எழுப்புகிற, தேவராஜ்ய பணிக்காக எழுப்புகிற தரிசனத்தோடு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செயல்பட்டு வருகிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை வெறுத்த என்னை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழும்படி, கிறிஸ்துவுக்காக உழைக்கும்படி, கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றும்படி ஆண்டவர் என்னை வணைந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்ற வேத வாக்கியம் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றினது. எல்லா கனமும் மகிமையும் என்னை ரட்சித்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே நான் இந்த வேளையிலே செலுத்துகிறேன். கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாகிவிட்டேன் என்பது அநேகருடைய கருத்தாய் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவரை நேசித்ததால் நான் கிறிஸ்தவளாக மாறவில்லை, கிறிஸ்து என்னை நேசித்ததால் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே ஒரு தவறான ஒரு கூற்று இருக்கிறது. இன்று சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களை மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யாரும் எனக்கு பணம் கொடுத்ததினாலே நான் மாறவில்லை, பொருள் கொடுத்ததினாலே மாறவில்லை, கிறிஸ்து இயேசு எனக்காக ஜீவன் கொடுத்ததினாலே நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட என் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த தருணத்துக்காக மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக, என் குடும்பத்திற்காக, என் குடும்பத்திலே நாங்கள் இணைந்து செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவ நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். கர்த்தர் தாமே உங்களை அவ்வளவு விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைனா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
1: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
0: அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
1: Then they start message at 11.
0: நேராக வரணும்.
1: Let us come straight.
0: அவர் மெசேஜை கேட்கணும்.
1: Hearing the message.
0: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
1: Then we have to go.
0: அது புரியுதோ புரியலையோ,
1: whether we understand it or
0: not, அது விளங்குதோ விளையங்களையோ,
1: whether we grasp it or not,
0: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
1: whether we have relation or not,
0: போனோம்,
1: we have to go.
0: ஒரு செய்தியை கேட்டோம்,
1: listen to the message,
0: போயிட்டே இருக்கலாம்,
1: let me go.
0: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
1: Many come at after 11.
0: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: Then there won't be any use at all.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேலே எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்லை.
1: When you close the vessel,
0: உள்ள
1: போக the water, the, it will
0: அதே போலதான்.
1: Same way.
0: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திர கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
1: And when you try to do that, it will not enter.
0: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
1: Lord's word is not like
0: worldly. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
1: You understand?
0: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போகலாம்.
1: You can just sit and relax.
0: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
1: but when you want to hear the word of God,
0: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
1: Your heart should be prepared.
0: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
1: You have to wait at the feet of the Lord.
0: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
1: You have to prepare your heart.
0: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
1: All dirt should come out from your heart.
0: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
1: all the stony heart be broken.
0: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்.
1: When
0: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
1: என்று. And it has to be
0: நல்ல நிலம் என்று சொன்னால்,
1: the good land means
0: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: And there should be preparation, the stones
0: அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
1: our heart should be broken,
0: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
1: all the stones should be removed,
0: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
1: Then it has to be shown.
0: பிறகுதான் அது 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கும்.
1: Then it will give yield 30, 60, and 100.
0: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
1: They listen here and there.
0: அது செவிக்கனையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
1: It may be good for your ear, but
0: பலன் கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give any fruit.
0: பலன் வராது.
1: No fruit at all.
0: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
1: It has to be shown in your heart.
0: அப்பதான் பலன் கொடுக்கும்.
1: Then only it can give fruit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க?
1: How many of you ready to listen?
0: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
1: we don't say hallelujah,
0: ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
1: You are not yet prepared.
0: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, you are listening.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah, then hallelujah, that means you are listening.
0: Amen.
1: Amen.
0: உங்க சிந்தனை வேற எங்கேயும் போகல.
1: Your mind is not going anywhere.
0: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
1: you sit with the Bible.
0: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்கார்ந்துருக்க வேண்டியது.
1: You may be imagining so many things.
0: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God. Abomination.
0: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
1: When you come to the presence of God, our mind should be set with the
0: presence of God. சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரி அவருக்கு சொந்தம்.
1: The soul, spirit and body, it belong
0: அவருக்கு
1: to him.
0: ஒப்படைச்சிடணும்.
1: You have to surrender.
0: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
1: Not to the world and to the God.
0: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
1: And fully you have to surrender. அப்பதான்
0: கர்த்தர் உங்களுடைய இடைப்படுவார்.
1: Then the Lord will intervene.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
1: We have good Friday service.
0: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
1: We will be meditating the sufferings of the Lord on the cross. அதற்கு
0: முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
1: We are going to have the fasting prayer from Sunday.
0: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
1: You participate and be blessed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
1: on Sunday
0: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
1: The resurrected day.
0: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
1: We are going to meditate the Easter message.
0: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
1: The Lord is preparing us to receive the higher experiences.
0: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
1: on this Sunday
0: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
1: as they celebrate good friday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
1: And they keep as the palm sunday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்.
1: When Jesus was going in Jerusalem, everyone received
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
1: Palm Sunday.
0: இதை தியானிப்பார்.
1: They meditate.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
1: before Jesus was crucified on the cross.
0: அவர் கடந்து சென்ற பாதை
1: the way of him.
0: அதுதான் மிக முக்கியமானது.
1: That is very important.
0: Hallelujah. அது ஒரு சவால்.
1: It's a challenge.
0: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
1: after the crucifixion it is different.
0: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு.
1: Before crucifixion it is different.
0: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
1: Before he took the cross how was his mind?
0: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது என்றால்
1: if you want to do something importantly
0: அது ஒரு கடினமான ஒரு காரியமாய் இருக்குமானால்
1: if it is very tough job
0: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
1: It will be a great trial.
0: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
1: How I am going to accomplish?
0: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
1: How I am going to overcome?
0: எனக்கு பயமா இருக்குதே.
1: I have fear.
0: எனக்கு சக்தி இல்லையே.
1: No power.
0: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
1: No wisdom to do that.
0: எப்படி நான் தாங்க போகிறேன்?
1: How I am going to bear it?
0: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
1: Lot of thoughts will be flowing in our hearts.
0: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
1: before we face all the trials
0: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
1: There will be struggle in us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யலாமா வேண்டாமா?
1: Whether we can do it or not.
0: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
1: Shall I go here or not?
0: இது நல்லா நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய்விடுமா?
1: Whether it is good or bad.
0: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
1: Lot of confusions and
0: Hallelujah.
1: Be there.
0: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
1: We cannot accept as it is.
0: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போய்விட்டார்.
1: Many disciples they all disappeared from Jesus.
0: ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
1: They had fear how to bear that such a cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: அதை அறிந்திருந்தார்.
1: The Lord knew it.
0: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
1: when I take the cross
0: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
1: It's not ordinary experience.
0: அது ஒரு கோரமான பாடு.
1: It's a very cruel sufferings.
0: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
1: Very very painful experience.
0: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
1: Sufferings before death is different and sudden death is different.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
1: Jesus Bible says Jesus tasted
0: ருசி பார்த்தார்.
1: He tasted the death.
0: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
1: He tasted the
0: மரணம் death. என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
1: And the death is really bitter experience.
0: அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
1: But Jesus had to.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக் கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
1: Why should the Lord Jesus Christ surrender to the cross?
0: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்,
1: Father God, if he had loved the Lord Jesus,
0: ஏன் தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
1: Why did he give such a cross upon him?
0: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
1: And God is powerful.
0: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
1: Without it, he could have done something.
0: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
1: The world is talking like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
1: Whatever he commands, it will
0: be happening. எதற்கு?
1: Why this cross?
0: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
1: Many are hindered because of the cross.
0: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And because of this cross, people are living in unbelief.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்,
1: in this morning when we want
0: பவுல் சொல்லுகிறது போல,
1: as Paul says,
0: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
1: Other than cross, I will not boast anything else.
0: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்,
1: if we want to say like Paul,
0: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should we boast about that?
0: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
1: It really made him to
0: suffer. ஆண்டவரை மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
1: Very cruel cross, it suffered, it made him to suffer.
0: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு சிலுவை தானே.
1: That cross not unforgiving
0: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should I boast that cross?
0: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
1: We may be having a lot of questions.
0: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
1: Beyond everything, I will boast the cross.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
1: That cross is the center of my life.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
1: The cross is everything for me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
1: I am not living.
0: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
1: Christ lives in me.
0: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
1: And the Christians means it, the sign is cross.
0: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
1: And for Christians and not the star,
0: அடையாளமா இருக்கு.
1: The cross is the sign.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
1: And with a great assurance, and Jesus was traveling towards Jerusalem.
0: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
1: In few days I am going to be crucified on the cross.
0: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
1: At the time of Passover there was a feast. He is participating in.
0: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
1: And she brought the very costly oil.
0: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
1: The disciples said, and you are wasting.
0: இதை ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாமே.
1: We can sell it and we can give it to the poor.
0: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
1: What Jesus said?
0: அவளை விட்டு விடு.
1: Leave her.
0: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
1: The poor is always with you.
0: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
1: The oil it is applied.
0: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
1: It is a sign for my burial.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
1: At the time of Passover and he was thinking about his death.
0: தாம் இந்த சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
1: I am going to die soon.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், அதுக்கு நேரம் கிடையாது.
1: We don't have time. We can see many things.
0: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
1: In coming days we can meditate.
0: ஆனால் இன்றைக்கு,
1: but today,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்களில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
1: before he was crucified on the cross,
0: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
1: And to Jerusalem he did not walk.
0: அவர் அநேக இடங்களில் நடந்து கொண்டு வந்தார்.
1: In many places he walked around.
0: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
1: From Bethania he was walking.
0: நடந்து போகவில்லை.
1: He didn't walk.
0: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
1: What did he say?
0: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: And he go and bring the donkey.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
1: And he asked to bring the colt and he was traveling on it.
0: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் நிரம்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியால இருக்கிறார்.
1: And Jesus was in Bethania.
0: அங்கே தான் ராவ் இருந்து பண்ணினார்கள்.
1: And they had a supper.
0: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
1: And after that the Lord is leaving.
0: அப்படி புறப்படும் பொழுது தான்,
1: when he started,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
1: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
0: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்.
1: And Jesus asked to bring that colt.
0: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
1: And he said a word.
0: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
1: You will see the colt.
0: அது ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
1: Nobody traveled on it so far.
0: அது குட்டி.
1: It's a colt.
0: ஒருவனும்,
1: no one,
0: ஒரு காலும்,
1: no time,
0: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
1: And no one traveled on it so far.
0: Hallelujah. ரெண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
1: It was binded.
0: அது கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
1: You come loose it and bring it.
0: சொன்னார்.
1: He said so.
0: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கல்ல,
1: if anybody ask,
0: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவன் சொல்லுங்க.
1: It is needed to the Lord, you just say,
0: அவ்வளவுதான்,
1: that's all.
0: அவன் விட்டுருவான்.
1: He will leave.
0: ஆண்டவருக்கு தேவை.
1: It is needed to the Lord.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
1: that's a colt, is needed for the Lord Jesus.
0: அது கட்டப்பட்டிருந்தது.
1: It was
0: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
1: Nobody traveled on it.
0: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
1: This is needed to the Lord.
0: இதுல என்ன இருக்கிறது?
1: What is it?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
1: And nothing is needed to the Lord.
0: பூமி எல்லாம் அவருடையது.
1: Entire earth belongs to him.
0: சமுத்திரம் அவருடையது.
1: The ocean belongs to him.
0: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
1: We belong to him.
0: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
1: Everything belongs to him.
0: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
1: And he is the almighty God.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
1: What is the need for him?
0: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
1: If he shake his hand,
0: Hallelujah,
1: millions of angels will come.
0: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
1: Such a son of God he
0: is. Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
1: But there was a need.
0: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
1: If it is horse,
0: மதிப்பா இருந்திருக்கும்.
1: It is really honorable.
0: என்ன பெரிய ராஜா,
1: the kings,
0: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
1: They go by cross.
0: யாரும் கழுதையில போக மாட்டாங்க.
1: Nobody will travel on the donkey.
0: இவர் பெரிய ராஜா.
1: He is the great king.
0: இவர் குதிரையில தான் போகணும்.
1: He has to go on the
0: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
1: But he is going on the colt.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுது குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
1: He had to travel on the horse, but
0: குதிரையின் மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
1: He should have the sword,
0: இருக்க வேண்டும்.
1: The spear, spear.
0: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யாரிடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
1: If he goes on the horse, he has to fight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எருசலேமுக்குள்ளே குதிரையின் மேல் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
1: In Jerusalem, if he takes the weapons, that means he is going
0: for a fight.
1: Now he is going on the colt.
0: கையில ஆயுதங்கள் இல்லை.
1: No weapons in his hand.
0: ஒன்றுமே இல்லை.
1: Nothing in his hand.
0: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
1: It's not at all even a donkey, it is a colt.
0: குட்டியான கழுதை.
1: It's a little donkey.
0: Hallelujah. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
1: And it is bearing the Lord Jesus.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதல்ல தேவ செய்தி.
1: This is not the message today.
0: ஒரு முகவரியாக இத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I just give the introduction.
0: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும் பொழுது,
1: when Jesus was traveling on the colt,
0: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
1: Multitudes watching.
0: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
1: What did they do?
0: 12th வசனம், 13 யோவானின் சுவிசேஷம், 12th அதிகாரம், 12 13 வசனங்களை பார்க்கும் பொழுது,
1: John 12 and 12 13.
0: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
1: ஓசன்னா, பிளஸ்ட்
0: அல்லேலூயா,
1: இஸ் ஹி ஹூ கம்ஸ்.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இவர் யார்?
1: Who is he?
0: யாருக்கு ராஜா?
1: For whom is the king?
0: இந்தியாவின் ராஜாவா?
1: Is king for India?
0: எந்த ஊர் ராஜா இவர்?
1: And who is king?
0: இஸ்ரவேலின் ராஜா.
1: King of Israel.
0: இங்க இஸ்ரவேல் யாராவது இருக்கிறீங்களா?
1: Anybody Israel here?
0: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை இனி யாக்கோபு இல்ல, நீ யார்?
1: No more Jacob and you are Israel.
0: நாம் இஸ்ரவேலராக இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
1: And if you are Israel,
0: Alleluia.
1: There is a king for us.
0: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
1: My God Alleluia. Is Jesus.
0: ஒரு ராஜா இருப்பார், ஆனால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
1: If there is a king and there should Alleluia. Be kingdom.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom.
0: அவர் ராஜாவா இருக்கிறார்.
1: He is the king.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom for him.
0: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
1: The Pilate is asking the Lord Jesus.
0: 18th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: John 18.
0: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
1: Are you the king of Jews?
0: எல்லாம் ஒன்னு நீ ராஜான் சொன்னேன் சொல்றாங்க.
1: All say you are.
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: அவர் என்ன சொன்னார்?
1: What did he reply?
0: நான் ராஜா தான்.
1: Yes, of course I am king.
0: Hallelujah. நான் யாரு? நான் ராஜா தான்.
1: I am king, of course.
0: ஆனா,
1: but
0: 36th வசனத்துல வாசிக்கும் பொழுது,
1: 36,
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரனை சேர்ப்பாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா,
1: அல்லேலூயா. My kingdom is not of this world.
0: Amen.
1: Amen.
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of this world.
0: நான் ராஜா தான்.
1: Of course I am a king.
0: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom.
0: ஆனால்,
1: but
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of the world.
0: நான் இஸ்ரவேலின் ராஜா.
1: I am the king of Israel.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
1: Lord Jesus Christ as the king when he was entering,
0: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
1: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
0: Hallelujah.
1: The King of Israel.
0: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
1: They put the branches.
0: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
1: They spreaded the clothes.
0: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
1: blessed is he who comes in the name of the Lord
0: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
1: They were all praising God.
0: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
1: That's what the Lord is expecting.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மள, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
1: You are putting prizes after one hour.
0: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
1: I am not asking prizes. Hallelujah. For me.
0: நீ ஸ்தோத்திரம் போடலனா இங்க ஆண்டவர் வர மாட்டார், அதுக்காக தான்.
1: When you don't Alleluia. Praise the Lord won't
0: ஸ்தோத்திரம் come. போட்டா தான் ஒரு உலாவுவாரீங்க.
1: He will come only when Alleluia. You praise him.
0: யானா நான் பெரிய பிரசங்கியா இருக்கடையா.
1: I am not a good preacher.
0: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
1: When we praise when Alleluia. We can talk to him.
0: ஆகவே தான் ஸ்தோத்திரம் போடணும்.
1: That's why we give praises.
0: Alleluia சொல்லணும்.
1: I have to say Alleluia.
0: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
1: They lifted the Lord.
0: ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They said
0: தேவ சபை என்று சொன்னால் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம்,
1: there should be shout in the church.
0: ஜெயதொனியின் சத்தம்,
1: there should be shout.
0: அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
1: All the time.
0: சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால்,
1: if the Satan has to tremble.
0: தேவ ஜனம் ஸ்தோத்தரித்தால்,
1: when you praise him.
0: தேவ ஜனம் துதித்தால்,
1: when you praise him.
0: தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால்,
1: when you shout.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான்.
1: Satan will flee away.
0: அவனால் நிற்க முடியாது.
1: He cannot stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால்தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
1: what the devil does,
0: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக. ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
1: If he prays, it is a problem for him.
0: அதனால உங்க உள்ளத்துல வந்து,
1: he comes to your heart,
0: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி,
1: he keeps all vain thoughts.
0: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
1: you just keep quiet
0: அப்படின்னு உங்களை அமைதியா, நீங்க பிசாசுக்கு கீழ்படுறீங்க.
1: He obeyed to the devil.
0: ஆண்டவருக்கு கீழ்படியல.
1: You are not obeying to God.
0: ஆண்டவருக்கு கீழ்படுவீர்களானால்,
1: if you obey to the Lord,
0: வாயில துதியின் சத்தம்,
1: the praises,
0: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
1: praises
0: வந்து கொண்டே,
1: it keeps coming from your mouth,
0: வந்து கொண்டே,
1: it keeps coming.
0: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
1: how much more you praise.
0: Hallelujah. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
1: how much you praised.
0: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுஸ் இருந்துச்சு,
1: how long you had life.
0: உங்க ஆயுஸ் நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
1: The Lord will look at the percentage of praises.
0: பாக்கும்போது,
1: when he looks at it,
0: உங்க வாழ்நாள்ல 100%ல,
1: in 100%
0: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
1: 20% only you praised, 80% you did not praise.
0: அப்ப உங்க வாழ்நாள் 80% waste.
1: Then 80% of your life will become
0: waste. நம்ம வாழ்க்கை கொஞ்சமானது, a short life.
1: Our life is very short.
0: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be meaningful,
0: துதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: You keep praising God.
0: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
1: All the praises going to the golden vessel.
0: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
1: The Lord is keeping the account.
0: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட,
1: when he praises him,
0: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
1: It is not just like that.
0: ஆண்டவர் கணக்கு வைக்கிறாரு.
1: Jesus keeps account.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கிறான்.
1: The devil is stopping you.
0: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்.
1: Giving fleshly thoughts.
0: முரட்டாட்ட சிந்தையை கொடுக்கறான்.
1: Rebellious thoughts.
0: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்.
1: Disobedience.
0: நீ அவனை எதிர்த்து நில்.
1: Resist him.
0: ஸ்தோத்திரி.
1: Praise him.
0: கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
1: Why Jesus has to choose the cross?
0: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
1: Why the Lord should die?
0: ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
1: Why should he shed the blood?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
1: It's a big question.
0: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
1: many ask this question,
0: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
1: the very cruel death,
0: இவ்வளவு பெரிய பாடு,
1: suffering,
0: எதனால வந்தது,
1: why did it come
0: என்றால்,
1: because,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: amen,
1: amen.
0: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்.
1: The Lord created the man perfect way.
0: ஆனால் அவன் பாவம் செய்தான்.
1: But he committed sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை,
1: the wages of sin, the death,
0: யாராலும் ஜெயிக்க முடியாது.
1: Nobody can overcome.
0: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
1: The sin brought death.
0: அந்த பாவத்தை போக்குவதற்கு,
1: in order to remove that sin,
0: விமோசனமே கிடையாது.
1: No redemption at all.
0: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: Any millions, no redemption.
0: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: No redemption for that.
0: என்ன பாவம் கொடிது.
1: The sin is so cruel.
0: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
1: It takes to the hell.
0: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
1: that kind of sin,
0: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
1: How to destroy?
0: அது நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
1: How long you close it?
0: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
1: if you close the
0: பாவத்தை
1: sin,
0: மறைக்கிறவன்,
1: if those who hide the sin,
0: வாழ்வடைய மாட்டான்,
1: they cannot live.
0: வாழ்வடையவே மாட்டான்.
1: They cannot live at all.
0: அது மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
1: No use of covering.
0: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல.
1: No use of hiding it.
0: அது ஒழிக்கிறது தான் ஒரே வழி.
1: You have to destroy.
0: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது?
1: How to destroy?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை.
1: In order to destroy the Alleluia. sin, the Lord has chosen the cross.
0: Alleluia.
1: Alleluia.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தான் ரோமருக்கு எழுதின 6 முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்களா?
1: When you read complete Romans 6,
0: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
1: we are crucified with the Lord Jesus,
0: அவருடனே கூட மரித்து,
1: we die with him,
0: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
1: we are being raised.
0: Hallelujah.
1: Through him,
0: பாவத்துக்கு மரித்து,
1: we dead to sin,
0: நீதிக்கு நாம் பிழைத்துக் கொண்டோம்,
1: we live for righteousness.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God, the Lord Jesus Christ,
0: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடும் என்ன?
1: Why did he commit for this death?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த பாவ மரணமாகி அந்த ஆக்கினை தீர்ப்பு,
1: the condemnation.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அது சாதாரணமானது அல்ல.
1: It's not ordinary one.
0: அந்த ஆக்கினை தீர்ப்பு நம்ம மேல வரக்கூடாது.
1: The condemnation should not come upon us.
0: புத்தகம் 53,
1: Isaiah 53.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்.
1: He accepted the condemnation upon him.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
1: He accomplished great thing on the cross.
0: அவர் சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
1: He did it on the cross.
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
1: How did he bear that cross?
0: ஒரே நேரத்தில்,
1: the same time,
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
1: He did two things on the cross.
0: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
1: He undergone pain in the cross.
0: சொல்லொண்ணா வேதனை.
1: Unspeakable pain.
0: சகிக்க முடியாத வேதனை.
1: Nobody could endure.
0: தாங்க முடியாத வேதனை.
1: Unbearable.
0: பாடுபட்டார்.
1: He suffered.
0: அதே நேரத்தில் அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
1: But he was rejoicing on the cross.
0: எப்படி ஒரே நேரத்துல பாடுபட்டுகிட்டே ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்?
1: How is it possible suffering in the midst of prayer?
0: அதுக்கு பதில் தான் எபிரேயர்கள் நிருபம் 12:2 நாம் வாசிக்கிறோம்.
1: Hebrews 12 and 2 he
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை பாருங்க. அவமானம்,
1: ஷேம்,
0: அதை சகிக்கிறார். ஒரு பக்கம்
1: ஒன் சைடு இஸ் என்டியூரிங்,
0: இன்னொரு பக்கம்
1: அத சைடு
0: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
1: விச் ஒன் இஸ் அண்டர்
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
1: ஒன் சைடு ஜாய் இஸ் கெப்ட்,
0: இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை,
1: அனதர் சைடு ரிப்ரோச் அண்ட் ஷேம்.
0: அவமானத்தின் பொருட்டு,
1: பிகாஸ் ஆஃப் ஷேம்,
0: சிலுவை சகித்து,
1: என்டியூர்ட்.
0: Hallelujah.
1: He is sitting on
0: the ரகசியம்.
1: That is the mystery.
0: இதுதான் சிலுவையின் ரகசியம்.
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne which
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது.
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: Throne what it tells.
0: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல் இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: As Jesus overcome the death and we have to overcome the
0: Hallelujah.
1: sin and death.
0: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: Jesus said, my kingdom is not of the world.
0: Hallelujah. இந்த உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: என் ராஜ்யம் வேற.
1: My kingdom is different.
0: என் ராஜ்யம் எது?
1: Which is my kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
1: My kingdom is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து.
1: Jesus said to Israelites.
0: யாக்கோபு புத்தகத்தில் 19 வாசிக்கும் பொழுது.
1: Exodus 19.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read?
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆசாரிய ராஜ்யம்.
1: And the kingdom of priests.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
1: We don't belong to this world.
0: நாம் யார்? படிங்க 19:6 எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: we are children of God.
0: அதனால தான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி விட்டார்.
1: And he made us kings and priests.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:15 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43:15,
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்.
1: One king may be 10 or 20 years. இருக்கலாம் or 30 years.
0: 100 வருஷம் இருக்க முடியாது.
1: It cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா.
1: Eternal king.
0: எரேமியா 10:10 வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10:10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்.
1: The Lord is true God.
0: அவர் ஜீவனுள்ள தேவன்.
1: Is the living God.
0: அவர் நித்திய ராஜா.
1: Is the eternal king.
0: அவர் நித்திய ராஜா.
1: Is eternal king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா.
1: Is eternal king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: எபிரேயர்கள் நிருபம்
1: Hebrews 7:2
0: அங்கே வாசிக்கிறோம்,
1: There we read.
0: அவர் நீதியின் ராஜா.
1: Is the king of righteousness.
0: அவர் சாலேமின் ராஜா.
1: Is the king of Salem.
0: அவர் சமாதானத்தின் ராஜா.
1: Is the king of peace.
0: Hallelujah. அவர் தான் நம்முடைய ராஜா.
1: He is our king.
0: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா.
1: He came to make
0: அவர்
1: peace.
0: அவர் நீதியின் ராஜா.
1: He is the king of righteousness.
0: Hallelujah. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராக மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள் ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
1: The people were singing and he is Hosanna and
0: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
1: Why we keep praise?
0: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Hallelujah?
0: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Hosanna?
0: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
1: He is king.
0: சாதாரண ஒரு மனுஷன் வரா,
1: ordinary man is coming.
0: வாழ்க வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போடுறாங்க.
1: They all shout and praise him.
0: ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான்.
1: If they give biryani they shout.
0: ஒரு சாராயம் வாங்கி கொடுத்தா
1: கத்துறான்.
0: ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கல.
1: Our God is not giving
0: anything. ஆண்டவர் ஜீவனையே கொடுத்துட்டாரு.
1: Yes, given his own life.
0: அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு நீ எவ்வளவு யோசிக்கிறாய்?
1: And you are thinking how to say அல்லேலூயா.
0: நீ செலுத்த மாட்டேங்கிற.
1: You are not giving praises.
0: நீ ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிற.
1: You are not praising.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
1: You don't have eyes to see.
0: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
1: You should have the eyes to see.
0: யார் ஒருத்தர் கர்த்தரை ராஜாவாக பார்க்கறானோ,
1: Whoever looks at God as king.
0: அவன்தான் தேவ சமூகத்திலே Hallelujah உண்மையான கிறிஸ்தவன்.
1: And he is the true Christian.
0: ஏசாயா தீர்க்கதரிசி.
1: Isaiah prophet.
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
1: Of course he is a great prophet.
0: ஏசாயாவின் புத்தகம் 6:6
1: 6th chapter.
0: அவர் சொல்றார் பாருங்க.
1: He says.
0: 5th வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 6:5 Isaiah.
0: அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: My Alleluia. Eyes have seen the king, the Lord of
0: Alleluia.
1: Hosts.
0: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
1: How did he see that king?
0: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: The Lord of Hosts.
0: Children
1: of God,
0: என்ன சாட்சி சொல்ல போற?
1: What kind of testimony you are
0: going to say? ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
1: How did your eyes look at that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தானியல் ராத்திரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
1: And Daniel has seen.
0: இங்க நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் போது கெட்டகன வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தா அவன் வந்தா எல்லாம் சொல்றாங்க.
1: The Christians have very bad dreams. Did Jesus come?
0: இல்ல.
1: No.
0: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
1: You are not thinking about king.
0: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, அதான் வருது உனக்கு.
1: You are thinking something else, it is coming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ?
1: How do you look at the Lord?
0: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
1: not only eternal king,
0: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
1: not only king of peace,
0: அவர் எப்படிப்பட்ட ராஜா?
1: What kind of king?
0: மகிமையின் ராஜா.
1: It's a glorious king.
0: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
1: Psalm 24
0: 8th வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா,
1: who is this glorious king?
0: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
1: The Lord.
0: 7th வசனத்தில்,
1: in 7
0: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா.
1: Glory shall come.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீ துதித்தால்,
1: when you praise,
0: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
1: The king of glory.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
1: The king of glory will come.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
1: When you praise, the glory.
0: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
1: உன்னை
0: தொடுவாரு.
1: He will touch you.
0: மகிமையின் ராஜா,
1: king of glory.
0: உராகாபா சந்தாரலி அந்தரபாரா.
1: Thank you Jesus.
0: ஆனா இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
1: You are despising the king of
0: glory.
1: Hallelujah.
0: அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
1: You are not giving that glory.
0: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
1: He has to
0: அவர்
1: be glorified.
0: துதிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be
0: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be.
0: யார் இந்த மகிமையின் ராஜா?
1: Who is this king of glory?
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
1: He is my king of glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா.
1: The king of Israel.
0: அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம் தான் பார்த்தார்கள். ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு
1: வெளிப்படுத்துகிறார்.
0: அவருடைய அவர் அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக,
1: அவர்
0: சமாதானம் உள்ளவராக,
1: வித் பீஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
1: He is moving in your midst.
0: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
1: You cannot go to the worldly king.
0: ஆனால் இந்த ராஜாவினிடத்தில் அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
1: What those people are doing?
0: குழந்தைகளை தூக்கி வந்து,
1: they bring babies.
0: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
1: they bring.
0: ஆண்டவர் தொடுங்க, ஆண்டவர் என் குழந்தையை தொடுங்க.
1: Lord,
0: என் குழந்தையை தொடுங்க.
1: Please touch the baby.
0: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
1: The Lord is touching everything.
0: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல. அது அவர் என்ன? சாந்த குணமுள்ளவர்.
1: Because he is the full of meekness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததனால,
1: since they saw the king of,
0: thank you Jesus,
1: meekness.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
1: as for Zechariah,
0: 9th வசனத்தில்,
1: 9 and 9,
0: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதிக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. இப்போ
1: Now there is a name.
0: மரி. Hallelujah.
1: Riding.
0: Hallelujah. Amen.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before
0: him. தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do that?
0: எதுக்கு?
1: What for?
0: எதுக்குன்னா,
1: to
0: ஆண்டவரே நாங்க உம்மை ஏற்றுக்கொள்றோம்.
1: Lord, we accept you.
0: நாங்க உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்க வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்க வேற என்ன செய்யிறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்க விதிக்கு அந்த நடைபாதையில நாங்க விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேல நீங்க நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
1: if you have accepted the Lord,
0: hallelujah,
1: Jesus,
0: hallelujah,
1: hallelujah,
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல,
1: the donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை,
1: no one
0: ridden
1: on that,
0: hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன், அந்த சொந்தக்காரர், அந்த கழுதையின் சொந்தக்காரர் என்ன பண்ணிருப்பான்,
1: maybe the owner of donkey,
0: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்,
1: it is only for
0: me, யாரும் ஏறக்கூடாதுன்னு
1: வச்சிருப்பான். Nobody should take it.
0: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கியோ,
1: whatever you lock it,
0: உனக்கு மட்டும் வச்சிருக்கிற பாரு,
1: you keep it only for
0: you. அது எடுத்து வந்து ஆண்டர் கொடுத்துரு,
1: come on, bring it and give it to
0: the Lord. அதுதான் ஒப்பு கொடுக்கிறது,
1: that is commitment.
0: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு,
1: come on, you take,
0: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு,
1: give all that,
0: ஒப்பு கொடுத்துரு,
1: commit yourself.
0: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை,
1: that is the respect.
0: Hallelujah,
1: hallelujah.
0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்,
1: that is commitment.
0: அதுதான் தாழ்மை,
1: that is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்,
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை,
1: that is the glory of the cross.
0: Hallelujah. சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா,
1: why did he choose the cross?
0: அது சிறுமை,
1: it is affliction,
0: sirumai
1: affliction,
0: and the siluvai or avamanam,
1: it is a shame,
0: and the siluvai or kevalam,
1: and it is really,
0: hallelujah, and the siluvaiyila da andar marithar,
1: and Jesus died on that cross,
0: and the siluvaiyin marana paryantham,
1: till the death of the
0: avar
1: cross,
0: avar keelpadindavaragi,
1: and he obeyed,
0: thammai thame verumayaakki,
1: he emptied himself,
0: deva pillaye,
1: children of God,
0: hallelujah,
1: hallelujah,
0: verumayaakittu,
1: emptied himself,
0: தன்ன பெருமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்,
1: he has given himself,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல,
1: he didn't ask to give.
0: சில பேர் பாட்டு பாடுவாங்க,
1: some they sing,
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்,
1: the Lord may not ask such a way.
0: என்ன
1: தெரியுது,
0: நீ யார் தெரியுமா,
1: who are you,
0: நீ நல்ல கழுதை தான்,
1: you are good donkey,
0: ஆனா நீ கட்டப்பட்ட கழுதை,
1: but you are bound,
0: உன்னை ஒருத்தன் கட்டி வச்சிருக்கான்,
1: they bound you,
0: உன்னை கட்டி வச்சி உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான்,
1: binding, and
0: உன்னை கட்டி வச்சி,
1: and he is binding, and
0: உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்,
1: he is making us slavery, he is binding you,
0: உன்னை வேதனைப்படுத்துறான்,
1: he makes you painful, certain,
0: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்,
1: he is using you.
0: ஆண்டவர் சொல்றாரு,
1: the Lord says,
0: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல,
1: not for anyone,
0: எனக்கு தேவை,
1: you are needed for,
0: hallelujah,
1: hallelujah.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்,
1: you are loose,
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்,
1: you have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய்
1: through the message,
0: கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage,
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage, உன்னுடைய
0: மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage,
0: உன்னுடைய பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he is உன்னுடைய
0: வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்,
1: he loses the bondage of sickness.
0: சபுரப ரபல கீரபர தூரநமாஷ,
1: thank you Lord,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah.
0: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு,
1: the Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்,
1: you keep praying,
0: மகனே,
1: my son,
0: இன்னைக்கு போய்
1: go,
0: ஒரு கூட்ட மக்களை கட்ட அழுத்துறியாப்பா,
1: will you lose the people,
0: கட்ட அழுத்துறு,
1: come on, lose,
0: கட்ட அழுத்து கொண்டாந்துரு,
1: bring them,
0: கட்ட அழுத்து கொண்டு வந்துரு,
1: lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோடு தான் நான் பேசிட்டு
1: இருக்கிறேன்,
0: இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல,
1: உன்னை
0: வியாதியிலே கட்டி வைத்து இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு
1: போவேன்,
0: அந்த கட்டை அவிழ்ந்தது, கைவிடப்பட்ட வியாதி, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி, In the name of Jesus. Shabura bala bara bakala.
1: Thank you Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Armiyana deva janame.
1: Dear children of God.
0: Unai kartar katta vidthu.
1: The Lord will lose you.
0: Inimel nee yaarukku adimaiya irukka koodad.
1: You should not be slavery to anyone.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற
1: you should not be slavery for the world
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற
1: you are slavery to the blood relations
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற
1: you are slavery for the fleshly relationships
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்
1: if you are the spiritual
0: யாருக்கு அடிமையா இருக்க கூடாது
1: you should not be slavery to anyone
0: நான் ஒருத்தருக்கு அடிமை இல்ல
1: I am not slavery
0: என் சங்கிலிகள்
1: my chains
0: உடைந்து விட்டது
1: it is broken
0: என் கட்டுகள்
1: my bondages
0: அறுக்கப்பட்டது
1: broken
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்
1: I belong to the Lord
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்
1: I belong to the Lord
0: நீ எப்பொழுது நீ சொல்கிறாயோ
1: how many times
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய ஜனமே
1: dear children of God
0: இந்த காலவேளையிலே
1: in this morning
0: hallelujah
1: hallelujah
0: இதோ உன் ராஜா வருகிறார்
1: your king is coming
0: இதோ உன் ராஜா வருகிறார்
1: king is coming
0: hallelujah எவ்வளவு பேர் இந்த நியூஸ் ஏரோது கிட்ட போது
1: the news is going to
0: பிலாத்து கிட்ட போது
1: goes to the pilot
0: பிலாத்துக்கும் இயேசுவ பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது
1: the pilot pilot is
0: ஏரோது இயேசுவ பார்த்த உடனே பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்
1: ஹீரோட் வாஸ் திங்கிங்
0: ஐ வாண்ட் டு சீ வந்துட்டீங்களே
1: you have come to the palace
0: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா
1: it was joyful to him
0: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்
1: both of them had joy
0: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டு நான் பகைஞர்களா இருந்தார்கள்
1: and Herod and Pilate
0: ஆனா இயேசுவால ரெண்டு பேரும் சிநேகிதர்களா மாறிட்டாங்களா
1: because of Jesus became friends
0: amen அவர் சமாதானத்தின் ராஜா
1: he is the king of peace
0: அவர் போறதெல்லாம் சமாதானம்தான்
1: wherever he goes there is
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவ ஜனமே
1: dear children of God
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: my lord Jesus Christ
0: அவருடைய ராஜ்யம்
1: his kingdom
0: hallelujah
1: hallelujah
0: அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்
1: and how he is guiding us
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்
1: glory to god
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது
1: the world is going to be perished
0: hallelujah ஆம் இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது
1: all the kingdoms will be perished one day
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்
1: the kingdom of god
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: தேவனுடைய ராஜ்யம்
1: the kingdom of god
0: hallelujah அழியாதது
1: it will never perish
0: என் ராஜ்யம்
1: my kingdom
0: உலகத்துக்குரியது அல்ல
1: not of the world
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்
1: you are the kingdom of priest
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக
1: what for god has chosen you
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல
1: not to just come to church and go
0: சும்மா ஜோம் பண்ணி ஆண்டவரே இத கொடுங்க அத கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல
1: not to ask something else
0: தெரிந்து கொண்டது எதுக்காக
1: what for he has chosen
0: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க
1: you have to inherit the kingdom
0: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்
1: james
0: இரண்டாவது அதிகாரம்
1: 2
0: ஐந்தாவது வசனத்திலே
1: 5
0: என் பிரியமான சகோதரரே
1: my beloved brethren listen
0: தேவன் உலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
1: has of the kingdom which he had promised to them
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவ ஜனமே
1: dear children of god
0: இந்த உலகத்தை अनेक அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்
1: unrighteous people are ruling the world
0: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது
1: the world is perishing
0: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது
1: unrighteous ruling
0: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்
1: my lord's kingdom
0: சங்கீதம் 45:6
1: psalm 45:6
0: பாருங்க தேவனே
1: oh god
0: உமது சிங்காசனம்
1: your throne
0: என்றென்றைக்கும் உள்ளது
1: is there all the time
0: உமது ராஜ்யத்தின் செங்கோல்
1: the sculptor
0: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது
1: it is right

0: Are you ready?
1: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
0: What kind of kingdom it is?
1: Hebrews 12:25 வாசிக்கிறோம்.
0: Hebrews 12:25.
1: அழிவில்லாத ராஜ்யம்.
0: Unperishable kingdom.
1: அதனால அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
0: Unshakable kingdom.
1: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: Unshakable kingdom.
1: பயத்தோடும்
0: With fear.
1: பக்தியோடும்
0: With devotion.
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றிக்கொள்ளுங்க.
0: With a zeal let us worship.
1: Hallelujah.
0: With the grace.
1: Amen.
0: Amen.
1: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்
0: Daniel 4
1: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 2
1: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது
0: so powerful
1: அவருடைய ராஜ்யம்
0: his kingdom
1: நித்திய ராஜ்யம்
0: eternal kingdom
1: அவருடைய ஆளுகை
0: his ruling
1: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்
0: generation after generation
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: 34வது வசனத்துல சொல்றார் பாருங்க
0: 34
1: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்
0: His kingdom, generation after generation, it will stand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே
0: Yes, dear children of God.
1: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்
0: all great things
1: அதிகாரங்கள்
0: all authorities
1: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்
0: it will be perished
1: ஆனா
0: but
1: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்றார்னா
0: what the lord says
1: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு
0: for the poor
1: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறார்
0: he has given the
1: நீங்க ஆளுங்க
0: come on rule
1: hallelujah
0: hallelujah
1: சங்கீத புத்தகம் தானியேல் புத்தகத்துல
0: Daniel
1: 7 அதிகாரம்
0: 7
1: 27வது வசனத்துல
0: 27
1: என்ன சொல்ற வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார்கள்
0: Hallelujah.
1: ஒரு ஊருக்கு இல்ல
0: not for
1: ஒரு தேசத்துக்கு இல்ல
0: not for one
1: சகல ஜனங்களும்
0: all dominions
1: சகல ஜாதியாரும்
0: all nations
1: 14வது வசனத்தை பாருங்க தானியேல் 7:14
0: 7:14
1: சகல ஜனங்களும்
0: all people
1: ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்
0: Hallelujah.
1: Hallelujah. இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்
0: That is our kingdom.
1: இந்த ராஜ்யம் வேணுமா?
0: Do you need this kingdom?
1: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
0: Sufferings are little.
1: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிறுமைப்பட்டு கிடப்பே.
0: You are going to have only little affliction.
1: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
0: The world may despise you.
1: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
0: It will mock at you.
1: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
0: It may just mock
1: at you. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது.
0: They will come.
1: கர்த்தர் உன் கையில ராஜரீகத்தை கொடுத்து
0: God will give the kingdom.
1: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
0: He will ask you to rule.
1: அப்பொழுது சகல ஜாதியாரும்
0: All nations.
1: சகல பாஷைக்காரரும்
0: They will be under
1: Hallelujah.
0: you. Because our kingdom unshakable unperishable God's kingdom heavenly kingdom and for the saints
1: Daniel 7 அதிகாரம்
0: Daniel 7
1: 18வது வசனத்தில்
0: 18
1: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் 27வது வசனத்தில்
0: கிங்டம் ஃபாரேவர்
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்யரீகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் அல்லேலூயா
0: The kingdom is an everlasting

0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: ஆச்சரியமா இருக்குது.
1: So amazing.
0: ரட்சித்தார்.
1: He saved us.
0: பரிசுத்தமாக்கினார்.
1: Made us holy.
0: உன்னதங்களில் அவர் உட்கார வச்சார்.
1: Made us to sit with him.
0: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே.
1: Oh fear not.
0: நான் ராஜ்யத்தை உன் கொடுத்துறேன்.
1: I have given my kingdom.
0: நீ ஆளுகை செய்.
1: Come on, you rule.
0: ஒரு நாள் வரப்போகிறது.
1: He will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த நாள்ல.
1: On that day.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
1: Unrighteous
0: எல்லாரும் அடித்து போவார்கள்.
1: All the wicked will be perished.
0: தேவ ஜனமாகிய நாம்
1: God's people.
0: ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்ய போகிறோம்.
1: We will rule.
0: உனக்கு ஒரு பெரிய பதவி.
1: There is a big
0: ராஜரிக பதவி.
1: And kingly.
0: காத்து கொண்டிருக்கிறது.
1: It is waiting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா?
1: Are you ready to receive?
0: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
1: Come on, catch the Lord. Catch the Lord.
0: விடாதே.
1: Don't leave.
0: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்.
1: The Lord will write
0: அந்த ராஜரிக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்.
1: He will bring it.
0: அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி விட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
1: He will rule.
0: அந்த மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார்.
1: The glorious king is
0: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
1: He has come.
0: அவருடைய ராஜ்யம்,
1: His kingdom.
0: பரிசுத்தமான ராஜ்யம,
1: Holy kingdom.
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: He has given that kingdom.
0: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
1: Come on, seek the kingdom of God.
0: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
1: Seek the kingdom of God and His righteousness. அப்பொழுது
0: இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
1: It will be given unto you.
0: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
1: Not the perishable.
0: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
1: I need the kingdom.
0: ராஜரீகம் வேண்டும்.
1: I need the ruling.
0: தேவன் அளிக்கிற ராஜரீகம், தேவன் அளிக்கிற ஆளுகை,
1: the ruling of God.
0: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
1: God is giving.
0: எதை வைத்து கொடுக்கிறார்?
1: For which?
0: அவருடைய கிருபை,
1: His grace.
0: அவருடைய இரக்கம்,
1: His mercy.
0: அவருடைய தயவு,
1: His favor.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு,
1: the love upon.
0: அல்லேலூயா. கர்மியார் தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
1: Who are you?
0: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
1: And you are the donkey.
0: கழுத குட்டி.
1: So cold.
0: உன்னை தெரிந்து கொண்டு,
1: has chosen you.
0: உன்மேல் உட்கார்ந்து கொண்டு,
1: and he is traveling upon you.
0: இதோ ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
1: He is traveling.
0: எங்க போனாலும், எங்க வந்தாலும்,
1: wherever you go.
0: மறந்து போகாதே.
1: Don't forget.
0: உன்மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: உன்மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
1: Jesus is sitting.
0: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are bearing.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: மறந்து விடாதே.
1: Don't forget.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
1: I bear the Lord Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself.
0: ஒப்பு கொடுத்து விடு.
1: Commit yourself. பாடினார்களே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே, நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒளிந்து போகாது கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீரை மாற்றிருக்கிறீரே, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இதோ கர்த்தாவே அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்கேற்ற பாக்கியவான்களாக நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே, எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே, ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு ஜெப வீடு, செல்லப்பாண்டியன் தெரு, கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம், 62850101. தொலைபேசி எண் 22-36-87.

ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பழைய பாட்டின் காலங்களிலே தேவனை ஒருமித்து ஆராதித்த பொழுது அவர்கள் எங்கேயெல்லாம் இருந்தார்களோ அங்கேயெல்லாம் தேவ மகிமை வெளிப்பட்டது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்திலே மகிமை வெளிப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை வெளிப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை, மேல் வீட்டு அறையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதனை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும். தேவனுடைய மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ திட்டத்தை விளங்க செய்யும். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு உங்களையும் சந்திக்க போகிறது. எப்படி மோசே முட்செடியில் மகிமை சந்தித்ததோ, மேல்வீட்டு அறையில் தேவ மகிமை இறங்கி வந்ததோ, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலும் கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பப் போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை மகிமையாலே நிரப்பிடுங்க. என்னோடு நீங்களும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதிக்க போகிறீங்க. என்னோடு நீங்களும் பாடலாம், நிரப்புங்க பாடி கேளுங்க பார்க்கலாம்.

பாவக்கட்டுக்குள்ள இருக்கிறீங்களா? பலவிதமான சோர்வுக்குள்ளே மூழ்கி கிடக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்க போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி